நேரம் 5:36 40 நேயர்கள் இணைந்திருப்பது தெய்வீக ராகம். இறையருள் போற்றும் இன்னிசை பாமாலைகள் ஒலித்து கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியில் தொடர்ந்து வாணி ஜெயராம் பாடியுள்ள ஸ்ரீ திருப்புரசுந்தரி அஷ்டகம்.

நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது தெய்வீக ராகத்தில். எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளின் 101.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம்.

நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் இன்று சக ஆண்டு 1948 ஆஸ்வின மாதம் 21 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 புரட்டாசி திங்கள் 26 நாள், 2026 ஆண்டு அக்டோபர் மாதம் 13 தேதி செவ்வாய்க்கிழமை. விவித் பாரதி தமிழகம் 102.3 இன்றைய ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.
2: நேரம் 6:01. நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நிகழ்ச்சியில் முதலில் ஒலிக்க வரும் பாடல் முழு முதற் கடவுளான விநாயகரை போற்றி வரும் பாடல். இது அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் ஒலிப்பதை கேட்கலாம். டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடிய பாடல் இது. உளுந்தூர்பேட்டை சண்முகம் இயற்றிய இந்த பாடலுக்கு இசை டி.பி. ராமச்சந்திரன்.

நேரம் 6:05. நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்க வரும் பாடல் பி. சுசீலா பாடியது. கல்பனாதாசனின் வரிகளுக்கு இசை கே. வீரமணி. அகில உலகங்களின் தாய் அல்லது லோக மாதா என்றும் பொருள்படும் ஜெகன் மாதாவை போற்றி வரும் பாடல் இது.

நேரம் 6:09. நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க வரும் பாடல் இளையராஜா பாடியது. வாலியின் வரிகளுக்கு இசை இளையராஜா. மனிதர்களின் நல்விருப்பங்களை தனது கண்களின் கருணையாலேயே நிறைவேற்றும் காமாட்சி அம்மனது புகழ்பாடும் பாடல் இது.

நேரம் 6:13. நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்க வரும் பாடல் தீரழுந்தூர் சகோதரிகள் பாடியது. ஆர் மதுரம் மற்றும் ஆர் கமலா பாடிய பாடல் இது. அன்னை பார்வதி தேவி தன் சக்தி முழுவதையும் திரட்டி அசுரர்களை அழிக்க உண்டாக்கிய வேலினை தன் கைகளில் ஏந்திய முருகப்பெருமானது பாடல் இது.

ஸ்வர்ணலதா பாடியிருந்த பாடலை கேட்டோம். நேரம் 6:21. நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க வரும் பாடல் பி. சுசீலா பாடியது. கண்ணதாசனின் வரிகளுக்கு இசை எம். எஸ். விஸ்வநாதன். தர்மத்தை நிலைநாட்டி மனிதர்கள் தனது கடமைகளை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை தனது வாழ்நாளின் மூலம் நமக்கு கற்றுக் கொடுத்த கிருஷ்ண பெருமானது பாடலிது.

நேரம் 6:26. அருள்மணி மாலை நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் பக்தி பாடல்களோடு. நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க வரும் பாடல் பி லீலா பாடிய பாடல் இது. நீ யாரை தேடி இவ்வளவு தூரம் மலை ஏறி வந்தாயோ, அந்த இறைவன் உனக்குள்ளேயே இருக்கிறான் என்ற அத்வைத தத்துவத்தை வலியுறுத்தும் ஐயப்பனது புகழ்பாடும் பாடல் இது.

நேரம் 6:30. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 அருள்மணி மாலை நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் ஒலிக்க வரும் அடுத்த பாடல் வி. நடராஜ முதலியார் பாடிய பாடல் இது. பாடலுக்கு இசை ஜே எஃப் சதி விக்டர். கடவுளின் மகனாகவும் மீட்பராகவும் வழிபடப்படும் இயேசு கிறிஸ்துவின் புகழ்பாடும் பாடல் இது.

ஹபிபி என்றால் அன்பானவரே என்ற பொருள். என் அன்புக்கு உரியவரே என்று இறை தூதர் நபிகள் நாயகத்தை போற்றி வரும் பாடலை பாடியிருப்பவர் கோவை ஜலீல். எஸ் எம் முராவத் அலியின் வரிகளுக்கு இசை நியாஸ் அகமது.

அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் நிறைவாக ஒழிக்க வரும் பாடல் டாக்டர் சீர்காழி ஜி சிவசிதம்பரம் பாடிய பாடல். இது வேம்பத்தூர் கிருஷ்ணனின் வரிகளுக்கு இசை எம் ரங்காராவ்.

0: அருள்மணி மாலை நிகழ்ச்சிக்கு நம்மளுடைய நேயர்கள் நிறைய பேர் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. தேனி ஹரிராம் அவர்கள், அன்புராணி அவங்க, கமலாவர்தன், பொன்னியம்மன் மீடு, வன்னி கணேசன், அடுத்து பார்த்திங்கன்னா பர்வதவர்த்தினி, தொடர்ந்து வந்து ராஜமாணிக்கம் கோபி, மாரி பாண்டியன் அவர்கள் சீர்காழியிலிருந்தும், அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நேயர் அரியலூர் வாரியங்காவலிருந்து கதிரவன், ஆரணி பாப்பம்பாடி ஆண்டாள் தேவமணி ரோசையாராணிப்பேட்டியிலிருந்தும், நாகர்கோவில் மந்திரமூர்த்தி அவர்கள், பன்னீர்செல்வம் அவர்கள், அடையாளப்பட்ட ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி, தொடர்ந்து நம்மளுடைய நேயர்கள் வந்து அதே நேயர்களும் தான் வந்து திரும்ப திரும்ப வந்து நமக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. வாழ்த்துக்கள் தெரிவித்த அனைத்து நேயர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். நாம் இதுவரை கேட்ட இந்த நிகழ்ச்சி
1: அருள்மணி மாலை.
0: இனி தொடர்வது காலை 6:45 மாநில செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் புளும்பர்க் பொருளாதார மன்ற கூட்டத்தில் இன்று உரையாற்றுகிறார். தமிழகத்தின் பொறுப்பு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் மாநிலத்தின் முழுநேர ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். மருத்துவ பணியாளர்களின் கோரிக்கைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தஞ்சாவூர், கன்னியாகுமரி உள்ளிட்ட 9 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் நடைபெறும் புளும்பர்க் பொருளாதார மன்ற கூட்டத்தில் இன்று உரையாற்றுகிறார். 3 நாட்கள் நடைபெறும் இந்த கூட்டத்தில் சர்வதேச பொருளாதார மற்றும் வர்த்தக சூழல்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்படவுள்ளது. இந்த மாநாட்டின் பல்வேறு அமர்வுகளில் 9 நாடுகளைச் சேர்ந்த அரசு பிரதிநிதிகள், மூத்த மத்திய அமைச்சர்கள் 6 பேர் மற்றும் முன்னணி தொழில்துறை பிரதிநிதிகள் உரையாற்றவுள்ளனர். உலகின் முன்னணி நிறுவனங்களைச் சேர்ந்த 500 மேற்பட்ட தலைமைச் செயல் அதிகாரிகள் இதில் கலந்து கொள்கின்றனர். 6 மாநிலங்களுக்கு ஆளுநர்களை நியமித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். இதன்படி கேரள மாநில ஆளுநரும் தமிழகத்தின் பொறுப்பு ஆளுநருமான திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தமிழகத்தின் முழு நேர ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். சிக்கிம் மாநில ஆளுநர் திரு ஓம் பிரகாஷ் மாத்தூர் கேரள மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதேபோன்று திரு பிரஜ்மோகன் ராம் ஒடிசா ஆளுநராகவும் டாக்டர் சுதா யாதவ் கர்நாடக மாநில ஆளுநராகவும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். உத்தராகண்ட் ஆளுநராக திரு தால்சிங் பெசேனும் சிக்கிம் ஆளுநராக திரு துஷ்யந்த் கௌதமும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இதனிடையே தமிழக ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ள திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கருக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆந்திரா செல்கிறார். விஜயவாடாவில் அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவை அவர் சந்தித்து பேசவுள்ளார். தென்மாநில நதிகள் இணைப்பு, கிருஷ்ணா நதிநீர் விவகாரம் உள்ளிட்டவை குறித்து இருவரும் ஆலோசனை நடத்தவுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆந்திர துணை முதலமைச்சர் திரு பவன் கல்யாணையும் திரு விஜய் சந்தித்து பேச உள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. மத்திய மாநில அரசுகள் இணக்கமாக செயல்பட வேண்டும் என்பதே தமிழக அரசின் நிலைப்பாடு என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் நலனை காக்கவும் வளர்ச்சி திட்டங்களை விரைந்து செயல்படுத்தவும் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே ஒத்துழைப்பு அவசியம் என்று கூறினார். தமிழகத்தில் மக்களுக்கு தேவையான திட்டங்களை வாக்குறுதிகளாக தேர்தல் அறிக்கையில்

0: அளித்து அதனை தாவேக அரசு படிப்படியாக நிறைவேற்றி வருவதாக திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட மருத்துவ பணியாளர்களின் கோரிக்கைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண மாநில அரசு முன்வர வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உண்ணாவிரதத்தில் ஈடுபடவிருந்த பணியாளர்கள் கைது செய்யப்பட்டது கடும் கண்டனத்திற்கு உரியது என்று தெரிவித்துள்ளார். 5 ஆண்டுகளுக்கு மேலாக மருத்துவ பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்யாமல் இருப்பது ஏற்புடையதல்ல என்றும் திரு சண்முகம் கூறியுள்ளார். மருத்துவ பணியாளர்களின் கோரிக்கைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். சென்னையில் மருத்துவ பணியாளர்கள் சங்க பிரதிநிதிகளை சந்தித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நவம்பர் 10 பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றார்.
1: பேச்சுவார்த்தையின் மூலமாக அவர்கள் கோரிக்கைகளை சொல்லியிருக்காங்க. நாங்கள் அமைச்சர் குழுவிட்ட எடுத்துகிட்டு போய் இந்த நம்ம அரசோட நிதி நிலையை அதையும் நாங்கள் அந்த அவர்கிட்ட தோழருக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம். நவம்பர் 10 பேச்சுவார்த்தை இருக்க போது நாங்கள் கண்டிப்பாக பேசுவோம். போராட்டம் தேவையில்லை. இதன் மூலமாக என்ன சொல்கிறோம்னா, அனைத்து ஊழியர்கள் நலனுக்காக தான் இந்த அரசு இருக்கு, மக்களுக்காக தான் இந்த அரசு இருக்கு. போராட்டம் பண்ண வேண்டிய சூழல் ஏற்பட தேவையில்லை.
0: தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தில் குற்றச்சம்பவங்களும் போதைப்பொருள் புழக்கமும் அதிகரித்து வருவதாக கூறினார். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற தாவேக அரசு தவறிவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். தலைமைச் செயலகத்திலேயே மின்வெட்டு ஏற்படும் அளவுக்கு நிர்வாகம் சீர்குலைந்துள்ளதாக திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. வடலூர் வள்ளலார் சத்தியஞான சபையின் நிலத்தை ஆக்கிரமித்துள்ள 269 பேருக்கு நோட்டீஸ் அனுப்பும் நடைமுறை தொடங்கியுள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை தெரிவித்துள்ளது. 30 ஏக்கர் நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டதாக தொடரப்பட்ட வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகள் திரு ஜெயச்சந்திரன், திரு மனோகரன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தபோது அரசு சார்பில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டது. தமிழகத்தில் அரிசி, பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், விலை உயர்வால் ஏழை எளிய மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். உரிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டிய உணவு அமைச்சர், இது பண்டிகை காலங்களில் ஏற்படும் வழக்கமான விலை உயர்வு என்று கூறுவது கண்டனத்திற்கு உரியது என அவர் கூறியுள்ளார். இதுபோன்ற திசை திருப்பும் கருத்துக்களை தவிர்த்து உரிய நடவடிக்கையை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு டி டி வி தினகரன் கேட்டுக் கொண்டுள்ளார். அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்துவது குறித்து மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தலைமையில் நேற்று ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. சென்னையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் அத்தியாவசியப் பொருட்களின் விலையை தினசரி அடிப்படையில் கண்காணிப்பது குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. விலை உயர்வு ஏற்படும் போது அதனை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கை எடுப்பது குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தஞ்சாவூர், புதுக்கோட்டை, கன்னியாகுமரி உள்ளிட்ட 9 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வட உள் தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பள்ளிக்கரணை சதுப்பு நில சுற்றுச்சுவர் திட்டத்தை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வெள்ளப்பெருக்கு ஏற்படும் காலங்களில் இந்த தடுப்புச் சுவரால் சென்னை நகருக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் என்று கூறினார். இப்பகுதியில் 3 கிலோமீட்டர் தொலைவுக்கு 6 அடி உயர சுற்றுச்சுவரும் 2 கிலோமீட்டர் நீளத்திற்கு நடைபாதையும் அமைக்கும் பணி முந்தைய திமுக ஆட்சிக் காலத்தில் தொடங்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய அவர், அதே தவறை தொடராமல் இந்த திட்டத்தை தாவேக அரசு கைவிட வேண்டும் என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தினார். இருவரிச் செய்திகள். எஸ்தோனியா நாட்டின் புதிய அதிபராக திருமதி உல்லே மடிஸ் நேற்று பதவியேற்றுக் கொண்டார். இந்தியா ரஷ்யா இடையேயான கூட்டு கடல்சார் பயிற்சி ரஷ்யாவின் விளாடிவோஸ்டோக்கில் இன்று தொடங்கி வரும் 18 வரை நடைபெறுகிறது. சர்வதேச புலிகள் கூட்டமைப்புக்கான புதிய அலுவலக கட்டடத்தை மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் நேற்று புதுதில்லியில் திறந்து வைத்தார். ஈரான் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செயலர் திரு மொஹ்சன் ரெசாய், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவலுடன் நேற்று தொலைபேசி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். கோவாவில் நவம்பர் 20 தொடங்கும் இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில் பங்கேற்கும் ஊடகவியலாளர்கள் அங்கீகார அட்டையை பெற வரும் 15 விண்ணப்ப

0: வேண்டும் என தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. சென்னை புரசைவாக்கம் பகுதியில் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சிக்கு மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் தலைமை வகித்தார். அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் வழங்கினார். தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறையில் மேம்படுத்தப்பட்ட நாகக்குளம் நடைபாதை மற்றும் பூங்காவை மாநில அமைச்சர்கள் திரு ஷாஜகான் மற்றும் திரு வினோத் திறந்து வைத்தனர். சென்னை பெருங்குடி மற்றும் சோழிங்கநல்லூர் மண்டலங்களில் மேற்கொள்ளப்பட்டுள்ள வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை பணிகள் தொடர்பாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. தசரா திருவிழாவை முன்னிட்டு குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயிலில் வரும் 21ஆம் தேதி வரை கட்டண தரிசனம் ரத்து செய்யப்படுவதாக இந்து சமய அறநிலையத்துறை அறிவித்துள்ளது. சென்னையில் நேற்று நடைபெற்ற விலங்குகளை கையாளுபவர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நாய் கட்டுப்பாட்டு மைய பணியாளர்கள் 168 பேருக்கு ரேபிஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. வரும் 18ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியாவின் பி.வி. சிந்து, தன்வீர் ஷர்மா, லக்ஷயா சென் உள்ளிட்ட முன்னணி வீரர்கள் பங்கேற்கின்றனர். ISL கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி 1-0 என்ற கோல் கணக்கில் மோகன் பகான் அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் புளும்பெர்க் பொருளாதார மன்ற கூட்டத்தில் இன்று உரையாற்றுகிறார். தமிழகத்தின் பொறுப்பு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் மாநிலத்தின் முழு நேர ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். மருத்துவ பணியாளர்களின் கோரிக்கைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தஞ்சாவூர், கன்னியாகுமரி உள்ளிட்ட 9 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:55. இப்பொழுது நம்ம கேட்கலாம் இன்று நமது நிலையத்திலிருந்து ஒலிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு.

விவித் பாரதி தமிழகம் 102.3 நம்ம நிகழ்ச்சிகளை வந்து கேட்டுட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி என்னெல்லாம் நிகழ்ச்சிகள் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துடலாம். இன்று காலை 7 மணிக்கு வந்து வணக்கம் தமிழ்நாடு இந்த நிகழ்ச்சி, இதில் வந்து நம்ம நிறைய தகவல்கள், அதாவது பேரிடர் அபாய குறைப்புக்கான சர்வதேச தினம், இந்த தினத்தை குறித்த தகவல்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தொடர்ந்து உங்களுக்காக நான் வந்து ஒரு கேள்வியும் கேட்பேன், இதற்கான பதில் நீங்கள் ஃபேஸ்புக்லேயும் வந்து சரியான பதில்களை வந்து நீங்கள் எங்களுக்கு தெரிவிப்பீங்க. அதை தொடர்ந்து 8 மணியிலிருந்து 9 மணி வரை உங்கள் விருப்பம் கடிதங்கள் வாயிலாக நேர்களாகிய நீங்கள் விரும்பி கேட்ட பாடல்களோட தொகுப்பு. அதை தொடர்ந்து இன்று காலை 9:00 to 10:00 வரை கலக்கல் அரங்கம், 10:00 to 11:00 வரை என் கேள்விக்கு என்ன பதில் இந்த நிகழ்ச்சி, தொடர்ந்து 11:00 to 12:00 வரை என்றும் இனியவை, 1950, 60 மற்றும் 70களிலிருந்து வெளிவந்த திரைப்பட பாடல்களோட தொகுப்பு. அதை தொடர்ந்து இன்று 12:00 to 1:00 வரை ரெட்ரோ நேரம், இதில் வந்து 1980 மற்றும் 90களில் வெளிவந்த திரைப்பட பாடல்களோட தொகுப்பு வந்து நம்ம கேட்போம். தொடர்ந்து 1:00 to 1:45 வரை பாடல் உங்கள் சாய்ஸ் இந்த நிகழ்ச்சி, நீங்கள் வந்து உங்களுக்கு பிடித்த பாடல்களை தொலைபேசி வழியே கேட்டு மகிழ்வீங்க. அதை தொடர்ந்து 1:55 to 2:00 வரை நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்டுட்டு, தொடர்ந்து 2:00 to 2:55 வரை எங்கள் ஸ்டைல் இந்த நிகழ்ச்சியும் இடம்பெறும். 2:55 to 3:00 வரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று பயோ ஃபார்மா சக்தி இந்த திட்டத்தை குறித்த தகவல்கள் வந்து நம்ம தெரிஞ்சுப்போம். அதை தொடர்ந்து 3:00 to 4:00 வரை வர்ணஜாலம், இதில் வந்து 2000 to 2020 வரை வெளிவந்த அந்த திரைப்பட பாடல்களோட தொகுப்பு எல்லாமே வந்து இடம்பெறும். தொடர்ந்து 4:00 to 5:00 வரை ஆட்டம்பாட்டம் கொண்டாட்டம் இந்த நிகழ்ச்சி, 5:00 to 6:00 வரை பூந்தென்றல் இந்த நிகழ்ச்சியும் வந்து நம்ம கேட்போம். தொடர்ந்து 6:00 to 6:30 வரை பக்தி மாலை இந்த நிகழ்ச்சி, தொடர்ந்து

6:30 6:40 வரை நம்ம வந்து செய்தி அறிக்கை கேட்டுட்டு தொடர்ந்து 6:40 ஏழு மணி வரைக்கும் நவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சி நவமணி மாலை இசை சொற்பொழிவு. தொடர்ந்து 7:00 7:30 வரை திரைகாணம் இந்த நிகழ்ச்சியும் 7:30 7:35 வரை நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் இதையும் கேட்போம். வழங்குபவர் பி சரவணன் அவர்கள். 7:35 7:55 வரை பாட்டும் பயணமும், 7:55 8:00 வரை இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:00 9:00 வரை நீ கோரினால் இந்த நிகழ்ச்சியும் வந்து நம்ம கேட்போம். தொடர்ந்து 9:00 9:15 வரை பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்ஷன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன். தொடர்ந்து 9:15 10:00 வரைக்கும் என் இனிய பொன்னிலாவை இந்த நிகழ்ச்சியும், 10:00 11:00 வரை எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு இந்த நிகழ்ச்சியும் வந்து இடம்பெற காத்துட்டு இருக்கு. அதைத் தொடர்ந்து 11:00 நள்ளிரவு 12:00 வரை மனசு மயங்கும், மனதிற்கு இதமான திரைப்பட பாடல்கள் எல்லாமே வந்து உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இதெல்லாம் கேட்கறதுக்கு இணைந்திருங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.
4: வணக்கம் தமிழ்நாடு.
5: கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி வெற்றி கனியை எட்டுபவனே சிறந்த சாமர்த்தியசாலி ஆகிறான் அப்படின்ற ஒரு இனிய சிந்தனையோட நம்மளுடைய வணக்கம் தமிழ்நாடு இந்த நிகழ்ச்சியை வந்து இனிதே ஆரம்பிச்சிடலாம். இன்று பிறந்தநாள், திருமண நாள் மற்றும் அனைத்து இனிய நிகழ்வுகளை கொண்டாடுற நம்மளுடைய நேயர்கள் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். நான் உங்கள் அர்ஜே மரியம் பேசிகிட்ருக்கேன். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3.

மூக்குத்தி அம்மன் திரைப்படத்திலிருந்து ஜெயராம் பாலசுப்ரமணியம் பாடியிருந்த பாடலை கேட்டோம். பாவிஜெயின் வரிகளுக்கு இசை கிரீஷ் கோபால கிருஷ்ணன். நேரம் சரியா 7:06 ஆயாச்சு. நாம கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி வணக்கம் தமிழ்நாடு. இன்னைக்கு உங்களுக்கான ஃபேஸ்புக் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமைதிக்கான நோபல் பரிசு 2026 யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? இதுதான் வந்து உங்களுக்கான ஒரு கேள்வி. அமைதிக்கான நோபல் பரிசு 2026 யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? இதற்கான பதில் உங்களுக்கு தெரியும் நீங்கள் நினைச்சிங்கன்னா, நீங்களும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஃபேஸ்புக் பேஜில் போயிட்டு அந்த 102.3 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜில் போயிட்டு அந்த கேள்வி வந்து அங்கே இருக்கும். ஸோ அதுக்கு கீழே நீங்கள் உங்களுடைய பதில்களை எங்களுக்கு அனுப்பலாம். இப்போ நம்ம கேட்க போகிற பாடல் சித் ஸ்ரீராம் பாடிய பாடல். இது பாடலுக்கு இசை லியோன் ஜேம்ஸ், ஓமை கடவுளே இந்த திரைப்படத்திலிருந்து.

உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.

டாக்டர் திரைப்படத்திற்காக அனிருத் ரவிச்சந்தர் இசைமைத்து பாடியிருந்த பாடலை கேட்டும் உடன் பாடியிருந்தார் அனந்தகிருஷ்ணன். பாடலுக்கு வரிகள் சிவகார்த்திகேயன். இனி தொடர்வது காலை 7:15 தமிழில் செய்திகள்.

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிம்ஸ்டெக் நாடுகளின் உள்துறை அமைச்சர்கள் மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. வேளாண் வளர்ச்சியை விரைவுபடுத்த மாவட்ட அளவிலான திட்டமிடல் அவசியம் என மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதுடன் இளையோருக்கு வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். விண்வெளி அணுசக்தி உள்ளிட்ட துறைகளில் இங்கிலாந்துடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தேசிய சீனியர் ஹாக்கி போட்டியில் பீகார், ராஜஸ்தான், மிசோரம் அணிகள் வெற்றி பெற்றன. இனி விரிவான செய்திகள். பிம்ஸ்டெக் நாடுகளின் உள்துறை அமைச்சர்கள் மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. வங்கக்கடல் பகுதியில் உள்ள தெற்காசிய நாடுகளின் பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்புக்கான பிம்ஸ்டெக் கூட்டமைப்பின் உள்துறை அமைச்சர்கள் இதில் பங்கேற்கின்றனர். முதல் முறையாக நடைபெறும் இந்த மாநாட்டில் தீவிரவாத ஒழிப்பு, குற்றங்களை தடுத்தல், போதைப்பொருள் ஒழிப்பு உள்ளிட்டவற்றில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து விவாதிக்கப்படவுள்ளது. இதுகுறித்து திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சட்டவிரோத நடவடிக்கைகளை தடுப்பதில் ஒருங்கிணைந்து செயல்படும் இந்தியாவின் உறுதிப்பாட்டை இந்த மாநாடு பிரதிபலிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பான வலிமையான பிம்ஸ்டெக் மண்டலத்தை உருவாக்க இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். வேளாண் வளர்ச்சியை விரைவுபடுத்த மாவட்ட அளவிலான திட்டமிடல் அவசியம் என மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். வேளாண் வளர்ச்சியில் பின்தங்கிய 100 மாவட்டங்களில் வளர்ச்சியை அதிகரிப்பதற்கான திட்டத்தில் சிறப்பாக செயல்பட்ட மாவட்டங்களுக்கு விருது வழங்கும் நிகழ்ச்சி மற்றும் மாநாடு புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. இதில் பேசிய அமைச்சர், அரசு திட்டங்களை ஒருங்கிணைந்து செயல்படுத்தி வேளாண் வளர்ச்சியை விரைவுபடுத்துவதில் மாவட்ட ஆட்சியர்களின் பங்கு முக்கியமானது என்று தெரிவித்தார். நீர் சேமிப்பு, இயற்கை விவசாயம் ஆகியவற்றில் புதுமையான நடைமுறைகளை ஊக்குவிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். உறுதியுடன் செயல்பட்டால் எந்தவொரு இலக்கையும் எளிதில் எட்ட முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். வேளாண் ஆராய்ச்சி முடிவுகளை களத்தில் செயல்படுத்தி விவசாயிகள் பயனடைய வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் கரும்பு விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது குறித்து உயர்நிலைக்குழு அமைக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அம்மாநிலங்களின் விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் மத்திய அமைச்சர்கள் திரு சிவராஜ் சிங் சௌஹான் மற்றும் திரு பிரலாத் ஜோஷி புதுதில்லியில் நேற்று பேச்சு நடத்தினா்.

அப்போது பேசிய திரு பிரலாத் ஜோஷி, ஒரு வார காலத்திற்குள் இந்த குழு அமைக்கப்படும் என்று தெரிவித்தார். இக்குழுவில் மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடக மாநிலங்களைச் சேர்ந்த சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் இடம்பெறுவார்கள் என்று அவர் கூறினார். விவசாயிகளின் நலன்களை காக்க மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாகவும் திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்தார். வடகிழக்கு மாநிலங்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து செயல்பட்டு வருவதாக வடகிழக்கு மாநிலங்கள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். மிசோரமில் 331 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை நேற்று அவர் தொடங்கி வைத்தார். பின்னர் மிசோரம் பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுடன் கலந்துரையாடிய அவர், நடப்பு நிதியாண்டில் வடகிழக்கு மாநிலங்களின் மேம்பாட்டிற்காக 6812 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். மிசோரமில் உட்கட்டமைப்புகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். மாநிலத்தில் தொழில் மற்றும் சுற்றுலா வளர்ச்சி அதிகரித்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். இந்த ஆண்டின் முதல் 6 மாதங்களில் இம்மாநிலத்திற்கு 500,000 அதிகமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாகவும், இது முன் எப்போதும் இல்லாத சாதனை என்றும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்தார். தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதுடன் இளையோருக்கு வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தில்லியில் நடைபெற்ற வர்த்தக மாநாட்டில் பேசிய அவர், உலகளாவிய பொருளாதார சவால்களுக்கு இடையேயும் இந்திய பொருளாதாரம் வலுவான நிலையில் உள்ளது என்று கூறினார். 2047 ஆண்டுக்குள் நாட்டின் பொருளாதாரம் 30 டிரில்லியன் டாலர் என்ற அளவை எட்டும் என்றும் அவர் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், சுற்றுலா, வாகன உற்பத்தி உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவில் வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். உலகளாவிய வாகன உற்பத்தி மையமாக இந்தியா மாறி வருவதாக திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். விண்வெளி, அணுசக்தி உள்ளிட்ட துறைகளில் இங்கிலாந்து உடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இந்தியா வந்துள்ள இங்கிலாந்து வர்த்தகத்துறை அமைச்சர் திரு ஜோனதன் ரெனால்ட்ஸுடன் இணைந்து இரு நாடுகளுக்கும் இடையேயான 8வது அறிவியல் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு கவுன்சில் கூட்டத்தில் அவர் பங்கேற்றார். அப்போது பேசிய டாக்டர் ஜிதேந்திர சிங், வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களில் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட அதிக வாய்ப்புகள் உள்ளதாக கூறினார். பருவநிலை மாற்றம், வேளாண்மை, சுகாதாரம், செயற்கை நுண்ணறிவு, உயிரி தொழில்நுட்பம், தொலைத்தொடர்பு உள்ளிட்டவற்றில் இரு நாடுகளும் ஏற்கனவே இணைந்து செயல்பட்டு வருவதாகவும், இதனை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே கலாச்சார பரிவர்த்தனையை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டுள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். இந்த கூட்டமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகள் பங்கேற்கும் நாடக திருவிழாவை புதுதில்லியில் நேற்று அவர் தொடங்கி வைத்தார். 3 நாட்கள் நடைபெறும் இந்த விழா நாடகக் கலையை ஊக்குவிக்க வகை செய்யும் என்று அவர் தெரிவித்தார். எல்லைகளை கடந்து இதுபோன்ற விழாக்கள் நடைபெறுவது கலாச்சாரத்தை ஒருங்கிணைப்பதாக அவர் கூறினார். வரலாறு, மொழி மற்றும் மரபுகள் வெவ்வேறாக இருந்தாலும் நாடகம் உள்ளிட்ட கலைகள் அனைவரையும் ஒருங்கிணைப்பதாக திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்தார். மலைப்பகுதிகள் மற்றும் தொலைதூர பகுதிகளில் மருத்துவ கட்டமைப்புகளை மேம்படுத்த மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து செயல்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். ஹிமாச்சல் பிரதேசத்தின் கிலாங் மலைப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள மருத்துவ ஆராய்ச்சி நிலையத்தை அவர் நேற்று தொடங்கி வைத்தார். பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் நோய்கள் மற்றும் மலைப்பகுதிகளில் மக்களுக்கு ஏற்படும் நோய்கள் குறித்து தனித்துவமான ஆராய்ச்சிகளை இந்த மையம் மேற்கொள்ளும் என்று அவர் கூறினார். உள்ளூர் மக்கள் மற்றும் பாதுகாப்பு படையினரின் நலவாழ்வை உறுதி செய்வதில் இந்த மையம் முக்கிய பங்காற்றும் என்று அவர் தெரிவித்தார். ஹிமாச்சல் பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், லடாக், உத்தராகண்ட், சிக்கிம் மற்றும் அருணாச்சல் பிரதேசத்தின் இமயமலை பகுதிகளில் வசிக்கும் மக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் நோக்கில் இந்த மையம் அமைக்கப்பட்டுள்ளதாக திரு ஜே பி நட்டா கூறினார். மீன்வளம் மற்றும் கால்நடைத்துறையில் இங்கிலாந்து உடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் கூறியுள்ளார். இந்தியா வந்துள்ள இங்கிலாந்து உணவு மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் ஏஞ்சலா ஏகிலுடன் நேற்று அவர் பேச்சு நடத்தினார். கால்நடை மருத்துவம், ஆராய்ச்சி, மரபணு மற்றும் மேம்பட்ட இனப்பெருக்க தொழில்நுட்பங்களில் இரு நாடுகளும் சிறந்த நடைமுறைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் அப்போது தெரிவித்தார். கனடா வெளியுறவு அமைச்சர் அனிதா ஆனந்த் இன்று இந்தியா வருகிறார். தமது பயணத்தின்போது அவர் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து விரிவான ஆலோசனை நடத்தவுள்ளார். பல்வேறு சர்வதேச விவகாரங்கள் குறித்தும், வர்த்தகம், எரிசக்தி, பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்தும் அனிதா ஆனந்த் அமைச்சருடன் பேச்சு நடத்தவுள்ளார். பீகாரில் கல்வி, சுகாதாரம், மகளிர் மேம்பாடு உள்ளிட்டவை தொடர்பாக 23 திட்டங்களை செயல்படுத்த மாநில அமைச்சரவை ஒப்புதல்

வைத்துள்ளது. பாட்னாவில் முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர், மாநிலத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு உறுதுணையாக இருந்து வருவதாக கூறினார். மாநிலத்தில் கடந்த 2014 13 மருத்துவக் கல்லூரிகள் மட்டுமே இருந்ததாகவும் தற்போது அது 31 அதிகரித்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். அரசு நிர்வாக தலைமை பொறுப்பில்

0: நிர்வாக தலைமை பொறுப்பில் 25 ஆண்டுகளை கடந்து பிரதமர் திரு நரேந்திர மோடி பணியாற்றி வருவதற்கு அமைச்சரவைக் கூட்டத்தில் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டதாக திரு சாம்ராஜ் சௌத்ரி கூறினார். ஆந்திர மாநிலம் திருப்பதியில் வசதிகளை மேலும் மேம்படுத்த மாநில அரசு உறுதிபூண்டுள்ளதாக முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். திருப்பதியில் 3,200 கோடி ரூபாய் மதிப்பிலான மேம்பாட்டுத் திட்டங்களுக்கு காணொலி வாயிலாக நேற்று அவர் அடிக்கல் நாட்டினார். இந்த திட்டங்கள் யாத்ரீகர்களுக்கான தங்குமிடம், போக்குவரத்து மற்றும் மருத்துவ சேவைகளை மேலும் எளிதாக்கும் என்று அவர் கூறினார். நவீன தொழில்நுட்பம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, சுற்றுலா ஆகியவற்றை ஒருங்கிணைக்கும் உலகத்தரம் வாய்ந்த ஆன்மீக தலமாக திருப்பதி மேம்படுத்தப்படும் என்று திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார். தேசிய சீனியர் ஹாக்கி போட்டியில் பீகார், ராஜஸ்தான், மிசோரம் அணிகள் வெற்றி பெற்றன. ஜான்சியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 3ஆம் நாளான நேற்று பீகார் அணி 4-3 என்ற கோல் கணக்கில் ஆந்திராவை வென்றது. ராஜஸ்தான் 6-2 என்ற கோல் கணக்கில் குஜராத்தை வென்றது. மிசோரம் அணி 2-1 என்ற கோல் கணக்கில் ஜம்மு காஷ்மீரை வென்றது. கேரளா, சத்தீஸ்கர் மற்றும் ஜார்க்கண்ட், தெலங்கானா அணிகளுக்கு இடையேயான ஆட்டங்கள் டிராவில் முடிவடைந்தன. போர்ச்சுக்கல் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிம்ஸ்டெக் நாடுகளின் உள்துறை அமைச்சர்கள் மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. வேளாண் வளர்ச்சியை விரைவுபடுத்த மாவட்ட அளவிலான திட்டமிடல் அவசியம் என மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதுடன் இளையோருக்கு வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். விண்வெளி, அணுசக்தி உள்ளிட்ட துறைகளில் இங்கிலாந்து உடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தேசிய சீனியர் ஹாக்கி போட்டியில் பீகார், ராஜஸ்தான், மிசோரம் அணிகள் வெற்றி பெற்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கோம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில வந்து உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமைதிக்கான நோபல் பரிசு 2026 யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? இதுதான் வந்து உங்களுக்கான கேள்வி. இதற்கான பதில் உங்களுக்கு தெரியும் நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்களும் விவித் பாரதி தமிழ் FM 102.3 அந்த ஃபேஸ்புக் பேஜ்ல அந்த கேள்விக்கு கீழே உங்களுடைய பதில்களை நீங்க எங்களுக்கு அனுப்பலாம்.

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
1: என்னப்பா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க?
2: ஆமாப்பா. ஏன்பா தாடி ஷேவ் பண்ண எவ்வளவு ஆகும்?
1: அதேதான்ப்பா, 60 ரூபா.
3: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
4: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.

ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 13 தேதி உலகம் முழுவதும் சர்வதேச பேரிடர் அபாய குறைப்பு தினம், அதாவது இன்டர்நேஷனல் டே ஃபார் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் கடைபிடிக்கப்படுகிறது. இயற்கை நமக்கு எண்ணற்ற வளங்களை வழங்குகிறது. அதே நேரத்தில் வெள்ளம், புயல், நிலநடுக்கம், வறட்சி போன்ற இயற்கை நிகழ்வுகள் சில சமயங்களில் பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன. இத்தகைய பேரிடர்களால் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகளையும் பொருளாதார மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்புகளையும் குறைப்பதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இந்த நாளின் முக்கிய நோக்கமாகும். பேரிடர்களை நம்மால் எப்போதும் தடுக்க முடியாமல் போகலாம், ஆனால் அவற்றால் ஏற்படும் பாதிப்புகளை முறையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மூலம் குறைக்க முடியும். உதாரணமாக, வானிலை எச்சரிக்கைகளை தொடர்ந்து கவனிப்பது, அவசர கால உதவி எண்களை அறிந்து வைத்திருப்பது, பாதுகாப்பான இடங்களை முன்கூட்டியே அடையாளம் காண்பது மற்றும் அவசர கால தேவைகளுக்கான பொருட்களை தயாராக வைத்திருப்பது போன்ற எளிய நடவடிக்கைகள் கூட பேரிடர் காலங்களில் உயிர்களை காப்பாற்ற உதவும். மேலும் பேரிடர் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரிடமும் ஏற்படுத்துவது மிகவும் அவசியம். பேரிடர் அபாயங்களை குறைப்பது என்பது அரசாங்கத்தின் பொறுப்பு மட்டுமல்ல, ஒவ்வொரு தனிநபரும் குடும்பமும் சமூகமும் இணைந்து செயல்பட வேண்டிய ஒரு பொது பொறுப்பாகும். பேரிடர் ஏற்பட்ட பிறகு மீண்டு வருவதை விட அது ஏற்படுத்துவதற்கு முன்பே தயாராக இருப்பதே சிறந்த பாதுகாப்பு. எனவே இந்த சர்வதேச பேரிடர் அபாய குறைப்பு தினத்தில் நம்மையும் நம்மை சுற்றியுள்ளவர்களையும் பாதுகாக்க தேவை

0: தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அறிந்து செயல்பட உறுதியேற்போம். விழிப்புணர்வுடன் இருப்போம், முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவோம். பாதுகாப்பான சமூகத்தை உருவாக்குவோம்.
1: பேரிடர் அபாய குறைப்புக்கான சர்வதேச தினம் குறித்த தகவல்களை எழுதி வழங்கியவர் ஆர்ஜி சாய்லட்சுமி.

0: என்ன பிரபாகரன், ஏதோ யோசனையா இருக்கீங்களே?
1: ரோட்ல நடுவுல கோடுகள்லாம் இருக்குல்ல, அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன்.
0: அதை பத்தி அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க?
1: சில இடங்கள்ல வந்து கோடுகள் விட்டு விட்டு இருக்கு, சில இடங்கள்ல தொடர்ச்சியா இருக்கு. ஏன் இந்த மாதிரி போட்டிருக்காங்க? இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம்? அதை பத்தி தான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: இது ரொம்ப சிம்பிள். ஒரே திசையில போற ரோட்டுக்கு நடுவுல இந்த மாதிரி கோடுகள் விட்டு விட்டு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரியான ரோட்ல நம்ம ஒரு வாகனத்தை முந்தி செல்லலாம். அதுவே கோடுகள் விட்டு விட்டு போடாம ஒரே கோடா தொடர்ச்சியா இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான ரோட்ல நம்ம வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது. சில நேரங்கள்ல எமர்ஜென்சி அப்படின்னா வேணா நம்ம முந்தி செல்லலாம்.
1: இதே மாதிரி ரெண்டு கோடுகள் தொடர்ச்சியா போதே, அதுக்கு என்ன அர்த்தம்?
0: அந்த மாதிரி ரோட்டுக்கு நடுவுல ரெண்டு கோடுகள் தொடர்ச்சியா போச்சுன்னா அந்த ரோட்ல எக்காரணத்தை கொண்டு நம்ம வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது. அதுதான் அந்த ரெண்டு கோடுகளுக்கான அர்த்தம். இந்த விதிகளை எல்லாம் தெரிஞ்சுட்டு அதை ஃபாலோ பண்ணாவே விபத்துகள் கண்டிப்பா குறைய ஆரம்பிச்சிடும்.
1: சாலை விதிகளை பின்பற்றுவோம்,
0: மகிழ்ச்சியான பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்வோம்.
2: உங்கள் விதிட் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: அம்மன் அருள் நிறையும் நவராத்திரி திருநாள். 9 நாட்கள் 9 திருக்கோலங்கள். அம்மன் வீற்றிருக்கும் திருக்கோவில்களை தேடி ஆன்மீக பயணம். அன்னையின் அருளை சொல்லும் பக்தியும் ஆன்மீகமும் சங்கமிக்கும் நவமணி மாலை. அம்மனை நினைத்து அருளை உணர்ந்து ஆன்மீகத்தை ரசித்து இந்த நவராத்திரியை நவமணி மாலையோடு கொண்டாடுவோம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நவராத்திரி தொடங்கி 9 நாட்களும் மாலை 6:45 முதல் 7 வரை கேட்கத் தவறாதீர்கள் நேயர்களே. அம்மன் அருள் என்றும் உங்கள் இல்லங்களில் நிறைந்திருக்கட்டும்.
1: सारा काम मुझे ही करना पड़ता है, सफाई भी, शॉपिंग भी, शुद्ध नमक देना. शुद्ध नहीं समझते? वैक्यूम रेपुरेटेड नमक ही सबसे शुद्ध सफेद होता
2: है. ऐसा बोलो ना.
1: वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक जिसका दाना दाना एक समान. ये हुई ना बात.
3: क्यों छोटे साहब, वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक इतना शुद्ध की बच्चे भी जानते हैं इसके साथ.
4: நேரம் சரியா 7:45. வணக்கம் தமிழ்நாடு, இந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். இப்போ நம்ம கேட்ட பாடல் KGF சாப்டர் 2 திரைப்படத்திலிருந்து அனன்யா பட் பாடிய பாடல். இது மதுரகவியின் வரிகளுக்கு இசை ரவி பாஸ்ரூர். ஒரு விஷயத்தில் வந்து நாம் வெற்றி அடைஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த வெற்றி வந்து நம்மளை வந்து யாருன்னு இந்த உலகத்துக்கு வந்து அறிமுகப்படுத்தும். அதே நேரம் ஒரு விஷயத்தில் நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோன்னா அந்த தோல்வி நாம் யாருன்னு நமக்கு வந்து அறிமுகப்படுத்தும். ஸோ வெற்றியும் தோல்வியோ நம்ம ரெண்டையும் வந்து இந்த வாழ்க்கையில் நம்ம கட்டாயம் அது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி தான் வந்து வாழணும் அப்படின்ற ஒரு தத்துவத்தோடு வந்து நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து கேட்க போகிற பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணுக்குள்ளே அப்படின்னு ஒரு பாடல். என்ன திரைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சீதாராமம் திரைப்படத்துலேருந்து தான் வந்துட்டுருக்கு. ஹரிச்சரண் மற்றும் சிந்துரி பாடிய பாடல். இது பாடலுக்கு வரிகள் மதன் கார்கி, இசை விஷால் சந்திரசேகர்.

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
1: நேரம் சரியா 7:50. வணக்கம் தமிழ்நாடு. இந்த நிகழ்ச்சியோட நம்ம நிறைவு பகுதிக்கும் வந்துட்டோம். இப்போ நம்ம வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில அமைதிக்கான நோபல் பரிசு 2026 யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான சரியான பதில்கள் நம்மளுடைய நேயர்கள் எல்லாருமே வந்து அனுப்பியிருக்காங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். கருப்பண்ணன் ரங்கசாமி அவர்கள், அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழ்குடி டி பெரியசாமி காஞ்சிபுரத்திலிருந்தும், பெங்களூர் குப்பநத்தம் ராம் பிரகாஷ் அவங்க, என்எம்பி நச்சுப்பிள்ளை அவங்களும், அடுத்து வந்து கார்த்தி யாதேஷ் அவங்களும் வந்து சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. ரமா அவர்கள், ரமா ரவி அவர்கள் வந்து டி நகர்லேருந்தும், மயிலை பட்டாபி அவர்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து ஆரணி பாப்பம்பாடி ஆண்டாள் தேவமணி அவர்கள், அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நேயர்கள் வந்து டி நகர் ரங்கராஜன் அவர்கள், மதுரை சோ சண்முக சுந்தரம், புலுவப்பாளையத்திலிருந்து ஆனந்த முருகன் அவர்கள், மணலி பெரியசைக்காடு ஜெயக்குமார், தொடர்ந்து நம்மளுடைய நேயர்கள் புரசைவாக்கம் சவுந்தரராஜன், வித்யாநாதன், அம்மாபேட்டையிலிருந்து வைத்தியநாதன் அவர்கள் வந்து அனுப்பியிருக்காங்க. அடுத்து தொடர்ந்து ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ரோசையா, அள்ளி நகரம் எஸ் மகாதேவன், சிவன் அருண், பன்னீர்செல்வம் செங்கல்பட்டிலிருந்தும், பிரகாஷ் டிபிஎஸ் அவங்களும், அடுத்து அவங்க குடும்பத்தினருடன் வந்து அனுப்பியிருக்காங்க. தொடர்ந்து மாலினிதேவி அருணாச்சலம், ராஜலட்சுமி, திருநின்றவூர் ஜெயராம், ஆண்டிமடம் கார்த்திகேயன், நடராஜன், சுப்பையா புத்தகரத்திலிருந்தும், செய்யார் சந்திரசேகர் அவர்கள், தேனி மாவட்டம் பன்னிபுரத்திலிருந்து ராதாகிருஷ்ணன், ஹரிஹரன் அவங்களும் வந்து சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. மேட்டுப்பட்டி கண்ணன் அவர்கள், அடுத்து ராமகிருஷ்ணன் கொழுமம் கொண்டான்லிருந்தும், ரமா கோடம்பாக்கத்திலிருந்தும், சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு, அடுத்து நம்மளுடைய நேயர் தேனி ஹரிராம், அரியலூர் வாரியங்காவலிருந்து கதிரவன், பொன்னியம்மன் மேடு வன்னி கணேசன், திருமழசை அஸ்வினி நாகராஜ், அடுத்து ஜெயவேல் கல்லாத்தூர்லிருந்தும் அன்புராணி அவங்க, தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வீரதுரை அடையாளம்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, ஆண்டனிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்தும், சிவகுமார் இவங்களும் வந்து சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. அடுத்து நம்மளுடைய நேயர்கள் சண்முகம் வில்லிபாக்கத்திலிருந்தும் சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. தொடர்ந்து கூவாகும் சிவராஜ் அவங்களும் சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. ஓகே, நம்ம பதில் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். 2026 அமைதிக்கான நோபல் பரிசு வந்து நவநீதம் பிள்ளை அவங்களுக்கு தான் வந்து வழங்கப்பட்டிருக்கு. தென்னாப்பிரிக்கா இந்த நாட்டை வந்து சேர்ந்தவர், ஆனால் வந்து நம்மளுடைய தமிழ் வம்சாவழியை வந்து சேர்ந்தவர். இவர் வந்து எதற்காக விருது வந்து வழங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமைதியையும் சர்வதேச சட்டத்தையும் மேம்படுத்துவதற்கான அவருடைய பணிகளுக்காக தான் வந்து இந்த விருது வந்து வழங்கியிருக்காங்க. தொடர்ந்து ராஜமாணிக்கம் கோபி அவங்களும் வந்து சரியான

பதில் அனுப்பியிருக்காங்க. நம்மளுக்கு பதில் அனுப்பி அனைத்து நேயர்களுக்கும் ஒரு பெரிய கைத்தட்டல் வந்து கொடுத்தாச்சு. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் நிறைவாக ஒழிக்க வரும் பாடல், இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வந்து குட் நைட். இந்த திரைப்படத்தில் தான் பாடல் ஒழிக்க வருகிறது. ஷான் ரோல்டன் பாடி இசையமைத்து பாடிய பாடல் இது. பாடலுக்கு வரிகள் மோகன் ராஜன். இன்றைக்கி நாம் பண்ணுற ஒவ்வொரு சிறு சிறு செயல்களும் எண்ணங்களும் நம்மளுடைய எதிர்கால வாழ்க்கையை வந்து சிறப்பாக மாற்றுது. அதனால் எப்போவும் நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் செய்கிறது அவசியம் அப்படின்ற ஒரு இனிமையான சிந்தனையோடு நான் உங்கள் ஆர்ஜே மரியம் தொடர்ந்து 10-12 மணி வரைக்கும் நான் உங்களை சந்திக்கிறேன். அடுத்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக ஆர்ஜே அனுராதா விஜயகுமார் அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதுவரை இணைந்திருங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்புலையோடு. நம்மளுடைய நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்புலை 101.6 வேலூர் பண்புலை 104 திருப்பத்தூர் பண்புலை 100.1 கேட்டு ரசிச்சிட்ருக்கோம்.

0: வணக்கம் தமிழ்நாடு.
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் பொழுது 8:40. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளிலும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். செவிகளின் வழியே ஊடுருவி மனதின் கவலைகளை போக்கவல்லது இசை, அத்தகைய இசையால் நாம் இணைகிறோம். கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி

0: கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்
1: நிகழ்ச்சியில் உங்களோடு நான் ஆர்ஜே அனுராதா விஜயகுமார். நெஞ்சம் நிறைந்த பாடல்களை அஞ்சல் அட்டையில் எழுதி அனுப்பிவிட்டு காத்திருக்கும் நேயர்களே, உங்களுக்காக இந்த நிகழ்ச்சி நாள்தோறும் உலா வந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கும் இனிமையான பாடல்களின் அணிவகுப்பு உங்களின் இனிமையான பெயர்களோடு கூட ஒலிக்க இருக்கிறது. நிகழ்ச்சியில் கேட்கவிருக்கும் முதல் பாடல் வித் லவ் இந்த படத்திலிருந்து. மேட்டுப்பாளையம் நாகராஜன், சந்திரா, திவ்யதர்ஷினி, நவீன்குமார், கட்டிமேடு ஆதிரங்கம், சுரேஷ், ஐயப்பாக்கம் அபர்ணா நகர் மூர்த்தி, கமலா, பாலாஜி, பூபதி, கொடிமலர், கவிப்பிரியா, குண்டுமல்லி, செண்டுமல்லி, பெருமாள், வேடியம்மாள், ஜித்தின், தர்ஷன், மலையம்பாக்கம் வெங்கடேசன், குன்றத்தூர் பெரியார் நகர் முருகேசன், தேவி, ஆறுமுகம் சுதா, ஆரணி, பாப்பாம்பாடி ஆண்டாள், தெய்வமணி, மணிராஜ், அனிதா, மோனிகா, தானு, போஸ், கொரட்டூர் ரஞ்சித், குருதயாள் இவர்களுக்காக வரவேற்கும் இந்த பாடல் வித் லவ் படத்திலிருந்து. சியான் ரோல்டன் இசையமைத்து பாடியிருக்கிறார் விஜய் நரையனுடன். மோகன்ராஜனின் பாடல் இது. பாடலை கேட்கலாம்.

0: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சிகள் கடிதம் எழுதும் நேயர்களின் கவனத்திற்கு.
1: உங்கள் விருப்பம் கடிதம் எழுதும் நேயர்கள், அவர்கள் விருப்ப பாடலை ஒரு போஸ்ட் கார்டில் மட்டுமே எழுதி அனுப்பவும்.
2: போஸ்ட் கார்டில் வரும் உங்கள் விருப்ப பாடல்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். இங்கிலாந்து லெட்டர் மற்றும் ரெஜிஸ்டர் போஸ்டில் எழுதி அனுப்புவதை தவிர்க்கவும்.
1: போஸ்ட் கார்டில் ஒன்று அல்லது இரண்டு பாடல்கள் மட்டுமே எழுதி அனுப்ப வேண்டும்.
2: ஒரு போஸ்ட் கார்டில் உங்கள் பெயர், ஊரின் பெயர், நீங்கள் விரும்பும் புது பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவற்றை தெளிவாக குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவத் பாரதி தமிழ் FM, உங்கள் விருப்பம் பகுதி, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பவும். வானொலி நண்பர்களின் பெயர்களை எழுதுவதை தவிர்ப்பதன் மூலம் மீண்டும் மீண்டும் ஒரே நாளில் ஒரே பெயர் அடிக்கடி வருவதை கட்டுப்படுத்தலாம். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் குடும்ப நண்பர்கள் பெயர்களை மட்டுமே எழுதவும்.
1: ஒவ்வொரு வாரமும் உங்கள் விருப்பம் போஸ்ட் கார்டு பிரிக்கப்பட்டு ஷெட்யூல் செய்யப்படுகின்றது. எனவே நேயர்கள் வாரம் ஒருமுறை போஸ்ட் கார்டில் உங்கள் விருப்ப தேர்வை எழுதி அனுப்பலாம். 100-200 போஸ்ட் கார்டுகள் மொத்தமாக அனுப்புவதை தவிர்த்தல் நலம்.
0: உங்கள் விருப்பம், அதுவே நம் அனைவரின்.

0: அன்னையின் அருளை சொல்லும் பக்தியும் ஆன்மீகமும் சங்கமிக்கும் நவமணி மாலை. அம்மனை நினைத்து அருளை உணர்ந்து ஆன்மீகத்தை ரசித்து இந்த நவராத்திரியை நவமணி மாலையோடு கொண்டாடுவோம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நவராத்திரி தொடங்கி 9 நாட்களும் மாலை 6:45 மணி முதல் 7 மணி வரை கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. அம்மன் அருள் என்றும் உங்கள் இல்லங்களில் நிறைந்திருக்கட்டும்.
1: செவியோரம் சுகராகம். இது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: முழுமையான கொண்டாட்டத்தோட கேட்டு ரசிச்சிருக்கீங்க. உங்கள் விருப்பம் கடிதம் வழியே நீங்கள் விரும்பி கேட்ட கானங்கள் காற்றோடு கலந்து உங்களின் இனிமையான பெயர்களோடு கூட ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நேரம் பொழுது 8:10.
3: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
2: ஸோ உங்கள் விருப்பத்தில் அடுத்த பாட்டுக்காக காத்துட்டு இருக்கீங்க. வரப்போற இந்த பாடல் யாருடைய விருப்பத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா, நாகை மாவட்டம் குறுக்கத்தி முகமது இஸ்மாயில், முகமது ஆசிக், ஆசிஃபா, ஜெரீனா, விலிவாக்கம் குபேந்திரன், மகேஸ்வரி, வெற்றிச்செல்வி, இந்துமதி, கலையரசி, தமிழரசி, விஷால், சோபனா, கார்த்திக், அஸ்வினி, பாலாஜி, ஆகாஷ், ஆஷிகா, கனிமொழி, மலர்விழி, தாமரை, சாதனா, ஸ்ரீமதி, தாருண்யா, தேவதர்ஷினி, திவ்யதர்ஷினி, அவந்திகா, அக்ஷயா, சாய் தன்யா, கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் மேட்டு தெருப்பொன், சீனிவாசமூர்த்தி, சுமதி, திருமலைவாசன், விஷ்ணு பிரியா, சாதனாஸ்ரீ, ராமகிருஷ்ணன், அபிநயா, நிமலன் இவர்களுக்காக ஒலிக்கவிருக்கும் இந்த பாடல் யாதும் ஊரே யாவரும் கேளிர். இந்த படத்திலிருந்து நிவாஸ் கே பிரசன்னா இசையமைத்து பாடியிருக்கிறார். MC சாய், சிலம்பரசன் TR உடன் மோகன்ராஜன் பாடல் இது.

அம்மன் அருள் நிறையும் நவராத்திரி திருநாள். 9 நாட்கள் 9 திருக்கோலங்கள். அம்மன் வீற்றிருக்கும் திருக்கோவில்களை தேடி ஆன்மீக பயணம்.

நல்ல உற்சாகமான ஒரு காலை நேரத்தில் இனிமையான பாடல்கள் உங்களுக்காக, அதுவும் ஒரு பண்டிகை காலத்தில் கேட்டு ரசிக்கிறது சுகமான அனுபவம் இல்லையா? அந்த மாதிரி அடுத்து வரப்போகிற பாடல் ஆற்காடு சாத்தூர் ரமேஷ், ஈஸ்வரி, பூவரசி, சந்தோஷ்குமார், கீர்த்தனா, லோஹித், உதயகுமார், ரேவதி, மகிழினி, மணி, துளசி, ஆரணி, சங்கீதவாடி, தசரதன், பிரபாவதி, ஜமாலியா ஹவுசிங் போர்ட், ஃபாத்திமா பகதூர் சகோதரர்கள், ஷேக் மாபூக், ஃபர்வீன் பானு, ஹசீனா, ஹயாத் பாஷா, தாரா பேகம், ஃபர்சானா, தஸ்பியா கௌசர், நஃபீசா, இர்ஃபானா, ஹயாத் பாஷா பாய், பெரம்பூர் MH ரோடு ரிக்ஷாக்காரன் பகதூர் பாய், ராஃபி பாய், குறிச்சிமலை டி பாஸ்கர், அசனமாப்பேட்டை கணபதி, சரஸ்வதி, சௌமியா, ஸ்ரீகவி, இவங்களுக்காக வரப்போற பாடல் இதயம் முரளி இந்த படத்திலேருந்து. டி தீரஜ் பாடியிருக்காங்க, விவேக்கோட பாடல், தமன் எஸ் அவங்க இசையமைப்பில் இந்த பாட்டு.

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
1: என்ன அந்த ஆளு போனை பார்த்துட்டு அப்படியே ரோட்டுக்கு நடுவுல மூன் வாக் பண்ணிட்டு இருக்காரு.
2: அவரு மூன் வாக் பண்ணல ராஜா, வாட்ஸ்அப் வாக் பண்றாரு. இப்ப இருக்கிற பெரிய வியாதியே இதுதான், கவனச்சிதறல், அதாவது டிஸ்ட்ராக்ஷன்.
1: ஆமா, ஒரு கையில ஷேரிங், இன்னொரு கையில சாட்டிங், இது டிரைவிங்கே இல்ல, விபத்துக்கு வெல்கம் கார்டு அனுப்புற மாதிரி.
2: கரெக்ட் ராஜா. நாம முக்கியமா சொல்ல வேண்டியது பாதசாரிகளோட உரிமை, அதாவது பெடஸ்ட்ரியன் ரைட்ஸ் சொல்லுவோம் இல்லையா. அது ரோடு வாகனங்களுக்கு மட்டும் இல்ல, அதுல பாதசாரிகளுக்கும் சம உரிமை இருக்கு.
1: ஆமா ஆமானு, சில பேரு ஜிப்ரா கிராசிங்ல நிக்காம வண்டிய கொண்டு போய் அந்த கோட்டுக்கு மேல நிறுத்துவாங்க. அது என்ன ஸ்டார்டிங் பாயிண்டா இல்ல ரேஸ் விட போறாங்களா? பாவம் அந்த வரி குதிரைக்கு வலிக்கும் இல்ல
2: ராஜா. ஜோக் ஓகே தான், ஆனா சீரியஸா கேளுங்க. ரோட்டை கடக்கும் போது போன பாக்கெட்ல வைங்க. அந்த நோட்டிபிகேஷன் முக்கியம் இல்ல, உங்களோட உயிர் தான் முக்கியம். வண்டி ஓட்டும் போது போன் ஸ்கிரீன பாக்காதீங்க, சாலைய பாருங்க. ஒரு மெசேஜ் தாமதமானா ஒன்னும் ஆயிடாது, ஆனா ஒரு விபத்து நடந்தா வாழ்க்கையே தாமதமாகிடும்.
1: சூப்பரனு, வண்டி ஓட்டுறவங்களும் கவனிங்க, பாதசாரிகளுக்கு ரைட் ஆஃப் த வே கொடுங்க. அவங்க ரோட்ல விளையாட வரல, வாழ்க்கைய நடத்த தான் போறாங்க.
2: சாலையில் கவனம் சிதறினால் வாழ்க்கையே சிதறி போகும்.
1: அதான் மக்களே, போனை ஓரமா வைங்க, ஹெல்மெட் சீட் பெல்ட் போடுங்க, ஜாலியா போங்க, ஆனா சேஃபா போங்க.

0: வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையா

நேரம் பொழுது 8:24:20 உங்கள் விருப்பத்தில் அடுத்து வரப்போற பாடல் கர்நாடகா மாநிலம் சின்ன திருப்பதி கிராமம் பிரகாஷ் ஷியாமலா அஸ்வினி ரமேஷ் ஆனந்த் மன்வித் ரவி கார்டன் வீர சோழ வீர ராகவன் அப்துல் ரஃபீஸ் கான் அப்துல் ரஹீம் கான் அப்துல் ரஃபே கான் திருமழிசை உஷாராணி ராஜேந்திரன் நீலாங்கரை கோகுல் பாக்ஷா கண்ணகி நகர் கருப்புசாமி கண்மணி அச்சிறுப்பாக்கம் ரமணி ராஜகோபால் மயிலாப்பூர் நித்யா லக்ஷ்மி சுபஸ்ரீ திருமழிசை பெரியம்பத்து கோட்டீஸ்வரன் தர்மா சென்னை 60 சில்பா ஸ்ரீ ஏகா ராஜா திருமழிசை பேரூராட்சி குடியிருப்பு வீரராகவன் மங்கம்மாள் ராஜலட்சுமி மாரி சூர்யா இவர்களுக்காக ஒலிக்கவிருக்கும் இந்த பாடல் மாஸ்க் படத்திலிருந்து. ஜி வி பிரகாஷ்குமார் இசையமைப்பில் கருமத்தூர் மணிமாறன் எழுதின பாடல் ஆண்டனிதாசன் சுபலாஷினி இவங்க பாடியிருக்காங்க இந்த பாட்டு.

0: வணக்கம், நான் உங்கள் திரைசை பின்னணி பாடகர், நாட்டுப்புற இசை பாடகர் வேல்முருகன் பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அடிகருப்பு நேரத்த

விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. உங்கள் விருப்பம். கும்பகோணம் பண்பலை, வேலூர் பண்பலை, திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளிலும் நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. உங்கள் விருப்பத்தில் இனிமையான பாடல்கள், உங்களோட இனிமையான பெயர்களோட கூட. நேரம் இப்பொழுது 8:30. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உங்கள் விருப்பத்தில் அடுத்து நாம கேட்க போகிற பாடல் அசுரன். இந்த படத்திலிருந்து தான் வரப்போது. திருப்பத்தூர் மாவட்டம் புத்துக்கோயில் சின்னராஜு, சுமதி, பிரவீன்குமார், பிரதீப், சந்தியா, கோஷ்மிதா, பவித்யுக தீரன், நாட்ராம்பள்ளி வேட்டப்பட்டு சுப்பிரமணி, ராணி, தண்டபாணி, சசி, ஷர்மிளா, பிரசாந்த், குருபாணி குண்டா, சுஜாதா, முருகேசன், சுஜித், அஜய், அனிதா, ராஜேஷ், ஜோலார்பேட்டை சந்திரமோகன், நிர்மலா, மோனிஷ், நிஷாந்த், சென்னை நெசப்பாக்கம் அமுதா, சீமான், சூர்யா, செங்கல்பட்டு பத்மா, ஆற்காடு சாத்தூர் ரமேஷ், ஈஸ்வரி, தருமபுரி குணசேகரன், பெரியம்மா, பாலக்காடு அன்பு, கர்நாடகா மாநிலம் பங்காறுபேட்டை சுரேந்தர், இந்திரா, இவர்களுக்காக ஒலிக்கவிருக்கும் இந்த பாடல் அசுரன் படத்திலிருந்து. டி ஜே அருணாச்சலம், சின்மயி ஸ்ரீபதா பாடியிருக்காங்க. ஏக்நாத் எழுதின பாடல். ஜி வி பிரகாஷ்குமார் அவங்க இசையமைப்பில் இந்த பாட்டு.

0: பொங்கல்.
1: ஒத்த சொல்லால என் உசுரெடுத்து வச்சு கிட்டாரட்ட கண்ணால என்ன தின்னாடா, பச்சை தண்ணி போல் அடசொம்புக்குள்ள ஊத்தி வச்சு நீ தங்குடிச்சே

உங்கள் விருப்பத்தில் அடுத்து நாம கேட்க போற பாடல் புலி. இந்த படத்திலேருந்து தான் மாதவரம் உடையார் தோட்டம், ஜமுனா ஏகாந்தம், தனலட்சுமி, எழிலரசன், மிதுனாஸ்ரீ, மிதுனன், அனிதா, எழிலவன், பொழிலவன், அழகவன், சாய், தருணாஸ்ரீ, தர்ஷன், மாதவரம், வாவுசி தெரு, ஓவியம், பொன்னோவியம், அழகோவியம், எழிலோவியம், சுகதேவ், மித்ராஸ்ரீ, மித்ரன், மாதவரம், மதனகுமாரி, விநாயகம், ரமணி, ஜேசுபாதம், வேலூர், ராமநாயக்கன் பாளையம், பஷீர் அகமத், தமன்னா, நிலு, ஃபாத்திமா, நிகாத்தா, பசும், வேலூர், கே கே நகர், ஷானு, பாபு, தங்கமணி, தனவேல், வடபழனி, செல்வம், செண்பகம், காசிக்கோட்டை, ஆதியப்பன், ஜானி, பூந்தோட்டம், நூருல்லா, ரசியாபி, மிஜுமா, ஆர் என் பாளையம், கரீம், பாஷா, ஷம்மு, ஜே ஜே நகர், முஸ்தபா, அப்பாஸ். இந்த நேர்களுக்காக புலி படத்திலேருந்து கேட்க போகிற இந்த பாடல் ஜாவித் அலி, பூஜா ஏவி பாடியிருக்காங்க. வைரமுத்து எழுதின பாடல், தேவி ஸ்ரீ பிரசாத் அவங்க இசையமைப்பில்.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை 43 இன்ச் எல்இடி டிவி 19,990 மட்டுமே, 1.5 டன் 3-ஸ்டார் ஏசி 29,990 மட்டுமே, மற்றும் 4,000 வரை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர், 7 kg ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டாப் லோட் வாஷிங் மெஷின் 14,990 முதல். வாங்கும் அனைத்து மொபைல்களுக்கும் ஆக்சசரிஸ் இலவசம், 5-seater சோஃபா வாங்கினால் ஏர் ஃப்ரையர் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
1: நேரம் பொழுது 8:41. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 உங்கள் விருப்பத்தில் இணைஞ்சிருக்கும் முகநூல்லையும் பதிவுகள்லாம் போட்டிருக்கீங்க. சின்னராஜு, அரியலூர் வாரியங்காவல், கதிரவன், கொளஞ்சிநாதன், அப்புறம் பெங்களூர் ஹைவே ரோடு, புத்துக்கோவில், சின்னராஜ், சுமதி, சந்தியா, பிரவீன், குமார், பிரதீப், இவங்கெல்லாம் திருப்பத்தூர் மாவட்டத்திலேருந்து, போரூர் பொன்ராஜ், அபர்ணா நகர் மூர்த்தி, பயணி கவிதா, பாப்பாரப்பட்டி, தருமபுரி மாவட்டத்திலேருந்து, முகமது மியான், பொன்னியம்மன்மேடு வனே கணேசன், மேலப்பேடு தயாளன், பெங்களூர் குப்பநத்தம் டி ராமு அவங்க, புரசைவாக்கம் சவுந்தரராஜன், நன்னிலம் அம்பலவாணன், ராஜேஷ் பெரியார் நகர், அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, ஆரணி பாப்பாம்பாடி ஆண்டாள் தெய்வமணி, வலங்கைமான் ஆட்டோதுரை, எரவாஞ்சேரி ஷாகுல் அமீது, பூர்வபாளையம் ஆனந்த முருகன், அன்பு ராணி, அப்புறம் ஹேமலதா, முரளிதரன் விழுப்புரத்திலேருந்து, தேனா மணிகண்டன் தென் பொன்முடி அந்த இடத்துலேருந்து, வைத்தியநாதன் அம்மாப்பேட்டையிலேருந்து, சாந்தி ரமேஷ், நடராஜன், சுப்பையா, புத்தகரம், இவங்க எல்லாருமே சேர்ந்து கேட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க நம்மளோட உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியை. கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழகம் 102.3 வித் மீ ஆர்ஜே அனுராதா விஜயகுமார். ஓகே, இப்போ உங்கள் விருப்பத்தில் பாட்டெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. தொடர்ந்து வரப்போற நிகழ்ச்சி 9 மணிக்கு என்ன அப்படின்னு சொல்லி நாம தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த பாட்டுக்கு போயிடலாம்.
2: கலக்கு போவது யாரு? நீதான்.
3: ஏ நிஷா, காலையிலேயே ஒரே ஜாலி மூடு, பாட்டெல்லாம் ஒரே பலமா இருக்கே.
2: ஆமா உஷா, 9 மணி ஆக போகுதே, கலக்கல் அரங்கம் ஸ்டார்ட் ஆக போகுதுல. அதான்
3: என்னது கலக்கல் அரங்கமா?
2: எஸ், நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல டெய்லி காலையில 9 மணில இருந்து 10 மணி வரைக்கும் வர கேம் ஷோ. நமக்கு செம்ம ஜாலியா ஃபன் ஃபில்டா இருக்கும்.
3: ஆமா, சொல் விளையாட்டு, திரைப்புதிர் அப்படின்னு டெய்லி ஒரு கேம் ஷோ. கலகலப்பு, உற்சாகம், சந்தோஷம், இதுதான் நம்ம கலக்கல் அரங்கம்.
2: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: ஓகே, ரெடி ஆயிடுங்க. 9 மணிக்கு கலக்கல் அரங்கத்தில் நாம இன்னைக்கு சொல் விளையாட்டு தான் விளையாட போறோம். ரெடி ஆயிடுங்க. சரி, உங்கள் விருப்பத்தில் அடுத்த பாட்டுக்கு போயிடலாமா? அடுத்த பாட்டு வந்து வேலைக்காரன். இந்த படத்துலேருந்து தான் கேட்க போகிறோம். நெல்லை மூலக்கரைப்பட்டி ராஜு, நம்பி தேவேந்திரன், பொள்ளாச்சி கொண்டே கவுண்டன்பாளையம் எஸ் முத்துக்குமார், சேலம் சின்ன கிருஷ்ணாபுரம் நல்லத்தம்பி, நெல்லை மேலச்சேவல் மாமது மைதீன் ரஹ்மத் பேகம், வாகையூர் ராக்கெட் ராமசாமி, கொடுங்கால் கமால் பாஷா நிஷா பேகம், திருக்கோவிலூர் சீமாட்டி ராஜா, செய்யார்வட்டம் கொருக்காத்தூர் பாரி வள்ளல், மாலதி அண்ணாமலை, முல்லை சுரேஷ், சந்தியா, தூத்துக்குடி மாவட்டம் குலசை நஜ்முதீன், சலாலுதீன், சிராஜுதீன், சம்சுதீன், தாஜ் நிஷா. இத்தனை நேர்களோட விருப்பத்தில் வரப்போற இந்த பாடல் நீதி மோகன், அனிருத் ரவிச்சந்தர் பாடியிருக்காங்க. அனிருத் ரவிச்சந்தர் இசையும் கொடுத்துருக்காங்க. கார்கியோட பாடல் இது. பாட்டு கேட்கலாம்.

0: ரியா, பல் தானே தேய்க்கிற? பல் தேய்க்கும் போதும் டேப்ல இருந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கணுமா? தண்ணிய மக்கள பிடிச்சு கூட பல் தேய்த்து முகம் கழுவலாம்.
1: சாரிமா, தண்ணிய சிக்கனமா பயன்படுத்தணும்னு நீங்களும் டீச்சர்ஸும் நிறைய வாட்டி சொல்லிருக்கீங்க. ஆனாலும் நான் இப்படி செஞ்சிட்டேன், என் தப்புதான்.
0: நான் சொல்லி கொடுக்கற பாடம் புரியுதோ இல்லையோ, இத புரிஞ்சுகிட்டியே எனக்கு சந்தோஷம்தான்.
1: தண்ணீரின் ஒவ்வொரு துளியும் முத்து,
0: அதை சேமித்து வைப்போம், அவை நாளைய சொத்து.

செவியோரம் சுகராகம். இது விவபாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கேட்டுட்ருக்கீங்க. உங்கள் விருப்பத்தில் இனிமையான பாடல்கள், உங்களோட இனிமையான பெயர்களோட கூட கும்பகோணம் பண்பலை, வேலூர் பண்பலை, திருப்பத்தூர் பண்பலை, விவத்பாரதி தமிழ் பண்பலை, இத்தனை அலைவரிசைகளையும் கேட்டுட்ருக்கீங்க. உங்கள் விருப்பம். நேரம் பொழுது 8:50.
1: இந்தியாவின் நம்ப வண்டியில் வசந்தன் கோவில் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 43 இன்ச் எல்இடி டிவி 19,990 மட்டுமே. 1.5 டன் 3-ஸ்டார் ஏசி 29,990 மட்டுமே. மற்றும் 4,000 வரை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். 7 kg ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டாப் லோட் வாஷிங் மிஷின் 14,990 முதல். வாங்கும் அனைத்து மொபைல்களுக்கும் ஆக்சசரிஸ் இலவசம். 5-சீட்டர் சோஃபா வாங்கினால் ஏர் ஃப்ரையர் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
0: உங்கள் விருப்பத்தில் அடுத்ததாக நாம் கேட்க போகிற பாடல் டூட். இந்த படத்துலேருந்து தான் சாய் அபியங்கர் இசையமைத்து பாடியிருக்காங்க. பால் தபாவோட தீப்தி சுரேஷ் இவங்களாம் இணைந்து பாடியிருக்காங்க இந்த பாட்டு. மானாம்பதி மனோகரன், ராஜசேகரன், உத்தரமேரூர் அகிலன், நிர்மல்குமார், வாலாஜாபாத் முனியாண்டி கௌரி, திருப்புட்குழி விஜயகுமார், சாந்தி, கருகம்பத்தூர் எத்திராஜ் சரஸ்வதி, சிறுங்களத்தூர் சரஸ்வதி நகர் இருதய மேரி, பட்டாளம் அப்துல் ஜலீல், வடபழனி வீரதுரை, கூடுவாஞ்சேரி கனகராஜ், மணலி மாறன், மந்தவெளி விநாயகம், மேலப்பேடு தயாளன், நெடுமரம் முனுசாமி, ஆண்டிப்பட்டி ஆராதனா, ஆவடி அனந்தலட்சுமி, அம்மாப்பேட்டை இ லோகநாதன், பிரேமா தேவி, ஹேமலதா, சந்தோஷ், திரள், ஆதித், இவங்களுக்காக வருது இந்த பாட்டு.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவில் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை 43 இன்ச் எல்இடி டிவி 19,990 மட்டுமே, 1.5 டன் 3 ஸ்டார் ஏசி 29,990 மட்டுமே, மற்றும் 4,000 வரை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர், 7 கேஜி ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டாப் லோட் வாஷிங் மெஷின் 14,990 முதல். வாங்கும் அனைத்து மொபைல்களுக்கும் ஆக்சசரிஸ் இலவசம், 5 சீட்டர் சோஃபா வாங்கினால் ஏர் ஃப்ரையர் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
1: நேரம் பொழுது 8:55, 30 உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரப்போற பாடல் பிச்சைக்காரன். இந்த படத்திலிருந்து தான் இந்த பாட்டு சுப்ரியா ஜோஷி பாடியிருக்காங்க. அண்ணாமலை எழுதின பாடலுக்கு இசை விஜய் ஆண்டனி. விரும்பி கேட்டிருக்காங்க குப்பநத்தம் ராமு, காஞ்சிபுரம் கோகிலா பிரசன்னா, பெங்களூர் ஹேமப்பிரியா, துர்வா ரவிக்குமார், சிதம்பரம் வானக்கார தெரு, தங்கராஜ், சரோஜா பாலாஜி, செய்யார் வட்டம் ஸ்ருங்காட்டூர் எம் ராஜேந்திரன், தனலட்சுமி, கூடப்பாக்கம் ஸ்ரீ சந்தியா ஆர் மணிகண்டன், மதுரவாயல் மதுரை நாயக்கன் தெரு சரஸ்வதி, காதர்வேடு கார்த்திகேயன் அம்பிகா, வடமணப்பாக்கம் காளி வீடு ஏழுமலை புஷ்பா மணியரசன், கொருக்காத்தூர் மார்கபந்து, இவங்களுக்காக வந்துட்டு இருக்கு இந்த பாட்டு.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளிலும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நேர்கள் கேட்டும் பங்கேற்றும் சிறப்பிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: கலக்கல் அரங்கம். கலக்கல் அரங்கம்
3: சபாஷ்.

நேர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2952080853, இன்னொரு எண் 2838981 அப்படிங்கிறது சென்னைக்கான முன்னிணைப்பு எண். உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்குள்ள ஒரு வரையறை வச்சுக்கிட்டு இன்றைக்கி நிறைய புது நேர்களை எதிர்பார்த்து நாங்களும் கூட உங்களுக்காக காத்துட்ருக்கோம். சரி, இப்போ நிகழ்ச்சியில் முதல்ல ஒரு பாட்டு கேட்டு வந்துடலாம். நம்ம வீட்டு தெய்வம் படத்துலேருந்து இந்த பாட்டு, டி எம் சவுந்தரராஜன் குரலில் பாரதிதாசன் எழுதின பாடல் இது.

0: நல்ல ஒரு பண்டிகை காலத்துல ஒரு குதூகலமான பாட்டோட நம்ம கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சி ஆரம்பிச்சாச்சு. நேர்களை, என்றும் புதுமை படைக்கும் நமது விவித் பாரதி தமிழ் பண்பலையில் புது நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள். புதிய குரல் புதிய வரவு நம்மோடு இணையட்டும். சோ, நிறைய புதிய நேயர்கள் இன்னைக்கு வருவாங்க, நம்ம காத்துட்டு இருக்கலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க ஐயா? சரிங்களா? முதல் பாதி 64, மறு பாதி ஒரு உறவு முறை. ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க ப்ளீஸ். ஏதாவது யூகிக்க முடியுதா உங்களுக்கு?
1: 64ல பாதியா?
0: முதல் பாதி, அதாவது நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா அந்த சொல், அதுல முதல் பாதி 64, மறு பாதி உறவு முறை பந்தம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த நேட்டு கேப்போங்களா? நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: ஹலோ,
0: யார் பேசுறீங்க ஐயா?
2: காலை வணக்கம்மா. நந்தியம்பாக்கம் கோபாலகிருஷ்ணம்மா.
0: சொல்லுங்க ஐயா.
2: அதான் 64 பாதியாம்மா?
0: கோபாலகிருஷ்ணன் ஐயா
2: சொல்லுங்க.
0: ஒரு 5 எழுத்து சொல் சொல்லியிருக்கோம், இன்னைக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமா குறிப்பு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு சொற்றொடர் மாதிரி நம்ம ஃபார்ம் பண்ணிருக்கோம்.

0: ஐந்து எழுத்துல வந்து முதல் பாதி 64, மறுபாதி உறவு அப்படின்னு கொடுத்துருக்கோம். இருக்கீங்களா லைன்ல? சரிங்க, ரொம்ப நன்றி. நன்றி, எளிமையானதுதான் ஒரு முயற்சி. வணக்கம்.
1: வணக்கம், நான் குரோம்பேட்டையில இருந்து ஜெயஸ்ரீ பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா.
1: முதல் பாதி கலை, மறுபாதி வந்துட்டு மகள் வரும்னு நினைக்கிறேன். கலை மகள்
0: நினைக்கலாம் கூடாது, கரெக்டா சொல்லணும். இதுதான் அப்படின்னு சொல்லிருந்தோம், அடிச்சு நவுத்துறோம். கலைமகள் தான் அப்படி போடுங்க. ஏன்னா நம்ம ஒரு விழா காலத்துல இருக்கோம், அது தொடர்பான கேள்விகள் அப்படி கொடுக்கும் போது உங்களுக்கு எளிமையா இருக்கும் அப்படிங்கறதுக்காக அப்படி இன்னைக்கு ஃபார்ம் பண்ணிருக்கோம். மகள் உறவு, அதுதான் நம்ம பந்தம் அப்படின்னு சொன்னோம், உறவுன்னு சொன்னோம். ரெண்டா பிரிச்சுக்கிட்டோம் ஒரு சொல்ல, கலை அப்படின்னு சொல்லி மகள் அப்படின்னு சொல்லி. முதல் பாதி 64 புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்ப நேயர்களுக்கு, இல்லையா? மறுபாதி உறவு. வாழ்த்துக்கள்மா உங்களுக்கு. நன்றி.
1: நிகழ்ச்சிகள்லாம் நல்லா இருக்கு.
0: தேங்க்யூமா, தேங்க்யூமா. தொடர்ந்து கேளுங்கம்மா.
1: நன்றி
0: நன்றி நன்றி. அழகா கண்டுபிடிச்சிட்டாங்க. முதல் பாதி 64, ஆயக்கலைகள் 64, அதாவது கலை அப்படிங்கிற சொல்ல குறிக்கக்கூடிய அந்த சொல் கொடுத்துருந்தோம். மகள் வந்து உறவு, ஸோ கலை மகள் அப்படிங்கிறது சரியான விடை. சொன்ன அந்த நேருக்கு நன்றி. இப்போ அடுத்த குறிப்புக்கு நம்ம போயிடலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், பேசலாம், லைன்ல இருக்கீங்க. ஹலோ.
2: ஹலோ,
0: யார் பேசுறீங்க?
2: கும்பகோணத்துல இருந்து
0: ராஜேந்திரன் ஐயா, உங்களுக்கான குறிப்பு தரவா? இது வந்து ஒரு மூன்றே மூன்று எழுத்து சொல், அதனாலதான் டக்குன்னு அடுத்ததும் கொடுத்துட்டேன், ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். குதிரையும் உண்டு ஆனிரையும் உண்டு, மொத்தத்தில் மனமகிழ்வு தரும் இது. குதிரையும் உண்டு ஆனிரையும் உண்டு, இதுல மூணே மூணு எழுத்து சொல், உற்சாகம் தரக்கூடிய மனமகிழ்வு தரக்கூடிய ஒரு சொல்.
2: குதிரையும் உண்டு
0: ஆனிரையும் உண்டு.
2: ஆனிரையும் உண்டு,
0: ஆமா. அடுத்த நேற்று கேட்கலாங்களா?
2: ட்ரை பண்ணுங்க.
0: ஓகேங்க, தேங்க்யூ, உங்களுடைய ட்ரைக்கு நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், பேசுங்க, லைன்ல வந்தா பேசணும்.
3: வணக்கம்மா.
0: யாருங்க?
3: நான் சீர்காழில இருந்து மாணிக்கம் டெய்லர்மா.
0: சீர்காழில இருந்து மாணிக்கம்மையா, சொல்லுங்க, டக்குன்னு விடைய சொல்லுங்க பாக்கலாம். அதாவது மூன்றே மூன்று எழுத்து சொல்லுது, இதுக்கான குறிப்பு குதிரையும் உண்டு ஆனிரையும் உண்டு, மொத்தத்தில் மனமகிழ்வு தரும் இது. மகிழ்வு வாங்குறவங்களுக்கும் மகிழ்வு. இதுக்கு மேல க்ளூ கிடையாதுங்க உங்களுக்கு. பணம் இல்லீங்க, அதுல ஏதுங்க ஆனிரை குதிரை எல்லாம் இருக்கு. நன்றிங்க. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை, விடையோட வருவீங்கன்னு பாக்குறேன். வணக்கம்.
4: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர் வேலூர் கட்பாடையிலிருந்து பேசுறேன் மேம்.
0: சொல்லுங்க. குதிரையும் உண்டு ஆனிரையும் உண்டு, மனமகிழ்வு தரும் இது, மொத்தத்தில் என்னது இது?
4: மொத்தம் வந்து மூன்று எழுத்து
0: சொல்றேன். இல்ல இல்லங்க இல்லங்க. தேங்க்யூ தேங்க்யூ. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
5: ஸ்ரீநகர்ல இருந்து ரமா ரவி.
0: டக்குன்னு சொல்லுங்க பாக்கலாம். சூப்பர்மா, உங்களுக்கு பரிசா ஒரு பாட்டு இப்ப வரப்போகுது. ஆமா, பசு பரி. ஆமா, சூப்பர்மா, நன்றி நன்றி நன்றி நன்றி. வாழ்த்தாக வருகிறது பாடல், டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜனோட குரல்ல, குன்னக்குடி வைத்தியநாதன் அவங்க இசையமைப்புல. இந்த பாட்டு திருமலை தென்குமரி படத்துல இருந்து.
6: கல்வியும் குறையாத வயதும் ஓர்

மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத

0: அம்மன் அருள் நிறையும் நவராத்திரி திருநாள். 9 நாட்கள் 9 திருக்கோலங்கள். அம்மன் வீற்றிருக்கும் திருக்கோவில்களை தேடி ஆன்மீக பயணம். அன்னையின் அருளை சொல்லும் பக்தியும் ஆன்மீகமும் சங்கமிக்கும் நவமணி மாலை. அம்மனை நினைத்து அருளை உணர்ந்து ஆன்மீகத்தை ரசித்து இந்த நவராத்திரியை நவமணி மாலையோடு கொண்டாடுவோம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நவராத்திரி தொடங்கி 9 நாட்களும் மாலை 6:45 முதல் 7 வரை கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. அம்மன் அருள் என்றும் உங்கள் இல்லங்களில் நிறைந்திருக்கட்டும்.
1: நேரம் பொழுது 9:17:45. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளையும் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க. இப்ப கேட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி கலக்கல் அரங்கம். நேர்கள் தான் வந்து கலக்கலா பதில் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த சொல்லுக்கு நாம போயிடலாம். வணக்கம். ஹலோ.
2: வணக்கம்மா.
1: யார் பேசுறீங்க ஐயா?
2: தெரிஞ்ச
1: விஷயம் தான். இது வந்து 9 தொடங்கி இரவு இடைத்தங்கி வெளிச்சத்தை தரும்.
2: இரவு 9 தொடங்கி
1: 9 தொடங்கி இரவு இடை தங்கி வெளிச்சத்தை தரும் அப்படின்ற குறிப்போட ஒரு சொல்ல நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. அழகா.
2: நிலவு
1: இல்ல இல்ல இல்ல, நம்ம வந்து 9 தொடங்கின்னு சொல்லியிருக்கோம். சோ நீங்க அதை ரிலேட் பண்ணி அந்த வார்த்தையை நீங்க கண்டுபிடிக்கணும். இது வந்து ஒரு 6 எழுத்து சொல். ஓகேவா?

0: அடுத்து நேற்று கேப்போமா?
1: வெளிச்சம் சொல்லலாமா?
0: இல்லைங்கய்யா. நன்றிங்கய்யா, முயற்சிக்கு நன்றி, வாழ்த்துக்கள். வணக்கம். ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்கம்மா? இதுக்கான குறிப்பு 9 தொடங்கி இரவு இடை தங்கி வெளிச்சத்தை தரும். நவராத்திரி எப்படி சொல்றீங்க?
2: 9 தொடங்கி நவம்,
0: குட்.
2: ராத்திரி இரவு, இரவு வெளிச்சம்.
0: வெளிச்சத்துக்கு என்னது
2: வெளிச்சம்?
0: வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி நன்றி. நவராத்திரி அப்படிங்கறத சரியான விடை. 9 தொடங்கி நவ அப்படிங்கறது 9 குறிக்கக்கூடியது. இரவு இடை தங்கி ரா அப்படின்னு சொல்லியிருந்தோம். திரி அப்படின்னு முடியுது இல்லையா, வெளிச்சத்தை தரும் அப்படிங்கறது திரி. ஸோ சூப்பராக அழகாக பதில் சொல்லியிருந்தாங்க அவங்க, நவராத்திரி அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு வாழ்த்து.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: ஸோ கலக்கலரங்கம் கேட்டுட்டு இருக்கீங்க. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 ஒன்பது மணி 21:35 நொடியில் அடுத்து ஒரு பாட்டு கேட்டுட்டு நம்ம அடுத்த சொல்லுக்கான குறிப்போட நம்ம அடுத்த நேரம் சந்திக்கலாம். டிஎம் சவுந்தரராஜன் குரல, கே வி மகாதேவன் அவங்க இசையமைப்பில், மகாகவி காளிதாஸ் படத்துலேருந்து இந்த பாட்டு வந்துட்டு
2: இருக்கு. வைரத்தில் தோய்ந்த மனமே மதங்க மாமுனிவரின் மாதவ செல்வியே மாதுளம்

அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும்

0: நேரம் பொழுது 9:28 பத்து நொடியில் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கலக்கல் அரங்கம் இதுல வந்து இணைஞ்சிருக்கீங்க. நேயர்கள் வந்து கலக்கலா பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், பேசலாம்.
1: ஹலோ, நான் ஹிந்திலிருந்து விஜயா பேசுறேன் மேடம். வணக்கம் மேடம், நவராத்திரி வாழ்த்துக்கள் மேடம்.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் விஜயாம்மா. கண்டுபிடிச்சிட்டீங்களா இத்தனை கொடுத்துருந்தோம்ல, மூணு கொடுத்துருந்தோம், மூணும் ஈஸியா இருந்ததா?
1: நான் இப்பதான் மேடம் கேட்கறேன்.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்பயும் உங்களுக்கு ரொம்ப ஈஸி தான், ஒரு நாலே நாலு எழுத்து சொல்லு தான் உங்களுக்கு நான் தரப்போறேன். கலகலப்பில் பாதி முதல், ஓகேவா? நீருண்டு பாத்திரம் உண்டு, அவ்வளவுதான் க்ளூ.
1: நீர் உண்டு பாத்திரம்,
0: கலகலப்பில் பாதி முதல், நீர் உண்டு பாத்திரம் உண்டு, ஒரு நான்கு எழுத்து சொல். கஷ்டமா இருக்கா?
1: பஞ்சபாத்திரம் இல்ல, வராது.
0: நான் நாலே நாலு எழுத்து தானே சொல்லிருக்கேன். அப்படியே நீங்க அப்படி பண்டிகையோட ரிலேட் பண்ணி அப்படி பாத்தீங்கன்னா அப்படியே மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆயிடும், அவ்வளவுதான் விஷயம், வேற ஒண்ணுமே இல்லை. ஓகேவா, அடுத்த நேற்று கேட்போமா?

0: வச்சோடனே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும், பாத்துக்கோங்க. நன்றி. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்கம்மா?
1: நான் முகப்பேர்ல இருந்து பிரமிளா பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா.
1: கலசம்
0: எப்படிமா?
1: முதல் பாதி கலகல கல, மொத்தத்தில் கலசம்.
0: நீர் உண்டு, பாத்திரம் உண்டு.
1: பாத்திரத்துக்கும் கலம்.
0: நீர்,
1: ஆமா, நீருக்கு ஜலம்க்கு
0: சலம்.
1: கலசம்
0: அப்படிங்கறது விட ஒரு நான்கு எழுத்து சொல். கலகலப்பில் பாதி முதல்னு சொல்லியிருந்தோம். கல அப்படிங்கறது நீருண்டு பாத்திரம் உண்டுன்னு சொல்லியிருந்தோம். கலம் சலம் அப்படிங்கறதா சரியான விடை. ஸோ கலசம் அப்படின்னு கண்டுபிடிச்சவங்களுக்கு எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 சார்பாக. நேரம் பொழுது 9:30.
2: क्या आपको किसी सरकारी विभाग से जुड़ी कोई शिकायत दर्ज करनी है?
3: तो आपकी सहायता करेगी भारत सरकार के प्रशासनिक सुधार और लोक शिकायत विभाग के सीपी ग्राम्स पोर्टल पर समाधान दीदी।
2: समाधान दीदी 22 भारतीय भाषाओं में आपकी बात सुनती और समझती है। आपको बस अपनी शिकायत को बोलना है। समाधान दीदी की AI तकनीक आपकी शिकायत को सीधे सही मंत्रालय तक पहुँचाती है।
3: आज ही www.pjportal.gov.in पर जाएं और अपनी शिकायत दर्ज करें।
2: सारी शिकायतों का समाधान सीपी ग्राम्स की समाधान दीदी।
0: இனிமையான பாடல்கள், அதுவும் சின்ன சின்ன ஸ்லோகங்களோட ஆரம்பிக்கிற மாதிரியான பாடல்கள் இன்னைக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில் பி சுசீலா, எஸ் பி சைலஜாவோட குரல்களை, இளையராஜாவோட இசையமைப்பில் தர்மபத்தினி படத்துலேருந்து இந்த பாட்டு வந்துட்டு இருக்கு.

0: அருமையார் ஒரு பண்டிகை காலத்தில் இருக்கும், அதுக்கேற்ற பாடல்களோட அதே மாதிரி அது தொடர்பான கேள்விகளோட நம்ம இன்னைக்கு கலக்கலரங்கம் ரொம்ப கலகலப்பாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லணும். 9:37 நம்மளுடைய அடுத்த நேயர் யாரும் நம்ம பார்க்கலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம் மேடம். அரியலூர் மாவட்டம் சாதம்பேட்டை. முருகன்.
0: உங்கள் ஊர் பேர் மட்டும் சொல்லுங்க.
1: சாதம்பேட்டை.
0: சாதம்பேட்டையா?
1: ஆமாங்க.
0: சரிங்க. உங்களுக்கான சொல்ல சொல்லவானு
1: சொல்லுங்க மேடம்.
0: இது வந்து ஒரு 6 எழுத்து சொல்லுங்க. சரியா? வாசிப்பில் தொடங்கி இணைத்தலில் முடியும். இன்னைக்குதான் புதுசா வந்திருக்கீங்களா? சூப்பருங்க. சரிங்க, ரொம்ப நன்றி, சந்தோஷம், வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: தேங்க்யூ.
0: வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. அதாவது வாசிப்பில் தொடங்கி இணைத்தலில் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஒரு 6 எழுத்து சொல்லுன்னு சொல்லியிருக்கோம். ஆஹா. வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: பெருமாள்பட்டிலிருந்து கோபி பேசுறேன் மேடம்.
0: பேர் என்னங்க?
2: கோபி.
0: கோபி. ஓகே கோபி சார், கேட்டீங்களா க்ளூலாம்?
2: ஆ சொல்லுங்க.
0: 6 எழுத்து சொல், வாசிப்பில் தொடங்கி இணைத்தலில் முடியும். தொடர்புபடுத்தி பாருங்க, கரெக்டா விடை கிடைச்சிரும் உங்களுக்கு. ஓகேவா? நன்றி நன்றி. தெரிஞ்ச நேரம் லைன்ல இருக்காங்க, பாக்கலாம். வணக்கம். உங்களுடைய அந்த ரேடியோட ஒலி அளவை குறைச்சிருங்க பாக்கலாம். அரியலூர் சேகர் ஐயா, உங்களுடைய அந்த வானொலியோட ஒலி அளவை சுத்தமா குறைச்சிருங்க. சரி கேட்டீங்களா? 6 எழுத்து சொல்லிது, முதல் 2 வாசிப்பில் தொடங்கி அப்புறம் லாஸ்ட் 3 இணைத்தலில் முடியும்.
2: என்னங்க
0: ஐயா?
2: நாகசுரம் மூலம்.
0: இல்லைங்க ஐயா. நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். வணக்கம். ஹலோ வணக்கம்,
3: வரவேற்பு
0: எப்படி?

0: நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னீங்க இல்லையா,
1: வாசிப்பில் தொடங்கி இணைத்தலில் முடியும்னு சொல்லிருக்கோம். வரவேற்பு வாசிப்பு எப்படி வரும்?
0: இல்ல இல்ல
1: இல்ல வராது இல்லீங்களா?
0: இல்ல இல்ல
1: வேற ட்ரை பண்ணலாமா? நன்றி நன்றி. வணக்கம், விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கங்க.
1: யாருங்க?
2: திருவாரூர் மாவட்டம் வலங்கைமா நாட்டோதுரை.
1: சொல்லுங்க ஐயா.
2: இது நான் இது விஜயதசமியா?
1: இல்லையே, நான் வாசிப்பில் தொடங்கின்னு சொல்லிருக்கேனே. இணைத்தலில் முடியும் எப்படி எடுத்து குடுக்கறேன் பாருங்க. பரவாயில்லைங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வாழ்த்துக்கள். வணக்கம், விவித் பாரதி தமிழ் பண்பலை. ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க?
3: அம்பத்தூர்ல இருந்து பாரதி பேசுறேன்.
1: டக்குன்னு விட சொல்லுங்க பாக்கலாம்.
3: படிக்கட்டு.
1: படிக்கட்டு அப்படி போடுங்க. கட்டு அப்படிங்கறது வந்து இணைத்தல் அப்படி சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான். வாசிப்பில் தொடங்கி இணைத்தலில் முடியும் அப்படின்னா படிக்கட்டு அப்படிங்கறத சரியான விடை. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி நன்றி. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனா வந்து அவங்களுக்கு லைன் கிடைக்காம இருந்திருக்கலாம். இப்போ நம்ம அடுத்த பாட்டுக்கு போலாம். பாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி
4: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: கேட்கப்பற பாடல் வாடகை வீடு என்ற படத்துக்காக சங்கர் கணேஷோட இசையமைப்பில் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல்ல பாட்டு.

0: அம்மன் அருள் நிறையும் நவராத்திரி திருநாள். 9 நாட்கள், 9 திருக்கோலங்கள். அம்மன் வீற்றிருக்கும் திருக்கோவில்களை தேடி ஆன்மீக பயணம். அன்னையின் அருளை சொல்லும் பக்தியும் ஆன்மீகமும் சங்கமிக்கும் நவமணி மாலை. அம்மனை நினைத்து அருளை உணர்ந்து ஆன்மீகத்தை ரசித்து இந்த நவராத்திரியை நவமணி மாலையோடு கொண்டாடுவோம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நவராத்திரி தொடங்கி 9 நாட்களும் மாலை 6:45 மணி முதல் 7 மணி வரை கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. அம்மன் அருள் என்றும் உங்கள் இல்லங்களில் நிறைந்திருக்கட்டும்.
1: நேரம் பொழுது 9:48 கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சிக்கு வரப்போற நம்முடைய அடுத்த நேயர். வணக்கம், விவித் பாரதி தமிழ் பண்பலை. ஹலோ,
2: ஆஹா,
1: வணக்கம், பேசுங்க. வணக்கங்க, யார் பேசுறீங்க?
3: திருநன்றியூர் கணபதிங்க.
1: கணபதி ஐயா, உங்களுக்கான குறிப்புக்கு போலாமா? உங்களுக்கு வந்து ஒரு 4 எழுத்து சொல்லுங்க. தருவது தொடங்கி மகரமெய்யில் முடியும். தருவது தொடங்கி மகரமெய்யில் முடியும், இடையில் ஒரு விளையாட்டும் உண்டு. தீபாவளியா? நம்ம நவராத்திரி கொண்டாடிட்டு இருக்கோம், இப்ப தீபாவளிக்கு போயிட்டீங்க நீங்க. ரொம்ப வேகமா இருக்கீங்க பாருங்க, கொஞ்சம் பேக்வேர்டு வாங்க. சரிங்க, நன்றி. என்னங்க?
3: நவகிரகம்.
1: இல்லைங்கய்யா, இல்லைங்கய்யா, உங்க முயற்சிக்கு வாழ்த்துக்கள் ஐயா, நன்றி. வணக்கம், விவித் பாரதி தமிழ் பண்பலை.
4: வணக்கம்மா,
1: யார் பேசுறீங்கம்மா?
4: பாக்கம் பருத்தியூர் சுமதி.
1: பாக்கம் பருத்தியூர் எங்கம்மா இருக்குது?
4: இது நன்னம் குடவாசல் ரோட்ல இருக்கு, திருவாரூர் மாவட்டம்.
1: ஓ, நீங்க கும்பகோணம் கேட்டுட்டு இருக்கீங்களா?
4: ஆமாம்மா.
1: ஓகே ஓகே ஓகே, நல்ல தெளிவா இருக்குங்களா நிகழ்ச்சியெல்லாம்?
4: நவராத்திரி நல்வாழ்த்துக்கள்.
1: வாழ்த்துக்களோட இப்ப நம்ம அந்த விடைக்கு வாங்க.
4: சொல்லுங்க.

0: நான்கு எழுத்து சொல்லு உங்களுக்கு. தருவது தொடங்கி மகரமையில் முடியும், இடையில் ஒரு விளையாட்டும் உண்டு.
1: விசேஷம்.
0: விசேஷம் எப்படி விசேஷம்? கொஞ்சம் யோசிக்கணும் இல்லையா? நன்றிம்மா, நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம். உங்களுடைய அந்த வானொலியோட ஒலி அளவை கொஞ்சம் குறைச்சிருங்களேன். யார் பேசுறீங்க ஐயா?
2: தஞ்சை மாவட்டம் தோரங்குறிச்சி மணிமாறன்.
0: தோரங்குறிச்சி மணிமாறன் ஐயா, நீங்க இன்னும் அந்த ஒலி அளவை குறைக்கலைங்க ஐயா. குறைச்சிட்டீங்களா? சரி, இப்ப நான் சொன்னது கேட்டுதான் உங்களுக்கு. நான்கு எழுத்து சொல்.
2: நான்கு எழுத்து சொல்.
0: தருவது தொடங்கி மகரமையில் முடியும், இடையில் ஒரு விளையாட்டும் உண்டு.
2: விளையாட்டும் உண்டு.
0: ஆமா, இது இல்லாம நவராத்திரி இல்ல.
2: கருவறையில் தொடங்கியா?
0: இல்லங்க, தருவது தருவது கொடுப்போம் இல்லீங்களா? அது
2: பேசுனீங்க.
0: தானியம் எப்படி தானியம்?
3: தாயம்.
0: அப்படி போடுங்க. மகரமையில் முடியும், இடையில விளையாட்டு, தாயம் தானியம். சுண்டல் இல்லாம எப்படிங்க நவராத்திரி நம்ம கொண்டாடுவோம் இல்லீங்களா? அத வச்சு யூகிச்சிட்டீங்க. சூப்பர்மா, வாழ்த்துக்கள்மா உங்களுக்கு.
3: ரொம்ப சந்தோஷம் நாங்க பேசணும்.
0: எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். நன்றி நன்றி நன்றி நன்றி. இப்ப வேகமா அடுத்த நம்ம சொல்லுக்கும் போயிட்டு ஒரு பாட்டும் கேட்டுடலாம் முழுசா. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. பாருங்க எவ்வளோ சவுண்டா வச்சிருக்கீங்க ரேடியோவை. வணக்கம் வணக்கம். ஹலோ பேசுங்க. ஹலோ, யார் பேசுறீங்க ஐயா? துருவமா?
2: துர்கம்
0: கிராமம். மோகன் உங்க பேர் இல்லீங்களா? உங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு எழுத்து சொல்லு உங்களுக்கு.
2: சொல்லுங்க மேடம்.
0: கொடு என்ற வழங்குதல் தொடங்கி இடையில் என்ன சொல்றது, மனம் தந்து மகரமையில் முடியும், இடையில் நாவும் உண்டு. போன நம்ம தானியம் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அதே தான் முதலும் கடைசியும் வச்சுக்கோங்க, குறிப்பாக வச்சுக்கோங்க. இது இல்லாமல் வந்து நம்ம பண்டிகை நிறைவு பெறாது, அதனால தான் இது லாஸ்டாக வச்சுருக்கோம். கொடு என்ற வழங்குதல் தொடங்கி இடையில் மனம் வீசி மகரமையில் முடியும், இதில் நாவும் உண்டு. அடுத்த நேற்று கேட்போமா? நன்றி நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. நிகழ்ச்சி நிறைவு பெறாது இல்லீங்களா? கொடு என்ற வழங்குதல் தா அப்படிங்கறது, இடையில மனம் வீசி பூ வருது, மகரமையில் முடியும், இடையில் நாவும் உண்டு. அதாவது தாளம் அப்படிங்கறத வந்து நம்ம நான் சொல்லுவோம் இல்லீங்களா? நன்றிமா நன்றிமா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இப்போ நம்மளுடைய முகநூல் ஆண்டி மடம் கார்த்திகேயன், பூந்தண்டலம் ரஷனா ஹரிபாலன், கமலாவரதன், அப்புறம் கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீத், அன்வர்த்திகான்பேட்டை அருணகிரி கீதா, புது கேசாவரம் வஜ்ரவேலு, சென்னை பழையவண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு, பூந்தண்டலம் புண்ணியக்கோட்டி, ஆறுமுகம் கண்டிகை அப்படிங்கிற இடத்துலேருந்து, பன்னீர்செல்வம் செங்கல்பட்டுலேருந்து, தூத்துக்குடி பாலசுப்ரமணியம், யுக ராஜேஷ் கச்சமங்கலம், ரேவதி ஸ்ரீராம், சென்னை சிங்க சிவராம் நாகராஜன், பன்னீர்செல்வம், அப்புறம் மாலினி தேவி அருணாச்சலம், அகேன் சிவன் அருண், ஆரணி சம்

மூவராயநல்லூர் அர்ஜுனன், சுகுணாதேவி, நடராஜன் சுப்பையா புத்தகரம், அவங்களே தான் கரெக்டான பதில்கள்லாம் கொடுத்துருக்கீங்க. வித்யா ரவிசங்கர், ஹேமலதா, அப்புறம் கௌஷிக் அப்படிங்கிறவங்க ரங்கராஜன் டி நகர்லேருந்து. கௌஷிக் நிறைய விடைகள் கரெக்டாக கொடுத்துருக்கீங்க. பிரமீளா தமிழ்ச்செல்வன், புரசைவாக்கம் சவுந்தரராஜன், பாக்கி எல்லாரும் வந்தவங்களே தான். போரூர் பொன்ராஜ், தஞ்சை தேனே பிரகாஷ் குமரன், பெரும்பாக்கம் மனஜா சுந்தர், ஆண்டி மேடம் கார்த்திகேயன், அந்தோணிராஜ் காட்டுப்பாக்கம், அவங்க பதாகைக்கும் கலக்கலரங்கம் கேள்விகளுக்கும் பாடல்களுக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு அவங்க பதிவு. இப்படி எல்லா நேயர்களும் வந்து நிறைய பதில்கள், சரியான பதில்கள் கொடுத்துருக்கீங்க. எல்லாருக்குமே நன்றியும் வாழ்த்துக்களும். மாதவரம் வீரராகவன், ஹரிஹரன், குழுவில் அமர்ந்தால் அழகிய மாதா அப்படின்னு சொல்லி அழகாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கவிதை மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு இப்போ நிகழ்ச்சி நிறைவான பாடல் நம்ம கேட்க போகிறோம். தேனி ஹரிராம் அவங்களும் வந்து கரெக்டான பதில் கொடுத்துருக்கீங்க. இப்போ நம்ம நிறைவாக கேட்க போகிற பாடல் வந்து, இது என்ன படம் அப்படின்னா, இந்த படம் வந்து ஓ மானே மானே படத்துலேருந்து பி சுசீலா குழுவினரோட பாடியிருக்கக்கூடிய பாடல், இளையராஜாவோட இசையமைப்பில். இந்த பாட்டோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. மீண்டும் 12 மணிக்கு ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியை வழங்குறதுக்காக ஆர்ஜே மரியம் ஹமிதா ரெடியாக இருக்காங்க. இணைந்திருங்கள். இது விவித் பாரதி, தமிழ் பண்பலை 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: என் கேள்விக்கு என்ன பதில்?
1: நேரம் 10:01. என் கேள்விக்கு என்ன பதில்? இந்த நிகழ்ச்சியில் வந்து உங்களுக்காக இன்னைக்கு நான் போத அறிவு கேள்விகள் தான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் உங்கள் அஜய் மரியம் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த பொது அறிவு கேள்விகளுக்கு பதில் சொல்லணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கால் பண்ண வேண்டிய எண்கள் 2952-0853 மற்றும் ஒரு எண் 2888-9871. வெளியூர் நேயர்கள் 0444 அப்படின்ற முன்னிணைப்பு எண்ணையும் சேர்த்து தொடர்பு கொள்ளலாம். அதே மாதிரி கலக்கல் அரங்கம் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற நம்மளுடைய நேயர்கள் வந்து என் கேள்விக்கு என்ன பதில் இந்த நிகழ்ச்சியில் வருவதை வந்து தவிர்க்குமாறு வந்து நாங்கள் கேட்டுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் என்றும் புதுமை படிக்கும் நம்முடைய விவித் பாரதி தமிழ் பண்பலையில் புது நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் மட்டுமே ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளணும் அப்படின்னு நாங்கள் வந்து கேட்குறோம். ஸோ புது வரவு புது குரல் எல்லாமே வந்து நம்ம கூட வந்து இணையட்டும் அப்படின்ற ஒரு தகவலோடு இப்போ நம்ம நிகழ்ச்சியில் முதல் பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாடலிடம் பெற்ற திரைப்படம் வந்து அசுரன். ஸோ இவ்வளோ நேரமாக வந்து பக்திமயமாக வந்து நம்ம கேட்டுட்டு இருந்தோம் கலக்கல் அரங்கம்ல. அதனால இப்போ வந்து பாடல் பார்த்தீங்கன்னா ஆதித்யன் மற்றும் சுஜாதா பாடிய பாடல் இது. பிறை சுடனின் வரிகளுக்கு இசை ஆதித்யன்.

0: நேரம் சரியா 10:06. என் கேள்விக்கு என்ன பதில்? இந்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம இணைந்திருக்கிறோம். முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் நேர்கள்கிட்டயே வந்து நான் கேட்டுடுறேன். வணக்கம் விவித் பாரதி தமிழகம்.
1: வணக்கம், திருத்தணி தமிழேந்தி.
0: தமிழேந்தி ஐயா, உங்க ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டீங்களா?
1: இல்ல இல்ல, வரல, இப்பதான் வரேன்.
0: இப்போதான் இல்லை, அது ஓகே, ரேடியோ வால்யூம் ஓகே, கம்மி பண்ணிட்டீங்க. சரி, இப்போ வந்து மெட்ரோ ரயிலோட 2ம் கட்டம் ஓப்பன் பண்ணாங்க இல்லையா, பூந்தமல்லியிலேருந்து புறவழிச்சாலையிலேருந்து வடபழனி வரைக்கும். லேட்டஸ்டாக ஒரு 2 நாள் முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நியூஸில் பார்த்துருப்பீங்க. எவ்வளோ கிலோமீட்டர் நீளமுடைய அந்த மெட்ரோ ட்ரெயினோட அந்த நீளம் வந்து எத்தனை கிலோமீட்டர்?
1: பூந்தமல்லியிலேருந்து வடபழனியா?
0: ஆமாம்,
1: ஒரு 16 கிலோமீட்டர்
0: வழித்தடம் இருக்கும் அப்படின்னு
1: நினைக்கிறீங்களா?
0: அப்படி இருக்கும் நினைக்கிறீங்க. சரி, நம்ம கேட்டுடுவோமா? நன்றிங்க ஐயா. வணக்கம் விவித் பாரதி தமிழகம்.
2: ரேவதி ஸ்ரீராமன் துல்லியிருந்து. 15 கிலோமீட்டர் சொல்லலாம், துல்லியமா ஒண்ணு 14.7 கிலோமீட்டர் சொல்லலாம்.
0: அப்படி சொல்றீங்க?
2: ஆமா, ஏன்னா டிராவல் பண்ண அதனால சொல்றேன்.
0: அப்படிங்களா?
2: நேயர்
0: வந்து ரேவதி ஸ்ரீராம் அவங்க வந்து அம்பத்தூர்ல இருந்து சூப்பரா வந்து ஆன்சர் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து நம்ம இன்னைக்கு ஒரு 2-3 க்வெஸ்சன் பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான் வந்து இருக்க போகுது. வணக்கம் விவித் பாரதி தமிழகம். அதாவது அடுத்த க்வெஸ்சன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மெட்ரோ வழித்தடம் நம்ம பார்க்குறோம் இல்லையா, முதன் முதல்ல அண்டர் வாட்டர் மெட்ரோ எந்த இடத்துல வந்து ஆரம்பித்தாங்க அப்படின்ட்டு கெஸ் பண்ணிங்கன்னா கால் பண்ணலாம். 2952508053 மற்றும் 1-8-3-8-9-8-7-1. வணக்கம் விவித் பாரதி தமிழகம். வணக்கம், யார் பேசுறீங்க?
3: வணக்கம்.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லலாம்.
3: முருகன்.
0: எங்க இருந்து பேசுறீங்க? தஞ்சாவூர்ல இருந்து. ஐயா, முதன் முதல்ல அண்டர் வாட்டர் மெட்ரோ, அதாவது நீருக்கடியில் செல்லும் மெட்ரோ எந்த இடத்துல ஆரம்பிச்சாங்க அப்படின்னு உங்களுக்கு சொல்ல முடியுமா?

0: சரிங்க ஐயா, தெரிஞ்சுப்போம். நன்றி, வணக்கம்.
1: வணக்கம், பெரும்பாக்கத்திலேருந்து வித்யா ரவி.
0: பெரும்பாக்கம் வித்யா ரவிமா, வந்தீங்களா இந்த கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சிக்கு?
1: இல்லை, வரல.
0: சரிங்கம்மா, சொல்லுங்க.
1: கொல்கத்தா?
0: கொல்கத்தா கன்ஃபார்மாக சொல்கிறீங்களா?
1: ஆ, கொல்கத்தா.
0: கொல்கத்தாவில் எந்த இடம் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு?
1: இல்லை, கொல்கத்தான்னு வரைக்கும் தான் தெரியும்.
0: ஓகேம்மா, சூப்பர், நன்றி. அருமை. அதாவது கல்கத்தா தான் கரெக்டு தான். அதில் வந்து ஹூக்ளி நதியில் வந்து தான் வந்து ஆரம்பித்தாங்களாம் முதல் நீருக்கடியில் செல்லும் மெட்ரோ. ஓகே, அடுத்த நேயத்தையும் பேசிடலாம். வணக்கம், விவித் பாரதி தமிழகம். ஹலோ, ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிடலாம். வணக்கம், விவித் பாரதி தமிழகம் லைனில் இருக்கீங்க, பேசலாம். இந்தியாவில் வந்து முதல்ல மெட்ரோ ரயில் திட்டம் வந்து எந்த வருஷம் ஆரம்பிச்சாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ஓகே ஐயா, ஓகே, தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், விவித் பாரதி தமிழகம். ஐயா, உங்களோட வால்யூம் ரொம்ப கம்மியா இருக்கு. அந்த வருஷம் தான்
2: கொஞ்சம்
0: சரிங்க ஐயா, தெரிஞ்சுப்போமா. நன்றிங்க. வணக்கம், விவித் பாரதி தமிழகம்.
3: வணக்கம்
0: வணக்கம், உங்க பேருங்க?
3: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம். இந்த ஹூக்ளி நதி கீழே தான் அது ஆரம்பிச்சாங்க மேடம்.
0: சரிங்க ஐயா, எந்த வருஷம் வந்து ஆரம்பிச்சாங்க தெரியுமா?
3: 2024.
0: ஓ, நீங்கள் அந்த கொஸ்டினுக்கு சொல்கிறீங்களா? நான் வந்து இப்போ என்ன கேட்டேன்னா, இந்தியாவின் முதன் முதல்ல மெட்ரோ ரயில் திட்டம் வந்து கல்கத்தால ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த திட்டம் வந்து எந்த வருடம் ஆரம்பித்தாங்க?
3: 1984.
0: எப்படி எல்லா ஆன்சர் ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருக்கீங்க? சூப்பர் ஐயா, நன்றி நன்றி. அருமை, அருமையாக நம்மளுடைய நேயர்கள்லாம் பதில் சொன்னாங்க. மதுரை சண்முக சுந்தரம் அவர்கள் வந்து இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான இயர் வந்து சொன்னாங்க. அதே மாதிரி மந்தவெளியிலிருந்து எம்பெருமாள் பேசினாங்க இல்லையா, அவங்க வந்து கரெக்டான அந்த கல்கத்தாவில் தான் வந்து முதன் முதல்ல மெட்ரோ ரயில் திட்டம் வந்து ஆரம்பித்தாங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ரொம்பவே சந்தோஷம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு பாடல் வந்து கேட்டுட்டு வந்துடலாம். என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாட்ஷா திரைப்படத்திலிருந்து தான் இந்த பாடலை வந்து பாடியிருக்காங்க எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா. வைரமுத்துவின் வரிகளுக்கு இசை தேவா.

0: வித் பாதி தமிழ் எஃப்எம் 102.3 நம்ம கேட்டுட்ருக்கோம். இந்த ஃபேஸ்புக் பேஜில் பார்த்திங்களா, நம்மளுடைய நேர்கள் அந்த முதல் 4 கேள்விகள் கேட்டோம் இல்லையா, அதுக்கு வந்து சரியான பதில்கள் அனுப்பியிருக்காங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். கலை துரைராஜன் அவர்கள் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்து வர வேண்டாம், கலக்கலரங்கம் நிகழ்ச்சியில் பேசியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஐயா நாங்களும் அதை தான் வந்து சொல்லிகிட்ருக்கோம் ஐயா. அதே மாதிரி பொன்னேரி கலீல் அகமது அவர்களும் வந்து சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நடராஜன் சுபையா புத்தகரத்துலேருந்தும், பன்னீர்செல்வம் அவர்கள், அடுத்து வந்து பிரேம்நாத் பிரேம், விக்னேஷ் ஓசூர்லேருந்தும், மீரா வெங்கட்ராமன் வணக்கம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மாதவரம் வீரராகவனும் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ரங்கராஜன் டிநகர்லேருந்து அவரும் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ சரியான பதில் சொன்னாங்க இல்லையா, அந்த நேயர்களுக்கு ஒரு கைத்தடல் வந்து நம்ம கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிகழ்ச்சியில் அடுத்த கேள்வி கேட்பதற்கு முன்னாடி
1: அம்மன் அருள் நிறையும் நவராத்திரி திருநாள். 9 நாட்கள், 9 திருக்கோலங்கள், அம்மன் வீற்றிருக்கும் திருக்கோவில்களை தேடி ஆன்மீக பயணம். அன்னையின் அருளை

0: சொல்லும் பக்தியும் ஆன்மீகமும் சங்கமிக்கும் நவமணி மாலை. அம்மனை நினைத்து அருளை உணர்ந்து ஆன்மீகத்தை ரசித்து இந்த நவராத்திரியை நவமணி மாலையோடு கொண்டாடுவோம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நவராத்திரி தொடங்கி 9 நாட்களும் மாலை 6:45 முதல் 7 வரை கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. அம்மன் அருள் என்றும் உங்கள் இல்லங்களில் நிறைந்திருக்கட்டும்.
1: घर का सारा काम मुझे ही करना पड़ता है, सफाई भी, शॉपिंग भी, शुद्ध नमक देना. शुद्ध नहीं समझते? वैक्यूम रेपुरेटेड नमक ही सबसे शुद्ध सफेद होता है.
2: तो ऐसा बोलो ना,
1: वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक जिसका दाना दाना एक समान. ये हुई ना बात.
3: क्यों छोटे साहब, वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक इतना शुद्ध की बच्चे भी जानते हैं इसके सारे
4: गुण. नीरम सरिया 10:20. ஸோ இன்றைக்கி வந்து முதல்ல கேள்விகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த மெட்ரோ ட்ரெயின் பற்றியே வந்து நம்ம கேட்டுட்டோம். முதல்ல வந்து நில வழியாக கொல்கட்டாவில் தான் வந்து ஆரம்பித்தாங்க 1984 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நேயர்கள் சரியான பதில் சொன்னாங்க. அதே மாதிரி அண்டர் வாட்டர் மெட்ரோ வந்து கேட்டிருந்தோம், அதுவும் வந்து கொல்கத்தா அப்படின்னு சொல்லிட்டு சரியான பதில் வந்து சொல்லியிருந்தாங்க. அது வந்து ஆரம்பித்த இயர் பார்த்திங்கன்னா 2024. அதே மாதிரி இப்போது அடுத்த கேள்வி பார்த்திங்கன்னா வாட்டர் மெட்ரோ, இந்தியாவின் முதல் வாட்டர் மெட்ரோ வந்து எங்கே ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து இந்த கேள்விக்கு நேயர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துலாம். நீங்கள் கால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 2952-0853 மற்றும் 1-2838-9871. வெளியூர் நேயர்கள் வந்து 044 அப்படின்ற முன்னிணைப்பு எண்ணையும் சேர்த்து தொடர்பு கொள்ளுங்கள். ஒன்றும் இல்லை, கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் வாட்டர் மெட்ரோ, அதாவது நீர் வழியாக மேலே, ஓகேங்களா, அந்த மாதிரி வந்து இந்த எங்கே வந்து அமைச்சிருந்தாங்க அப்படின் தான் உங்களுக்கான கேள்வி. எந்த இடத்துல வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக சொல்லணுன்னா நம்மளுடைய அண்டை மாநிலம் தான், ஓகேங்களா. ஓகே, நீங்கள் கால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 2952-0853 மற்றும் 1-2838-9871. வணக்கம், விவித் பாரதி தமிழகம்.
2: ஹலோ,
4: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நான் காலை வணக்கம் மேடம்.
4: உங்க பேருங்க ஐயா?
2: மாதவரத்துல இருந்து வீரராகவன் சார்.
4: மாதவரம் வீரராகவன் ஐயா, சொல்லுங்க.
2: ஆமா, கேரள மாநிலத்துல கொச்சியில ஆரம்பிச்சுதான் நான் தகவல் படித்தேமா.
4: அருமையே, அதுதான் வந்து ஆன்சரே.
2: ஏமா,
4: அதுதான் ஆன்சர், சூப்பர். கேரள மாநிலம் கொச்சியில தான் வந்து முதல் முதல்ல வந்து இந்த நம்மளுடைய இந்த நீர் வழி மெட்ரோ வந்து தொடங்கி வச்சிருந்துருக்கிறாங்க. அதாவது 2023 அப்பதான் வந்து இது வந்து தொடங்கப்பட்டதாம். கொச்சி நகரை சுற்றி இருக்கிற ஒரு 10 தீவுகளை வந்து அந்த நிலப்பகுதியோட வந்து இணைக்கிறதாம். பேட்டரி மூலமாக வந்து இயங்குற மாதிரி ஒரு படகுகள் தான் வந்து பயன்படுத்துகிறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் 38 ஒரு முனையங்கள் இருக்கிறதாம், 16 வழித்தடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 76 கிலோமீட்டர் தொலைவுக்கு வந்து இந்த வழித்தடம் வந்து அமைஞ்சிருக்கிறது. ஓகே, நம்மளுடைய நேர் வந்து சரியான பதில் சொல்லிட்டாங்க. இப்போ வந்து நம்ம அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். வணக்கம், விவித் பாரதி தமிழகம். ஓகே, நான் க்வெஸ்சன் சொல்லிடுறேன், கண்டுபிடிச்சி வைங்க. இப்போ வந்து என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் வெளிவந்த செய்திகள்லேருந்து தான் வந்து உங்களுக்கான கேள்வி. இப்போ அம்ரித் பாரத் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் வந்து செயல்பட்டு வருது, உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து எதுக்காக செயல்படுகிறது, இதுதான் வந்து உங்களுக்கான கேள்வி. இதற்கான பதில் தெரியும் நீங்கள் நினச்சிங்கன்னா கால் பண்ணலாம். வணக்கம், விவித் பாரதி தமிழகம். ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணுங்க. ஹலோ, ஓகே, இதுக்கு வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி வைங்க. அம்ரித் பாரத் திட்டம் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி வைங்க. அடுத்து ஒரு பாடல் கிட்டு வந்துடலாம். இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பார்த்தீங்கன்னா பாம்பே. ஏ ஆர் ரஹ்மான் இசமித்து பாடிய பாடல், பாடலுக்கு வரிகள் வைரமுத்து.

0: நேரம் 10:29. என் கேள்விக்கு என்ன பதில்? இந்த நிகழ்ச்சியில் வந்து இணைந்திருக்கிறோம். நான் வந்து இப்போ ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா, அம்ரித் பாரத் திட்டம், இந்த திட்டம் வந்து எதற்காக அப்படின்னு சொல்லிட்டு, இதோட தொடர்புடையது அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு பதில் சொல்கிறதுக்காக நம்மளுடைய நேர்கள் வந்து காத்துட்ருக்காங்க. பேசிடலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழகம்.
1: இனிய காலை வணக்கம் மேடம்.
0: உங்கள் பேருங்க ஐயா? காலை வணக்கம்.
1: திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை கோபாலகிருஷ்ணன். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும் ஐயா. ஓகே, ஆன்சர் தெரியுங்களா?
1: அம்ரித் பாரத்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, இது ஒரு ரயில் சேவை தாங்க. இது வந்து குடில் சாதன வசதி இல்லாத ரயில் சேவைங்க.
0: ஓ, அப்படி.
1: குறைந்த கட்டணத்துல ஸ்லீப்பர் வசதி கொண்டதுங்க.
0: ஓ, அந்த மாதிரி. சரி ஐயா, தெரிஞ்சு போமா என்னன்ட்டு. நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழகம்.
2: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க?
2: சில்டாங்களா மேடம்? அந்த அம்ரித் பாரத் ரயில் திட்டம்,

0: இல்ல சொல்லல, உங்க பேர் சொல்லுங்கம்மா.
1: நான் திருவான்மியூர் மீரா.
0: மீராம்மா சொல்லுங்கம்மா.
1: அது தாம்பரம் டு திருவனந்தபுரம், அதுதான் அம்ரித் ரயில் திட்டம், பிரம்மாண்டமான திட்டம்.
0: பிரம்மாண்டமான திட்டம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சரிங்கம்மா, தெரிஞ்சுப்போமா? நன்றி. வணக்கம், விவித் பாரதி தமிழகம். வணக்கம். ஹலோ, வணக்கம், பேசலாம் ஐயா? ஆ சொல்லுங்க.
2: கும்பகோணம் சுந்தர பெருமாள் கோயில் கலை துரைராஜன் பேசுறேம்மா.
0: துரைராஜன் ஐயா சொல்லுங்க ஐயா.
2: உங்க கேள்வி வந்து அம்ரித் பாரத் திட்டம் தானே?
0: ஆமா ஆமா ஆமா.
2: அது வந்து அதாவது நாட்டில் உள்ள ரயில் நிலையங்களை வந்து புதுப்பிக்கிறது, நவீனப்படுத்துறது, இது மாதிரி ஒரு திட்டம். அது
0: இந்த மாதிரி திட்டம். ஓகே ஐயா, சூப்பர், அருமை அருமை, சரியான வந்து விளக்கம் கொடுத்துட்டீங்க. நன்றி
2: நன்றி.
0: ஓகே, இது அதாவது நம்ம ஐயா சொன்ன மாதிரி தான், இதை நாட்டில் உள்ள இந்த ரயில்வே நிலையங்களை வந்து மேம்படுத்துறது தான் வந்து இதோட நோக்கம். இதில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 77 ரயில் நிலையங்களை வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறாங்களாம். அதில் வந்து 26 வந்து முடிஞ்சிருக்கு. அதாவது சமீபத்தில் ஒரு 5 மாவட்டங்களில் வந்து இந்த பணியும் வந்து முடிஞ்சிருக்கான். மீதி வந்து ஒரு 51 வந்து இப்போ வந்து ரிமைனிங்கில் வந்து இருக்குது. அதாவது இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 சொன்னேன் இல்லையா, நாமக்கல், பரமக்குடி, அம்பாசமுத்திரம், பழனி, வேலூர் கண்டோன்மெண்ட்டு, இந்த ரயில் நிலையங்கள் இதெல்லாம் வந்து நவீனப்படுத்தி இருக்காங்களாம். அதுதான் வந்து இந்த ஒரு திட்டத்தோட நோக்கம். நம்மளுடைய நேர் வந்து சரியான பதில் சொன்னாங்க இல்லையா, அதனால அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய கைத்தட்டல் வந்து கொடுத்துடலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் நடைமேடைகளை மேம்படுத்துறது, அந்த கூரைகள், நவீன கழிப்பறைகள், இலவச வைஃபை, பயணிகளுக்கு வந்து ஒரு தகவல் அமைப்புகள், இதெல்லாம் வந்து கொடுக்குறாங்களாம். ரயில் நிலையங்களை சுற்றியுள்ள சாலைகளை வந்து அகலப்படுத்துறது, வாகன நிறுத்துமிடம் மற்றும் இந்த பஸ் ஆட்டோ போன்ற போக்குவரத்து வசதிகளோட இணைத்தல், இதெல்லாம் தான் வந்து இதோட ஒரு செயல்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த தகவல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்த க்வெஸ்சன் வந்து நம்மளுடைய நேயர்கள்கிட்ட கேட்டுடலாம். வணக்கம், விவித் பாரதி தமிழகம். ஹலோ, லைனில் இருக்கீங்க, பேசலாம். உங்கள் பேருங்க?
3: பன்னீர்செல்வம்
0: ஐயா. எங்கேருந்து பேசுகிறீங்க? என்ன ஐயா, நீங்கள் ரேடியோ கேட்காம நீங்கள் அப்படியே ஃபோன் லைனில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு பேசுங்க. ஆ, எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க? அரசம்பாடியிலேருந்து. சரிங்க ஐயா, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? இப்போ வந்து நம்ம ஆசிய விளையாட்டு போட்டிகள்லாம் வந்து போயிட்டு இருந்தது, நம்ம செய்திகளை வந்து கேட்டிருப்போம் இல்லையா, ஆசிய விளையாட்டு போட்டிகள், ஏசியன் கேம் சொல்லிட்டு. அதாவது முதல் ஆசிய விளையாட்டு போட்டி வந்து எங்க நடைபெற்றதுன்னு உங்களுக்கு தெரியுமா?
3: ஜப்பான்.
0: ஆமா, எந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எங்க நடந்தது
3: தெரியல.
0: சரிங்க, தெரிஞ்சுப்போமையா. நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம மெட்ரோ ட்ரெயினையும் விட்டாச்சு, அடுத்தது பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் வந்தையும் விட்டாச்சு, அடுத்து நம்ம வந்து ஆசிய விளையாட்டு போட்டிகளில் தான் வந்து வந்துட்டோம். இந்த முதல் ஆசிய விளையாட்டு போட்டி வந்து எங்கே நடைபெற்றது, எப்போ நடைபெற்றது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும்னா நீங்களும் கால் பண்ணலாம். 2952-0853 மற்றும் முருகன் 2838-9871. வணக்கம், விவித் பாரதி தமிழகம்.
4: டில்லி மேடம்.
0: சூப்பருங்க, உங்கள் பேர். இவங்க கலாய்க்கிறாங்களா இல்லைன்னா பதில் தான் சொல்கிறாங்களான்னு தெரியல, பதில் மட்டும் சொல்லிட்டு வச்சுட்டாங்க. சரி, நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம், இன்னும் கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அடுத்தது வணக்கம். வணக்கம், லைனில் இருக்கீங்க, பேசலாம்.
5: வணக்கம் வணக்கம் மேடம்.
0: உங்கள் பேருங்க ஐயா?
5: மேடம் சத்தியமங்கலம், சந்தனநகரம், பழனிசாமி.
0: பழனிசாமி ஐயா சத்தியமங்கலத்துலேருந்து பேசுகிறீங்க?
5: ஆமாங்க.
0: சரிங்க, இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரியுமா?
5: 2.2 அம்ருத் வந்து அனைத்து வீடுகளுக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர்.
0: இல்ல ஐயா, அது முடிஞ்சிருச்சு, அது வந்து ரயில்வே நிலையங்களை வந்து மேம்படுத்துறது. ஆமா, இப்ப வந்து வேற க்வெஸ்சன், முதல் ஆசிய விளையாட்டு போட்டி வந்து எங்க நடைபெற்றது?
5: ஓ, ஆசிய விளையாட்டு போட்டி ஜப்பான்ல மேடம்.
0: இப்போ வந்து நமக்கு ஜப்பான்ல நடந்தது, ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எங்க நடந்தது?
5: முதன் முதல் நடந்த ஆசிய விளையாட்டு போட்டி. அடுத்த நாயர் போயிடலாம்.
0: சரிங்க ஐயா, நன்றி,
5: சிறப்பு, நன்றிங்க.
0: வணக்கம், விவித் பாரதி தமிழகம்.
6: வணக்கம், பொன்னேரி ஜெகண்டையில இருந்து கலில் அகமது பேசுறேங்க.
0: கலில் அகமது சார் சொல்லுங்க.
6: டெல்லி தான் மேம், நியூ டெல்லி.
0: நியூ டெல்லி தான். ஓகே.

0: வருஷம்னு தெரியுமா?
1: அது எந்த வருஷம் ஞாபகம் இல்ல சரியா. அது என்ன சொல்றதுன்னா, அது ரொம்ப நாள் ஆச்சுங்க இல்லையா,
0: அதனால மறந்துருச்சு.
1: புது டெல்லி வண்டி கரெக்ட்,
0: புது டெல்லி மட்டும் கரெக்ட். சூப்பருங்க, நன்றி, நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
1: அதெல்லாம் படிச்சு சொல்றீங்க, வாழ்த்துக்கள்.
0: நன்றிங்க,
1: நன்றி. ஓகே,
0: அவங்க வந்து டெல்லி அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா சொல்லிட்டாங்க. எந்த வருடம் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழகம்.
2: ஹலோ,
0: உங்க பேருங்க ஐயா?
2: புரசை கோபிமா.
0: புரசை கோபி ஐயா சொல்லுங்க.
2: அதான் நியூ டெல்லி தான்.
0: நியூ டெல்லி தான். வருஷம் ஐயா?
2: வயசு வருஷம் வந்து 1960.
0: அறுபதா? சரி ஐயா, ஓகே, நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஐயா, நன்றிங்க. வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம், பேரு சொல்லுங்க.
3: வணக்கம், வில்லிவாக்கம்ல இருந்து நாராயணன்
0: பேசுறேன். வில்லிவாக்கம் நாராயணன் ஐயா சொல்லுங்க.
3: 1951 மேடம்.
0: 1951 கன்ஃபார்ம்ங்களா? லாக் பண்ணிடலாமா?
3: கன்ஃபார்ம் தான் மேடம்.
0: ஓகே, அருமை அருமை, நன்றிங்க. ஓகே, இன்னும் இதை பற்றி வந்து நம்ம மேலும் சில தகவல்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ணா. மனு மற்றும் ஸ்வர்ணலதா இவங்களுடைய குரல்களில், பாடலுக்கு இசை வித்யாசாகர்.

0: நேரம் சரியா 10:41. ஓகே, முதல் ஆசிய விளையாட்டு போட்டி வந்து நம்ம நேயர்கள் சொன்ன மாதிரி 1951 வந்து நியூடெல்லியில் வந்து நடைபெற்றது. இதில் பார்த்தீங்கன்னா ஜப்பான் வந்து முதலிடத்தை வந்து பெற்றிருந்திருக்கிறாங்க, இந்தியா வந்து இரண்டாவது இடம் வந்து பெற்றிருந்திருக்கிறாங்க. ஸோ இந்த வருடம் வந்து நம்ம இந்தியாவின் இடம் என்ன, அதுதான் வந்து உங்களுக்கான கேள்வி. இது தெரியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 2952-0853 மற்றும் 1-8-3-8-9-7-7-1 இந்த எண்களில் வந்து தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழகம்.
1: வணக்கம்,
0: உங்க பேருங்கம்மா?
1: அன்புராணி, வண்ணாரப்பேட்டை மேம்.
0: வண்ணாரப்பேட்டை அன்புராணிமா, சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. கேள்வி கேட்கலையா? ஓகே, இந்த வருடம் வந்து இந்தியாவின் இடம் ஆசிய விளையாட்டு போட்டியில எந்த இடம்?
1: Fourth place.
0: சூப்பருங்க, நன்றி கால் பண்ணதுக்கு. ஓகே, அழகாக வந்து சொல்லிட்டாங்க 4th place அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது 4th place வந்து நம்ம இந்தியா வந்து 21 தங்கம், 27 வெள்ளி மற்றும் 37 வெண்கலம் அப்படின்னு ஒட்டு மொத்தமாக 85 மெடல்கள் வந்து வாங்கியிருந்திருக்கிறாங்க. ஓகே, இந்த தகவலோட நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு நேர்கிட்டே கேட்டுடலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழகம்.
2: வணக்கம்
0: பேர்
2: ஜமால் முகமது, தம்பி கோட்டை மேடம்.
0: ஜமால் முகமது, தம்பி கோட்டையில இருந்து.
2: எனக்கு இந்த நான் வந்து நேற்று வந்து அகராம்பட்டினம், நான் இங்க லாண்டி என் பேர் முஸ்லீம் பேர பண்ணுவோம்னா எல்லாரும் என் நண்பர்கள்.
0: சரிங்க, யா உங்களுக்கான கேள்வி என்னன்னு சொல்லிட்டு நான் இப்ப சொல்லிடுறேன்.
2: சொல்லுங்க.
0: ட்ரீம் ஒலிம்பிக்ஸ் 2036 அப்படின்னு ஒரு திட்டம் வந்து இப்ப தொடங்கியிருக்காங்க. இது வந்து எந்த மாநிலம் வந்து தொடங்கியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா?
2: சண்டிகர் இது ஹரியானா மேடம்.
0: எந்த ஊருங்க?
2: ஹரியானா.
0: ஹரியானா, சரிங்க ஐயா, தெரிஞ்சு போம்மா. நன்றிங்க, நன்றி நன்றி. வணக்கம் விருத் பாரதி தமிழகம்.
3: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம். நாங்க தரையில இருந்து மல்லிகா ராஜமாணிக்கம் பேசுறேன் மேடம்.
0: மல்லிகாமா, எந்த ஊர்ல இருந்து? துறையூர்ல இருந்து. சரிங்கம்மா, ட்ரீம் ஒலிம்பிக்ஸ் 2036 ஒரு திட்டம் வந்து தொடங்கியிருக்காங்க. அந்த திட்டம் வந்து எந்த மாநிலம் தொடங்கியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா?
3: நன்றி,
0: பதில் தெரிஞ்சுப்போம். வணக்கம் விவித் பாரதி தமிழகம். ஐயா உங்க பேர் என்ன, எங்கிருந்து பேசுறீங்க? ராமன் ஐயா, உங்களுக்கு இதே கேள்விதான். ட்ரீம் ஒலிம்பிக்ஸ் 2036 இந்த திட்டம் வந்து எந்த மாநிலம் வந்து தொடங்குச்சு? கேரளா அப்படின்னு நினைக்கிறீங்க. சரிங்க ஐயா, நம்ம தெரிஞ்சு போமே. நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழகம்.
4: வணக்கம் மேடம்.
0: உங்க பேர் ஐயா?
4: நூர் முகமது மேடம், சுலைமேடு, தமிழ்நாடு.
0: தமிழ்நாடு தான். கன்ஃபார்மா சொல்றீங்களா?
4: கன்ஃபார்மா மேடம்.
0: சூப்பர் சூப்பர். இதுக்கு வந்து என்ன நோக்கம்னு தெரியுமா
4: மேடம்?
0: என்ன நோக்கம்?
4: அது விளையாட்டு வீரர்களை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக இது பண்றோம்.
0: அதுக்காக தான். சூப்பர் ஐயா, அருமை. நன்றி நன்றி நன்றி. சூப்பராக வந்து சொன்னாங்க. அதாவது தமிழ்நாடு இந்த மாநிலம் தான் வந்து இந்த திட்டத்தை வந்து தொடங்கியிருக்கு. இதோட நோக்கம் பார்த்தீங்கன்னா 2036 வந்து ஒலிம்பிக்ஸ் நடக்க போகிறது இல்லையா, அதில் வந்து

அட்லீஸ்ட் ஒரு 15 மெடலாவது நம்மளுடைய தமிழ்நாடு ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ட்ரைனிங் மாதிரி கொடுக்குறாங்களாம். 8-18 வயதில் இருக்கிற ஒரு யங் டேலண்ட்ஸ்க்கு வந்து அவங்கள வந்து தேர்ந்தெடுத்து ட்ரைனிங் கொடுக்குறாங்களாம். அதுதான் வந்து ட்ரீம் ஒலிம்பிக்ஸ் 2036 அப்படின்ற திட்டம். இந்த தகவலோட நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து இன்னொரு பாடல் வந்து கேட்டுட்டு வந்துடலாம். இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்து தான். மனு மற்றும் சுஜாதா இவங்களுடைய குரல்களில், வைரமுத்துவின் வரிகளுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான்.

0: நேரம் 10:52. என் கேள்விக்கு என்ன பதில்? இந்த நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்துட்டோம். ஓகே, உங்களுக்கான கடைசி கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026 இலக்கியத்திற்கான நோபல் பரிசு யார் வந்து வாங்கியிருக்காங்க, அதாவது வாங்கியிருக்காங்கல்ல, அவங்க வந்து அவங்க பேர் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ யாருக்கு வந்து அறிவிக்கப்பட்டு இருக்குது, இதுதான் வந்து உங்களுக்கான கேள்வி. பதில் தெரியும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணலாம், 2952-0853 மற்றும் 2838-9871. வெளியூர் நேர்கள் 044 அப்படின்ற முன்னிணைப்பு எண்ணையும் சேர்த்து தொடர்பு கொள்ளுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நேர்கள் போன கேள்விக்கு வந்து சரியான பதில் அனுப்பியிருக்காங்க, யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். வலங்கைமான ஆட்டோதுரை அவர்கள் நடராஜன் சுப்பையா புத்தகரத்திலிருந்தும், பத்மா சவுந்தரராஜன் விக்னேஷ் ஓசூர்லேருந்தும், அடுத்து பர்வதவர்த்தினி மதுரை சண்முக சுந்தரம், மற்றும் தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நேயர்கள் மன்னார்குடியிலேருந்து சசிகலா, தியாகராஜன், வாழி சுந்தர், பத்மா சவுந்தரராஜன், பெரும்பாக்கம் வனஜா, அடுத்து வந்து அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, தொடர்ந்து அதே நேயர்கள் தான் வந்து திரும்ப திரும்ப எல்லா கேள்விகளுக்கும் சரியான பதில் அனுப்பிட்டே வராங்க. சூப்பருங்க, அனைத்து நேயர்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். இப்ப நம்ம நிகழ்ச்சியில நேயர்கள் வணக்கம், விவித் பாரதி தமிழகம்.
1: வணக்கம் மேடம்,
0: உங்க பேருங்க ஐயா?
1: என் பேர் பன்னத்திரு நாகராஜன்.
0: நாகராஜன் ஐயா, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? நாகை மாவட்டம். ஓகே ஓகே, சரிங்க ஐயா, உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் தெரியுமா?
1: இப்ப இந்த நோபல் பரிசு அறிவிச்சிருக்காங்களா,
0: அவங்க இலக்கியத்திற்கு வந்து ஒருத்தவங்களை அறிவிச்சிருக்காங்க இல்லையா, அவங்க பேர்
2: பெரும்பாக்கம்
0: மனஜாமா, இப்பதானே வந்தீங்க? அப்படின்ட்டு அவங்க வந்து கனடா நாட்டை சேர்ந்த ஒரு கவிஞர். நீங்க கர்நாடகான்ட்டீங்களா, எனக்கு கொஞ்சம் தூக்கி வாரி போட்டுச்சு, என்ன சொல்றேன்னு தெரியல. சூப்பர்மா, நன்றிமா, நன்றி. கனடா நாட்டை சேர்ந்த ஒரு எழுத்தாளர், இவங்க வந்து ஒரு பெண்மணி, இவங்க வந்து ஆன் கார்சன். அவங்களுக்கு வந்து இந்த விருது, இலக்கியத்திற்கான நோபல் பரிசு வந்து வழங்கியிருக்காங்க. சரி, உங்களுக்கு இன்னும் ஒரு கேள்வி வந்து இருக்கு. வணக்கம் விவித் பாரதி தமிழகம்.
1: வணக்கம் மேடம்.

0: யார் பேசுறீங்கய்யா?
1: சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: சாத்தன்குடி முருகன் ஐயா, உங்களுக்கான கேள்வி அதாவது இலக்கியத்திற்கு வந்து நம்மளுடைய இந்தியாவில இருந்து ஒருத்தவங்க வந்து பெற்றிருக்கிறாங்க, யாருன்னு தெரியுமா? இந்த வருஷம் இல்ல, இது வரைக்கும் அவங்க ஒருத்தவங்க தான் வாங்கியிருக்காங்களாம். நன்றிங்க. வணக்கம், விவித் பாரதி தமிழகம். ஓகே, வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். அதாவது இந்தியாவை சேர்ந்த ஒரு கவிஞர்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அவங்க வந்து நமக்கு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு வந்து வாங்கியிருக்காங்க. அவங்க வந்து எந்த வருடம் வாங்கினாங்க? அவர் தான் வந்து நோபல் பரிசு வாங்கின முதல் இந்தியர். வணக்கம், விவித் பாரதி தமிழகம், லைனில் இருக்கீங்க, பேசலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள்.
2: வணக்கம்மா.
0: பேர் சொல்லுங்கள் ஐயா. அதாவது இலக்கியத்திற்கான நோபல் பரிசு ஒரு இந்தியர் வந்து வாங்கியிருக்காங்க, 1913 வாங்கியிருக்காங்க. இவங்க தான் வந்து முதல் இந்தியரும், இது வரைக்கும் யாரும் வாங்கலீங்களாம். யாருன்னு தெரியுமா?
2: 1913.
0: இன்னும் ஒரு க்ளூ கொடுத்துட்டுமா? நம்ம வந்து தேசிய கீதம் வந்து பாடுவோம் இல்லையா, நம்ம தேசிய கீதத்தை வந்து இயற்றியவர். சரிங்க ஐயா, நன்றி நன்றி. ஓகே, நான் வந்து நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா 1913 ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் வந்து இலக்கியத்திற்கான நோபல் பரிசை வந்து வாங்கியிருக்காங்க. இவர் தான் வந்து முதல் இந்தியரும், கீதாஞ்சலி அப்படின்ற படைப்புக்காக. இது வந்து பெங்காலி மொழியில் வந்து எழுதப்பட்டது, 157 பாடல்கள் இருக்குதாம். அதே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இது இங்கிலீஷில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அவங்களுக்கு வந்து இலக்கியத்திற்கான நோபல் பரிசு வந்து கிடைச்சிருந்திருக்கிறது. சரிங்க, இந்த தகவலோட நம்ம நிகழ்ச்சியில் வந்து நிறைவு பகுதிக்கும் வந்துட்டோம். இதற்கு அடுத்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா என்றும் இனியவை, 1950, 1960 மற்றும் 1970களிலிருந்து வெளிவந்த திரைப்பட பாடல்களோட தொகுப்பு எல்லாம் வந்து நம்ம இப்போ கேட்க போகிறோம். இந்த கேள்விக்கு வந்து சரியான பதில் பார்த்தீங்கன்னா அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி விக்னேஷ் ஓசூர்லேருந்து லாஸ்ட் கொஸ்டின் வந்து சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. தொடர்ந்து மதுரை சண்முக சுந்தரம், ஆண்டிமடம் கார்த்திகேயன் அவர்களும், பத்மா சவுந்தரராஜன் அவங்களும், நடராஜன் சுப்பையா புத்தகத்திலிருந்தும், மேலப்பேடு தயாளன் அவர்களும், அடுத்து வந்து ஆமாம் ஓகே இந்த நேயர்கள்லாம் படிச்சுட்டோம். ஏன்னா வந்து தொடர்ந்து எல்லா கேள்விகளுக்கும் அடுத்தடுத்து வந்து சரியான பதில்கள் வந்து அனுப்பியிருந்திருக்கிறாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்காகவும் ஒரு பெரிய கைத்தட்டல் வந்து கொடுத்தாச்சு. இப்போ நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்துட்டோம்.
3: அம்மன் அருள் நிறையும் நவராத்திரி திருநாள். 9 நாட்கள் 9 திருக்கோலங்கள், அம்மன் வீற்றிருக்கும் திருக்கோவில்களை தேடி ஆன்மீக பயணம். அன்னையின் அருளை சொல்லும் பக்தியும் ஆன்மீகமும் சங்கமிக்கும் நவமணி மாலை. அம்மனை நினைத்து அருளை உணர்ந்து ஆன்மீகத்தை ரசித்து இந்த நவராத்திரியை நவமணி மாலையோடு கொண்டாடுவோம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நவராத்திரி தொடங்கி 9 நாட்களும் மாலை 6:45 முதல் 7 வரை கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. அம்மன் அருள் என்றும் உங்கள் இல்லங்களில் நிறைந்திருக்கட்டும்.

0: 92.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: என்றும் இனியவை

நேரம் 11:01 என்ற மினிவை நிகழ்ச்சியில் வந்து நம்ம இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் முதல் பாடல் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். உயர்ந்த மனிதன் இந்த திரைப்படத்தில் தான் பாடல் வந்துட்டுருக்கு. டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா இவங்களுடைய குரல்களில் வாலியின் வரிகளுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன். 1968 வெளிவந்த இந்த திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல். அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா 4 தமிழக அரசு திரைப்பட விருதுகளை வந்து பெற்றிருக்கதாம். அதே மாதிரி சிறந்த பின்னணி பாடகருக்கான தேசிய விருதை வந்து பால் போலவே அப்படின்ற பாடலுக்காக வந்து பி சுசீலா அவங்க வந்து பெற்றிருந்திருக்கிறாங்க. இப்போ நம்ம கேட்க போகிற இந்த பாடல் வெள்ளி கிண்ணந்தாம், அந்த பாடல் தான்.

நேரம் 11:05. என்றும் இனிவே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து கேட்க போகிற பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே கண்கள் இந்த திரைப்படத்தில் தான் பாடல் வந்துட்டுருக்கு. டிஎம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுசீலா குழுவினரோடு பாடிய பாடல் இது. பாடலுக்கு வரிகள் வாலி மற்றும் இசை வேதா. இந்த திரைப்படம்

0: 1967 வந்து வெளிவந்திருக்கிறது. இந்த திரைப்படம் வந்து ஒரு பார்வையற்ற ஒரு உணவக உரிமையாளர் மற்றும் அவரை சுற்றி நடக்கிற ஒரு மர்மமான சம்பவங்களை தான் வந்து அடிப்படையாக கொண்டு நடைபெற்றது இந்த திரைப்படம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ ஒரு புகழ்பெற்ற தமிழ் சஸ்பென்ஸ் த்ரில்லர் திரைப்படம். அந்த திரைப்படத்துலேருந்து தான் இப்போ ஒரு பாடல் கேட்க போகிறோம்.
1: எத்தனை அழகு 20 வயதினிலே, லவ் லவ் எத்தனை கனவு எங்கள் கண்களிலே, ரிம் ஜிம் எத்தனை மலர்கள் பரு

0: நேரம் சரியாக 11:09 என்ற மினிவேந்த நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். இப்போ நம்ம கேட்க போகிற அடுத்த பாடல் டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் எல்லா ஈஸ்வரி குழுவினரோடு பாடிய பாடல் இது. கண்ணதாசனின் வரிகளுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன். திரைப்படம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பிடிச்ச திரைப்படம் தான் இது, பாமா விஜயம். இந்த திரைப்படம் வரவுக்குள் வந்து செலவழிக்கணும், வீடு ஆடம்பரம் வந்து அழிவை தரும் அப்படின்ற ஒரு யதார்த்தமான கருத்தை வந்து மையமாக கொண்ட இந்த திரைப்படத்திலிருந்து தான் நம்ம இப்போ ஒரு பாடல் கேட்க போகிறோம்.
1: செலவு பத்தனா, அதிகம் ரெண்டனா, கடைசியில் துண்டனா.

நேரம் 11:14. என்றும் இனிவே நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வந்து சக்கரம் இந்த திரைப்படத்தில் தான் வந்துட்டுருக்கு. 1968 வெளிவந்த இந்த திரைப்படம், டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல் இது. வாலியின் வரிகளுக்கு இசை எஸ்எம் சுப்பையா நாயுடு. இந்த திரைப்படத்தில் ஜெமினி கணேசன், ஏவிஎம் ராஜன், வெண்ணிராடி நிர்மலா, சவுகார் ஜானகி அவர்கள் மற்றும் நாகேஷ், மனோரமா, மேஜர் சுந்தரராஜன் இவங்க எல்லாம் வந்து நடிச்சிருந்துருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்ப உறவுகள், பண ஆசை, மனித பாசங்களுக்கு இடையே நடக்கிற ஒரு உணர்வு போராட்டங்களை அதுதான் வந்து மையமாக வச்சு வந்த திரைப்படம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த திரைப்படத்துலேருந்து நம்ம இப்போ கேட்டோம் இல்லையா, வரவேட்டனா செலவு பத்தனா அப்படின்னு ஒரு பாடல், அதே மாதிரி காசேதான் கடவுளப்பா அப்படின்னு இன்னொரு பாடல் கேட்க போகிறோம்.

0: நாங்க சுபா பேசுறோம்.
1: நாங்க சுபா பேசுறோம்.
0: 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில
1: பலவிதமான வாழ்க்கை அனுபவங்கள் கிடைக்கும், சுவாரஸ்யங்கள் இருக்கும். ஆனால் நீங்க கேளுங்க, ரசியுங்க.

அம்மன் அருள் நிறையும் நவராத்திரி திருநாள். 9 நாட்கள் 9 திருக்கோலங்கள். அம்மன் வீற்றிருக்கும் திருக்கோவில்களை தேடி ஆன்மீக பயணம். அன்னையின் அருளை சொல்லும் பக்தியும் ஆன்மீகமும் சங்கமிக்கும் நவமணி மாலை. அம்மனை நினைத்து அருளை உணர்ந்து ஆன்மீகத்தை ரசித்து இந்த நவராத்திரியை நவமணி மாலையோடு கொண்டாடுவோம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நவராத்திரி தொடங்கி

0: அனைத்து நாட்களும் மாலை 6:45 மணி முதல் 7 மணி வரை கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. அம்மன் அருள் என்றும் உங்கள் இல்லங்களில் நிறைந்திருக்கட்டும்.
1: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேரம் 11:21. என்றும் இனியவை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். 1950 மற்றும் 70 இருந்து வெளிவந்த திரைப்பட பாடல்களோட தொகுப்பு. அந்த வகையில் இன்னைக்கு வந்து 1960 வெளிவந்த திரைப்பட பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கோம். இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனுபவி ராஜா அனுபவி. இந்த திரைப்படத்தில் தான் 1967 வந்து வெளிவந்திருக்கிறது. கே பாலச்சந்தர் அவங்க வந்து இந்த திரைப்படத்தை இயக்கியிருந்திருக்கிறாங்க. இந்த திரைப்படத்தில் வந்து நாகேஷ் வந்து அவர்கள் இரட்டை வேடங்களில் நடிச்சிருந்திருக்கிறாங்க. முத்துராமன், ராஜஸ்ரீ, மனோரமா, மேஜ சுந்தரராஜன் மற்றும் ஜெயபாரதி இவங்க எல்லாம் வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பாடல்கள் எல்லாமே வந்து ரொம்பவே பிரபலமானவை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் இப்போ நம்ம கேட்க போகிற பாடல் வந்து யார் பாடியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டி எம் சவுந்தரராஜன் மற்றும் டாக்டர் சீர்காழி, எஸ் கோவிந்தராஜன் இவங்க குரல்களில் தான் வந்து வரப்போகுது. பாடலுக்கு வரிகள் கண்ணதாசன்.

நேரம் 11:25. என்றும் இனிமே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த பாடல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பி சுசிலா பாடிய பாடல் இது. கண்ணதாசனின் வரிகளுக்கு இசை ஆர் கோவர்தன். பட்டணத்தில் பூதம் இந்த திரைப்படத்திலிருந்து. இந்த திரைப்படமும் 1967 தான் வந்து வெளிவந்தது. இது வந்து ஒரு நகைச்சுவை திரைப்படம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஜாவர் சீதாராமன் அவங்க வந்து இந்த படத்தோட பூதம் கதாபாத்திரத்தில் வந்து நடிச்சிருந்திருக்கிறாங்க. இந்த படம் பார்த்திங்கன்னா 1964 வெளியான த பிராஸ் பாட்டில் அப்படின்ற ஒரு அமெரிக்க திரைப்படத்தை தான் வந்து அடிப்படையாக கொண்டு தழுவி எடுத்துருந்துருக்கிறாங்க. இந்த படத்தில் வந்து நிறைய பாடல்கள் வந்து ஹிட்டு. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள், குடும்பங்கள் விரும்புகிற வகை

தி ஹிட்டு. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் குடும்பங்கள் விரும்புகிற வகையில் வந்து இந்த படம் வந்து இருந்தது இல்லையா. ஜி பூம்பா அப்படின்ற வசனமும் வந்து இதில் ரொம்பவே பிரபலமானது. ஸோ ஒரு 90s கிட்ஸு அந்த மாதிரி இருந்திருந்தாங்கன்னா அவங்க வந்து முதன் முதலாக பார்த்து வியந்த ஒரு அதாவது சந்தோஷப்பட்ட பூதம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இந்த படத்தை பார்த்துட்டு. இப்போ இந்த திரைப்படத்துலேருந்து இன்னொரு பாடல் நான் யார் யார் அப்படின்ற பாடல் தான் வந்து வந்துட்டுருக்கு. இணைந்திருங்கள்.

நேரம் சரியா 11:30 என்றும் இனவே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். 1950, 1960 மற்றும் 1970களில் இருந்து வெளிவந்த திரைப்பட பாடல்களோட தொகுப்பு. அந்த வகையில் அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் நெஞ்சிருக்கும் வரை. இந்த திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை வந்து பாடியிருக்காங்க டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா. இந்த திரைப்படமும் வந்து 1967 தான் வந்து வெளிவந்திருக்கிறது. இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள், முத்துராமன், கே ஆர் விஜயா மற்றும் கோபாலகிருஷ்ணன், வி எஸ் ராகவன் இவங்க எல்லாம் வந்து நடிச்சிருந்திருக்கிறாங்க. இப்போ இந்த திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.

0: அம்மன் அருள் நிறையும் நவராத்திரி திருநாள். 9 நாட்கள் 9 திருக்கோலங்கள். அம்மன் வீற்றிருக்கும் திருக்கோவில்களை தேடி ஆன்மீக பயணம். அன்னையின் அருளை சொல்லும் பக்தியும் ஆன்மீகமும் சங்கமிக்கும் நவமணி மாலை. அம்மனை நினைத்து அருளை உணர்ந்து ஆன்மீகத்தை ரசித்து இந்த நவராத்திரியை நவமணி மாலையோடு கொண்டாடுவோம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நவராத்திரி தொடங்கி 9 நாட்களும் மாலை 6:45 முதல் 7 மணி வரை. கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. அம்மன் அருள் என்றும் உங்கள் இல்லங்களில் நிறைந்திருக்கட்டும்.
1: நேரம் சரியா 11:35. என்றும் இனவே நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். அந்த வகையில் அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் காவல்காரன். இந்த திரைப்படத்துலேருந்து தான் பாடல் வந்துட்டுருக்கு. டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடிய பாடல் இது. வாலியின் வரிகளுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன். இந்த திரைப்படத்தில் வந்து என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திரைப்படத்தோட பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து 1971 ஹிந்தியில் வந்து ரக்வாலா அப்படின்ற பெயரில் தர்மேந்திரா அவங்களுடைய நடிப்பில் மறு ஆக்கம் செய்யப்பட்டதாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் வந்து இந்த திரைப்படம் அதிநவீன டிஜிட்டல் தொழில்நுட்பம், அதாவது 4K வந்து மாற்றப்பட்டு திரையரங்குகளில் மீண்டும் வெளியாகி ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு இருக்கு இந்த திரைப்படம். ஸோ இப்போ இந்த படத்துலேருந்து ஒரு பாடல், மெல்லப்போ மெல்லப்போ அப்படின்ற பாடல்.

0: சின்ன சின்ன சன்னல் வச்சு சிங்கார வீடு கட்டி, சிங்கார வீட்டுக்குள்ளே சிட்டு வந்து பேசுதுன்னா சிட்டு தரும் சத்தம் அல்ல, அது சிட்டு தரும் சத்தம் அல்ல, எசெல்ல மச்சா சத்தம் அடி.
1: நான் உங்கள் மக்கள் இசை கலைஞர் அனிதா குப்புசாமி பேசுறேன். கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம், நாங்கெல்லாம் பாடுறதெல்லாம் கூட நீங்க கட்டாயம் கேளுங்க.
2: உங்கட்டி இஎம்ஐ வாடகை எப்படி சமாளிக்கிறது?
3: ஒரு ஐடியா இருக்கு, நிறைய பணம் கிடைக்கும்.
2: எப்படி?
3: உன் பேங்க் விவரத்தை கொடு, சிலர் பணம் அனுப்புவாங்க, அப்புறம் அவங்க சொல்ற அக்கவுண்ட்க்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு, கமிஷன் கிடைக்கும்.
2: இவ்வளவு ஈஸியா?
4: என்ன ஈஸி, இது மணி மியூல். சட்டவிரோதமா கிடைச்ச பணத்தை இன்னொருத்தர் அக்கவுண்ட்ல போட்டு எடுத்துப்பாங்க, இது குற்றம், ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும்.
5: வேணாம்ப்பா வேணாம்.
6: உங்கள் பேங்க் அக்கவுண்டை பாதுகாப்பாக வையுங்கள், யாரையும் பயன்படுத்தி விடாதீர்கள். RBI சொல்கிறது.
7: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
8: நேரம் 11:40 என்ற மினிவை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். 1950-60 மற்றும் 70களில் வெளிவந்த திரைப்பட பாடல்களோட தொகுப்போடு. அந்த வகையில் அடுத்து நம்ம கேட்க போற பாடல் தங்கை திரைப்படத்திலிருந்து. டி.எம். சவுந்தரராஜன் பாடிய பாடல் இது. கண்ணதாசனின் வரிகளுக்கு இசை MS விஸ்வநாதன். இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் அவர்கள் மற்றும் KR விஜயா, காஞ்சனா, கே பாலாஜி, மேஜர் சுந்தரராஜன், நாகேஷ் இவங்க எல்லாம் வந்து நடிச்சிருந்திருப்பாங்க. இந்த படம்

வந்து அதுவரை வந்து குடும்ப திரைப்படங்களை நடித்து வந்த சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக வந்து அவங்க மாற்றிக்கொள்வதற்கு வந்து இந்த படம் வந்து பெரிதும் உதவிச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தோட வெற்றியை தொடர்ந்து 1968 தெலுங்கில் செல்லலி கோசம் அப்படின்ற பெயரில் வந்து கிருஷ்ணா அவர்களோட நடிப்பில் மறு ஆக்கம் செய்யப்பட்டதாம். இப்போ அந்த திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்

11:45 கொஞ்சம் சோகத்திலேருந்து வெளியே வந்துடலாம். இப்போ நம்மளுடைய நிகழ்ச்சியில் அடுத்து என்றும் இனியவை அந்த தலைப்பில் இடம்பெறும் நிகழ்ச்சியில் வந்து அடுத்து ஒழிக்க வரும் பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நினைவில் நின்றவள் இந்த திரைப்படத்திலிருந்து தான். இந்த திரைப்படம் 1967 வந்து வெளிவந்திருக்கிறது. இந்த திரைப்படத்தில் ரவிச்சந்திரன், கே ஆர் விஜய் அவர்கள், நாகேஷ், சோ ராமசாமி, மனோரமா அவர்கள், வி எஸ் ராகவன் மற்றும் குமாரி சச்சு இவங்க எல்லாம் வந்து நடிச்சிருந்துருக்கிறாங்க. இந்த திரைப்படம் வந்து ஞாபக மறதி அப்படின்ற கருப்பொருளை வந்து மையமாக கொண்டு உருவாக்க

நேரம் 11:50. ஓகே, என்று மினிவே நிகழ்ச்சியில் வந்து அடுத்து கேட்க போகிற பாடல் செல்வ மகள் இந்த திரைப்படத்துலேருந்து வந்துட்டுருக்கு. டி எம் சௌந்தரராஜன் மத் பி சுசீலா இவங்க வந்து பாடிய பாடல் இது. வாலியின் வரிகளுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன். 1967 வந்து வெளிவந்த ஒரு பிரபலமான திரைப்படம். இந்த திரைப்படத்தில் வந்து ஜெய்சங்கர் அவங்க வந்து சேகர் கதாபாத்திரத்துலேருந்து நடிச்சிருந்துருக்காங்களாம். ராஜஸ்ரீ, ஸ்ரீகாந்த், நாகேஷ், மேஜர் சுந்தரராஜன், வி எஸ் ராகவன் மற்றும் பண்டரிபாய் இவங்க எல்லாம் வந்து நடிச்சிருந்துருக்கிறாங்க. இப்போ இந்த திரைப்படத்துலேருந்து நம்ம கேட்க போகிற பாடல் குயிலாக நான் இருந்தேன்ன அப்படின்னு ஒரு ரொம்பவே எல்லாருக்கும் பிடித்த பாடல் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த பாடல் தான் வந்து இப்போ வந்துட்டுருக்கு. இணையதளங்கள் 102.3 பாரதி தமிழ் பண்பலையோடு.

நேரம் 11:54 என்று மினியவை இந்த நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் நம்ம வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விவத்பாதி தமிழ் எஃப்எம் 102.3 இந்த ஃபேஸ்புக் பேஜில் நம்மளுடைய நேயர்கள் நிறைய பேர் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சரவணன் ராமலிங்கம், கொடமானப்பட்டி கே வி ஜெயசிரன், முகமது பிலால், மேலப்பேட தயாளன், இளங்கோ காஞ்சிபுரத்திலிருந்தும், அடுத்து அடையாளம் பட்ட ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி, நடராஜன் சுப்பையா புத்தகரத்திலிருந்தும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மேட்டுப்பட்டி கண்ணன் அவர்களுக்கு வந்து வரவேட்டனா அந்த பாடல் பிடிச்சிருந்தது அப்படின்னும் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தேனி சிலமலை பிச்சைமணி அவங்களும் வந்து நமக்கு வந்து வாழ்த்துக்கள் இந்த நிகழ்ச்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஹரிஹரன் அவர்கள் வந்து இந்த பாடல் வரவேட்டனா அந்த பாடலை பற்றிய ஒரு தகவல் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து வாழி சுந்தர் அவங்க வந்து திருவண்ணாமலையிலேருந்து அனுப்பியிருக்காங்க. அதே மாதிரி இதே பாடலை பற்றிய தகவல் தான். பர்வதவர்த்தினி அவர்களும் ஹரிஹரன் அவர்களும், அடுத்து அள்ளிநகரம் மகாதேவன், காட்டுப்பாக்கத்திலிருந்து ஆண்டனி ராஜ், பெரும்பாக்கம் வனஜா, தொடர்ந்து வந்து பன்னீர் செல்வம் அவங்களும் வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து வாழ்த்துக்கள். இந்த பழைய பாடல்கள்லாம் வந்து வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லோகேஸ்வரி தினேஷ் அவங்களும் வந்து ஒரு அழகான கவிதையோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுகள் தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து கே எம் கார்டன், எம்ஜி செல்வகுமார் அவர்கள், கலில் அகமது அவங்களும் வந்து நமக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து அடையாளம் பட்ட ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி, மாதவரம் வீரராகவனும் அழகான ஒரு கவிதை வந்து சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து கே எம் கார்டன், எம்ஜி செல்வகுமார், தேனி, ஹரிராம் இவங்களும், அடுத்து நம்மளுடைய நேர்கள் ஆண்டிமடம் கார்த்திகேயன், நன்னிலம் அம்பலவாணன், செந்தில் குமரன் சுண்ணாம்பு குளத்திலிருந்தும், அன்புராணி அவர்களும், தொடர்ந்து தங்கம் சரவணன் இவங்க எல்லாருமே வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவு பாடல் பார்த்தீங்கன்னா வாலிப விருந்து இந்த திரைப்படத்திலேருந்து எல்லாரீஸ்வரி பாடிய பாடல் இது.

பாடலுக்கு இசை ஆர் சுதர்சனம். இந்த பாடலோட நான் உங்கள் ஆர்ஜே மரியம் கிளம்புற டைம் வந்தாச்சு. அடுத்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக ஆர்ஜே அனுராதா விஜயகுமார் அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதுவரை இணைந்திருங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையோடு. நம்முடைய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 104, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டு ரசிச்சிட்ருக்கோம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரும் பொழுது 12:40. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளிலும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது தொடங்கி 1 மணி வரையிலும் நாம் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி

ரேட்ரோ நேரத்தில் கண்டிப்பாக முத்து முத்தான பாடல்கள் உங்களுக்காக கேட்டு ரசிக்க இருக்கீங்க நீங்கள் எல்லாருமே. உங்கள் உள்ளங்களை எல்லாம் கொள்ளை கொள்ளும் பாடல்களின் அணிவகுப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறதுண்ட அந்த மாதிரி தான். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு அருமையான ஒரு சின்ன ஒரு சிந்தனை படித்தேன், அதை உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. படித்து கொண்டே இரு, உன் நீல நிற பேனா பச்சையாகும் வரை. படித்து கொண்டே இரு, உன் நீல நிற பேனா பச்சையாகும் வரை. எவ்வளோ ஒரு ஆழ்ந்த கருத்துள்ள அந்த வரிகள், ரெண்டே ரெண்டு வரிகள் அவ்வளோ ஒரு தத்துவார்த்தமான விஷயத்தை நம்ம வாழ்க்கையில் உயர்றதுக்கு என்ன பண்ணுங்கிறத அந்த நிறத்தை கொண்டு அழகாக நச்சுன்னு சொல்லியிருக்காங்க. படித்து கொண்டே இரு, உன் நீல நிற பேரா பச்சையாகும் வரை. படிப்பு படிப்பு அப்படிங்கிறது இந்த பாடம் படிக்கிறது கல்வி மட்டும் இல்லைங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம எல்லா கலைகளையும் முழுவதும் கற்று உணர நம்மளுடைய கலைமகளோட அருள் நமக்கு வந்து பரிபூரணமாக தேவை இல்லையா. அந்த கலைமகளோட அருளை பரிபூர்ணமாக பெறறதுக்கு உகந்த காலம் இந்த நவராத்திரி காலம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அந்த சந்தோஷத்தோட அந்த மகிழ்வோட இன்றைக்கி பாடல்களும் உங்களுக்காக ரெட்ரோ நேரத்தில் காத்துட்ருக்கு. நிகழ்ச்சியில் முதல்ல நாம் கேட்க போகிற பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல் வைரமுத்துவோட பாடல், இளையராஜாவோட இசையமைப்பில் காதல் ஓவியம் படத்துலேருந்து வந்துட்டு இருக்கு.

தத்தஜம் தி தத்தஜம் தத்தி தத்தஜம்.

தஜம் தஜம் தஜம் தஜம் தரகடதாம் தகதேமே தரகடதாம் தாம் தாம் தரகடதாய் தரகடதாம் தரகடதாய் தரகடதாம் தரகடதாய் தரகடதாம் தரகடதாய் தரகடதாய்

சந்தோஷம், உற்சாகம், துள்ளல் எதுக்குமே குறைவில்லாத இனிமையான பாடல்களோட அணிவகுப்பாக தான் இன்றைக்கி ரெட்ரோ நேரம். அடுத்த பாடல் வரப்போகிற நேரம் 12:08:15 எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் வாலி எழுதின பாடல், இளையராஜாவோட இசையமைப்பில் உயர்ந்த உள்ளம் படத்துலேருந்து இந்த பாட்டு.

0: நித்யா ரவீந்தரின் அன்பான வணக்கம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பண்பலை. ஏன்னா பாடல்கள் வந்து நமக்கு ரொம்ப மனசுக்கு பிடித்த பாடல்களாக இருக்கும். ரொம்ப ஆரவாரம் இல்லாமல், சத்தம் இல்லாமல், அமைதியான, நமக்கு வந்து நிம்மதியை கொடுக்கக்கூடிய பாடல்களாக இருக்கும். அறிவிப்பாளர்களோட தமிழும் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்குங்கிறதுனால நான் எப்போவுமே கேட்கறது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. நேயர்களாகிய நீங்களும் இதை தொடர்ந்து கேட்டு ரசிங்க.
1: மனசுக்கு பிடிச்ச பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கோம் ரெட்ரோ நேரத்தில். அடுத்த பாடல் கே ஜே எஸ் தாஸ் குரல்ல, கண்ணதாசன் எழுதின பாடல், இளையராஜாவோட இசையமைப்புல, இளமை கோலம் படத்துலேருந்து வந்துட்டு இருக்கு.

தோகை அழகு மங்கை நியராகும் பாடியா.

அம்மன் அருள் நிறையும் நவராத்திரி திருநாள். 9 நாட்கள், 9 திருக்கோலங்கள். அம்மன் வீற்றிருக்கும் திருக்கோவில்களை தேடி ஆன்மீக பயணம். அன்னையின் அருளை சொல்லும் பக்தியும் ஆன்மீகமும் சங்கமிக்கும் நவமணி மாலை. அம்மனை நினைத்து அருளை உணர்ந்து ஆன்மீகத்தை ரசித்து இந்த நவராத்திரியை நவமணி மாலையோடு கொண்டாடுவோம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நவராத்திரி தொடங்கி 9 நாட்களும் மாலை 6:45 மணி முதல் 7 மணி வரை கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. அம்மன் அருள் என்றும் உங்கள் இல்லங்களில் நிறைந்திருக்கட்டும்.

இணையாளவே நன்னாள் இதே அப்படின்னு சொல்லி ஒரு நாள் இல்லைங்க 9 நாட்கள் ரொம்ப அருமையாக வந்து அந்த பெண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டாடக்கூடிய இந்த நவராத்திரி பண்டிகை. அந்த நேரத்தில் இந்த மாதிரி பாடல்கள் தொடர்ந்து ஒரு சேர கேட்கறது ஒரு சுகமான அனுபவம். அந்த அனுபவம் உங்களுக்காக கொடுத்துட்ருக்கு உங்கள் அபிமான விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நாம் இப்போ கேட்டோம் இல்லையா அந்த பாடல் பணம் பெண் பாசம் அப்படிங்கிற படத்துக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருந்தது சங்கர் கணேஷோட இசையமைப்பில்.

0: எப்பவுமே போனும் கையுமா இருக்காது.
1: என்ன பண்றது சித்தப்பா, போர் அடிக்குதே.
0: நாங்கள் எல்லாம் சின்ன பசங்களா இருக்கும்போது எங்க தாத்தா பாட்டி எல்லாம் கதை சொல்லுவாங்க தெரியுமா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும், நாங்களும் கேட்போம்.
1: அதெல்லாம் அந்த காலம் சித்தப்பா, இப்ப யாருக்கு அதெல்லாம் சொல்றாங்க?
0: ஏன் சொல்லல, நம்ம விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல சனிக்கிழமை காலையில 10 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் நல்ல நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள் எல்லாம் சொல்றாங்க. அது மட்டுமா, நிறைய பாடல்கள் இடையே கேட்டு ரசிக்கலாம். உனக்கு பொழுதும் போகும், நிறைய நல்ல பயனுள்ள கதைகளும் கேட்டு தெரிஞ்சுப்போம்.
1: இதோ இப்பவே டியூன் பண்றேன்.
0: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.

நேரம் போ 12:26:15 ரெட்ரோ நேரத்தில் அடுத்த பாட்டு என்ன அப்படின்னு சொல்லி அவளை காத்துட்ருக்கீங்க இல்லையா. இதோ பாடல் பி ஜெயச்சந்திரனோட குரலில், குன்னக்குடி வைத்தியநாதன் அவங்க இசையமைப்பில், ராகபந்தங்கள் இந்த படத்துலேருந்து பாட்டு.

மலை மகளோ அகமதனி சம்மலரோ நிலவோ மலை மகளோ சகசனிதனி சனிதனித மதனி தனித மகத தகமதனி சம்மலரோ.

0: ஒரு குழந்தை பிறந்தவுடன் நாம் கொடுக்கும் தாய்ப்பால் தான் முதல் அமிர்தம். தாய்ப்பால் குழந்தைக்கு முதல் தடுப்பு மருந்து கூட.
1: மஞ்சள் நிறமா கெட்டியா சுரக்கும் இந்த தாய்ப்பால் அசுத்தமானது, ஜீரணமாகாது என்று வெளியேற்றி விடாதீர்கள். அதுதான் குழந்தைக்கு நாம் செய்யும் தீமை.
2: குழந்தைகள் சிறிய அளவு தாய்ப்பால் மட்டுமே எடுத்துக்கொள்வதால் அவர்கள் எளிதாக சுவாசிக்கவும் உறிஞ்சவும் விழுங்கவும் கற்றுக்கொள்ளுகிறார்கள்.
3: தாய்ப்பாலில் உள்ள சத்துக்கள் வேறு எந்த உணவிலும் கிடைப்பதில்லை. தாய்ப்பாலில் உள்ள வெள்ளை அணுக்கள் நோய் தொற்றையும் தடுக்கும், குழந்தையின் இறப்பு விகிதத்தை குறைக்கிறது.
4: குழந்தையின் வாழ்நாள் முழுமைக்கான வளர்ச்சிக்கு தாய்ப்பாலை புகட்டுவோம், ஆரோக்கியத்தை அளிப்போம்.

மம நிதித மம கத மம கதமதனி சத நிதித மம நிதித மம கத மம கதமதனி நிசகத நிசகத நினி சதகம தனி தனி தனி தனி ததனி நிசகம மத கத மம சத நித மதி நித மக சகம் மதனி மலரோ

சமயம் பொழுது 12:33. இப்போது நம்ம ரெட்ரோ நேரம் கேட்டுட்டு நம்முடைய முகநூல்லையும் பதிவுகள்லாம் போட்டிருக்கீங்க. அப்படி கடகடன் யாருன்னு பார்த்துட்டு நம்ம அடுத்த பாட்டுக்கு போயிடலாம். கேம்கார்டன் எம்ஜி செல்வகுமார், தாமலேரி முத்தூர் சரவணன், கும்பகோணம் பட்டாளம் ரவேஷ், அப்புறம் ரவி அம்பத்தூர்லேருந்து துரைசாமி முத்தான பாடல்கள்லாம் கேட்டு ரசிச்சிட்ருக்கோம் அப்படின்னு அயனாவரத்துலேருந்து, மேலப்பேடு தயாளன், ரவி அம்பத்தூர், சுரேஷ் கும்பகோணம் பாலக்கரையிலேருந்து, பொன்னேரி மேமிகிரி கலீல் அகமதவங்க, மீரா வெங்கட்ராமன், ஹேமலதா, தமிழரசன், தங்கவேலு வேதாரண்யம் அந்த இடத்துலேருந்து, தியாகராய நகர் ரங்கராஜன், ரெட்ரோ நேரம் நேர்களுக்கு சுவையான நேரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாகராஜன், பிருந்தா இவங்களாம் வந்து கேட்டுட்ருக்காங்க. களமருதூர் அப்படிங்கிற இடத்துலேருந்து, பன்னீர்செல்வம் செங்கல்பட்டுலேருந்து, ஆண்டி மடம் கார்த்திகேயன், சென்னை பழையவனாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு, சிவகுமார் நீலகிரி மாவட்டம் அங்கேருந்து, கிருஷ்ணன் சிவகுமார் இவங்கள்லாம் கோத்தகிரி நீலகிரி மாவட்டத்திலேருந்து, அப்புறம் நடராஜன் சுப்பையா புத்தகரம் இந்த இடத்துலேருந்து, கலைநயம் கொண்ட பாடல்கள் அப்படின்னு சொல்லி, அப்புறம் வந்து நன்னிலம் அம்பலவாணன் இவங்க, அப்புறம் அல்லிநகரம் எஸ் மகாதேவன், காட்டுப்பாக்கம் அந்தோணிராஜ், மேலப்பேடு தயாளன், மேட்டுப்பட்டி கண்ணன், தேனி சிலமலை பிச்சைமணி அவங்க புஷ்பம் குடும்பத்தோடு சேர்ந்து கேட்டுட்ருக்காங்க. கொடமாண்டப்பட்டி கே வி ஜெயசீலன் அவங்களும், புண்ணியவன்மேடு வண்ணை கணேசன், ராமகிருஷ்ணன், கோவிந்தராஜன் மேற்கு மாம்பலம் அந்த இடத்துலேருந்து அவங்க கேட்டுட்ருக்காங்க. இந்த நவராத்திரி காலம் நாதம் கீதம் வேதம் இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து அதனை அனுபவித்து ஆராய்ந்து அப்படியே என்ன சொல்கிறது, மகிழ்வோடு நம்ம வந்து ஆராதிக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரியான பாடல்களும் இன்றைக்கி நம்ம கேட்டுட்ருக்கோம். அடுத்த பாடல் கோயில்புறா படத்துலேருந்து கே ஜே யேசுதாஸோட குரலில், புலைமை பித்தனோட பாடல், இளையராஜாவோட இசையமைப்பில்.

ரெட்ரோ நேரத்தில் இனிமையான பாடல்களோட சங்கமம் அப்படின்னு சொல்லணும். நேரம் வந்து 12:39:20 ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாம் கேட்க போகிறது 12:40 தமிழ் செய்திகள். அதனைத் தொடர்ந்து 12:50 ரெட்ரோ நேரத்தில் இன்னும் ஒரு 2 பாடல்கள் நாம் கேட்கலாம். இணைந்திருங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தொடர்வது தமிழ்ச் செய்திகள்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் டிஜிட்டல் நடவடிக்கைகள் காரணமாக ஊழல் முறைகேடுகள் பெருமளவு குறைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தீவிரவாதம், போதைப் பொருள் கடத்தல் மற்றும் இணைய குற்றங்களை எதிர்த்து போராட பிம்ஸ்டெக் நாடுகள் உறுதி பூண்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதம் 2026-27 ஆண்டில் 7% அளவிற்கு உயரும் என சர்வதேச செலாவணி நிதியம் தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் வெளிநாடுகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மலையேற்ற வீரர்கள் சிக்கியுள்ளதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. சோலாப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங், கார்த்திக் பிரணவ், அர்ஜுன் ராட்டி ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். மத்திய அரசின் டிஜிட்டல் நடவடிக்கைகள் காரணமாக ஊழல் முறைகேடுகள் பெருமளவு குறைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற பொருளாதார மாநாட்டில் பேசிய அவர், நேரடி பணப்பரிமாற்றம் மூலம் அரசின் நலத்திட்ட உதவிகள் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படுவதை சுட்டிக்காட்டினார். இதன் வாயிலாக மக்களின் வசதிகள் மேம்பட்டிருப்பதுடன் அரசுக்கும் மக்களுக்கும் இடையே நேரடி இணைப்பை ஏற்படுத்தி இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். டிஜிட்டல் அதிகாரம் அளித்தல் நாட்டின் மாற்றத்திற்கு வழிவகுத்திருப்பதுடன் ஏராளமான

0: வாய்ப்புகளை உருவாக்கி இருப்பதாகவும் அவர் கூறினார். நவீன தொழில்நுட்பங்கள், தரவு பகுப்பாய்வு, அறிவாற்றல் மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகள் 21ஆம் நூற்றாண்டில் முக்கிய இடம்பெறும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். மத்திய அரசு அளித்து வரும் ஆதரவு காரணமாக புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை 2.5 லட்சத்தை கடந்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். கோவிட் பெருந்தொற்று காலத்தில் இந்தியா மேற்கொண்ட நடவடிக்கைகள் மூலம் 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு தடுப்பூசி வழங்கப்பட்டதையும் அவர் நினைவு கூர்ந்தார். சமீபத்தில் புதுதில்லியில் நடைபெற்ற செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாட்டில் இந்த தொழில்நுட்பம் மூலம் மனிதர்கள் மற்றும் விலங்குகளுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். ஜனநாயகத்தின் தாயகமாக இந்தியா திகழ்கிறது என்று கூறிய பிரதமர், நாட்டில் 100க்கும் மேற்பட்ட மொழிகள் பயன்பாட்டில் இருப்பதோடு சுமார் 80,000 பத்திரிகைகள், 1,000 தொலைக்காட்சி அலைவரிசைகள் மட்டுமன்றி யூடியூப் மற்றும் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களை 500 மில்லியனுக்கும் அதிகமானோர் பயன்படுத்தி வருவதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். தீவிரவாதம், போதைப் பொருள் கடத்தல் மற்றும் இணைய குற்றங்களை எதிர்த்து போராட பிம்ஸ்டெக் நாடுகள் உறுதிபூண்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று வங்கக்கடல் பகுதியில் உள்ள தெற்காசிய நாடுகளின் பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பிற்கான பிம்ஸ்டெக் கூட்டமைப்பு நாடுகளின் உள்துறை அமைச்சக மாநாட்டில் பேசிய அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்பு வாயிலாக இந்த மண்டலத்தை பாதுகாப்பான பகுதியாக மாற்ற உதவி பூண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இலங்கை, நேபாளம், பூட்டான், தாய்லாந்து, மியான்மர், பங்களாதேஷ் நாடுகளின் பிரதிநிதிகளும் இம்மாநாட்டில் பங்கேற்றுள்ளனர். நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதம் 2026-27 ஆண்டில் 7% அளவிற்கு உயரும் என சர்வதேச செலாவணி நிதியம் தெரிவித்துள்ளது. உலக நாடுகளின் பொருளாதார சூழல் குறித்து அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் உள்நாட்டு தேவை அதிகரிப்பு மற்றும் சீர்திருத்தங்கள் காரணமாக இந்தியாவின் வளர்ச்சி அதிகரிக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ரிசர்வ் வங்கியின் சமீபத்திய நடவடிக்கைகள் இந்த வளர்ச்சிக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கக்கூடும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தீவிரவாத தாக்குதல்களை மனித குலத்திற்கு எதிரான குற்றமாக கருதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஐநா சபையில் இந்தியா வலியுறுத்தியுள்ளது. ஐநா பொதுசபை கூட்டத்தில் பேசிய இந்திய பிரதிநிதி திருமதி ஆர் மைத்திலி, திட்டமிட்ட குற்றங்களை தடுப்பது மற்றும் தண்டனை விதிப்பதற்கான உத்தேச சர்வதேச உடன்படிக்கையில் இதற்கான அம்சத்தை இடம்பெற செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இத்தகைய நடவடிக்கை ஒரு நாட்டின் உள் விவகாரங்களில் தலையிடுவதாக அமைந்துவிடக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார். மக்களை பாதுகாக்கும் பொறுப்பு அந்தந்த நாடுகளை சார்ந்தது என்று குறிப்பிட்ட திருமதி மைத்திலி, குற்றம் சாட்டப்பட்டவர்களின் உரிமைகளை நிலைநாட்டும் அதே வேளையில் பாதிக்கப்பட்டவர்களின் நலனை பாதுகாப்பதும் அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்திருக்கும் நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சி குறித்த பார்வை இடம்பெறுகிறது.
2: கிழக்கு நோக்கிய பார்வை என்ற கொள்கையை மத்திய அரசு கடந்த 2014ஆம் ஆண்டு செயல்படுத்த தொடங்கியதிலிருந்து வடகிழக்கு மாநிலங்கள் முக்கியத்துவம் பெற்று வருகின்றன. இத்திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் வளர்ச்சிப் பணிகள் காரணமாக வடகிழக்கு மாநிலங்களில் தீவிரவாத சம்பவங்கள் சுமார் 70% குறைந்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. போடோ, உல்ஃபா, கார்பி உள்ளிட்ட அமைப்புகளுடன் மத்திய அரசு மேற்கொண்ட 12க்கும் மேற்பட்ட அமைதி உடன்படிக்கைகள் காரணமாக இம்மாநிலங்களில் பாதுகாப்பு சூழல் பெருமளவு மேம்பட்டிருப்பதுடன் 10,000க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் சரணடைந்துள்ளனர். இதையடுத்து பல்வேறு பகுதிகளில் ஆயுதப்படைகள் சிறப்பு அதிகார சட்டம் திரும்ப பெறப்பட்டுள்ளது. இதன் விளைவாக வடகிழக்கு மாநிலங்களில் அமைதியான

0: பொருளாதார சூழல் நிலவுவதைத் தொடர்ந்து மத்திய அரசின் முதலீடுகள் கணிசமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. பிஎம் டிவைன் போன்ற பிரத்யேக நிதியகங்களின் வாயிலாக வடகிழக்கில் உள்ள 8 மாநிலங்களிலும் கட்டமைப்பு வசதிகள் பெருமளவு மேம்படுத்தப்பட்டு அனைத்து பருவநிலைகளையும் எதிர்கொள்ளத்தக்க நெடுஞ்சாலைகள், பாலங்கள், ரயில் பாதைகள் மற்றும் விமான நிலையங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. அசாமில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, வடகிழக்கு மாநிலங்கள் தற்போது நாட்டின் முக்கிய பொருளாதார மண்டலமாக உருவெடுத்திருப்பதாக கூறியுள்ளார். மத்திய அரசின் இந்த ஒட்டுமொத்த அணுகுமுறை வடகிழக்கு மாநிலங்களை நாட்டின் பொருளாதார வளர்ச்சி இயந்திரமாக மாற்றியுள்ளது என்று பல்வேறு நிபுணர்களும் கருத்து தெரிவித்துள்ளனர்.
1: ஜம்மு காஷ்மீருக்குள் ஊடுருவ முயன்ற லஷ்கர் ஏ தொய்பா அமைப்பைச் சேர்ந்த 4 தீவிரவாதிகள் கன்னிவெடியில் சிக்கி உயிரிழந்தனர். பூஞ்ச் மாவட்டத்தையொட்டிய எல்லை கட்டுப்பாடு கோடு பகுதி வழியாக ஊடுருவ முயன்றபோது இந்த தீவிரவாதிகள் கன்னிவெடியில் சிக்கியதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்த 4 பேரின் அடையாளம் கண்டறியப்பட்டிருப்பதாகவும் இவர்களில் முகமது ஃபைசான் லஷ்கர் ஏ தொய்பா அமைப்பின் முக்கிய நிர்வாகி என தெரியவந்துள்ளதாகவும் பாதுகாப்பு படையினர் கூறியுள்ளனர். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக வெளிநாடுகளைச் சேர்ந்த 100 மேற்பட்ட மலையேற்ற வீரர்கள் சிக்கியுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. நேபாளத்தின் கூர்கா மாவட்டத்தில் இன்று அதிகாலை ஏற்பட்ட நிலச்சரிவை தொடர்ந்து புத்தி கண்டகி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதில் பல்வேறு பகுதிகளிலும் சிக்கி தவித்த 12 வெளிநாட்டினர் உட்பட 321 பேர் மீட்கப்பட்டிருப்பதாக கூறியுள்ள நேபாள ராணுவம் மீட்புப் பணிகள் நாளையும் தொடரும் என்று அறிவித்துள்ளது. பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ள உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை கம்போடிய பிரதமர் திரு ஹன் மனத் வலியுறுத்தியுள்ளார். அந்நாட்டின் தேசிய பேரிடர் மேலாண்மை தினத்தை ஒட்டி அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பேரிடர் மேலாண்மை நடவடிக்கைகளை முன்னுரிமை அடிப்படையில் செயல்படுத்த வேண்டுமென கேட்டுக் கொண்டுள்ளார். சுற்றுச்சூழல் சீர்கேடு, சமூக மற்றும் பொருளாதார மாற்றங்கள் பேரிடர்களுக்கு வழிவகுப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். பருவநிலை மாற்றம், நகரமயமாதல் மற்றும் சுற்றுச்சூழல் சீர்கேடு போன்றவை சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு அச்சுறுத்தலாக அமைந்துள்ளன என்றும் கம்போடிய பிரதமர் தெரிவித்துள்ளார். பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர் மற்றும் தில்லியில் இன்று சூறைக்காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆந்திரப்பிரதேசம், ராஜஸ்தான், ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கிலும் நாளை வரை இதே நிலை காணக்கூடும் என அந்த மையம் கூறியுள்ளது. வடகிழக்கு மாநிலங்கள் ஹிமாச்சல பிரதேசம், கேரளா, தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒருசில இடங்களில் இன்று பலத்த காற்று வீசக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சோலாப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங், கார்த்திக் பிரணவ், அர்ஜுன் ராட்டி ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் திக்விஜய் பிரதாப் சிங் 6-1, 6-4 என்ற செட்கணக்கில் நிதின்குமார் சின்ஹாவையும், பிரணவ் கார்த்திக் 6-2, 6-2 என்ற செட்கணக்கில் அனூப் பன்கார்கியையும், அர்ஜுன் ராட்டி 6-2, 6-2 என்ற செட்கணக்கில் ஹிதேஷ் சௌஹானையும் வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் டிஜிட்டல் நடவடிக்கைகள் காரணமாக ஊழல் முறைகேடுகள் பெருமளவு குறைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தீவிரவாதம், போதைப் பொருள் கடத்தல் மற்றும் இணைய குற்றங்களை எதிர்த்து போராட பிம்ஸ்டெக் நாடுகள் உறுதிபூண்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதம் 2026-27 ஆண்டில் 7% அளவிற்கு உயரும் என சர்வதேச செலாவணி நிதியம் தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் வெளிநாடுகளைச் சேர்ந்த 100 மேற்பட்ட மலையேற்ற வீரர்கள் சிக்கியுள்ளதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. சோலாப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங், கார்த்திக் பிரணவ், அர்ஜுன் ராட்டி ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: செவியோரம் சுகராகம். இது விவத்பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: நேரம் பொழுது 12:51. ரெட்ரோ நேர நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். விவத்பாரதி தமிழ் பண்பலை 102.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளில் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. பண்டிகை காலம் தொட்டு இன்னைக்கு வந்து அருமையான பாடல்களோட அணிவகுப்பு உங்களுக்காக தந்துட்ருக்கோம். அந்த வகையில் அடுத்து நாம் கேட்க போகிற பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ்பி ஷைலஜா குழுவினருடன் பாடியிருக்கும் பாடல். வைரமுத்துவின் பாடலுக்கு இசை இளையராஜா. சலங்கை ஒலி படத்துலேருந்து இந்த பாட்டு. இந்த பாட்டு இல்லாமையா

இடி ஒளி பொழியும் அதில் பகை அழியும். இடி ஒளி பொழியும் அதில் பகை அழியும். சிவனின் நயனம் உலகாடும். நாட்டியம் உலகம் சிவனின் தஞ்சம். அவன் பாதமே பங்கஜம், நர்த்தனமே சிவகவசம், நடராஜ பாதம் நவரசம்.

அருமையாக ஒரு பாட்டு கேட்டாச்சு. நிறைவாக ஒரு பாட்டு கேட்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பாருங்கள், வலங்கை மான் துரை, கேம்கார்டன் எம்ஜி செல்வகுமார், புரசைவாக்கம் சவுந்தரராஜன், அடையாளம்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, அயனாவரம் முகமது பிலால், அப்புறம் வேப்பத்தூர் முத்து, அவங்க ரொம்ப நல்ல முறையில் நிகழ்ச்சி நடத்துகிறீங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்தியிருக்காங்க. அப்புறம் வந்து வாழை சுந்தர் திருவண்ணாமலை, இந்த இடத்துலேருந்து ரெட்ரோ நேரம் அருமையான பாடல் தொகுப்பு அப்படின்னு சொல்லி அந்த பதிவோடு இப்போ நிறைவான பாடல். இது வந்து கேஜேஸ்தாஸோட குரலில் வைரமுத்து எழுதின பாடல், இளையராஜாவோட இசையமைப்பில் சிந்து பைரவி படத்துலேருந்து இந்த பாட்டோட நிறைவு பெறுது இன்றைக்கி ரெட்ரோ நேரம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் பொழுது 1:40. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளிலும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நேர்கள் கேட்டும் பங்கேற்றும் சிறப்பிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: பாடல் உங்கள் சாய்ஸ்.
1: நேர்களை, என்றும் புதுமை படைக்கும் நமது விவித் பாரதி தமிழ் பண்பலையில் புது நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள். புதிய குரல் புதிய வரவு நம்மோடு இணையட்டும்.

0: பலவிதமான ரசனைகள் ஒரு சேர அரங்கேறும் இந்த நிகழ்ச்சி அப்படின்னு நம்ம சொல்றது உண்டு. இப்ப முதல் நேயர் அவருடைய ரசனை எப்படிப்பட்டது கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். கண்ணன்
0: கல்லுப்பட்டி விவிஎஸ் கண்ணனையா.
1: படம் வாழ்க்கை.
0: ஓ மழை வருதுங்களா உங்க ஊர் பக்கம்?
1: மழை வர மாதிரி வர மாட்டேங்குது
0: ஆனா வரணும் இல்லையா? வந்தாதான் நல்லது. எல்லாருமே கண்டிப்பா கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். நீங்க கேட்ட பாடல் வருது, கேட்கலாம் சார். நன்றி
1: நன்றி
0: நன்றி. வாழ்வே மாயம் படத்திலேருந்து வரப்போற இந்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் குரல்கள்ல, வாலியோட பாடல், கங்கை அமரன் அவங்க இசையமைப்புல. இசை மழையா இப்ப வருது இந்த பாட்டு.

0: செவி நனைத்த அந்த இசை மழையை தொடர்ந்து வரப்போற நேயர் வணக்கம். விவத் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம் அனுராதா மேடம்.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
1: நான் சென்னை புத்தகரம் நடராஜன் பேசுறேன் மேடம்.
0: நடராஜன் சுப்பையா புத்தகரத்துல இருந்து சொல்லுங்க.
1: ஆமாங்க மேடம், எனக்கு உரிமை திரைப்படத்துல இருந்து அந்த பாடல் வந்து மலரே நலமான்னு ஒரு பாட்டு, யேசுதாஸ் ஐயாவும் ஜானகியம்மாவும் பாடியது, கவிஞர் வாலியின் வரிகள்ல இளையராஜ் இசையில அந்த பாட்டு வந்து எல்லாத்துக்குமே கேக்குறேன் மேடம். நம்ம வந்து விதிப்பாதி நேயர்கள் அனைவருக்குமா கேக்குறோம், நிலையத்தில் உள்ள அனைவருக்குமா கேக்குறோம்,
0: எல்லாரும் கேக்கலாம். ஒரு ரேர் சாங் கேட்டிருக்கீங்க, புலமைப்பித்த நேயதன பாடல் கேக்கலாம். நன்றிங்கய்யா, கேக்கலாம்.
1: நன்றி, நன்றி மேடம், நன்றி மேடம், நன்றி.
0: பாடல் இப்ப வந்துட்டு இருக்கு, கேக்கலாம்.

0: நேரம் பொழுது 1:12:45 நொடியில வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கங்க.
1: அரியலூர் மாவட்டம் உதயநத்தம் செல்வம் மேடம்.
0: செல்வம் ஐயா, என்ன பாட்டுங்க ஐயா வேணும் இன்னைக்கு?
1: ஒரு தாய் மக்கள் படத்திலிருந்து பாடினால் ஒரு பாட்டு.
0: ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு அவருடைய பாடல் வரும்.
2: அம்மன் அருள் நிறையும் நவராத்திரி திருநாள். 9 நாட்கள் 9 திருக்கோலங்கள். அம்மன் வீற்றிருக்கும் திருக்கோவில்களை தேடி ஆன்மீக பயணம். அன்னையின் அருளை சொல்லும் பக்தியும் ஆன்மீகமும் சங்கமிக்கும் நவமணி மாலை. அம்மனை நினைத்து அருளை உணர்ந்து ஆன்மீகத்தை ரசித்து இந்த நவராத்திரியை நவமணி மாலையோடு கொண்டாடுவோம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நவராத்திரி தொடங்கி 9 நாட்களும் மாலை 6:45 முதல் 7 வரை கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. அம்மன் அருள் என்றும் உங்கள் இல்லங்களில் நிறைந்திருக்கட்டும்.
0: இப்போ நம்ம நேயரோட விருப்பத்தில் பாட்டு ஒரு தாய் மக்கள் படத்துலேருந்து.

0: நேரம் பொழுது 1:18:10 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளையும் கேட்டு ரசிச்சிருக்கீங்க. இப்போ நாம கேட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பாடல் உங்கள் சாய்ஸ். பூங்குயில் அவள் யாரோ அப்படின்னு சொல்லி பாட்டு முடிஞ்சது. இப்ப அடுத்த நேயர் யாரோ அப்படின்னு சொல்லி நாம பாக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம். அரியலூர் மாவட்டம் வாண்டிவடம், முருகவேல் மேடம்.
0: முருகவேல் ஐயா, பேசிருக்கீங்களா நீங்க இதுக்கு முன்னாடி?
1: காலகட்டங்கள்ல
0: யார் நடிச்ச படங்க?
1: இது வந்து சுருளிராஜன் மேடம், காமெடி நடிகர்.
0: ஓஹோ,
1: அவர் நடிச்சது கொஞ்சம் காமெடியா போயிட்டு இருக்கும் படம்.
0: சுமித்ராவோட சேர்ந்து நடிச்சிருக்காங்க.
1: ஆமா மேடம்.
0: சரிங்க, எங்களுக்கும் கொஞ்சம் தெரியும்ல.
1: ஆமா மேடம்.
0: ஓகேங்க, தேங்க்யூங்க.
1: தேங்க்யூ.
0: பாருங்க, நீங்க மட்டும்தான் தேடி தேடி பாட்டு போடுவீங்களா, நாங்களும் கூட கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டிருக்காரு. எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல்ல, சங்கர் கணேஷோட இசையமைப்புல, வசந்த காலம் படத்துல இருந்து இந்த பாட்டு இப்ப வந்துட்டு இருக்கு.

0: கொஞ்சம் ஒதுங்க, நான் தனியா பேசணும் ஒன்னோட.
1: குரல் அடையாளம் தெரியாத மாதிரி அந்த பாட்டு நம்ம கேட்டோம். அதாவது ரசனைகள் பலவிதம் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரியான ஒரு ரசனை தேடி தேடி கண்டுபிடிச்சி பாட்டு கேட்டிருந்தாங்க. ரேர் சாங், ரொம்ப நாள் கழிச்சு கேட்டோம் அந்த பாட்டு. அடுத்த நேயர் வணக்கம், விபத் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம், அறிவிப்பாளர் பகல் வணக்கம்.
1: வணக்கம், யாருங்க?
2: திருப்பத்தூர் அடுத்து ஆதி இருக்கிற அம்மா சுப்பிரமணி.
1: சுப்பிரமணி ஐயா, பேசியிருக்கீங்களா ஐயா இது வரைக்கும்? சரிங்க சரிங்க. இன்னைக்கு என்ன பாட்டுங்க?
2: அமர்கலம் படத்துல சத்தம் இல்ல மகிமை கேட்டேன்.
1: ஓ, சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன். ஏன் அந்த பாட்டு?
2: கொஞ்சம் விருப்பமான பாட்டு, கொஞ்சம் பிடிச்ச பாட்டு.
1: அப்படியா, சரிங்க சரிங்க, கேட்கலாங்க. நன்றி நன்றி. எஸ்பி பாலசுப்ரமணியம், சுஜாதாவோட குரல்கள்ல வைரமுத்து எழுதின பாடல், பரத்வாஜ் அவங்க இசையமைப்புல அமர்கலம் படத்துலேருந்து பாட்டு வந்துட்டு இருக்கு. இந்த பாடல் ஒலிக்கும் நேரம் 1:24:50.

0: சின்ன சின்ன சன்னல் வச்சு சிங்கார வீடு கட்டி, சிங்கார வீட்டுக்குள்ளே சிட்டு வந்து பேசுதுன்னா சிட்டு தரும் சத்தம் அல்ல, அது சிட்டு தரும் சத்தம் அல்ல, ஏ செல்ல மச்சான் சத்தமடி. நான் உங்கள் மக்கள் இசை கலைஞர் அனிதா குப்புசாமி பேசுறேன். கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம், நாங்கெல்லாம் பாடுறதெல்லாம் கூட நீங்க கட்டாயம் கேளுங்க.
1: பாடல் கேட்க போற அடுத்த நேயர், வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம்.
1: வணக்கங்க, யாருங்க?
2: அரக்கோணம் பக்கத்துல மேல் பக்கத்துல இருந்து பாண்டரங்கன் பேசுறமா.
1: சொல்லுங்க, என்ன பாட்டுங்க இன்னைக்கு?
2: படம் மனிதன் மாறவில்லை. ஏஎல் ராகவனும் பி சுசிலாமா பாடின பாட்டுமா அது.
1: நன்றி.

0: காற்றோடு கலந்து ஒரு இசைப்பயணம் அப்படியே போயிட்டு வந்தாச்சு. நேரம் வந்து 1:33:30. அடுத்த நேயர் வணக்கம், விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
1: திருபோணத்துல இருந்து சரவணன் பேசுறேன் மேடம்.
0: சரவணன் ஐயா, அப்பதான் முதல் முறை பேசுறமா நம்ம?
1: ஆமா, நிகழ்ச்சியில முதல் முறையா இப்ப நிகழ்ச்சியில கலந்துகிட்டு இருக்கேன்.
0: ஓகே ஓகே, நிகழ்ச்சியெல்லாம் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்களா?
1: என்ன
0: பாட்டுங்க?
1: பாரு பாரு பட்டணம் பாரு படத்துல இருந்து யார் தூரிகை தந்த ஓவியம், யார் சிந்தனை செய்த காவியம், அந்த பாட்டு மேடம்.
0: அந்த பாட்டு எல்லாமே இன்னைக்கு ஒரு ரேர் சாங் தான் இன்னைக்கு கேட்டுட்டு இருக்கீங்க. நன்றி, கேட்கலாம். நன்றி நன்றி. எஸ்பி பாலசுப்ரமணியம் உமாரமணனோட குரல்கள்ல இளையராஜாவோட இசையமைப்புல பாரு பாரு பட்டணம் பாரு படத்துல இருந்து பாட்டு வந்துட்டு இருக்கு.

0: வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான

0: எங்களோடு இணைந்திருங்கள் நீங்கள்.
1: இணைந்திருக்கிறீர்கள் பாடலுங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில். நம்மோடு சேர்ந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளையும் நேர்கள் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க. நேரம் பொழுது 1:40.
2: நெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: வணக்கம், நிகழ்ச்சி நிறைவான நேயர். ஹலோ, வணக்கம், விவித் பாரதி தமிழ் பண்பலை பேசுங்க. வணக்கம், யார் பேசுறீங்க?
2: இரண்டு கீரனூர், முருகை ராஜாங்கம்.
1: இரண்டு கீரனூர், நல்லா இருக்கே, சொல்லுங்க என்ன பாட்டு?
2: ரயில் பயணங்களில் என்ற படத்தில் இருந்து வசந்த காலங்கள் இசைந்து பாடுங்கள் என்ற பாடலுமா?
1: பாட்டு வந்துட்டே இருக்குங்க. நன்றி.
2: நன்றிங்கம்மா.
1: நன்றி. ஜெயச்சந்திரன் குழுவினருடன் பாடியிருக்கும் பாடல், டி ராஜேந்தர் எழுதி இசையமைப்பது, ரயில் பயணங்களில் படத்திலேருந்து பாட்டு. நிகழ்ச்சி நிறைவா

0: ஒலித்தாந்த பாடலுடன் நிறைவு பெறுகிறது.
1: பாடல் உங்கள் சாய்ஸ்.
0: நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு ஆர்ஜி அனுராதா, விஜயகுமார். நேரம் பொழுது 1:44 நிமிடம் 50 நொடி. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி அஞ்சல்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். உலகளாவிய தேக்க நிலையின் மத்தியிலும் நம் நாட்டின் பொருளாதாரம் வலுவான அடித்தளத்துடன் முன்னேற்ற பாதையில் செல்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கிருஷ்ணா நதியிலிருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்து விடுவது குறித்து வலியுறுத்த முதலமைச்சர் திரு விஜய் இன்று பிற்பகல் விஜயவாடா புறப்படுகிறார். மத்திய தொகுப்பிலிருந்து மின்சாரம் கிடைக்காததாலேயே வெளிச்சந்தையிலிருந்து கூடுதல் விலைக்கு மின்சாரம் கொள்முதல் செய்யப்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வில் தோல்வியடைந்தவர்களுக்கு மறுவாய்ப்பு வழங்கப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் முதல் சுற்றில் பி.வி. சிந்து இன்று களமிறங்குகிறார். இனி விரிவான செய்திகள். உலகளாவிய தேக்க நிலையின் மத்தியிலும் நம் நாட்டின் பொருளாதாரம் வலுவான அடித்தளத்துடன் முன்னேற்ற பாதையில் செல்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் புதிய பொருளாதார கூட்டமைப்பு மாநாட்டில் இன்று உரையாற்றிய பிரதமர், நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சி விகிதம் 7.8% இருந்ததை சுட்டிக்காட்டினார். நம் நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு 700 பில்லியன் டாலரையும் தாண்டியுள்ளதாகவும், வங்கி செயல்பாட்டு முறைகள் கடந்த பல ஆண்டுகளாக வலுவான நிலையில் இருப்பதாகவும் எடுத்துரைத்தார். நம் நாட்டின் சீர்திருத்தங்கள் துரிதகதியில் நடைபெறுவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். 21வது நூற்றாண்டின் இந்தியாவின் முன்னேற்றம் அனைவரையும் உள்ளடக்கியது என்று கூறிய பிரதமர், சர்வதேச நாடுகளுக்கு தேவையான நேரத்தில் தனது பொறுப்பை இந்தியா உணர்ந்து ஆதரவு வழங்கி வருவதாகவும் குறிப்பிட்டார். இந்தியா தற்போது 2000-க்கும் மேற்பட்ட சர்வதேச திறன் மையங்களுக்கு முன்னோடியாக இருந்து உலகளாவிய தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான சேவைகளை வழங்கி வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். பிம்ஸ்டெக் உள்துறை அமைச்சர்களின் முதலாவது கூட்டம் புதுடெல்லியில் இன்று நடைபெறுகிறது. இந்நிகழ்ச்சியில் பேசிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பிராந்திய ஒருங்கிணைப்பு, பொருளாதார ஒத்துழைப்பு, ஒட்டுமொத்த பாதுகாப்பின் தளமாக பிம்ஸ்டெக் உருவெடுத்திருப்பதாக குறிப்பிட்டார். அமைதி, மனிதநலம் போன்றவற்றையே இந்தியா நாடுவதாக கூறிய அமைச்சர், அனைத்து நாடுகளின் இறையாண்மையை இந்தியா

0: மதிப்பதாக குறிப்பிட்டார். தேசங்களுக்கு இடையிலான பல்வேறு குழப்பங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் சுமூக தீர்வை இந்தியா விரும்புவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். தீவிரவாதத்திற்கு எதிரான பூஜ்ய சகிப்புத்தன்மை என்ற இந்தியாவின் கொள்கையை உறுதி செய்த அமைச்சர், தீவிரவாதிகளுக்கு புகலிடம், பயிற்சி, நிதியுதவி போன்றவற்றை வேரோடு களைய ஒட்டுமொத்த ஒத்துழைப்பின் அவசியத்தை வலியுறுத்தினார். சர்வதேச சட்டங்களுக்கு உட்பட்டு நாடு கடத்தல், சட்ட ஒத்துழைப்பு போன்ற நடவடிக்கைகளில் பரஸ்பர உதவியை பிம்ஸ்டெக் நாடுகள் வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரினார். புலனாய்வு முகமைகள், எல்லை மேலாண்மை பணிகள், நிதி கண்காணிப்பு நடவடிக்கைகளில் பிம்ஸ்டெக் நாடுகளிடையே ஒத்துழைப்பு தேவை என்றும் குறிப்பிட்டார். தீவிரவாத தடுப்பு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக ஒருங்கிணைந்த முகமைகள் மூலம் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்வதன் தேவையையும் அவர் சுட்டிக்காட்டினார். ஆந்திர மாநிலத்திலிருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்து விடுவது குறித்து ஆலோசிக்க முதலமைச்சர் திரு விஜய் இன்று பிற்பகல் விஜயவாடா புறப்படுகிறார். இன்று மாலை ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவை சந்தித்து கோதாவரி காவிரி நதி இணைப்பு திட்டம், கிருஷ்ணா நதிநீர் திறப்பு குறித்த பேச்சுவார்த்தைகளை அவர் மேற்கொள்கிறார். இந்த பயணத்தின் ஒரு பகுதியாக முதலமைச்சர் அங்குள்ள கனகதுர்கா கோவிலில் சுவாமி தரிசனம் மேற்கொள்கிறார். இன்றே தமது ஆந்திர பயணத்தை முடித்துக்கொண்டு சென்னை திரும்புகிறார். மதுராந்தகம், தாராபுரம், விராலிமலை, கரூர், பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய 6 அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் ராஜினாமாவை சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் ஏற்றுக்கொண்டதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பாக அஇஅதிமுக கொறடா உள்ளிட்டோர் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி மற்றும் அருள்முருகன் ஆகியோர் கொண்ட அமர்வு, தகுதி நீக்க நடவடிக்கைகள் நிலுவையில் இருப்பதால் ராஜினாமாவை சபாநாயகர் ஏற்க தடையில்லை என்று தெரிவித்துள்ளனர். மேலும் தகுதி நீக்க நடவடிக்கை குறித்த முடிவை பேரவைத் தலைவர் 2 மாதங்களில் எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர். 2000 ரூபாய்க்கு அதிகமான வர்த்தக யுபிஐ பரிவர்த்தனைக்கு கட்டணம் வசூலிக்கும் முடிவு தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை. மத்திய தொகுப்பில் போதிய மின்சாரம் கிடைக்காததாலேயே வெளிச்சந்தையிலிருந்து கூடுதல் விலைக்கு மின்சாரம் பெற வேண்டிய தேவை எழுந்துள்ளதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மின் கொள்முதல் குறித்து எழுந்துள்ள சந்தேகங்களுக்கு சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் விளக்கமளித்த அமைச்சர், ஒரு யூனிட் மின்சாரம் 35 ரூபாய் என்ற நிலைக்கு கொள்முதல் செய்யப்படாவிட்டால் 2 முதல் 3 மணி நேரம் மின்வெட்டு ஏற்படும் நிலை உருவாகும் என்று கூறினார். கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 5000 மெகாவாட் மின்சாரம் இந்த ஆண்டு அதிகம் தேவைப்படுவதாக எடுத்துரைத்தார். குறைந்த விலையில் மின்சாரம் வாங்குவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படுவதாக கூறிய அமைச்சர், யூனிட் ஒன்றுக்கு மின்சாரம் 35 ரூபாய் கொள்முதல் செய்யப்படுவதால் நாள் ஒன்றுக்கு 5 கோடி ரூபாய் கூடுதல் செலவு ஏற்படுவதாக தெரிவித்தார். இந்நடவடிக்கை குறுகிய கால ஏற்பாடே என்றும் அமைச்சர் தெளிவுபடுத்தியுள்ளார். கடந்த ஆட்சியில் நீண்டகால மின்சார ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் அமைச்சர் குறை கூறினார். தமிழகத்தில் பள்ளி மாணாக்கருக்கு வாரத்தில் 5 நாட்கள் உடற்கல்வி வகுப்புகள் நடத்தப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் பள்ளிகளுக்கான திருத்திய கால அட்டவணையை இன்று வெளியிட்டு பேசிய அமைச்சர், சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வில் தோல்வியடைந்தவர்களுக்கு மறுவாய்ப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார்.
1: இனி வாரத்துல 5 நாட்களும் பிடி பீரியட் என்பது நனவாகிறது. தினந்தோறும் இனி மாணவர்களுக்கு பிடி பீரியட். இந்த பிடி பீரியட கட் பண்ணவே கூடாது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், மீண்டும் வலியுறுத்துகிறேன், விளையாட்டுல ஊக்குவிக்கணும். அவர்களுக்கு அந்த மைதானத்தில் அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்த விளையாட்டு உபகரணங்கள்ல இருந்து, பாதுகாப்புல இருந்து, பயிற்சியில இருந்து அந்த குழந்தைகளை இன்னும் ஊக்குவிக்கணும்.
0: தமிழ்நாட்டில் ஆயுத பூஜை, விஜயதசமியொட்டி வழக்கமாக இயக்கப்படும் பேருந்துகளோடு 6199 சிறப்பு பேருந்துகள் நாளை மறுநாள் முதல் இயக்கப்படும் என்று மாநில போக்குவரத்து அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தீபாவளி பண்டிகையொட்டி 15689 சிறப்பு பேருந்துகள் வரும் 5ஆம் தேதி முதல் இயக்கப்படும் என்றார். அரசின் உத்தரவையும் மீறி ஆம்னி பேருந்துகள் கூடுதலாக கட்டணம் வசூலித்தால் அது திரும்ப பெறப்படும் என்றும் அவர் கூறினார். தமிழ்நாட்டில் டெங்கு காய்ச்சலின் பாதிப்பு குறைந்து தற்போது கட்டுக்குள் இருப்பதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், இருப்பினும் பருவமழை தொடங்குவதற்கு முன்பாக கொசு ஒழிப்பு போன்ற பணிகளை ஆரம்ப கட்டத்திலேயே மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தில் நிதி நெருக்கடி நிலவி வரும் இக்கட்டான சூழலிலும் மாநில அரசு பல்வேறு மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் பகுதி நேர நியாய விலை கடையை முழுநேர கடையாக மாற்றி பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக இன்று திறந்து வைத்து பேசிய அவர், அரசுக்கு 13 லட்சம் கோடி ரூபாய் கடன் உள்ளதாகவும் நாளொன்றுக்கு 347 கோடி ரூபாய் வட்டி மட்டுமே செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் அரசு உள்ளதாகவும் எடுத்துரைத்தார்.

0: இந்நிலையிலும் அனைத்து மகளிரும் பேருந்துகளில் கட்டணமில்லாமல் பயணம் மேற்கொள்ள அரசு வகை செய்துள்ளதாக தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் சர்வதேச பேரிடர் அபாய குறைப்பு தினத்தையொட்டி மத்திய அரசின் மை பாரத் கேந்திரா மூலம் மாநகராட்சி பள்ளியில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பேரிடரை எதிர்கொள்ள தயாராக இருப்பதன் அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் இந்நிகழ்ச்சி அமைந்ததாக மை பாரத் கேந்திரா தூத்துக்குடி மாவட்ட அலுவலர் மதுமிதா கூறியுள்ளார்.
1: பேரிடர் காலங்கள்ல குழந்தைகளும் பெரியவங்களும் தங்களை எப்படி பாதுகாத்துக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு அவேர்னஸ் தான். நம்மளோட பாதுகாப்பு, நம்மளோட ரெசிலியன்ஸ் எல்லாம் நம்ம வீட்டுல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. அவசர காலத்துல எப்படி பாதுகாத்துக்கலாம், என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நாங்க இப்போ தூத்துக்குடி கார்பரேஷன் ஸ்கூல்ல இருக்க குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். பிராக்டிக்கல் எக்ஸிபிட்ஸ் அண்ட் பிராக்டிக்கல் லைஃப் ஜாக்கெட் எல்லாம் வச்சு கூட நாங்க அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம்.
0: நெல்லை மாவட்டத்தில் கனமழை காரணமாக மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: நெல்லை மாவட்டத்தில் கடந்த சில வாரங்களாக வெயில் வாட்டி வந்த நிலையில் கடந்த சில நாட்களாக வானிலையில் மாற்றம் ஏற்பட்டு நெல்லை மாவட்டம் மற்றும் மாநகர பகுதியில் பிற்பகலில் தொடர்ச்சியாக பரவலாக மழை பெய்து வருகிறது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் மணிமுத்தாறு அருவியில் குளிக்க இன்று காலை முதல் வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். களக்காடு தலையணையிலும் சுற்றுலா பயணிகள் குளிக்க விதிக்கப்பட்ட தடை தொடர்கிறது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: தேனி மாவட்டத்தில் இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் சார்பில் புதிய ஆதார் சேவை மையம் திறக்கப்பட்டுள்ளது. அரசு பொது விடுமுறை நாட்களை தவிர இதர நாட்களில் ஆதார் சேவைகளை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். நாகை மாவட்டத்தில் பிற்படுத்தப்பட்ட பொருளாதாரத்தில் பின்தங்கிய சீர்மரபின மாணாக்கர் பிரதமரின் கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் பயன்பெற விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் கூறியுள்ளார். டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் முதல் சுற்றில் பி வி சிந்து ஜெர்மனியின் யுவான் லீயை இன்று எதிர்கொள்கிறார். ஐசிசியின் செப்டம்பர் மாத விளையாட்டு வீராங்கனையாக ஷெஃபாலி வர்மாவும் வீரராக இந்திய கிரிக்கெட் அணி தலைவர் சுப்மன் கில்லும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகளாவிய தேக்க நிலையின் மத்தியிலும் நம் நாட்டின் பொருளாதாரம் வலுவான அடித்தளத்துடன் முன்னேற்ற பாதையில் செல்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கிருஷ்ணா நதியிலிருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்து விடுவது குறித்து வலியுறுத்த முதலமைச்சர் திரு விஜய் இன்று பிற்பகல் விஜயவாடா புறப்படுகிறார். மத்திய தொகுப்பிலிருந்து மின்சாரம் கிடைக்காததாலேயே வெளிச்சந்தையிலிருந்து கூடுதல் விலைக்கு மின்சாரம் கொள்முதல் செய்யப்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வில் தோல்வியடைந்தவர்களுக்கு மறுவாய்ப்பு வழங்கப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் முதல் சுற்றில் பி வி சிந்து இன்று களமிறங்குகிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: செவியோரம் சுகராகம். இது விவத்பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
4: நேரம் பொழுது 1:55, 45 நொடி. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளிலும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்.
5: அம்மன் அருள் நிறையும் நவராத்திரி திருநாள். 9 நாட்கள் 9 திருக்கோலங்கள். அம்மன் வீற்றிருக்கும் திருக்கோவில்களை தேடி ஆன்மீக பயணம். அன்னையின் அருளை சொல்லும் பக்தியும் ஆன்மீகமும் சங்கமிக்கும் நவமணி மாலை. அம்மனை நினைத்து அருளை உணர்ந்து ஆன்மீகத்தை ரசித்து இந்த நவராத்திரியை நவமணி மாலையோடு கொண்டாடுவோம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நவராத்திரி தொடங்கி 9 நாட்களும் மாலை 6:45 முதல் 7 வரை கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. அம்மன் அருள் என்றும் உங்கள் இல்லங்களில் நிறைந்திருக்கட்டும்.

0: என்ன அந்தாலும் போனை பார்த்துட்டு அப்படியே ரோட்டுக்கு நடுவுல மூன் வாக் பண்ணிட்டு இருக்காரு.
1: அவரு மூன் வாக் பண்ணல ராஜா, வாட்ஸ்அப் வாக் பண்றாரு. இப்ப இருக்கிற பெரிய வியாதியே இதுதான், கவனச்சிதறல், அதாவது டிஸ்ட்ராக்ஷன்.
0: ஆமா, ஒரு கையில ஷேரிங், இன்னொரு கையில சாட்டிங், இது டிரைவிங்கே இல்ல, விபத்துக்கு வெல்கம் கார்டு அனுப்புற மாதிரி.
1: கரெக்ட் ராஜா, நாம முக்கியமா சொல்ல வேண்டியது பாதசாரிகளோட உரிமை, அதாவது பெடஸ்ட்ரியன் ரைட்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா. அது ரோடு வாகனங்களுக்கு மட்டும் இல்ல, அதுல பாதசாரிகளுக்கும் சம உரிமை இருக்கு.
0: ஆமா ஆமானு, சில பேரு ஜிப்ரா கிராசிங்ல நிக்காம வண்டிய கொண்டு போய் அந்த கோட்டுக்கு மேல நிறுத்துவாங்க. அது என்ன ஸ்டார்டிங் பாயிண்டா இல்ல ரேஸ் விட போறாங்களா? பாவம், அந்த வரி குதிரைக்கு வலிக்கும் இல்ல
1: ராஜா. ஜோக் ஓகே தான், ஆனா சீரியஸா கேளுங்க. ரோட்டை கடக்கும் போது போனை பாக்கெட்ல வைங்க. அந்த நோட்டிபிகேஷன் முக்கியம் இல்ல, உங்களோட உயிர் தான் முக்கியம். வண்டி ஓட்டும் போது போன் ஸ்கிரீனை பாக்காதீங்க, சாலைய பாருங்க. ஒரு மெசேஜ் தாமதமானா ஒன்னும் ஆயிடாது, ஆனா ஒரு விபத்து நடந்தா வாழ்க்கையே தாமதமாகிடும்.
0: சூப்பரனு, வண்டி ஓட்டுறவங்களும் கவனிங்க, பாதசாரிகளுக்கு ரைட் ஆஃப் த வே கொடுங்க. அவங்க ரோட்ல விளையாட வரல, வாழ்க்கைய நடத்த தான் போறாங்க.
1: சாலையில் கவனம் சிதறினால் வாழ்க்கையே சிதறி போகும்.
0: அதான் மக்களே, போனை ஓரமா வைங்க, ஹெல்மெட் சீட் பெல்ட் போடுங்க, ஜாலியா போங்க, ஆனா சேஃபா போங்க.

காற்றலையில் கலந்திருக்கும் அத்தனை அன்பனெஞ்சங்களுக்கும் அன்பான வணக்கம். நேயர்கள் இணைந்திருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நேயர்களே, நிலையத்தில் நேரம் 2 மணி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: சுந்தியோ.
3: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல? இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
4: எங்கள் ஸ்டைல்.
1: நேர்களே, விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியின் இணைஞ்சாச்சு. உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் என்ன மாதிரி பாடல்கள் வரப்போகுது அப்படின்னு நீங்கள் ஆர்வமாக இருப்பீங்க. அந்த ஆர்வத்திற்கு சற்றுமே குறைவில்லாத வகையில் தான் இன்னைக்கு பாடல்களை கேட்டு ரசிக்க போகிறோம். பாட்டும் பரதமும் பிரிக்க முடியாது, பிரித்தாலும் பொருள் தராது. கலைகள்ல பரதநாட்டியமும் ஒரு கலை இல்லையா? பாட்டும் பரதமும் அப்படிங்கிற தலைப்புல நம்ம பாடல்களை கேட்டு ரசிக்க போறோம். நிகழ்ச்சியின் தொடக்கமா வரக்கூடிய பாடல் சிவகங்கை சீமை படத்திற்காக வரக்கூடிய பாடல் எஸ் வரலட்சுமி மற்றும்

ராதா ஜெயலட்சுமி பாடிய பாடல், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசன் கற்பனையில் இந்த பாடலை கேட்க போறோம். முத்து புகழ் படைத்த அப்படிங்கிற பாடல் பம்பரமாக சுழலுவாங்க சாய் சுப்புலட்சுமி. அவங்க வந்து பன்ருட்டியை சேர்ந்தவங்க. ரெண்டு பேருமே பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டர்ஸ் அப்படின்னு, சாய் சிஸ்டர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. அவங்க ஆடியிருப்பாங்க இந்த பாடலில், கேட்டுருவோமா?

0: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி. தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோட எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு உணர்விற்காக பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆட்படுகின்றோம். அதனையும் ஆடல் கலை அப்படின்னு சொல்லவா வேணும். ஆடலும் பாடலும் தனித்தனி கலைகளாக இருந்தால் கூட தொடக்கத்தில் இரண்டும் ஒன்றாகவே இருந்த கலை தான். அதன் பின்னால் தான் இந்த பிணைப்பினால் தான் எந்த பாடலும் நம்மளை அசைவிக்கிறது அப்படிங்கிற உணர்வு நமக்குள்ளேயும் ஏற்படுகிறது.
1: அம்மன் அருள் நிறையும் நவராத்திரி திருநாள். 9 நாட்கள் 9 திருக்கோலங்கள். அம்மன் வீற்றிருக்கும் திருக்கோவில்களை தேடி ஆன்மீக பயணம். அன்னையின் அருளை சொல்லும் பக்தியும் ஆன்மீகமும் சங்கமிக்கும் நவமணி மாலை. அம்மனை நினைத்து அருளை உணர்ந்து ஆன்மீகத்தை ரசித்து இந்த நவராத்திரியை நவமணி மாலையோடு கொண்டாடுவோம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நவராத்திரி தொடங்கி 9 நாட்களும் மாலை 6:45 முதல் 7 வரை. கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. அம்மன் அருள் என்றும் உங்கள் இல்லங்களில் நிறைந்திருக்கட்டும்.
0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. நிலையத்தில் நேரம் 2:10.
2: सुनती हो, कमाल ही हो गया.
3: क्या हो गया ऐसा?
2: सिलेंडर आने में देरी हो रही थी ना, देखो आज आ गया.
3: ये कमाल कैसे हो गया?
2: मैंने www.pgportal.gov.in पर जाकर अपनी कंप्लेंट को बोलकर दर्ज किया और देखो तुरंत एक्शन हुआ.
3: ये तो बहुत बढ़िया पोर्टल है.
2: 22 भारतीय भाषाओं में आप अपनी शिकायत दर्ज कराएं, अपनी समस्या का समाधान और प्राथमिकता का अनुभव पाएं, जैसे हमने पाया. सारी शिकायतों का समाधान सीपी ग्राम्स की समाधान दीदी.
0: பாட்டும் பரதமும் நிகழ்ச்சியில் ஏறத்தாழ கொஞ்சம் பழைய பாடல்களாக நம்ம கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த வகையில் அடுத்து வரக்கூடிய பாடல் வணங்காமுடி. இந்த படத்திற்காக கேட்க போகிறோம். எம்எல் வசந்தகுமாரி பாடிய பாடல், ஜி ராமநாதன் இசையில் டி என் ராமையா தாஸ் இயற்றிய பாடல் இது. இந்த பாடலில் அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜ சுலோக்ஷனா அவங்க தொகையராக பாடுற மாதிரி இருக்கும். சுத்ததன்யாசி ராகத்தில் அமைக்கப்பட்ட பாடலும் கூட. ஐம்பெரும் காப்பியங்களை அந்த தொகையரா வழியாக அழகாக நமக்கு புரிய வச்சிருப்பாங்க. கேட்டுருவோமா?

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு அடியெடுத்து ஆடுவதற்கு உரியதாக அமைந்ததால்தான் அந்த பாடலின் பகுதி அடி அப்படிங்கிற பெயர் கொண்டது போலும் தாளம் மெடுத்து நிறுத்தம் செய்யும் அளவு அந்த கிருதியே தாளம் அப்படிங்கிற பெயரும் வந்ததால் ஒரு கருத்து இருக்கு. இப்போ அடுத்த பாடல் பார்த்தீங்க அப்படின்னா அனார்கலி. இந்த படத்திலிருந்து தாங்க பாடலை கேட்டு ரசிக்க போகிறோம். கண்டசாலா மற்றும் பி லீலா பாடிய பாடல், பி ஆதிநாராயண ராவ் இசையில், டி என் ராமையாதாஸ் இயற்றிய பாடல். இந்த பாடலில் பார்த்தீங்க அப்படின்னா ராஜசேகரா என் மேலே அப்படின்னு ஆரம்பிக்கும், மதன மோகனா அப்படின்னு தான் ஸ்டார்ட் ஆகும். ஹிந்தோலம் ராகத்தில் அமைந்த பாடலும் கூட இது, அஞ்சலி தேவி அவங்களுடைய ப்ரொடக்ஷனும் கூட.

0: நேரம் 2:20.
1: ஓஹோ, घर का सारा काम मुझे ही करना पड़ता है, सफाई भी, शॉपिंग भी, शुद्ध नमक देना। शुद्ध नहीं समझते? वैक्यूम रेपुरेटेड नमक ही सबसे शुद्ध सफेद होता है।
2: तो ऐसा बोलो ना,
1: वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक, जिसका दाना दाना एक समान।
3: ये हुई ना बात।
4: क्यों छोटे साहब, वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक इतना शुद्ध की बच्चे भी जानते हैं इसके सारे गुण।
0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். வனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில இன்னைக்கு பாட்டும் பரதமும் அப்படின்னு பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆடலில் பிறந்த பாடலுக்கும் இசையமைதி தேவை, அதன் பொருட்டுத்தான் எழுந்தது யாப்பு யாழ்நூல் கண்ட விபுலானந்தர் மாணவருக்கு இசையை கற்பித்து அந்த இசைக்கேற்ப பாடலை ஏற்ற பின்னர் பயிற்றினார் அப்படின்னு சொல்லுவாங்க. இசையமைதி வருமாயின் யாப்பமைதியும் தானே அமையும், ஏற்பாக்களுடன் நிறத்தை இசைத்தலால் இசை அப்படிங்கிற பெயர் பெற்றதாகவும் அடியாருக்கு நல்லார் சொல்றாரு. மூலாதாரம் தொடங்கிய மூச்சை காலார் கிளப்பி கருத்தால் இயக்கி ஒன்றென ஆக்கி இரண்டென பகுத்து அப்படின்னு விளக்குகிறார் அரும்பத உரையாசிரியர். இப்போ அடுத்த பாடல் நம்ம கேட்க போறது கற்புக்கரசி. இந்த படத்துல இருந்து தாங்க கேட்க போறோம். ஜமுனா ராணி மற்றும் ஏ பி கோமலா பாடிய பாடல், ஜி ராமநாதன் இசையில். இந்த பாடலும் பாத்தீங்க அப்படின்னா பன்ருட்டி திருவதிகை, அந்த சாய் சிஸ்டர்ஸ் சொல்லக்கூடிய சாய் மற்றும் சுபலட்சுமி ஆடின பாடல் இது. கேட்டுருவோமா?

நம்முடைய நாட்டில் பழங்காலத்திலிருந்தே ஆடற்கலையும் பாடற்கலையும் இணைந்தே வளர்க்கப்பட்டு வந்திருக்கு. குறிப்பாக ஆலயங்களில் ஆடலும் பாடலும் சிறப்புற்று விளங்கின அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். கடவுள்களை கூட நடன தோற்றத்தில் கண்டு வழிபடுறவங்க நம்ம. இந்த எடுத்துக்காட்டாக நடராசர், காளி, கிருஷ்ணர், கணபதி ஆகிய கடவுளோட தோற்றத்தை நம்ம பார்த்துருக்கோம். தேவார பாடல்களில் ஆசிரியர்களில் ஒருவரான திருஞான சம்பந்தரும் அவருடைய உருவம் கூட நடன தோற்றத்தில் காணப்படுது. பண்டைய கால ஆடவரும் பெண்டீரும் ஆடற் கலையில தேர்ச்சி பெறுதலை பெருமையாக கருதி வந்தன அப்படின்றது இந்த விஷயங்கள்லாம் நமக்கு புரிய வைக்கிறது. தங்கப்பதுமை இந்த படத்திலிருந்து பாடலை கேட்டு ரசிக்க போறோம். எம் எல் வசந்தகுமாரி மற்றும் சூலமங்கலம் ராஜலட்சுமி பாடிய பாடல், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் கற்பனையில் இந்த பாடலை கேட்க போறோம். சிவாஜி கணேசன் மற்றும் டி ஆர் ராஜகுமாரி இவங்க இருப்பாங்க இல்லையா. மணவாளன், மாலையிட்ட மணவாளனை எப்படி வரவேற்கணும், இப்படிதானே?

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 எங்கள் ஸ்டைல் இந்த நிகழ்ச்சியை கேட்டு நேயர்கள் போட்ட மெசேஜ் அப்படி பார்த்துடலாம். யார் யாரெல்லாம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்கன்னு, ஹேமலதா கள்ளக்குறிச்சியிலிருந்து, எஸ் எம் செந்தில்குமரன் சுண்ணாம்புக்குளத்திலிருந்து, தொடங்கக்கூடிய அத்தனை பாடல்களும் தொடரக்கூடிய பாடல்களும் நல்லா இருக்குன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. கமலாவர்தன் காஞ்சிபுரத்திலிருந்து, கலீல் அகமத் பொன்னேரியிலிருந்து, தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் நடராஜன் சுப்பையா புத்தகத்திலிருந்து, காஞ்சிபுரத்திலிருந்து கமலாவர்தன் எங்கள் ஸ்டைல் இந்த நடனம் சம்பந்தமான பாடல்கள் நல்லா இருக்குன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நேரி கலீல் அகமத்துமே கூட, முகமது பிலால் அவருமே கூட வாழ்த்துக்கள் பாடல்கள்லாம் நல்லா இருக்குன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. பன்னீர்செல்வம் வைத்தியநாதன் அம்மாப்பேட்டையிலிருந்து, செங்கல்பட்டிலிருந்து பன்னீர்செல்வம், அடையாளம்பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி, டி நகர்லேருந்து ரமா ரவி, வலங்கை மான் ஆட்டோ துரை, மேலப்பேடு தயாளன் இவங்கள்லாம் பாடல்கள் நல்லா இருக்குன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து பாடல்களோடு தகவல்களும் நல்லா இருக்கு அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. ரவிச்சந்திரன் அலிவலத்திலிருந்து, கோகுல் ரவி, தீனதயாளன், பழனிவேல் இவங்கள்லாமும் பிடித்த பாடல்களா இருக்கு அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. டி நகர்லேருந்து ரங்கராஜன், கொடமார்ந்தப்பட்டி கேவி ஜெயசீலன், பாட்டும் பரந்தமும் அந்த தலைப்புல பாடல்கள் இடம்பெறுவது மிக மகிழ்ச்சின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. தேனியிலிருந்து ஹரிராம், அவங்கள தொடர்ந்து சுகுணா தேவி, அவங்க மேட்டுப்பட்டியிலிருந்து கண்ணன், தீட்டாலம் டி சி ராஜேஷ், அவங்கள தொடர்ந்து மாதவரம் வீரராகவன் அழகா ஒரு கவிதை நடையில பதிவு பண்ணியிருக்காங்க. தீட்டாலம் டி சி ராஜேஷ், நவராத்

சரி அப்படிங்கிறது சக்தியை நோக்கி அணு கூட்டவிருக்கும் ஒரு விரதங்களில் ஒன்று அப்படின்னு அந்த தகவல்கள்லாம் அழகாக நமக்காக பதிவு பண்ணியிருக்காரு. அவருக்கும் நம்ம நன்றிகளை சொல்லிக்கலாம். ஸ்ரீ கனகராஜ் கூடுவாஞ்சேரியிலேருந்து, கேம் கார்டன்லேருந்து எம்ஜி செல்வகுமார், கலை துரைராஜன் இவங்கள்லாம் நமக்கு வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. சாத்தனார் இயற்றியுள்ள கூத்த நூலிலும், பண்டைய ஆசிரியரில் ஒருவர் இயற்றியுள்ள ஆடல் ஒத்து அப்படிங்கிற நூல்லையும், இளங்கோவடிகள் இயற்றியுள்ள சிலப்பதிகாரத்திலும், பரதருடைய நாட்டிய சாஸ்திரத்திலும், சாரங்க தேவருடைய சங்கீத ரத்னாகரம், இப்படி பல நூல்களில் ஆடல் கலையை பற்றி பல செய்திகள் இருக்கத்தான் செய்யுது. இப்போ அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் மல்லிகா. இந்த படத்திலிருந்து கேட்க போகிறோம். பி சுசீலா பாடிய பாடல், ஏ மருதகாசி இயற்றிய பாடலுக்கு இசை டி ஆர் பாப்பா. இந்த பாடலில் அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்மினி அவங்க டான்ஸ் ஆடிருப்பாங்க, அவங்களுடைய நடனத்தை கேட்கவா வேணும் அப்படி இருக்கும். அதுக்கு இடையில இடையில அந்த மேண்டலின் சவுண்டு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். கேட்டுடலாமா?

ஆடல் கலை பாடல்களை கேட்கும்போது நமக்குள்ளே கூட ஒரு அசைவு ஏற்படுது இல்லையா? அடுத்து வரக்கூடிய பாடல் பார்த்தீங்கன்னா மதுரை வீரன், இந்த படத்திற்காக வரக்கூடிய பாடல். பி லீலா பாடிய பாடல் இது. ஜி ராமநாதன் இசையில், கண்ணதாசன் கற்பனையில். இந்த பாடல் வந்து மலைப்பகுதிகளில் ஆடுற மாதிரி இருக்கும். ஒரு குற்றால குறவஞ்சியெல்லாம் கேட்டால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். கேட்கலாமா இந்த பாடலை?

0: தான் சொல்லு.
1: ஆனமல மேலே அணிலுக்கு தான் கண்ணி வச்சே, அணிலுக்கு தான் கண்ணி வச்சே, அணில் விழும் கண்ணியிலே ஆனை விழப் போகுதம்மா.

அடுத்தடுத்து என்னென்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படிங்கிற ஆர்வம் நமக்குள்ளே கூட தோண்டுது இல்லையா? இப்போது பரதநாட்டியம் அப்படின்னு எடுத்துக்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் அலாரிப்பூ, ஜதீஸ்வரம், சப்தம், பதவர்ணம், பதம், ஜாவலி, தில்லானா, நிறைய ஸ்லோகங்களுக்கு விருத்தங்களுக்கு நாட்டிய இசை வகையை குறிக்கக்கூடியதாக இருக்குது. அஷ்டபதி, தரங்கம், தரு, தேவர்நாமா, கீர்த்தனை முதலியவற்றுக்கும் நாட்டியத்திற்காக இது பயன்படுத்தப்படக்கூடிய ஒன்றாக இருக்குது. நாட்டிய இசையரங்குகளில் முதல்ல ஆடல் திறமையை வெளிப்படுத்தக்கூடிய அந்த நிறுத்தமும் அதற்கு பின் அபிநயத்தோடு கூட கூடிய நிருத்தியமும் கையாளப்படுவதா இருக்கு. இப்போ அடுத்து நம்ம கேட்க போற பாடல் பாத்தீங்கன்னா டி ஆர் மகாலிங்கம் பாடிய பாடல், இது விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில்.

கண்ணதாசன் இயற்றிய பாடல். இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அமுதவல்லி. இந்த திரைப்படத்திலிருந்து தான் கேட்க போகிறோம். இந்த பாடல் பார்த்தீங்கன்னா தாம்பரம் லலிதா அப்படின்னு ஒரு ஃபேமஸான பரதநாட்டிய கலைஞர் இருந்தாங்க, அவங்க ஆடின பாடல்.

0: அடுத்து வரக்கூடிய பாடல் கொஞ்சம் சலங்கை. இந்த படத்திலிருந்து கேட்டு ரசிக்க போறோம். பி லீலா பாடிய பாடலுக்கு இசை எஸ் எம் சுப்பையா நாயுடு, வி சீதாராமன் இயற்றிய பாடல் இது. இந்த பாடல் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சலங்கை வி சீதாராமன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழைய திரைப்பட பாடல்கள்லாம் நிறைய இயற்றியவர். அவர் இயற்றின இந்த பாடலில் ஆடியிருப்பாங்க கமலா மற்றும் குச்சல குமாரி, இவங்க ஆடின பாடல் கூட இது. கேட்டுருவோமா அந்த பாடலை? குமாரி கமலா, கமலா லக்ஷ்மண் அப்படின்லாம் நம்ம ஃபேமஸான பெயர்களால் கேள்விப்பட்டவங்க.
1: தாத்தா தீ தாத்தா தாக்கி தாத்தி தாத்தா தாக்கி தாத்தி தாத்தா தாக்கி தாத்தி தாத்தா தாக்கி தாத்தி தாத்தா தாக்கி தாத்தா தாக்கி தாத்தா தாக்கி தாத்தா தாக்கி தாத்தா தாக்கி தாத்தா தாக்கி தாத்தா தாக்கி தாத்தா தாக்கி தாத்தா தாக்கி தாத்தா தாக்கி தாத்தா தாக்கி தாத்தா தாக்கி தாத்தா தாக்கி தாத்தா தாக்கி தாத்தா தாக்கி தாத்தா தாக்கி தாத்தா தாக்கி தாத்தா தாக்கி தாத்தா தாக்கி தாத்தா தாக்கி தாத்தா தாக்கி தாத்தா தாக்கி தாத்தா தாக்கி தாத்தா தாக்கி தாத்தா தாக

தரக்கடை தீம் தரக்கடை தீம் தரக்கடை தீம் தரக்கடை தீம் தரக்கடை தீம் தரக்கடை தீம் தரக்கடை தீம் தரக்கடை தீம் தரக்கடை தீம் தரக்கடை தீம் தரக்கடை தீம் தரக்கடை தீம் தரக்கடை தீம் தரக்கடை தீம் தரக்கடை தீம் தரக்கடை தீம் தரக்கடை தீம் தரக்கடை தீம் தரக்கடை தீம் தரக்கடை தீம் தரக்கடை தீம் தரக்கடை தீம் தரக்கடை தீம் தரக்கடை தீம் தரக்கடை தீம் தரக்கடை தீம் தரக்கடை தீம் தரக்கடை தீம் தரக்கடை தீம் தரக்கடை தீம் தரக்கடை தீம் தரக்கடை தீம் தரக்கடை தீம் தரக்கடை தீம் தரக்

0: நம்ம காதில் அந்த சலங்கை ஒளி விழுந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அப்படிப்பட்ட பாடல்கள்லாம் நம்ம கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் இன்றைக்கி பாட்டும் வரதமும் அப்படிங்கிற மாதிரி பாடல்கள்லாம் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். நாங்களும் ரெடியாக தயாராக இருக்குமே, இந்த புது பாடல்கள்லாம் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நம்ம 3 மணிலேருந்து கொஞ்சம் 80s போயிடுவோம் கண்டிப்பாக. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. இந்த எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா தகவல் களஞ்சியமாக இருக்குது அப்படின்னு தீட்டாலம் டிசி ராஜேஷ் அவருடைய பதிவாக இருக்குது. அவருமே வந்து அமுதவல்லி அந்த திரைப்படத்தை பற்றி தகவல்களை கொடுத்துருக்காரு. கேஎம் கார்டன், எம்ஜி செல்வகுமார், நீங்கள் வந்து இந்த பதிவுகள்லாம் நாங்கள் போடுறோம் பார்த்திங்களா, அது வந்து எங்களுடைய கற்பனை வளர்த்து கொள்வதற்கு நல்ல வாய்ப்பாக இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணியிருக்காரு. கேஎம் கார்டன், எம்ஜி செல்வகுமாரை தொடர்ந்து கமலாவரதன் இவங்களுமே வந்து பாடல்கள்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்கள தொடர்ந்து ஜி முத்துலக்ஷ்மி அறிவிப்பாளருக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் பதிவு பண்ணியிருக்காங்க. பாட்டுடை தலைவன் குற்றாலநாதர் வீதியில் உலா வரும் போது அவனை கண்டு வசந்தவல்லி காதல் கொள்கிறாள். அவளின் காதலை தீர்க்க குரத்தி ஒருவள் குறி சொல்லி பரிசு பெறுகிறாள். இதில் குறவனின் பெயர் சிங்கன், குரத்தியின் பெயர் சிங்கி. அதற்கேற்ப பொருத்தமான பாடலை தேர்ந்தெடுத்து போட்டதற்கு நன்றினு தீட்டாளம் டி சி ராஜேஷ் அவருடைய பதிவு. மீரா வெங்கட்ராமன் அவங்களுமே பாடல்கள்லாம் நல்லா இருக்குன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. முகமது மியான், கேம் கார்டன், எம்ஜி செல்வகுமார் இன்னொரு பதிவுமே கூட போட்டிருக்காங்க. இப்படி எல்லா நேயர்களுக்கும் நன்றிகளை சொல்லிடலாம். ரவி அம்பத்தூர்லேருந்து, கலை துரைராஜன், சுகுணா தாம்பரத்திலிருந்து, இப்படி எல்லா நேயர்களுக்கும் நன்றிகளை சொல்லிடலாம். அடையாளம்பட்டு ஆசீர்வாதம், ராஜேஸ்வரி இவங்கெல்லாம் நமக்கு வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க.
1: அம்மன் அருள் நிறையும் நவராத்திரி திருநாள். 9 நாட்கள், 9 திருக்கோலங்கள் அம்மன் வீற்றிருக்கும் திரு

0: கோவில்களை தேடி ஆன்மீக பயணம். அன்னையின் அருளை சொல்லும் பக்தியும் ஆன்மீகமும் சங்கமிக்கும் நவமணி மாலை. அம்மனை நினைத்து அருளை உணர்ந்து ஆன்மீகத்தை ரசித்து இந்த நவராத்திரியை நவமணி மாலையோடு கொண்டாடுவோம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நவராத்திரி தொடங்கி 9 நாட்களும் மாலை 6:45 முதல் 7 வரை கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. அம்மன் அருள் என்றும் உங்கள் இல்லங்களில் நிறைந்திருக்கட்டும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி
2: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல் புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
3: எங்கள் ஸ்டைல்

0: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நிலையத்தில் நேரம் 2:55. நேயர்களினை தொடர்ந்து கேட்கலாம்.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் பயோஃபார்மா சக்தி என்ற திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். இந்தியாவின் சுகாதாரத்துறைக்கும் மருந்து தொழில்துறைக்கும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு புதிய முயற்சி பற்றி பார்க்கலாம். அதன் பெயர் பயோஃபார்மா சக்தி. உயிரி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் மருந்துகள் மற்றும் தடுப்பூசிகள் போன்றவற்றை உயிரி மருந்துகள் அல்லது பயோஃபார்மசூட்டிகல்ஸ் என்று அழைக்கின்றோம். புற்றுநோய், நீரிழிவு நோய் எதிர்ப்பு தொடர்பான பல்வேறு பாதிப்புகள் உள்ளிட்ட சிக்கலான நோய்களுக்கு நவீன உயிரி மருந்துகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இந்த துறையில் இந்தியா ஏற்கனவே குறிப்பிடத்தக்க திறனை கொண்டுள்ளது. ஆனால் ஆராய்ச்சி, புதிய மருந்து கண்டுபிடிப்பு, மருத்துவ பரிசோதனை, உற்பத்தி மற்றும் உலகளாவிய போட்டி போன்ற துறைகளில் இன்னும் அதிக முதலீடும் கட்டமைப்பு வசதிகளும் தேவைப்படுகின்றன. இந்த தேவையை கருத்தில் கொண்டு முன்வைக்கப்பட்டுள்ளதே பயோஃபார்மா சக்தி திட்டம். இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் இந்தியாவில் உயிரி மருந்து துறைக்கான ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டை ஊக்குவிப்பது, புதிய உயிரி மருந்துகள் மற்றும் தடுப்பூசிகளை உருவாக்கும் திறனை அதிகரிப்பது, மேலும் இந்தியாவை உலகின் முன்னணி உயிரி மருந்து உற்பத்தி மற்றும் ஆராய்ச்சி மையங்களில் ஒன்றாக உருவாக்குவது ஆகும். இதன் மூலம் நவீன ஆய்வகங்கள், ஆராய்ச்சி வசதிகள், தொழில்நுட்ப மேம்பாடு, திறமையான மனிதவள உருவாக்கம் ஆகியவற்றிற்கு அதிக முக்கியத்துவம் கிடைக்கலாம். மேலும் அரசு, கல்வி நிறுவனங்கள், ஆராய்ச்சி நிறுவனங்கள் மற்றும் தனியார் மருந்து நிறுவனங்கள் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகரிக்கும். இந்தியாவில் உருவாகும் புதிய மருந்துகள் இந்திய மக்களுக்கே மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்கும் பயனளிக்கும் வாய்ப்பும் உருவாகும். அதோடு உயர்தர உயிரி மருந்துகள் இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்டு உற்பத்தி செய்யப்படுவதால் எதிர்காலத்தில் மருந்து பாதுகாப்பும் விநியோகத் திறனும் மேலும் வலுப்பெறலாம். இளம் விஞ்ஞானிகள் மற்றும் உயிரி தொழில்நுட்பத் துறையில் பணியாற்ற விரும்பும் மாணவர்களுக்கும் இது புதிய வாய்ப்புகளை உருவாக்கும். ஆராய்ச்சி முதல் தொழில் முனைவோர் வாய்ப்புகள் வரை பல்வேறு துறைகளில் வேலை வாய்ப்புகள் உருவாகும். பயோஃபார்மா சக்தி என்பது ஒரு மருந்து திட்டம் மட்டுமல்ல. இது ஆராய்ச்சி, புதுமை, உற்பத்தி மற்றும் சுகாதார பாதுகாப்பை ஒருங்கிணைக்கும் ஒரு பெரிய முயற்சி என்ற வகையில் பார்க்கப்படுகிறது. இந்தியாவில் கண்டுபிடிப்பு, இந்தியாவில் உற்பத்தி, உலகிற்கு வழங்கல் என்ற இலக்கை நோக்கி இந்திய உயிரி மருந்து துறையை நகர்த்துவதில் இத்தகைய முயற்சிகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அறிவியல் வளர்ச்சி மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் போது அதன் பயன் உண்மையான சமூக முன்னேற்றமாக மாறுகிறது. அந்த வகையில் பயோஃபார்மா சக்தி இந்தியாவின் உயிரி மருந்து துறைக்கு புதிய சக்தி, சுகாதாரத்துறையின் எதிர்காலத்திற்கு புதிய நம்பிக்கையாக உருவாகியுள்ளது. பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் பயோஃபார்மா சக்தி திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.

0: தமிழ்எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி. தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நேயர்களே, நிலையத்தில் நேரம் 3 மணி, நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: விவித் பாரதி தமிழ் எஃப்எம்-இன் வர்ணஜாலம்.
1: வர்ணஜாலம் நிகழ்ச்சியில இணைஞ்சாச்சு. வர்ணஜாலம் நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன மாதிரியான பாடல்களை கேட்க போறோம் அப்படின்னு நாவல் நம்ம முதலியே சொன்ன மாதிரி இப்போ கொஞ்சம் நம்ம 80s வந்துட்டோம். இப்போ கேட்க போற பாடல் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒருவர் பாட ஒருவர் ஆட அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒருத்தவங்க பாடுவாங்க, ஒருத்தவங்க ஆடுவாங்க. முதல்ல வரக்கூடிய பாடல் பன்னீர் நதிகள். இந்த படத்திலிருந்து கேட்டு ரசிக்க போறோம். கேஜே ஏசுதாஸ் பாடிய பாடல், சங்கர் கணேஷ் இசையில், முத்துலிங்கம் கற்பனையில் வரக்கூடியது இந்த பாடல். இந்த பாடல் பார்த்தீங்கன்னா ஒரு வீணை மீட்டி அந்த ஓசையோடு தான் பாடல் ஆரம்பிக்கும். ஜதிகள்லாம் வேகமாக பேசுங்க அப்படி இருக்கும். இரவில் அந்த ஆடக்கூடிய ஒரு காட்சி மாதிரியும் பாடக்கூடிய காட்சி மாதிரியும் அமைக்கப்பட்டிருக்கும். ஜேசுதாஸ் அவருடைய குரல் சொல்லவா வேணும், இருளிலும் ஒரு ஒளி வந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் இந்த பாடல். கேட்டுருவோமா?

0: அடுத்து என்ன பாடல் வரப்போகுது? ரொம்ப நேரமாக நம்ம இந்த ஃபில்லர் போட்டுக்கிட்டுருக்கோமே, அப்போ இந்த பாடலையே போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசித்தோம். அந்த பாடல் கண்ணே கனி அமுதே, இந்த படத்திலிருந்து நின்னையே ரதி என்று அந்த பாடலை தாங்க கேட்டு ரசிக்க போகிறோம். கேஜே யேசுதாஸ் மற்றும் பி எஸ் சசிரேகா பாடிய பாடல், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில். இந்த பாடலில் அப்படி என்ன சிறப்பு அப்படின்னா, பாரதியார் அப்படி அள்ளி நமக்கு கொடுத்துருப்பார், மாற நம்புகள் என் மீது வாரி வாரி வீச நீ, அந்த பீஜியம் தபேலா பிரசாத் அவர் வாசிச்சிருப்பார். அப்படி கூடவே வரும், நம்மளை கொஞ்சம் மெய் மறக்கவும் செய்யும். அது இல்லாமல் இந்த பாடலில் பார்த்தீங்கன்னா எம்பி நரசிம்மாச்சாரி அவர் வந்து இந்த பாடல் ஜதி சொல்லியிருப்பார். அவங்க வந்து அந்த காலகட்டத்தில் ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க, எம்பி நரசிம்மாச்சாரி மற்றும் வசந்த லக்ஷ்மி அப்படிங்கிறவங்க புகழ்பெற்ற நடன கலைஞர்கள். அவங்க இந்த பாடலுக்கு கோரியோகிராஃபி பண்ணியிருக்காங்க. கேட்டுருவோமா?
1: ஜனத்தரிக்கிட்டு தரிக்கிட்டு தரிக்கிட்டு தரிக்கிட்டு தரிக்கிட்டு தரிக்கிட்டு தரிக்கிட்டு தரிக்கிட்டு தரிக்கிட்டு தரிக்கிட்டு தரிக்கிட்டு தரிக்கிட்டு தரிக்கிட்டு தரிக்கிட்டு தரிக்கிட்டு தரிக்கிட்டு தரிக்கிட்டு தரிக்கிட்டு தரிக்கிட்டு தரிக்கிட்டு தரிக்கிட்டு தரிக்கிட்டு தரிக்கிட்டு தரிக்கிட்டு தரிக்கிட்டு தரிக்கிட்டு தரிக்கிட்டு தரிக்கிட்டு தரிக்கிட்டு தரிக்கிட்டு தரிக்கிட்டு தரிக்கிட்டு தரிக்கிட்டு தரிக்கிட்

நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். அடுத்து வரக்கூடிய பாடல் பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இப்போ கண்ணே கண்ணியமுது இந்த படத்திலிருந்து கேட்டோம் இல்லையா, அதில் வந்து நடிகர் ரகுமான் அவர் பாடுற மாதிரியும் அமலா ஆடுற மாதிரியும் காட்சிகள் அமைக்கப்படுத்தும். இப்போ அடுத்து வரக்கூடிய பாடல் எப்படி இருக்கும், கங்கை கரை மன்னநடி வருஷம் 16 இந்த படத்திலிருந்து கேட்டு ரசிக்க போகிறோம். கேஜே யேசுதாஸ் பாடிய பாடல், இளையராஜாவின் இசையில் வாலியின் கற்பனையில் வரக்கூடியது இந்த பாடல். கண்மணியே ராதை அப்படின்னு விருத்தத்தோடு தான் இந்த பாடல் ஆரம்பிக்கும். அதிலேயே தன்னுடைய விஸ்தாரத்தால் வியக்க வச்சிருப்பாரு கே ஜி யேசுதாஸ் அவர்கள். அதுவும் இந்த பாடல்ல இன்னொரு ஒரு சிறப்பான செய்தி என்ன அப்படின்னா, இதுல ஜதி வரும், இடையில் வரக்கூடிய அந்த ஜதிகளை கோவர்தன மாஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இசையமைப்பாளர் சொல்லியிருக்கக்கூடியது. இது கேட்டுருவோமா?

குத்தான குத்தாரி கீழே தக்கத்தீமி தீ குத்தான குத்தாரி கீழே தக்கத்தீமி தாம் தாம் ததிம் ததிம் தஜட தாம் தாம் ததிம் த தாம் திருகடாம் ததிம் ததிம் தா திம் திருகடை ததிம் தத

அடுத்தடுத்து என்னென்ன பாடல் வரப்போகுது அப்படின்னு யோசிக்கிறோம். கடந்த பாடலில் பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திக் அவர் பாடுற மாதிரியும் குஷ்பு அவங்க ஆடுற மாதிரியும் அமைக்கப்பட்டிருக்கும். அடுத்து வரக்கூடிய பாடலில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணன் அவர் வந்து பாடுற மாதிரியும் ராதா நடிகை ராதா அவங்க ஆடுற மாதிரியும் காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கும். கண்டுபிடிச்சிருப்பீங்க, காதல் ஓவியம் இந்த படத்திலிருந்தா பாடலை கேட்டு ரசிக்க போகிறோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடலுக்கு இசை இளையராஜா, கற்பனை வைரமுத்து. அப்படி என்னங்க இந்த பாடலில் ஸ்பெஷல், எதை ரசிக்க போகிறோம், எந்த இசைக்கருவியை ரசிக்க போகிறோம், மிருதங்கத்தை ரசிக்க போகிறோமா, வயலினை ரசிக்க போகிறோமா, இல்லை இந்த குரலை ரசிக்க போகிறோமா, அப்படி இருக்குங்க. ஏன்னா வி எஸ் நரசிம்மன் இசையமைப்பாளர் அவருடைய வயலின் வந்து அப்படி அதிகமாக கேட்கும்,

நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. வர்ணஜாலம் நிகழ்ச்சியில பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். நேர்களே உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101

6.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியை கேட்கறது மட்டுமல்லாமல் ரொம்ப பரவசமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் மெசேஜும் போட்டிருக்கீங்க. அடுத்த பாடல் என்ன கேட்க போகிறோம் அப்படின்னு ஒரே உங்களுக்கு ஆர்வமாகவும் இருக்கு இல்லையா. அடுத்த பாடல் பார்த்தீங்கன்னா மைத்திலி என்னை காதலி, இந்த படத்திற்காக வரக்கூடிய பாடல், ஒரு பொன்மானை அப்படிங்கிற பாடலை தான் கேட்டு ரசிக்க போகிறோம். தகத்தை மிந்தோம் அப்படின்னு சொல்லும்போது நமக்குள்ள கூட ஒரு நடன அசைவு வரும். டி ராஜேந்தர் எழுதி இசையமைத்து பாடல் இது, எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் இது. இந்த பாடல் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாசிக்கல் டச் அப்படி முழுமையாக கொடுத்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். இந்த பாடலை நம்ம எதங்க ரசிக்க போகிறோம், பாடலுடைய வரிகளையா, இல்லை அந்த புல்லாங்குழலுடைய ஓசையா, இல்லை நடனத்தை அப்படியே இந்த காலை விடியலில் கொடுத்துருப்பாங்களே அந்த பரவசத்தையா? எஸ்பி பாலசுப்ரமணியம் அவருடைய உச்சரிப்பு அப்படி இருக்குங்க. அந்த 4 நிமிடங்களில் ஒரு புதிய தம்பூராவை மீட்டி சென்றால் அப்படிங்கிற இடம் வரும்போது அவருடைய குரல் எப்படி இருக்கும்னு பாருங்களேன். அப்படி ஒரு பாடலை தான் கேட்க போகிறோம், கேட்டலாமா?

நம்ம விவன் பாரதி தமிழ் பண்பலையில் அப்படியே பாட்டும் பரதமும் வழிந்து ஓடிக்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்லணும். இங்கே பார்த்தீங்கன்னா எஃப்எம்பி மணிமாறன் அவர் வண்ணமயமான பாடல்களாக இருக்குங்க. எல்லா பாடல்களுமே அப்படியே செவிக்கு தேனாக விருந்தாக இருக்குது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. சிவசுப்பிரமணியம் குத்தாலத்திலிருந்து நிகழ்ச்சி நல்லா சிறப்பாக இருக்குன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. ஆண்டி மடம் கார்த்திகேயன் அவரும் வண்ண வண்ண பூக்களாய் மலர்கிறது பாடல்கள்னு பதிவு பண்ணியிருக்காங்க. புதுப்பட்டியிலிருந்து பொன்னமராவதியிலேருந்து ஹைதாமகி வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. சூப்பர் சூப்பர் பாடல்களாக இருக்குன்னு அம்பத்தூர்லேருந்து ரவி, கமலாவரதன் காஞ்சிபுரத்திலிருந்து அன்புராணி, ஆடற்கலை ஜாலம் தாங்க அப்படி அதுதாங்க வர்ணஜாலம் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. முகமது பிலால் ஐனாவரத்திலிருந்து பாடல்கள்லாம் நல்லா இருக்குன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்களை தொடர்ந்து பகிர்ந்தவன் வர்ணஜாலம் பரவசம் தரும் இசைக்கோலம் அப்படின்னு ஒரு அழகான கவிதையின் இடையில மாதவரம் வீரராகவன் அவருடைய பதிவு. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து சோமசுந்தர பிரபு, நடராஜன் சுப்பையா புத்தகத்திலிருந்து இவங்கெல்லாம் முத்தான பாடல்களா இருக்குன்னு பதிவு பண்ணிருக்காங்க. வலங்கை மான் ஆட்டோ துரை புதுமையாகவும் இருக்குது, கொஞ்சம் பழங்காகிதமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னன்னு தெரியல, பாடல்களை சொல்லியிருக்காரு போல இருக்குது. நடராஜன் சுப்பையா, நீங்கள் ஒலிக்க செய்யக்கூடிய பாடல்கள் மெய் மறக்கத்தாங்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சென்னை சிங்கர் சிவராமன் நாகராஜன், புரசிவாக்கம் சவுந்தரராஜன், தீட்டாளம் டி சி ராஜேஷ், அவர் ஒருவர் பாடி மற்றொருவர் அந்த அதற்கு ஏற்ற பாவனைகளோடு ஆடக்கூடிய அழகான தருணத்தை வர்ணிக்கக்கூடிய அந்த கவித்துவமான வரிகளும் இருக்குங்க. ஸ்வரமும் நடனமும் உன்னுடைய உதடுகள் சிந்தக்கூடிய இசைத்துளிகளை என் கால்கள் நடனமாக அள்ளிக்கொள்கின்றன அப்படிங்கிற மாதிரி அழகான நடையில அவரும் எழுதியிருக்காரு. வனிதா அவங்களுமே வர்ணஜாலம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. கொடமாந்தப்பட்டி கே வி ஜெயசீலன், சென்னை பழைய வண்ணாரப்பட்டியிலிருந்து சோமசுந்தர பிரபு, அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, இப்படி எல்லாருமே வாழ்த்துக்களை நமக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்த பாடல் என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி வந்தாச்சு, இந்த படத்துல இருந்து தாங்க கேட்டு ரசிக்க போறோம். மலேசியா வாசுதேவன் பாடிய பாடல், ரவீந்திரன் அவருடைய இசையில வரக்கூடியது இந்த பாடல். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர் பாடுற மாதிரியும், ரேவதி மற்றும் ஜெயசித்ரா இவங்க ஆடுற மாதிரியான காட்சிகள்.

சனி சனி ரம ரத்த மகரி சனி கரி சனி ரணி சதனி சக மக மத மத நி சனி சதனி சக சக மப்ப மக சனி சனி சனி தனி சமக

இதயமே கடவுள் உனது வடிவமே சந்தன நில ஒளி சந்தனம் எனும் வழியாடடி பூமகளே. விரல்களில் அபிநயம் புலவனின் அபிநயம் இரண்டும் இணைந்து புகழை அணிந்து வலம் வரும்.

0: அம்மன் அருள் நிறையும் நவராத்திரி திருநாள். 9 நாட்கள் 9 திருக்கோலங்கள். அம்மன் வீற்றிருக்கும் திருக்கோவில்களை தேடி ஆன்மீக பயணம். அன்னையின் அருளை சொல்லும் பக்தியும் ஆன்மீகமும் சங்கமிக்கும் நவமணி மாலை. அம்மனை நினைத்து அருளை உணர்ந்து ஆன்மீகத்தை ரசித்து இந்த நவராத்திரியை நவமணி மாலையோடு கொண்டாடுவோம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நவராத்திரி தொடங்கி 9 நாட்களும் மாலை 6:45 முதல் 7 வரை கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. அம்மன் அருள் என்றும் உங்கள் இல்லங்களில் நிறைந்திருக்கட்டும்.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோட வர்ணஜாலம் நிகழ்ச்சியில ஒருத்தவங்க பாடுறாங்க, ஒருத்தவங்க ஆடுறாங்க. என்ன ஒரு அரங்கேற்றமா இருக்குன்னு நம்ம விவித் பாரதியில பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்து வரக்கூடிய பாடல் ஒரே ஆனந்தமா இருக்கு, அதனால வைதேகி காத்திருந்தால். இந்த படத்திலிருந்து பாடலை கேட்டு ரசிக்க போறோம். பி ஜெயச்சந்திரன் பாடிய பாடல் இது. இளையராஜாவின் இசையில் கங்கை அமரன் கற்பனையில். இந்த பாடல் சொன்ன உடனேவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், விஜயகாந்த் பாடுற மாதிரியும் ரேவதி அவங்க ஆடுற மாதிரியான காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கும். இந்த டியூனுக்கு கதை வேணும், அந்த அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பாடல்ல கேட்டு வாங்கியிருப்பாரு சவுந்தரராஜன் அவர்கள். இப்போ இந்த பாடலை கேட்டுடலாமா?

அடுத்து என்ன நடனம் வரப்போகுது, யார் ஆடின நடனம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கோம் இல்லையா. கோபுரவாசலிலே இந்த படத்துல இருந்தான் கேட்க போறோம். நாதம் எழுந்ததடி கண்ணம்மா, வார்த்தைகளை சொல்லுது பாருங்க. கே ஜே யேசுதாஸ் மற்றும் எஸ் ஜானகி பாடிய பாடல், இளையராஜாவின் இசையில் பிறைசூடன் அவருடைய கற்பனையில் வரக்கூடியது இந்த பாடல். வேணையை வாசித்து கொண்டே பானுப்ரியா ஆடக்கூடிய அந்த நடனம் ஆகட்டும், இடையில் வரக்கூடிய அந்த வெஸ்டர்ன் பிட் ஆகட்டும், அந்த பார்த்தீங்கன்னா அந்த வயலின் வந்து வி எஸ் நரசிம்மன், இசையமைப்பாளர் வி எஸ் நரசிம்மன் அவர் வாசிச்சிருப்பாரு. இன்னைக்கும் நம்ம வந்து அந்த ரசனைக்கு ஒரு

விவக் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வர்ணஜாலம் நிகழ்ச்சியை கேட்ட நேயர்கள் அப்படி விரும்பி போட்ட மெசேஜ் கொஞ்சம் திரும்பி பார்க்கும்போது இங்கே வந்து குட் ஈவினிங் ராதா மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சாங்ஸ்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு, எஸ்பெஷலி இந்த நாதம் எழுந்ததடி கண்ணம்மா அந்த பாடல் நல்லா இருக்குன்னு ஜெனிஃபர் அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. கமலாவர்தன் காஞ்சிபுரத்திலிருந்து நமக்காக வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. முகமது பிலால் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஐனாவரத்திலேருந்து இன்றைய பாடல்கள்லாம் அருமை அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. வைதேகி காத்திருந்தால் அந்த பாடல் நல்லா இருந்ததுன்னு நடராஜன் புத்தகத்திலிருந்து பதிவு பண்ணியிருக்காரு. ஜடேரி வேல்முருகன் அவருமே வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் எல்லா பாடல்களும் நல்லா இருக்குன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. மாதவரம் வீரராகவன், இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே, இசையோடு கலந்த தாளமே, இன்னிசை தந்த வர்ணஜாலமே, இதயம் கவர்ந்த இது போதுமே அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. தீட்டாலம் டி சி ராஜேஷ் அவர் ஒரு நீண்ட நெடிய பதிவு, எப்படி உணர்ச்சிகளோடு கலந்திருக்குமோ அதே மாதிரி தான் அரங்கேற்றத்தில் கலைஞர்களுடைய முகபாவங்களும் இருக்கும். உடல் அந்த பொழியக்கூடிய நவரசங்கள், 9 வகையான உணர்ச்சிகளை மேடையில் கவிதையா வடிக்கூடியதா இருக்கும். இன்றைய பாடல்களும் அப்படிதான் இருக்குன்னு தீட்டாலம் டி சி ராஜேஷ் அவருடைய பதிவா இருக்கு. வைதிக காத்திருந்தால் அந்த பாடல் நல்லா இருக்குன்னு கமலாவரதன் வேல் அவர் வந்து பாத்தீங்கன்னா பொன்ராஜ், போரூர் பொன்ராஜ், 2 மணியிலிருந்து இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா கர்நாடக சபாவில் உட்கார்ந்து பாடல் கேட்டது போல ஒரு உணர்வு ஏற்படுது அப்படின்னு போரூர் பொன்ராஜ் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. இன்றைக்கு எங்களுக்கும் ஒரே ஆனந்தம் தான் மேடம் அப்படின்னு அம்பத்தூர் ரவி அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அதே மாதிரி நிறைய பேர் லக்ஷ்மி வந்தாச்சு இந்த படப்பாடலை கேட்டும் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. மேலப்பேடு தயாலன் அவரும் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து காதல் ஓவியம் இந்த படத்தில் நாயகன் கண்ணன் பாட ஆரம்பித்ததும் அதை கேட்கக்கூடிய நாயகி ராதா முதல்ல மெதுவாக அந்த பாதத்தில் நடன அசைவை தொடங்கி படிப்படியாக ஆட ஆரம்பிப்பாங்கங்க. அந்த பாடலை கேட்டதும் இந்த காட்சி கண்ணுக்கு முன்னாடி வந்து போச்சு. பாடலுடைய விளக்கத்திற்கும் நன்றிகள்னு பதிவு பண்ணியிருக்காங்க. இப்படி எல்லா நேர்களும் பதிவு பண்ணதுக்கு நன்றிகளை சொல்லிடலாம். அடுத்து என்ன பாடல் வரப்போகுது அப்படின்னு யோசிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? அடுத்து வரக்கூடிய பாடல் இளம் சோலை பூத்ததோ அப்படிங்கிற பாடல். உனக்காகவே வாழ்கிறேன் இந்த படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல். இளையராஜாவின் இசையில் கங்கை அமரன் கற்பனையில். நமக்கே தெரியும் ஆலாபனை அப்படி இருக்கும் இந்த பாடல்ல. சிவகுமார் அவர் பாடுற மாதிரியும் நதியா அவங்க ஆடுற மாதிரியும் காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கும்.

இங்க வந்து பாத்தீங்கன்னா வர்ணஜாலத்துல எல்லா பாடல்களும் நல்லா இருந்தது அப்படின்னு அப்போ ஐனாவரத்திலிருந்து நமக்காக பதிவு பண்ணியிருக்காங்க. நாகராஜன் அவர் வந்து கலமருதூர்ல இருந்து பிருந்தா நாகராஜன் அப்படி குடும்பத்தோட சேர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. சரி, நிறைவாக வரக்கூடிய பாடல் என்ன பாடலா இருக்கும்? ஸ்ரீராகவேந்திரா இந்த படத்துல இருந்து வரக்கூடிய பாடல், கேஜி ஏசுதாஸ் பாடிய பாடல், இளையராஜாவின் இசையில் வாலியின் கற்பனைகள். பாடல்லே அழகா கொடுத்துருப்பாங்க, சாருகேசியோ அப்படின்ற மாதிரி. சாருகேசி ராகம் அப்படிங்கறத பாடல் வழியா வந்து எழுதுறவங்களும் நமக்கு கொடுத்துட்டாங்க. அந்த மெல்லிசையோட ஓசை போல மெல்ல சிரித்தாள் அப்படின்னு வரும்போது சாருகேசி அப்படியே வழிந்தோடும்.

0: கேட்ட பாடலுடன் இனிதே நிறைவு பெற்றது.
1: வர்ணஜாலம் விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
0: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிலையத்தில். நேரம் 4:40.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இணைஞ்சாச்சு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு உங்களுக்கு என்ன மாதிரி வரப்போகுது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருங்க. நிகழ்ச்சியோட தொடக்கமாக ஒரு பாடலை கேட்டு வந்துடலாமா? வரக்கூடிய பாடல் அழகன் படத்திற்காக சித்ரா பாடிய பாடல், மரகதமணியின் இசையின் புலமை பித்தன் கற்பனையில்.

0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்று சிறப்பிக்கலாம். எப்படி அப்படின்னா, நாங்கள் சொல்லக்கூடிய தொலைபேசி எண்களை குறிச்சிக்கோங்க. 044 அப்படிங்கிற முன் இணைப்பு என்ன போட்டுக்கோங்க. 2952 0853 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். இன்னொரு எண்ணும் கூட உங்களுக்காக 2838 9871. இப்போது நிகழ்ச்சியில் பங்கேற்க காத்திருக்கும் முதல் அழைப்பாளர் யார்? வாங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம். லைன்ல வந்துட்டீங்க, பேசலாமா? ஆமா, வந்தா பேச மாட்டோம் நாங்க. வணக்கம். வணக்கம்
1: மேடம்.
0: யாருங்க?
1: எங்கள் கும்பகோணம் தோரங்குச்சி எம்ஜிஆர் காலனி சரவணன் மேடம்.
0: சரவணன் சார், காலையில இருந்து நம்ம இப்பதான் வரோம்ல.
1: ஆமாங்க, கேட்டேன் உங்க நிகழ்ச்சி.

0: நன்றி, அடுத்த தடவை சொல்லும் போது சொல்லிடுறோம்.
1: சொல்லுங்க.
0: அப்ப அந்த நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம், அது அதை நீங்க பேஸ்புக்ல பதிவிடலாம். சரியா? சரி, இப்ப நம்ம நிகழ்ச்சிக்கு போலாமா? இப்ப கேள்வி கேட்கலாமா? ஐயா, முதல் பாத்தீங்க அப்படின்னா இந்த நவராத்திரியோடு தொடர்புடைய ஒரு சொல், அதுக்கு குறிப்பு கொடுக்க மாட்டோம், அதை நீங்க கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா. இரண்டாவது பாத்தீங்கன்னா திக்கு, இதோடு சேர்ந்து வரக்கூடிய ஒரு இணை சொல் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் எண் எட்டோடு தொடர்பு படுத்தியும் பார்க்கலாம். அப்புறம் மூன்றாவது குறிப்பு பார்த்தீங்கன்னா அறிவியல் தொடர்பான ஒரு சொல், ஒரு பொருளோட நகர்ச்சியில மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது அது. இது எல்லாமே வந்து நவராத்திரி தொடர்பான சொற்கள் தான், அதை நோக்கி தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஒரு முதல் சொல் மட்டும் நவராத்திரி தொடர்புடையதாக இருக்கும், அடுத்த ரெண்டு சொல் வந்து சாதாரணமாக இருக்கும். இப்போது திக்கு இதோடு தொடர்புடைய ஒரு சொல் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அதுக்கு நான் இன்னொரு அடிஷ்னலான குறிப்பு கூட உங்களுக்கு கொடுத்தேன், எண் எட்டோடு தொடர்பு கொஞ்சம் படுத்தி பாருங்கள் அப்படின்னு. சரி, ஓகே ஐயா, அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். வணக்கம், விவித் பாரதி தமிழ் பண்பலை. ரைட், ஓகே, யாரோ வராங்கங்க, ஆனால் என்னவோ நாங்கள் பேச தயங்குறோம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. வணக்கம், விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், கொஞ்சம் சத்தமாக பேசணும். வணக்கம், விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம்மா, நான் ஆயுதகலம் குட்டியன் என்ற பிரசாத்.
0: ஆயுதகலத்திலேருந்து பிரசாத் சார்.
2: வழிங்களா?
0: சொல்லுங்க. அறிவியல் தொடர்பான ஒரு சொல், ஒரு பொருளோட நகர்ச்சியில மாற்றத்தை ஏற்படுத்துவது இது. வாழ்த்துக்கள்.
1: நன்றி மேடம்.
0: நன்றி. வணக்கம், விவித் பாரதி தமிழ் பண்பலை. விவித் பாரதி தமிழ் பண்பலை, யார் எங்கிருந்து பேசுறீங்க, பேசலாமா?
3: சந்திரகலாவதி, மதுரை.
0: மதுரையில இருந்து சந்திர கலாவதி. சொல்லுங்க சந்திர கலாவதி. மணியா? வலியா? எப்படி?
3: அதனுடைய வலி வழியாக வருகின்ற சொல்ல.
0: இல்ல மேடம், வலி வழியா வழி எப்படி வரும்? சரி, ஓகே, கேப்போமா அடுத்த நேர்ட்ட. நன்றி, நன்றி. வணக்கம், பவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. நீங்க யார், எங்க இருந்து பேசுறீங்க?
4: கலமத்தூர்ல இருந்து நாகராஜன்.
0: கலமத்தூர்ல இருந்து கலமருதூர் இல்லையா? கலமருதூர் நாகராஜன் சார். சார், நான் ஏற்கனவே கேட்டிருந்தேன், ரொம்ப நேரம் ஆச்சு, நீங்க ஆப்ல கேட்டா கூட உங்களுக்கு வந்திருக்குமே கேள்வி. உங்களை அஞ்சாவது நேரம் அட்டன் பண்றேன். சரி, நான் உங்களுக்கு சொல்றேன். முதல்ல இருக்கிறது நவராத்திரியோடு தொடர்புடைய ஒரு சொல், அது ஒரு கலையும் கூட. ரெண்டாவது சொல்லுக்கான குறிப்பு பாத்தீங்கன்னா திக்கு, இதோடு சேர்ந்து வரக்கூடிய ஒரு இணை சொல்ல நீங்க கண்டுபிடிக்கணும். மூன்றாவது சொல்லுக்கான குறிப்பு அறிவியல் தொடர்பான ஒரு சொல். ரைட்டுங்க ஐயா, யோசிக்கலாமா? நன்றி. வணக்கம், விவித் பாரதி தமிழ் பண்பலை.
5: ஹலோ.
0: வணக்கம்.
5: வணக்கம், சரஸ்வதி பேசுறேன், திருச்சியிலிருந்து.
0: திருச்சியிலிருந்து சரஸ்வதி மேடம், சொல்லுங்க மேடம்.
5: அது சொல்லிட்டாங்களா?
0: இல்ல, யாருமே சொல்லல, நீங்க தான் சொல்ல போறீங்க.
5: விசை, விசை, விசை.
0: அவ்வளவுதான் மேடம், சூப்பர் மேடம், அடி தூள் மேடம், வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
5: நன்றி,
0: நன்றி, நன்றி.

0: அது நம்ம அடுத்த ரெண்டு சொல்லியும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக முதல் சொல்ல நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்படி தான் நமக்கு இன்னைக்கு தொகுக்கப்பட்டிருக்கு. ஒரே மாதிரி எழுத்துக்களோடு முடிகிற மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நம்ம தொகுத்திருக்கோம். இசை அப்படிங்கிறது நவராத்திரியில் வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும். திசை திக்கு இதோடு, திக்கு தசை தெரியாமல் எங்கே போகிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தான் நான் சொன்னேன். திக்கு இதோடு இணைந்து வரக்கூடிய ஒரு இணை சொல்லை கண்டுபிடிங்கன்னு. எண் எட்டோடு தொடர்படுத்தி பார்க்கணும்னா எட்டு திசை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதனால் அறிவியல் தொடர்பான ஒரு சொல் அப்படிங்கிறது ஒரு பொருளோட நகர்ச்சியில மாற்றத்தை ஏற்படுத்துவது விசை அப்படிங்கிறது. இசையை கண்டுபிடிச்சவங்க கை தட்டிக்கிங்க. இங்கே மீரா வெங்கட்ராமன், வனஜா பெரும்பாக்கத்திலிருந்து, மேலப்பேடு தயாளன், வித்யா ரவிசங்கர், அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து வித்தியாசமாக கண்டுபிடிச்சிருக்கீங்க சார். எட்டு அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் வந்து அஷ்ட அப்படின்னு, அஷ்டலக்ஷ்மியாக இருக்குமோ அப்படின்னு யோசிச்சிருக்கீங்க. ரைட்டு. ஜென்னிஃபர், செல்வா, கதிர்வேல், வாழை சுந்தர் இவங்கள்லாம் கதிரவன் வாரியாங்காவல்லேருந்து, தீனன் செந்தில்குமார் இவங்கள்லாம் வந்து வாழ்த்துக்களையும் விடைகளையும் பதிவு பண்ணியிருக்காங்க. நேயர்கள் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். நேர்களே, நிகழ்ச்சியை உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நிலையத்தில் நேரம் 4:15.
1: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
0: ரைட், அடுத்தடுத்து நேயர்கள் வர ஆரம்பிக்கிறாங்க, தெரிஞ்சுப்போமா யாருன்னு. வாங்க, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்,
0: சொல்லுங்க யாரு?
2: பானு பேசுறேன் மேடம், ஆவடியில இருந்து. பானு பேசுறேன்,
0: ஆவடியில இருந்து. பானு, ரொம்ப நாள் கழிச்சு வரீங்களா பானு மேடம்? முதல் சொல் பாத்தீங்கன்னா நவராத்திரி தொடர்பான சொல் மேடம். ரெண்டாவது சொல் மேடம், ரெண்டாவது சொல்லுக்கான குறிப்பு நவரசம் தொடர்புடைய ஒரு சொல், அழகு அப்படிங்கறத குறிக்கும், அழகு, காதல், இதையெல்லாம் குறிக்கக்கூடியது. அடுத்த சொல்லுக்கான குறிப்பு பாத்தீங்கன்னா நான் அப்படிங்கிற எண்ணம் மேலோங்கி இருக்கக்கூடிய ஒரு குணத்தை இப்படி குறிப்போம், அதாவது செருக்கு, ஆணவம், இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதை இப்படியும் நம்ம சொல்லுவோம். அது எப்படி சொல்லுவோம்? அது சொல்லி முடிச்சிட்டாங்க மேடம், இதுதான் நீங்க சொல்லணும் இப்போ. ஆமாமா, அதுதான் சொல்லுவீங்களா? அது சொல்ல முடியாது, அது சொல்லிட்டாங்க. நீங்க தான் யோசிச்சு சொல்லணும் எனக்கு, என்ன எதுவுமே கேட்க கூடாது, எனக்கு கேள்வி மட்டும்தான் கேட்க வரும். ரைட், ஓகே, அடுத்தனே இருக்கு, வாய்ப்பு கொடுக்கலாம். நன்றி, நன்றி பானு மேடம். வணக்கம், விவத் பாரதி, தமிழ் பண்பலை.
3: ராயப்பேட்டை லலிதா
0: மேடம், வாங்க.
3: ஒண்ணு வந்து அலங்காரமா,
0: அடி தூள் மேடம்.
3: நவரசம் தொடர்புடைய
0: சொல், அழகோட தொடர்புடையது. என்ன மேடம், சாரி புரியல மேடம். ஆமா மேடம், அத ஷிருங்காரம்னு சொல்லுவோம் இல்லையா, அது அப்படி சொல்லுவோம் இல்லையா, அப்படி தொகுக்கப்பட்டிருக்கு. நவரசத்துல அது ஒண்ணுதான் மேடம், குழம்பு வைக்க சொன்னா ரசத்தை வச்சுட்டு இதான் குழம்பு, அதனால அதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். நன்றி மேடம்,
3: தேங்க்யூ,
0: பை மேம். நவராத்திரி தொடர்பான சொல் ராயப்பேட்டை லலிதாம்மா ரொம்ப அழகாக கண்டுபிடிச்சாங்கங்க. அலங்காரம், நவரசம் தொடர்புடைய சொல், அழகு, காதல், இதையெல்லாம் குறிக்கக்கூடியது அப்படின்னும், ஷிங்காரம் அப்படிங்கிறது நான் அப்படிங்கிற எண்ணம் மேலோங்கி இருக்கக்கூடிய ஒரு குணத்தை குறிக்கிறது, அகங்காரம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து என்ன பாடல் கேட்க போறோம்? இனியவளே இந்த படத்திற்காக வரக்கூடிய பாடலை கேட்டு ரசிக்க போறோம். இந்த படத்திலிருந்து தென்றல் எந்த நடையை கேட்டது. இது எல்லாமே பெண் வந்து என்னுடைய அழக அப்படி அந்த இயற்கை வந்து கடனா கேட்குதுன்னு ரொம்ப அழகா பாடியிருப்பாங்க. அனுராதா ஸ்ரீராம் தேவாவோட இசையில, தாமரையோட கற்பனையில இந்த பாடல் உங்களுக்காக.

0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் நேயர்கள் பங்கேற்று சிறப்பிச்சுட்டு இருக்காங்க. வாங்க, வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யாருங்க?
1: அரியலூர் மாவட்டத்திலும் கோட்டையிலிருந்து பேசுறோம்.
0: யார் பேசுறீங்க?
1: பத்மாமணி.
0: பத்மாமணி, இப்பதான் வரீங்களா? புதுசா வரீங்களா? வாங்க பத்மாமணி, நம்ம போலாமா நிகழ்ச்சிக்கு? முதல் குறிப்பு பார்த்தீங்கன்னா நவராத்திரியோடு தொடர்புடைய ஒரு சொல். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு உறவு முறைங்க. ஓரெழுத்து ஒரு மொழியோட தான் இந்த மூன்று சொற்களுமே முடியுது. அதை நீங்கள் குறிப்பாக கூட எடுத்துக்கலாம், அடிஷ்னல் குறிப்பாக. மூன்றாவது குறிப்பு இரு பொருள் தரக்கூடியது. ஒன்று இசையோடு தொடர்புடையதாக இருக்குது அந்த ஒன்று. இன்னும் ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த இருபொருள் தரக்கூடியது ஆடையோடு தொடர்புடையதாக இருக்குங்க. மேடம், மேடம் லைனில் இருக்கீங்களா? ரைட், ஓகே மேடம், அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாமா? நன்றி. வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை. ரைட், ஓகே. நேரிலே உங்களுக்கு விடை தெரிஞ்சால் 2952-0853 மற்றொரு எண் 2838-9871. நீங்கள் வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 044 அப்படிங்கிற முன் இணைப்பு எண்ணையும் சேர்த்து தொடர்பு கொள்ளணும். வரக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம். என் வாய்ஸே எனக்கு யாரோ கேக்க வைக்கிறாங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தீட்டாளம் டிசி ராஜேஷ் அவர் பதிவு பண்ணியிருக்காங்க. சுகுணா தேவி ஒரு கேள்விக்கான விடைய முயற்சி பண்ணியிருக்காங்க. புரசிவாக்கம் சவுந்தரராஜன் அவரும் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. பன்னீர்செல்வம், அறிவை அதிகரிக்க உதவுதுங்க இந்த மாதிரியான கேள்வின்னு செங்கல்பட்டுலேருந்து பன்னீர்செல்வம் பதிவு பண்ணியிருக்காங்க. பாடல்கள்லாம் நல்லா இருக்குன்னு மீரா வெங்கட்ராமன். கலா ஸ்ரீராம் அம்பத்தூர்லேருந்து 2 மணியிலிருந்து ஒளிபரப்பாக்கி கொண்டிருக்கக்கூடிய பாடல்கள்லாம் நல்லா இருக்குன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. தாமலேரி மெக்கானிக் சரவணன் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. ஏழுக்கிணறு தேவா அவரும் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. ஸ்ரீராமச்சந்திரன் அம்பத்தூர்லேருந்து ஒரு சில விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. கமலாவரதன், ராஜம் தொக்குலப்பன், மாலினி தேவி அருணாச்சலம், அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து, பெரும்பாக்கத்திலிருந்து வனஜா சுந்தர், அவங்கள தொடர்ந்து சுகுணா தேவி அவங்களும் தாம்பரத்திலிருந்து, அரசடி குப்பத்திலிருந்து சரவணன், இவங்கெல்லாம் விடைகளையும் வாழ்த்துக்களையும் பதிவு பண்ணியிருக்காங்க. முகமது பிலால், மாலினி தேவி, அருணாச்சலம் ஏறத்தாழ 2 கேள்விக்கான விடையுமே பதிவு பண்ணிருக்காங்க. அவங்கள தொடர்ந்து யார் வராங்கன்னு பாப்பமா. வாங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: அம்மா, உங்க அறிவிப்பாளர் அம்மாவுக்கு ஒரு நன்றி சொல்லணுமா?
0: யாருங்க பேசுறீங்க?
2: 2 மணில இருந்து 3 மணி வரைக்கும்
0: ஐயா, ரைட்டு,
2: மாணிக்கம் சொல்லுமா?
0: மாணிக்கம் ஐயா, சீர்காழில இருந்து பேசுறீங்களா? விடை சொல்லலாமா? விடைய நான் சொல்லிடணுமா? இது என்னங்க இது? ஐயா, நான் கேட்டுட்டேன், இருப்பினும் உங்களுக்காக ஒரு தடவை கேட்கறேன், சரிங்களா? முதல் சொல் பார்த்தீங்கன்னா நவராத்திரி தொடர்புடைய சொல். இரண்டாவது சொல் ஒரு உறவு முறையோடு தொடர்புடையது. மூன்றாவது சொல்லுக்கான குறிப்பு இரு பொருள் தரக்கூடியதாக இருக்குது. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா இசையோடு தொடர்புடையது, இன்னொன்று ஆடையோடு தொடர்புடையதுங்க ஐயா. ஏன் யோசிக்கலாமா ஐயா? டக்குன்னு வராதுங்க ஐயா. எனக்குலாம் கூட அந்த மாதிரி தான், உங்களை மாதிரி தான், நான் கூட இங்கே இருக்கோம். நன்றி. நன்றி அவருக்கு. பாருங்கள், நம்ம பேசுறது கூட போதும் போதும் அப்படின்னு நினைக்கிறாரு. வாங்க. வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை. ஆமாம், வந்தோம் அப்படின்னா நாங்கள் கட்டாயிடும். இங்கே வந்து அணி மணியாக இருக்குமா அப்படின்னு சுகுணா தேவி மேடம் வந்து

0: நம்மள கேள்வி கேட்டிருக்காங்க. இல்லை மேடம், நம்ம இன்னும் கொஞ்சம் யோசிக்கணும், அணிகலனாக இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் அவரும் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அடையாளம் பெற்று ஆசீர்வாதம் ராஜேஸ்வரிய டீட்டெயில்ஸ்லேருந்து ஹயாத் பாஷா அண்ட் மாதவரம் வீர ராகவன் இவங்கெல்லாமும் நமக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. வாங்க, வணக்கம். வணக்கம்
1: வணக்கம் மேடம்.
0: யாருங்க?
1: பட்டாபிராம் குமார் பேசுகிறேன்
0: மேடம். பட்டாபிராம்லேருந்து குமார் சார் சொல்லுங்க, ஆன்சருக்கு வாங்க. வாழ்த்துக்கள். அவர் பாவம் நன்றி சொல்றதுக்குன்னு வந்துட்டு போயிருக்காரு. ரைட், ஓகே. இந்த சொல் என்னவா இருக்கும்? முதல்ல நவராத்திரி தொடர்புடைய

0: இந்த சொல் என்னவா இருக்கும்? முதல்ல நவராத்திரி தொடர்புடைய சொல், ரெண்டாவது ஒரு உறவு முறையை குறிக்கக்கூடிய சொல். அந்த உறவு முறை நான் வந்து மூணு சொல்லுக்குமே உங்களுக்கு ஒரு அடிஷ்னலான ஒரு குறிப்பு கொடுத்தேன். மூன்று சொல்லுமே பார்த்தீங்க அப்படின்னா ஓரெழுத்து ஒரு மொழியில் தாங்க முடியுது. அந்த ஓரெழுத்து ஒரு மொழிக்கு இன்னொரு அடிஷ்னலான குறிப்பை கொடுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது உடல் உறுப்பு. நீங்க கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில நேயர்களாக நீங்கள் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நிலையத்தில் நேரம் 4:30.
1: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
0: அடுத்து வரக்கூடிய நேயர் யாரு, பதில் சொல்ல போறாங்க இப்ப? வாங்க. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: யாருங்க, பேர் சொல்லுங்க.
2: பேசுறேன்
0: அம்பத்தூர்ல இருந்தா?
2: திருப்பத்தூர்.
0: திருப்பத்தூர்ல இருந்து யார் பேசுறீங்க?
2: சுகுமார்.
0: சுகுமார் சார் சொல்லுங்க. வாங்க வாங்க. சரி, அப்படி நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா சுகுமார் சார், பட்டு பட்டாடைன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா மேல ரெண்டு சொல்லு எல்லாம் சொன்னே, அதுக்கெல்லாம் என்ன வரும்? நான கொஞ்சம் யோசிக்கணும்ல. சரி, அப்ப யோசிப்போமா. பாய் பாய். வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
3: திருவாரூர் வட்டம் தேவனூர் ஆட்ட திவானத்துக்கு பேசுறேன்
0: மேடம்.
3: கிருஷ்ணன்.
0: என்ன மேடம், என்ன சொல்றீங்க, புரியல சார்.
3: கிருஷ்ணன்.
0: கிருஷ்ணன் சொல்றீங்களா? எதுக்கு ஆன்சரே கிருஷ்ணனா?
3: ஆமாங்க.
0: இல்ல சார், நீங்க உங்க பேரை மட்டும் இன்னொரு தடவை சொல்லிடுங்க பாப்போம்.
3: திருவாரூர் வட்டம் தேவனூர் ஆட்ட திவானத்துக்கு.
0: உங்க பேர் தான் எனக்கு புரியல. வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை.
4: வணக்கம்.
0: வணக்கம். நாங்க இப்பதான் வந்தோம்.
4: முதலே கண்டுபிடிச்சிட்டே போடுவாமா போடலாமா பேசுக்குள்ள போனாமா யோசிச்சே இருந்தேனா. துர்கை.
0: துர்கையா? சரி. சரி, இப்போ உடுக்கை கரெக்ட். இப்போ நான் இன்னொன்னு வரேன். இப்போ துர்கை, இப்போ சாரி தமக்கை. அப்போ தமக்கைன்னு வரும்போது மேல என்ன வரலாம்? நவராத்திரி தொடர்பான சொல் சமைக்கிறமோ செய்யறமோ இல்லையோ, பண்டிகை பண்டிகையா சொல்லிடணும் நம்ம. அந்த
4: மாதிரி
0: நன்றி. ஆமாம் தாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ அடுத்து ஒரு பாடலை கேட்டு வந்துடலாமா? இந்த இது பார்த்தீங்கன்னா பண்டிகை, தமக்கை, உடுக்கை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சவங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்களை சொல்லிடலாம். இப்போ வரக்கூடிய பாடல் ஜீன்ஸ் படத்திலிருந்து கேட்க போகிறோம். நித்யஸ்ரீ பாடிய பாடல், ஏ ஆர் ரகுமான் இசையில், வைரமுத்துவின் கற்பனையில்.

0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். வாங்க, வணக்கம். ஆமாம், வந்தவொடனே அவங்க போயிட்டாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்எம்பி நச்சுப்பிள்ளை, அவங்கள தொடர்ந்து ஹரிகரன், வலங்கைமான், ஆட்டோதுரை இவங்கள்லாம் வந்து விடைகளையும் பாடல்கள்லாம் நல்லா இருக்குன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. தீட்டாளம் டிசி ராஜேஷ், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் நேயர்களோடு சேர்ந்து நீங்களும் அப்படியே விறுவிறுப்பாக இருக்கீங்க அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. எனக்கு கேள்வி கொஞ்சம் நல்லா கேட்க வரும் சார், அதனால தான் பதில் கேட்டால் தான் நான் கொஞ்சம் விறுவிறுப்புலேருந்து கம்மியாயிடுவேன். கமலாவர்தன் ரெட்யூஸ்லேருந்து ஹயாத் பாஷா, அவங்கள தொடர்ந்து ஏழு கிணறு தேவா, மீரா வெங்கட்ராமன், வெங்கடேசன் அயப்பாக்கத்திலிருந்து, அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து, காஞ்சிபுரத்திலிருந்து ராணி ஆனந்தன், மேட்டுப்பட்டியிலிருந்து கண்ணன் இவங்கெல்லாம், சுகுணா தேவி இவங்கெல்லாம் வந்து விடைகளையும் பதிவு பண்ணியிருக்காங்க, வாழ்த்துக்களையும் பதிவு பண்ணியிருக்காங்க. வாங்க, வணக்கம்.
1: மாலை வணக்கம்.
0: யாருங்க?
1: ராஜேந்திரன் மணக்குடிமா.
0: ராஜேந்திரன்,
1: ஆமா, நான் துர்கா பண்டிகை.
0: இல்ல, நீங்க

0: இப்போ தான் வரீங்களா காலையிலேருந்து?
1: நம்ம காலையில இப்பதான் வரோம். துர்கா பண்டிகை,
0: ஆஹா,
1: துர்கா பண்டிகை, அடுத்தது வந்து தங்கை, சமக்கைன்னு கூட வச்சுக்கலாம், தங்கைன்னு வச்சுக்கலாம்,
0: வச்சுக்கலாம்.
1: கை, உடல் உறுப்பு கை. இன்னொன்று வந்து பகை.
0: சரி, ஓகே. இப்போ நாங்கள் அந்த கேள்வி முடிச்சிடும், முன்னேற ஆச்சுங்க ஐயா.
1: பாய்.
0: வணக்கம் பவத் பாரதி, தமிழ் பண்பலை. ரைட், ஓகே. அப்படியே யோசிக்கணுங்க, இது என்ன அப்படிங்கிறது நிறைய நேர்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வாங்க, வணக்கம். என்னமோ வராங்க, ஆனால் பேச தயங்குறாங்களே. வாங்க, வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: துவரங்குறிச்சி மணிமாறன் பேசுங்க.
0: துவரங்குறிச்சியிலேருந்து மணிமாறனா?
2: துவரங்குறிச்சி நேதாஜி மணிமாறன் பேசுங்க.
0: சரி, சொல்லுங்க சார். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, முதல் சொல் வந்து நவராத்திரி தொடர்புடைய சொல். ரெண்டாவது, மண் வகைகளில் ஒன்று, வேளாண்மைக்கு உகந்தது. மூன்றாவது சொல்லுக்கான குறிப்பு வந்து பார்த்தீங்கன்னா, நக்கல் நையாண்டி, இதோடு தொடர்புடைய ஒரு சொல். விளையாட்டை நம்ம செய்யறது சார். விளையாட்டா சொல்லிடுவோம் அடுத்தவங்கள, ஏன்னா அவங்க மனசு கஷ்டப்படும். அந்த மாதிரி குறும்பா? குறும்பு பண்ணால அடுத்தவங்க மனசு கஷ்டப்படும் சார். ரைட், ஓகே சார். அப்ப கேப்போமா அடுத்த நேர்ட்ட? நன்றி, நன்றி. வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம். விஜய், எங்க இருந்து பேசுறீங்க? பல்லாவரத்துல இருந்து. அப்படி சொல்லணும் எனக்கு, அப்பதான் புரியும். சொல்லுங்க விஜய். அடடா அடி தூள், வீட்டுல எதான் பண்ணி நிற்பீங்க போல இருக்கு. என்ன என்ன தெரியாது, என்ன மாதிரியா இருக்கீங்களே, அப்படியே ஹைஃபை பண்ணிக்கீங்க. ஆமா மேடம், எங்க வீட்டுல கூட நாம வந்து பிரத்யேகமா சொல்லிடுவேன் நான். என்ன தெரியாதோ அதை ஒத்துப்பேன். என்ன மாதிரியா இருக்கீங்க பாருங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாழ்த்துக்கள் மேடம். நன்றி, நன்றி. வணக்கம் பவத் பாரதி, தமிழ் பண்பலை. ஆமாம், நேர்கள் அப்படி யோசிச்சுட்டே இருக்காங்க. நவராத்திரி தொடர்பான சொல், நவராத்திரினா சுண்டல் தருவாங்கங்க, அதுக்காகவே நாங்கள் போவோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, மண் வகைகளில் ஒன்று வண்டல் அப்படிங்கிறது. இந்த கிண்டல் செய்வாங்க பார்த்தீங்களா, நக்கல் நையாண்டி, அதெல்லாம் பண்ணவே கூடாது அடுத்தவங்களான்னு. வாங்க, வாங்க. வணக்கம் பவத் பாரதி, தமிழ் பண்பலை. யார் அது? கும்பகோணத்துலேருந்து மீனாட்சி மேடம். அந்த கேள்வி மூஞ்சி போச்சு. நவராத்திரி தொடர்பான சொல் முதல் சொல், இரண்டாவது சொல் யானையை குறிக்க கூடியது, மூன்றாவது சொல்லுக்கான குறிப்பு முழுமை அப்படிங்கறதையும் குறிக்கும், இந்த உணவு பண்டம் இதையும் குறிக்க கூடிய ஒரு சொல். ஆமா, இது அது வந்து எப்படின்னா, உணவு பண்ணோம் இந்த கொழுக்கட்டை உள்ளெல்லாம் வச்சு வந்தது. இப்போ பூர்ணம் கண்டுபிடிச்சிங்க மேடம், நல்லா சமைப்பீங்க பொழுது. ரைட், ஓகே. மேலே ரெண்டையும் கண்டுபிடிங்க பார்ப்போம். அதே மாதிரியே என்ன மேடம், மேடம் பூர்ணம் அப்படிங்கிறது எத்தனை எழுத்து சொல்லு? பூர்ணம் மூணு எழுத்தா மேடம்? மாத்திட்டாங்க போல மேடம். சரி, ஓகே. ரைட், ஓகே மேடம். அப்போ நீங்க அந்த நான்கு எழுத்து வச்சு முன்னாடி ரெண்டு சொல்லியும் சொல்லுங்க மீனாட்சி மேடம். சரணமா? யானை குறிக்கக்கூடிய சொல் வந்து சரணமா? சரி. அப்புறம் வரணும், எங்க வரணும் மேடம்? ரைட், ஓகே மேடம். நவராத்திரிக்கு வந்துடலாம் மேடம், அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாம் மேடம். நன்றி, நன்றி. வணக்கம் பவத் பாரதி, தமிழ் பண்பலை.
4: குட் ஈவினிங் மேடம், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கோம் சார், சொல்லுங்க. ரங்கராஜன் சார், சொல்லுங்க.
4: தோரணம், வாரணம், பூரணம்,
0: அவ்வளவுதான் சார். அடி தூள் கிளப்பிட்டீங்க சார்.
4: நன்றி, நன்றி,
0: நன்றி. வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு. அவ்வளவுதாங்க.

0: அழகாக கண்டுபிடிச்சிட்டாங்க பார்த்தீங்களா. அவங்க சரணம்லாம் கண்டுபிடிச்சாங்க பார்த்தீங்க, சரணம் வரணும் நீங்கள் வாங்க வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க கும்பகோணத்துலேருந்து மீனாட்சி மேம். அதெல்லாம் எங்கேயும் நீங்கள் யாரும் வரவேணாங்க அப்படின்ட்டு டி நகர் ரங்கராஜன் சார் வந்து ஆன்சர்லாம் சொல்லி விட்டுட்டாரு. இங்கே வீரா வெங்கட்ராமன், அவங்கள தொடர்ந்து கேம் கார்டன் எம்ஜி செல்வகுமார், சுகுணா தேவி இவங்கள்லாம் வந்து விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. வானரம் இல்லை மேடம், அது நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். சரி ரைட்டு ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா வித்யாசங்கர் பெரும்பாக்கத்திலிருந்து ராஜ தொக்லப்பன், எழுக்கிணறு தேவா, அன்புராணி இவங்கள்லாம் விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. சுகுணா தேவி அவங்கள நிறைய விடைகள் பதிவு பண்ணிட்டீங்க மேடம். ரெடில்ஸ்லேருந்து ஹயாத் பாஷா, அவங்க தண்டவாளத்தில் ஒரு ட்ரெயினை கூட பிடிச்சிடலாம் மேடம், ஆனால் உங்கள் கூடலாம் பேசுறதுக்கு ஒரு லைனை பிடிக்கணும் பாருங்கள், அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரைட்டு, நவராத்திரி வாழ்த்துக்கள் மேடம் அப்படின்னு அன்புராணி எல்லாருக்கும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இங்கே வந்து கேள்வி கேட்பது அப்படிங்கிறது மனித அறிவுடைய தேடலையும் உரையாடலுடைய சுவையும் கூட்டக்கூடிய ஒரு தனித்துவமான சுக அனுபவங்க. ஒரு சுவாரஸ்யமான கேள்வி புதிய சிந்தனைகளுக்கான கதவை திறக்குதுங்க அப்படி தட்டி திறந்துட்டீங்க. அந்த வகையில் இன்னைக்கு ஆட்டம் பாட்டம் கலகலப்பாக இருக்குன்னு பதிவு பண்ணியிருக்கோங்க தீட்டாளம் டி சி ராஜேஷ். நிலையத்தில் நேரம் 4:45.
1: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவளம் திருவாரூர்.
0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில வரக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம், நீங்க யாருங்க? சங்கர், எங்க இருந்து பேசுறீங்க? தண்டையார்பேட்டையில இருந்து சங்கர் சார். ஆனா நீங்க என் குரல் எனக்கு போட்டு காமிக்க கூடாது, ஆஃப் பண்ணிடுங்க. ஐயோப்பா பயமா இருக்கு சார். பண்ணிட்டீங்களா? முதல் குறிப்பு பாத்தீங்க அப்படின்னா நவராத்திரி தொடர்பான சொல். ரெண்டாவது குறிப்பு பாத்தீங்கன்னா ஒரு ராகம். ஆமாம் ஆமாம், இந்த இது வந்து நிறைய பாடல்களில் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா மூன்றாவது குறிப்பு பார்த்தீங்க அப்படின்னா நரம்பு அப்படின்னு பொருள்படக்கூடிய ஒரு வேறொரு சொல், நாழிகை, நேரம் இதெல்லாம் குறிக்கக்கூடியதாக சொல்லணும். அது மாதிரி நம்மளை பார்க்க வந்தவங்களை வரவேற்கக்கூடியதாக இருக்கும். அந்த பார்க்க அப்படிங்கிறத எடுத்துகிட்டு வேற ஒரு சொல் போட்டால் அது கிடச்சிடும் சார். நல்வரவா? இல்லை சார், எல்லாமே இரண்டு எழுத்து சார், அதுதான் உங்களுக்கான குறிப்பு. இரண்டு எழுத்துல எல்லாமே முடியுது சார். நன்றி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம், ஒன்றும் இல்லை தெரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான். நன்றி. வணக்கம் பவத் பாரதி தமிழ் பண்பலை.
2: ஹாப்பி ஈவினிங் நரேந்திரகுமார் ஃப்ரம் விருகம்பாக்கம் மேடம்.
0: நீண்ட நாள் கழிச்சு வரீங்க.
2: ஆமாங்க மேடம், எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கும் நரேந்திரகுமார் சார், சொல்லுங்க.
2: எனக்கு நான் இப்போ ஐ அம் கைண்ட்லி ஹேண்டிங் இட் ஓவர் டு மை சிஸ்டர் பிரியா விஜயகுமார் அடையார் வந்திருக்கேன், அவங்க பேசுவாங்க.
0: ஓகே கொடுங்க
3: மேடம்.
0: சொல்லுங்க மேடம், ஆன்சர்
3: சொல்றேன் மேடம். நாடி தோடி ராகம்.
0: அடடா
3: சொல்வாங்க
0: நாடி தோடி, அது என்ன?
3: இன்னொன்னு என்ன
0: சொன்னீங்க? அது நவராத்திரி தொடர்பான சொல் தான்.
3: படியா?
0: அவ்வளவுதான் மேடம், படி கட்டினு நவராத்திரி வைப்பாங்க, இப்பதான் நம்ம ஷெல்ஃப் எல்லாம் வாங்கிடுறோம், அப்பெல்லாம் படி கட்டுவோம்ல, அதுதான் மேடம். வாழ்த்துக்கள் மேடம் உங்களுக்கு.
3: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி
3: நன்றி.
0: நாங்க தனித்தனியாலாம் லைனை பிடிக்க மாட்டோங்க, அப்படி வந்தோம் அப்படின்னா சேர்ந்து சேர்ந்து வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. இங்க வந்து வனஜா அவங்க வந்து சரியான விடைகளை நமக்காக பதிவு பண்ணியிருக்காங்க. மாலினி தேவி அருணாச்சலம், வனஜா பெரும்பாக்கத்திலிருந்து, அவங்கள தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சுகுணா தேவி அவங்க. நம்ம வந்து நான் சொல்லுவோம் இல்லையா, தோடி ராகம் பாடவா மெல்ல பாடு அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இன்னொரு பாடலில் வந்து செஞ்சம் என்னும் வீணை மீட்டுதே தோடி அப்படின்னு கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே அந்த பாடலுக்கு இடையில வரும் பாருங்க. ஆக இந்த ராகம் அடிக்கடி பயன்படுத்தப்படுது மேடம். ஏழுக்கிணறு தேவா அப்படிங்கிறவர் கும்பகோணத்திலேருந்து, பட்டாளம் ரமேஷ், பத்மா சவுந்தரராஜன் இவங்கள்லாம் வந்து சரியான விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. சுலபமாக இணைப்பு கிடைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சில பேர் நம்மளை கேள்வியும் கேட்டிருக்கிறாங்க. ரைட், இப்போ நான் வந்து அடுத்த பாடலுக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரமாக நம்ம யோசிச்சுனே இருக்கோம், அதனால் வந்து இப்போ ஒரு பாடல் கேட்க போகிறோம். வரக்கூடிய இந்த பாடல் வரலாறு படத்திற்காக வரக்கூடியது இந்த பாடல். இந்த பாடல் பார்த்தீங்க அப்படின்னா வரலாறு படத்துலேருந்து இன்னிசை அளபடையே அப்படின்னு வரும். ஏ ஆர் ரகுமானுடைய இசையில் வைரமுத்துவோட கற்பனையில் வரக்கூடிய இந்த பாடல் மகதி மற்றும் சைந்தவி பாடியது.

0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம். யாருங்க? எங்கிருந்து ராஜேஸ்வரி? சுவாமிமலை ராஜேஸ்வரி. ரைட், ஓகே ராஜேஸ்வரி மேடம், போகலாம். முதல் பார்த்தீங்கன்னா நவராத்திரி தொடர்புடைய சொல் மேடம். நவராத்திரிக்கு இது முக்கியமான ஒரு கதாபாத்திரம்னே சொல்லணும் மேடம். இது இல்லைன்னா நவராத்திரி பண்றது ரொம்ப கஷ்டம். அடுத்து பாத்தீங்கன்னா புகழோடு தொடர்புடைய ஒரு சொல். ஆமாமா, பேரு புகழ் இதோடு தொடர்புடைய ஒரு சொல்லு. அப்புறம் பாத்தீங்கன்னா நேர்மையோடு தொடர்புடைய ஒரு சொல். ஆமா,
1: கீர்த்தி.
0: எது கீர்த்தி வரணும்? அப்படி வரல மேடம், நான் கொஞ்சம் வேற மாதிரி யோசிச்சேன் மேடம். யோசிப்பமா? நன்றி நன்றி நன்றி. வணக்கம் பவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: யாருங்க?
2: கும்பகோணம் இஞ்சி கொள்ளை நாலூர் குமார் பேசுறேன் மேடம்.
0: நான் நாலூர் குமார்னு போட்டுக்கிறேன் சார், எனக்கு ஈஸியா இருக்கு குமார் சார். அது
2: சார் சார் என்ன மேடம்?
0: நாலூர் குமார் சார், சொல்லுங்க.
2: புதுநகர்
0: வாங்க சார், வரவேற்கணும் சார். நானூர் குமார் சார், என்ன விடை சொல்லாமே?

0: கோச்சிக்க மாட்டேன் சார். ஓகே சார், கொஞ்சம் லைட்டாக தான் கோச்சிங்கண்ணா. நவராத்திரி தொடர்புடைய சொல் சார், முதலுக்கான குறிப்பு. ரெண்டாவது புகழோடு தொடர்புடைய ஒரு சொல் சார். அப்புறம் மூன்றாவது நேர்மையோடு தொடர்புடையது சார். நேர்மையோடு தொடர்புடைய சொல் வந்து காந்தியடிகள் வழியில் நம்ம யோசிச்சு பார்க்கணும் சார்.
1: புகழோடு
0: சரிங்க சார், அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாம். நன்றி
1: நன்றி
0: நன்றி. வணக்கம் பவத் பாரதி, தமிழ் பண்பலை. சாலி கிராமத்திலிருந்து சாந்தா மேடம், வாங்க மேடம். நாங்க அப்படியே டைமிங்ல ரைமிங்கோட வருவோம், நீங்க வாங்க மேடம்.
2: ரொம்ப நாள் ஆச்சு, லைன் கிடைக்கிறது இல்ல. இன்னைக்கு
0: கேட்சாச்சு மேடம், அப்படியே சொல்லுங்க பாப்போம். பொம்மை மேடம், அதான் மேடம். நவராத்திரியில பொம்மை இல்லாட்டா எங்கிருந்து மேடம் கொலு வைக்கிறது நைட்.
2: நன்றி
0: நன்றி மேடம். அப்படியே பொம்மை சொல்லிட்டீங்க மேடம், அடுத்தது சொல்லுங்க மேடம்.
2: உண்மை
0: உண்மைன்னு நீங்க வச்சிங்களா மேடம்? நான் வாய்மைன்னு வச்சுக்கிட்டேன் மேடம். அதுதான் சொன்னேன்ல, மகாத்மா அவருடைய தொடர்பு படுத்தி பாருங்க, வாய்மைன்னு வரும் மேடம். வாழ்த்துக்கள் மேடம் உங்களுக்கு. அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போம் மேடம். நன்றி நன்றி. வணக்கம் பவத் பாரதி, தமிழ் பண்பலை.
3: வணக்கம் மேடம், சென்னை பெருங்குளந்து வள்ளி பேசுறேன் மேடம்.
0: பெருங்குளந்து வள்ளி, பெருங்குடி
3: பெருங்குடி.
0: ஆமா ஆமா, அது அப்படிதான் மேடம். கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சு மேடம், கோச்சிக்காதீங்க மேடம். பரவாயில்ல மேடம், மன்னிச்சு விட்டீங்க.
3: தக்கையா இருக்குமா அந்த அடிகள் சொன்னீங்களே,
0: என்ன அது? என்ன தக்கையா இருக்கு மேடம்? நவராத்திரி தொடர்புடைய சொல் மேடம். ஒன்னாவது ஒன்னாவது ரெண்டாவது பாத்தீங்கன்னா சிவனுக்கு பிரியம் உள்ள ஒரு நாள் மேடம். அது அன்னைக்கு நம்ம எல்லாரும் கண்ணு விழிச்சு காணிக்கை செலுத்துவோம்.
3: ஆமா.
0: மூன்றாவது வந்து அதான் மேடம், அது கண்டுபிடிச்சிட்டிங்கல்ல. மூன்றாவது பாத்தீங்கன்னா பருத்தினால அப்படி திரித்து எடுக்கப்படக்கூடிய ஒருன்னு விளக்கேற்ற பயன்படுது மேம். அடுத்து நவராத்திரியோட தொடர்புடைய சொல்ல சொல்லுங்க. நவராத்திரியே நானே தான் சொல்லிட்டேன்ல, எனக்கு வேலையே.
3: தேங்க்யூ
0: மேடம், பாய் மேடம், பாய். ஆமாம், கொஷின் அவுட் பண்ணிட்டு நீ என்னத்துக்குமா கேள்வி கேட்குற அப்படிங்கிற மாதிரி பெருங்குடியிலேருந்து வள்ளி சொல்லிட்டு போனாங்க. வித்யா ரவிசங்கர் பெரும்பாக்கத்துலேருந்து, ஆக ஏகப்பட்ட பேர் மெசேஜ். பெரும்பாக்கத்துலேருந்து வனஜா சுந்தர், அவங்கள தொடர்ந்து தாம்பரத்துலேருந்து சுகுணா தேவி, ரெட்டில்ஸ்லேருந்து ஹயாத் பாஷா, மீரா வெங்கட்ராமன், மாலினி தேவி அருணாச்சலம், ராஜம் தோக்குலப்பன், அவங்களும் வந்து சரியான விடைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. ஏழுக்கிணறு தேவா அவங்களும், பத்மா சவுந்தரராஜன், கமலாவரதன், சூரியமூர்த்தி கோவூர்லேருந்து வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. ரெட்டியூஸ்லேருந்து ஹயாத் பாஷா, அவர் வந்து நிறைய விடைகளுக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. மாலை 2 மணிலேருந்து அப்படியே இப்போது 5 மணி வரைக்கும் அப்படியே எப்படி போச்சுன்னு தெரில மேடம், அனைத்து நிகழ்ச்சிகளும் நல்லா இருந்தது அப்படின்னு தீட்டாலும் டிசி ராஜேஷ் அவருடைய பதிவாக இருக்குது. கடகடான முடிச்சிட்டேன் சார், நான் எடுத்துகிட்டு வந்ததெல்லாம் அப்படியே எப்படியாவது இன்றைக்கி மனப்பாடம் பண்ணிடணும்னு யோசிச்சு பண்ணிட்டேன் சார் நான். இங்கே வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முகமது பிலால் அவரை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சுகுணாதேவி, இவங்களும் நிறையா எல்லா கேள்விகளுக்கும் ஏறத்தாழ விடைகளை எல்லாரும் பதிவு பண்ணியிருக்கீங்க. கலீல் அகமத் பொன்னேரியிலிருந்து ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் யூ அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணியிருக்காரு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் உங்களுக்காக நவராத்திரி தொடர்பான சொல் அப்படியே வேடிக்கையாக கொடுக்கப்பட்டு ரொம்ப ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிக்க, கண்டுபிடிச்ச உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் பல பல.
4: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.

அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, 5 மணிக்கு உங்களுக்காக பூந்தென்றல் நிகழ்ச்சி இருக்கு. இந்த பூந்தென்றல் நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குறதுக்காக ஆர்ஜே செங்கமலம் ஷரத் ரெடியாக இருக்காங்க. எந்திரிமானி சீட்டை விடுமா அப்படிங்கிற மாதிரி ரெடியாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.

வணக்கம் நேயர்களே, இது விபத் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இந்த கொண்டாட்டத்தில் நாம் இணைகின்றோம். இன்றைய நிகழ்ச்சி பூந்தென்றலில் பங்கேற்க கேட்க ரசிக்க. ஆம் நேயர்களே, நான் உங்கள் ஆர்ஜே செங்கமலம் சரத். எல்லாருமே நலமாக இருக்கீங்களா? நானும் சூப்பராக இருக்கேன். ஸோ வாங்க, ஆல்ரெடி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் கேட்டு முடிச்சாச்சு. பூந்தென்றல் நிகழ்ச்சியில் நாம் கலந்து பேசலாம். இது பூந்தென்றல்.

0: எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேரம் 5:02 நாற்பது நொடி ஆயிடுச்சு. ஸோ வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பூந்தென்றல் இன்றைக்கி என்னங்க தலைப்பு, நாங்கள் என்ன இன்றைக்கி பேசணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? கண்டிப்பாக உங்களுக்காக நான் தலைப்பு சொல்கிறேன். ஒவ்வொரு நாளுமே நம்ம வந்து மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட ஆசையாகவுமே இருக்கும். ஆனால் நமக்கு எல்லோரும் மகிழ்ச்சி கொடுப்பாங்களா அப்படின்னா அது வந்து கஷ்டம்தான். ஆனால் சில பேர் இருப்பாங்க, சில பேரை பார்த்தாலே நம்ம நட்பு வட்டமாக இருக்கும், எங்கே வேணாலும் இருக்கும். அவங்கள வந்து பார்த்தாலே நம்ம எந்த மாதிரியான விஷயத்த இருந்தாலும் எதுக்காக நம்ம கவலைப்பட்டோம் அப்படிங்கிறதே மறந்துட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடுவோம். அந்த அளவுக்கு அவங்க வந்து சூழல் எப்படி இருந்தாலும் மாற்றி ஒரு நகைச்சுவை உணர்வை வந்து அந்த இடத்துல கொடுத்து அந்த சூழலே கலகலப்பாக வச்சுருந்து மகிழ்ச்சியாக வச்சுருப்பாங்க, நகைச்சுவையோடு வச்சுருப்பாங்க எல்லாத்துக்கும் மேலே. அந்த மாதிரி ஆட்கள் பற்றி தான் இன்றைக்கி நாம் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம், சொல்ல போகிறோம். தன் நகைச்சுவையால் உங்கள் சூழலை மாற்றும் நண்பர் பற்றி நீங்கள் சொல்லலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பர்டிகுலராக ஒருத்தங்க இருப்பாங்களே, சில பேரை பார்த்தா நமக்கு கோபம் வரும், சில பேரை பார்த்தா ஒரு காமாக இருப்போம், சில பேர் பார்த்தோடனே தான் சிரிப்பு வரும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னே நம்மளால் அந்த மேஜிக்கை கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் நம்ம வந்து ரொம்ப ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஹாப்பியாக மாறிடுவோம். ஜோக்ஸ் வாய் திறந்தால் வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியான உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு இருக்கிறாங்களா? வாங்க இன்றைய நிகழ்ச்சியில் சொல்லுங்கள். அவர் சொன்ன ஜோக்கியும் கூட சேர்த்து நீங்கள் சொல்லலாம். தலைப்பை மீண்டும் சொல்லிடுறேன், தன் நகைச்சுவையால் உங்கள் சூழலை மாற்றும் நண்பர் பற்றி சொல்லலாம். ஓகே, சூப்பரான ஒரு பாடல் நாம் கேட்டுட்டு வந்தலாம். ஸ்டார்டிங் பாடலாக பாண காத்தாடி படத்திற்காக சாதனா சர்கம் பாடியது நாம் முத்துக்குமார் எழுதிய பாடலுக்கு இசை யுவன் சங்கர் ராஜா.

0: இது விபத் பாரதி. தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் சேர்ந்து கேட்டுட்டு இருக்கிறோம். கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. ஸோ வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். தன் நகைச்சுவையால் உங்கள் சூழலை மாற்றும் நண்பர் பற்றி சொல்லலாம். உங்களுக்கு வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், இன்றைய காலையிலிருந்து நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேயர்கள் புது நேயர்களுக்கு வழிவிடுமாறு நம்ம அன்போடு கேட்டுக்கிறோம். மற்றொரு நிகழ்ச்சிகள் நீங்கள் கால் பண்ணலாம், நாளைக்கு கால் பண்ணலாம். ஸோ நிறைய நேயர்கள் வந்து கண்டிப்பாக இணைப்பில் ட்ரை பண்ணுவாங்க. அதனால் மீண்டும் வேண்டுகோளாக நாங்கள் வைக்கிறோம். வணக்கம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம், கோயம்புத்தூர்ல இருந்து பார்த்திபன் மேடம். நலமக்கீங்க மேடம்?
0: ரொம்ப சூப்பராக இருக்கும், சொல்லுங்க.
1: அதாவது ரெண்டு விஷயம் மேடம். ஒன்று வந்து என் ஃப்ரெண்டு கூட பேசிட்டே இருக்கும்போது ஒரு வீட்டுக்குள்ள பாம்பு லைட்டா போயிட்டே இருந்தது. அது எதே முழுங்கிட்டே இருக்குது, அது போய் நேர்ந்தது. அப்புறம் அது பார்த்து சொல்லல ரொம்ப நேரம். அப்புறம் பார்த்தா அது வால் பார்த்து போயிட்டே இருக்குது, வால் உள்ள போச்சு நான் பார்த்தேன்டா அப்படின்றோம். அது சிரிச்சுட்டு சொன்னா எனக்கு கோவம் இதாண்டா, அது அவங்க வீட்டுக்குள்ள போய் அப்புறம் சொல்லி அடிச்சு போயிட்டாங்க மேடம். ஒண்ணு வந்து ஒருத்த
0: கவே வந்தா கூட ஒன்னும் இல்லாமன்னு சொல்றவரு.
1: ஆமா சொல்றாரு, அசாண்டா கம்மு இருந்தாரு, வேடிக்கை பாத்துட்டு இருந்தாரு. அது எதை முழுங்கிடுச்சுப்பா, அது பொருவுமே போற அதை பாத்துட்டு இருந்த அப்படின்னு சொல்லி சொல்லி சிரிச்சீங்கடா.
0: அதுவும் அவருக்கு நகைச்சுவையா? சரி, உங்க பேர் சொல்லுங்க மீண்டும். உங்க பேர் மட்டும் சொல்லுங்க.
1: பார்த்திபன்.
0: கோயம்பேடு பார்த்திபன். சரி, நன்றி
1: மேடம்,
0: நல்லா இருக்கும். நன்றி.
1: ஓகே மேடம், நன்றி.
0: வாங்க, யார் வந்து உங்களை ரொம்ப இப்படிப்பட்ட சூழலாக ஒரு ஜோக்கால் எல்லாத்தையும் மாற்றி என்னை சிரிக்க வச்சுருவான், அந்த திறமை எப்படி உங்களுக்கெல்லாம் இருக்குன்றது எனக்கு தெரியல அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது இருக்காங்களா, அவங்கள பற்றி நீங்கள் சொல்லலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வணக்கம், நான் ரெண்டு ஃப்ரெண்ட் ஹயாத் பாஷா, ஜெய்பு நிஷா.
0: சொல்லுங்க.
2: ஆ மேடம், நாங்க வந்து இங்க பஜார்ல வந்து ஷாப் வச்சிருக்கிறோம். நிறைய கஸ்டமர் ஒரு ஒருத்தர் ஒரு மாதிரி ஒரு டென்ஷனா வருவாங்க. அது பக்கத்துல டெலிவரி இந்த டைமுக்கு கொடுக்கறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு மாதிரி டென்ஷனா போயிடுவாங்க. உடனே நண்பர் சொல்லுவாரு, அதெல்லாம் கவலைப்படாதீங்க, நாம வச்சிருக்கிறது பஜார்ல வந்து கடை, அதனால வந்து நம்ம ஜங்ஷன்ல வச்சிருக்கிறோம் கடை, டென்ஷனே ஆகக்கூடாதுன்னு
0: வருது.
2: டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு வருது. பஜார்ல நம்ம வந்து உஜாராதான் இருக்கணும் ரொம்ப. நாலு பேரு நாலு ரகமா இருக்கும், இதுல இது ஒரு ரகம் சொல்லிட்டு போவாங்க, ஜாலியா இருங்க. ஆனா பெரும்பாலும் வந்து எங்கிட்டதான் மேடம் நண்பர்கள் எல்லாம் வந்து அயன் பஷா கிட்ட போனா நல்லா ஜாலியா சிரிப்பாரு. நம்ம கவிதை கவிதை ஜோக் எல்லாம் சொல்லி சொல்லி பழக இல்லையா? அதனால நண்பர்கள் எல்லாம் வந்து எங்கிட்டதான் பெரும்பாலும் வருவாங்க. ஆனா எனக்கு வந்து இது மாதிரி டென்ஷன் இருந்தாலும் அவர் பக்கத்துல வந்து ஜாலியா ஜோக்குங்க, நீ சொன்ன கதையில ஒரு ஜோக்கு சொல்ற அப்படின்னு சொல்லுவாரு. அது மாதிரி ஜாலியா அந்த நேரத்துல அதை மறந்துடுவோம் மேடம் நாங்க.
0: கண்டிப்பா, நன்றி.
2: நன்றி மேடம், நன்றி மேடம்.
0: ஹலோ, வணக்கம்.
3: சொல்லுங்க அம்மா கூட்டதான் செய்ய மாட்டேன், அப்படியே போயிடுவேன். அம்மா திட்டுவாங்க, சாப்பாடு தர மாட்டேன், ட்ரெயின போயிடுவேன். அப்புறம் என் பிரெண்ட் என்னடி ஜாயிட் ஆயிடுது, எப்படி நீ ஜாயிட் ஆயிடுவேன், எனக்கு அப்படியே பயங்கர சிரிப்பு வந்துருங்க மேடம். அதாவது அவன் என் ஃப்ரெண்டு ரொம்ப சிரிப்பா இருக்க கலாய் பையன், என் ஃப்ரெண்ட் எனக்கு பிடிக்கும் மேடம். என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு எப்பவுமே ஜாலியும் சிரிப்பு காட்டுவாருங்க, ஒரு மாதிரி என்ன கூட ஒரு மாதிரி சண்டை வாழ்ங்க என் ஃப்ரெண்ட் வந்து. எனக்கு
0: சரி, ஓகே, நன்றி. தன் நகைச்சுவையால் உங்கள் சூழலை மாற்றக்கூடிய நண்பர் பற்றி சொல்லலாம். இன்றைக்கு நிகழ்ச்சியில் அதுதான் நாம் பேசிகிட்டு இருக்க தலைப்பாக. ஸோ வாங்க கால் பண்ணுங்கள், இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 044 அப்படிங்கிற எஸ்டிடி கோடு சேர்த்து 2952 0853 2839 8781 இந்த ரெண்டு நம்பருக்கும் கால் பண்ணுங்கள். 044 அப்படிங்கிற எஸ்டிடி கோடு சேர்த்து அடுத்ததாக ஒரு பாடல் நாம் கேட்டுட்டு வந்துடலாம். நேருக்கு நேர் அப்படிங்கிற படத்திற்காக ஆஷா மோஸ்லே ஹரிஹரன் பாடியது.

0: நேருக்கு நேர்படுத்திருக்காக ஹரிஹரன் ஆஷா போன்ஸ்லே பாடிய பாடல நாம கேட்டோம். இசை தேவா.
1: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமல்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
2: FM.

0: அம்மன் அருள் நிறையும் நவராத்திரி திருநாள். 9 நாட்கள், 9 திருக்கோலங்கள். அம்மன் வீற்றிருக்கும் திருக்கோவில்களை தேடி ஆன்மீக பயணம். அன்னையின் அருளை சொல்லும் பக்தியும் ஆன்மீகமும் சங்கமிக்கும் நவமணி மாலை. அம்மனை நினைத்து அருளை உணர்ந்து ஆன்மீகத்தை ரசித்து இந்த நவராத்திரியை நவமணி மாலையோடு கொண்டாடுவோம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நவராத்திரி தொடங்கி 9 நாட்களும் மாலை 6:45 மணி முதல் 7 மணி வரை கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. அம்மன் அருள் என்றும் உங்கள் இல்லங்களில் நிறைந்திருக்கட்டும்.
1: அண்ணே, என்னண்ணே பண்ணிட்டு இருக்கிற? ஆபீஸ்க்கு டைம் ஆயிருச்சு, பஸ் ஸ்டாப்ல கொண்டு போய் டிராப் பண்றியா?
2: வந்துடுறோமா.
1: இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்றதுல வேகம் இருக்குது, ஆனா இன்னும் வரலையே.
2: ஒரு 2 மினிட்ஸ் இரு.
1: சைக்கிள்ல வர்றேன், கார் எடுத்துட்டு வருவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் நானு. இந்த சைக்கிள்ல நீ என்னை கூட்டிட்டு போ.

0: விட்டு எப்போ எப்படி டிரா பண்ண போறியோ தெரியல.
1: நீ மட்டும் தானே போக போற, டைமுக்கு கொண்டு போய் விடணும், அவ்வளவுதானே. எரிபொருளை சிக்கனமா பயன்படுத்த வேண்டாவா? நீயே இப்படி பண்ணா எப்படிமா?
0: சரி சரி வா. அண்ணே, ஆபீஸ்ல போயிட்டு நீ சொன்னதெல்லாம் நினைச்சு பார்த்தேன். இயற்கையில கிடைக்கின்றதுக்காக அதை நான் மட்டுமே பயன்படுத்துறது தப்பு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன்னு.
1: சூப்பர்மா, இது நமக்கான சேமிப்பு மட்டும் இல்ல, இந்த நாட்டுக்கான சேமிப்பு, எதிர்கால சந்ததியினருக்கான சேமிப்பு.
0: எரிபொருள் சிக்கனம்
1: என்றென்றும் முக்கியம்.
2: நான் உங்கள் பாடலாசிரியர் பழனி பாரதி பேசுகிறேன். காற்றில் வருவது வானொலி அல்ல, நம் செவிகளை நினைக்கும் தேனொளி. திசைகள் இனிக்க, மனம் சிறகுகள் விரிக்க, கேளுங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
3: இணைந்திருக்கின்றோம், இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 5:20 ஆச்சு, பூந்தன்ற நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். தன் நகைச்சுவையால் உங்கள் சூழலை மாற்றும் நண்பர் பற்றி சொல்லலாம். 1000 நண்பர்கள் இருக்கலாம், ஆனால் இவங்களை பார்த்தோன்னே தான் எனக்கு வந்து மனசு வந்து ஒரு ரெஃப்ரெஷ் ஆகும் அப்படின்னு சொல்லி சில பேருக்காக அந்த மனசு வந்து வெயிட்டிங்கில் இருக்கும். அதுவும் நம்ம ரொம்ப சிரமமாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கிறோம், எதுவும் சொல்ல முடியாத சூழல் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது சில பேரால் அந்த சிச்சுவேஷனே அப்படியே மாறிடும். அந்த மாதிரியான நண்பர்கள் பற்றி சொல்லுங்கள். ஹலோ, வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம்மா.
3: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: நான் திருப்பாச்சூர்ல இருந்து எட்டயபுரம் சிவா. நல்லா இருக்கீங்களா?
3: திருப்பாச்சூர்ல இருந்து எட்டயபுரம் சிவா, சொல்லுங்க.
4: சிவா, அதாவது எனக்கு வந்து காய்கறி கடை ஓனர் ஒருத்தருக்கு, நாங்க பொருள் வாங்கிட்டே இருப்போம். எதனா ஒண்ணு கேட்டா அவர் சிரிக்காம என்ன எங்களை சிரிப்பு வச்சிருக்காரு. நம்ம உண்மை தெரியாது, அவர் சொல்ற வந்து நைஸா சொல்லுவாரு, ஆனா பார்த்தா அவ்வளவு சிரிப்பு இருக்கும், நாங்களே அசந்துப்போம். எப்படிங்க விளம்பரம்? அந்த சிரிப்புக்கு வந்து அந்த கடைக்கு போவோம் பாருங்க. அவரு நாங்க ஒரு கேட்டா அது காமெடி மாதிரி தெரியாது அவர் சொல்றது, அப்புறம் பார்த்து புரிஞ்சு பார்த்தா பயங்கரமா சிரிக்க அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் அவரை சிரிக்கிற அளவுக்கு நாங்க சிரிக்க வச்சிருவோம். அதுதான் வாய்ப்பு
3: நடிக்க போறது அவ்வளவு மகிழ்ச்சியாக தரக்கூடியது.
4: ஆமா, உண்மையிலேயே அந்த அளவுக்கு, அதாவது சில வந்து பார்த்தாலே சிரிக்க வரும், சிலவங்க பேசும்போது சிரிப்பா, அது எப்படி அவங்க?
3: ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம் மேடம், கிழக்கு தமிழ் ராஜசேகர் மேடம்,
3: சொல்லுங்க.
5: 1200 சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இந்த ஆல் இண்டியா ரேடியோ இருக்கு இல்லையா, 101.4, 102.3, இவங்க தான் நண்பர்கள், எனக்கு ஒரிஜினல் நண்பர்கள்.
3: அப்படியா?
5: எந்த கவலை இருந்தாலும் அந்த அந்த நேரத்துக்கு அந்த ஆர்ஜேக்கு எல்லாம் ஒரு இது சொல்றாங்க பாத்தீங்களா, ஒரு ஆறுதல் மாதிரி. அதே அந்த சூழ்நிலை வந்து நகைச்சுவையா மாத்திட்டு பாட்டும் போடுறீங்க கரெக்டா அந்த நேரத்துல.
3: உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆல் இந்தியா ரேடியோ தான்.
5: ஆமா, எப்பவுமே
3: ஊக்கி
5: உள்ளாலும்.
3: சரி, நன்றி. உங்க பேர் மட்டும் சொல்லுங்க.
5: கிழக்கு தாம்பரம் ராஜசேகர் சொன்ன.
3: கிழக்கு தாம்பரம் ராஜசேகர்.
5: ராஜசேகர்,
3: ஓகே, நன்றி.
5: தேங்க்யூ மேடம்.
3: நிறைய நேயர்கள் ஃபேஸ்புக்லேயும் அவங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜ்லேயும் நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். படிக்கிறதுக்கு நான் வெயிட்டிங்கில் இருக்கிறேன்.
6: உங்க வில்லிசை கலைஞர் பாரதி திருமகன் தான் பேசுறேன். வாழ்க்கையே எதுக்குங்க? ரசிக்க, சிரிக்க, இசைக்க, படிக்க, பிடிக்க, எல்லாமே உங்களுக்கு சேர்த்து கிடைக்கணுமா? விவித் பாரதி தமிழ் பண்பலை என்பது ஒரு நிகழ்ச்சி என்றும் சொல்லலாம், ஒரு அமுத சுரபி என்றும் சொல்லலாம். கேட்க கேட்க, எடுக்க எடுக்க, நல்ல விஷயங்களை அன்பா கொட்டித்தரும் குற்றாலம் என்றும் சொல்லலாம். தினசரி கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

நிறைய பேர் சொல்லுவாங்க, பெரும் தலைவர்கள் அதாவது நாட்டுக்காக பாடுபட்டவங்க அவங்களாம் வந்து அவங்களுக்கு பேக் போன் என்னவா இருந்திருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற சூழல்லாம் இருக்காதாம். ஆனால் அவங்களுக்குள்ளார நகைச்சுவை ஃபீலிங் வந்து பயங்கரமாக இருக்குமா, அந்த எப்படிப்பட்ட இறுக்கமான சூழலாக இருந்தாலும் அவங்களுக்குள்ள பேசி ஒரு ஜோக் சொல்லி சிரிக்க வச்சு அந்த சூழலை இலகுவாக்கி அடுத்தது என்ன அப்படி

0: அப்படிங்கிறது பயங்கர சீரியஸான டிஸ்கஷனாக இருந்தாலும் சரி, பெரும்பான்மையான தலைவர்கள்லாம் அப்படின் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சொல்லுலேயே வந்து அவங்களோட ஜோக்ஸ் எல்லாம் சொல்லி அந்த சுச்சுவேஷனே மாற்றிருக்காங்களாம். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து நிறைய படிச்சிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி நமக்கும் நிறைய கஷ்டங்கள் இருக்கும் சில நேரம், ஒன்றுமே நமக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஆனால் ஒரு மென்மையான ஒரு ஜோக்கோ ஒரு நல்ல நண்பன் ஒரு ஜோக் சொல்லி சிரிக்க வச்சா அதுக்கு ஏதாவது ஈடு இணை இருக்குதா? அடுத்த நேயர் யாரு? ஹலோ, வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்மா,
0: சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க.
1: தஞ்சை மாவட்டம் கவுத்தலம் கருப்பூர்ல இருந்து அரியத்து பேசுறேன்.
0: சொல்லுங்க. ஹலோ, உங்க பேர் சரியா எனக்கு கேக்கலங்க, சொல்லுங்க.
1: அரியமுத்து. அரியமுத்து.
0: அரியமுத்து. எந்த ஊர் சொன்னீங்க? தஞ்சை மாவட்டம்.
1: கவுத்தலம் கருப்பூர். ஆமாமா,
0: கருப்பூர்.
1: சொல்லுங்க. பிராக்கெட் போட்டு தான சொல்லுவாங்க.
0: பிராக்கெட் போட்டு சொல்லுவாங்களா?
1: ஆமாமா, ஆமாமா.
0: சரி, இப்ப நீங்க இருக்கிறது எந்த பகுதி?
1: நான் கபிசலத்துக்கு பக்கம் ஒரு 3 கிலோமீட்டர்.
0: சரி, ஓகே, சொல்லுங்க.
1: ஏன்னா கும்போணம் கருப்பூர்னு நினைப்பாங்கன்னு அத நாங்க கபிசலம் கருப்பூர்னு சொல்லிடுறோம்.
0: சரி, ஓகே, சொல்லுங்க, விரைவா சொல்லுங்க.
1: ஏமா, இது நான் கடை வச்சிருக்கேன்ப்பா. வரவங்களா அன்பா பேசி நகைச்சுவையா பேசி கொஞ்சம் வியாபாரம் பண்றது கொஞ்சம்.
0: நீங்க இப்ப ஜோக் பேசி மகிழ்ச்சியா பேசி நீங்க வியாபாரம் பண்ணிடுறீங்க.
1: வியாபாரம் அந்த இது வரவங்கள்ட்ட அன்பா பேசி அவங்க ஒண்ணு சொன்னாங்கன்னா அதை நம்ம மாத்தி பேசி அதுக்கு நம்ம ஒரு திருப்பி.
0: உங்க வியாபாரத்துக்கு நீங்க வந்து நகைச்சுவை டூலா வச்சிருக்கீங்க.
1: ஆமாப்பா.
0: அப்ப உங்ககிட்ட பருப்பு வாங்கினா, உங்ககிட்ட பருப்பு வாங்கினா வர எனக்கு என்ன சொல்வீங்க?
1: என்னமா சொல்லுவா? ஏதாவது என்னமா பருப்பு ஏதாவது எப்படி வேணும்?
0: உங்ககிட்ட இல்லாத பருப்பு கேட்டா என்ன பண்ணுவீங்க?
1: கிடையாதுன்னு தான் சொல்லணும்.
0: கிடையாதுதான் சொல்லுவீங்களா?
1: ஆமாப்பா.
0: சரி,
1: வேற ஜாமா சொல்லுங்க, வேற சாமா சொல்லுங்கம்பாங்க.
0: நீங்க ஜோக் சொல்லி அமுச்சு விட்டுருவீங்க. மகிழ்ச்சி. நன்றி,
1: மிக்க நன்றிம்மா.
2: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமல்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
0: நாம கேட்டுட்டு இருக்கிறது பூந்தென்றல் நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கிறோம். சூப்பரான பாடல்களும் ஜோக்ஸுமாக நேயர்கள்லாம் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. நாங்கள் வந்து எங்களுக்கு எந்த நண்பர் எப்படி சூழலெல்லாம் மாற்றுவார் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப நகைச்சுவையோடு அவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, நாமளும் கேட்டுட்ருக்கோம். ஃபேஸ்புக் பேஜில் நிறைய பேர் வந்து அவங்களோட விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க, அதையும் நம்ம வந்து லைட்டாக படித்து தெரிஞ்சுக்கலாம். நிறைய நேர்கள் வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. ராமகிருஷ்ணன், கோவிந்தராஜன், சாந்தி, ரமேஷ், பொன்னேரி, புண்ணியம்மன் வீடு, வண்ணை கணேசன், இவங்களும் வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. மேலப்பீடு தயாளன், அவங்களும் வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. பிரேம்நாத் அப்படிங்கிற நேயர், என்னுடன் அலுவலகத்தில் பணிபுரிந்தவர், எப்போ பார்த்தாலும் என்னங்க எளிமையாகவே இருக்கீங்க அப்படின்னு நகைச்சுவையாக கூறுவார் அப்படின்னு சொல்லி, பரவாயில்ல அது நகைச்சுவை அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கிறேன். பிரேம்நாத் கோயம்புத்தூர்லேருந்து. ஹைதாமஹி, அவங்க வந்து வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. பொன்னமராவதியிலேருந்து, கும்பகோணம்லேருந்து குமரன் அப்படிங்கிற நேயர், பூந்தென்றல் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. நன்னிலம்லேருந்து அம்பலவாணன், அவங்களும் வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. வீரராகவன் மாதவரம்லேருந்து, அவங்களும் தங்களோட நடைமுறையாக எப்பயும் போடுறது மாதிரி நல்லா சொல்லி, சிரித்து மனமே மகிழ்ச்சி இர அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. செங்கல்பட்டுலேருந்து பன்னீர்செல்வம், அவங்களும் மாலை வணக்கம் போட்டிருக்காங்க. ராமகிருஷ்ணன், கோவிந்தராஜன் அறிவிப்பாளருக்கு வணக்கம், அருமையாக போய்கொண்டிருக்கின்றது நிகழ்ச்சி அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. பிரபாகரன் அப்படின்ற நேயர், குணத்தினாலே எச்சூழலும் சிறப்பாக்கும் மனிதன், குதூகலத்தை மட்டுமே தரும் உயிர் நண்பன் சேகர், கோபம் என்றால் என்ன என்று, டென்ஷன் இது என்று கோர்த்து சொல்லும் திறமையால் கவலை போக்குபம், சிரிப்பினிலே சிந்தனை சேர்க்கும் பண்பாளன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. அந்த மாதிரி நண்பன் கிடைச்சதுக்கு மகிழ்ச்சி அப்படின்னு போட்டிருக்காங்க. மேட்டுப்பட்டி கண்ணன், அவங்களும் வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்கிறாங்க. ராமகிருஷ்ணன், கொழுமகுண்டான், அவங்களும் வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. பொன்னிமன்மேடு வண்ணை கணேசன், காலத்திற்கு ஏற்ற அருமையான தலைப்பே, நண்பன் ராஜேந்திர பாபு அவர் பார்த்தாலே சிரிப்பு, ஒரு நல்ல

காமெடி பண்ணுவார். சோகமாக இருக்கிற நேரத்தில் மன உளைச்சல் நேரத்தில் சரி ஜோக்ஸ் நிறைய சொல்லி என்னை குஷிப்படுத்துவான் அப்படின்னு போட்டிருக்காரு. புரசைவாக்கம் சௌந்தரராஜன் அவங்களும் வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்கிறாங்க. மீரா வெங்கட்ராமன், எங்கள் வீட்டில் என் பெரிய பையன் காமெடியாக பேசுவான், நாங்கள் சிரிச்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்களும் வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. முகமது பிலால் அவங்களும் நிகழ்ச்சிக்கு வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆண்டி மேடம் கார்த்திகேயன், எங்கள் சுற்றி அனைவரும்

0: ஏன் எங்கள் சுற்றி அனைவருமே எப்போதுமே சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு சிரிப்போடு வைத்து கொள்பவர்கள் என்னை வைத்து கொள்வார்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால நான் பேர் குறிப்பிடலை அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ராஜகணேஷ் அவங்க தஞ்சாவூர் மாரியம்மன் கோவில் பைபாஸ்லேருந்து என்னோட கஷ்டமான சூழ்நிலையில் சிரிக்க வச்சு அவன் பேர் மணி, பட்ட பேர் செங்கல், செங்கல் அப்படின்னு சொல்லி நாங்கள் கூப்பிடுவோம். என் வாழ்க்கையில் ரொம்ப சிரிக்க வச்சவன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. ஸோ தொடர்ந்து நிறைய நேரம் ஃபேஸ்புக் பேஜில் போட்டிருக்காங்க. ஆஹா, எல்லாருமே நம்ம வந்து யோசிக்கும் போது பார்த்தேன் எல்லாருக்குமே அந்தளவுக்கு சூழலில் நண்பர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே தெரிஞ்சிக்க முடியுது. ஸோ உங்கள் கூட யார் ஜோக் பண்ணுறாங்க, உங்களை யார் சிரிக்க வைக்கிறாங்க, அவங்கள பற்றி இன்றைய நிகழ்ச்சியில் நீங்கள் ஷேர் பண்ணலாம். நேரம் 5:30.
1: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமல்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.

0: என்ன செல்வா, போன மாசம் மரத்தெல்லாம் வெட்டிட்டு இருந்த, இப்ப பார்த்தா நிறைய மரக்கன்றுகள் நட்டு வச்சிருக்க. அதுவும் தோட்டத்துக்கு நடுவுல இலை தழையெல்லாம் அக்கம் பக்கம் வீட்டுல கொட்டாத மாதிரி.
1: ஆமா அக்கா, மரத்தை வெட்டினதால கொஞ்சம் மனசு சங்கடமா தான் இருந்துச்சு.
0: அது சரி செல்வா, நான் போன தடவை சொன்ன மாதிரி இலை தழை மற்ற காய்கறி பழத்தோள்கள் எல்லாத்தையும் கொட்டுற மாதிரி குழி அமைச்சியா?
1: அதோ பாருங்க, தோட்டத்து கடைசியில 4 அடிக்கு குழிய வெட்டி அதுல இலை தழையெல்லாம் கொட்டி 100 நாட்கள் ஆன உடனே இயற்கை உரம் ஆயிடும். அதை எடுத்து இந்த மரக்கன்றுகளுக்கு போட்டுருவேன்.
0: அதே சமயத்துல முள்ளு செடியா இருந்தா எரிச்சுதான் ஆகணும். அந்த அளவுக்கு அதுல இருந்து வெப்பம் இருக்காது. அந்த சாம்பலையும் இந்த குழியிலேயே போட்டுடு, இயற்கை உரமும் கிடைச்சிரும், நல்ல தரமான காய்கனியும் நமக்கு கிடைக்கும்.
1: அக்கா இன்னொன்னு யோசிச்சேன், மரத்தை வளர்க்கறதுனால கோடை காலத்துல குளிர்ச்சியான காத்து நமக்கு மட்டும் இல்லாம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் கிடைக்கும் இல்லையா?
0: அது இல்லாம செல்வா, நீ செய்யறது மட்டும் இல்லாம உன்னோட கல்லூரியில படிக்கிற பசங்களுக்கும் சொல்லி கொடு, அவங்களும் அவங்கவுங்க வீட்டுல செய்வாங்கல்ல.
1: கண்டிப்பா சொல்லிட்டா போச்சு. இந்த கல்வியும் ரொம்ப முக்கியம் தானே அக்கா.
0: மரம் வளர்த்து மழை பெருக்கி நிலத்தடி நீரை காப்போம்.

0: கண்டிப்பாக லைஃபே ஜாலி தான். நம்ம வந்து ஒரு ஹாப்பினஸ் மைண்ட்குள்ளே வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி பெரியவங்களாம் சொல்லுவாங்க. ஏன்னா மகிழ்ச்சி அப்படிங்கிறது நமக்காக நாம் இருக்கணும் அப்படிங்கிற வெளியிலிருந்து நண்பர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க எல்லா இடத்துலையும். ஆனால் சில நேரம் நமக்கு ஒரு நெருக்கடியாக அவங்கள பார்க்கவே முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கும், மைண்டு மட்டும் வேணும் அப்படின்னு ஏங்கும். அந்த மாதிரியான நேரத்தில் யாராவது ஃபோனில் பேசுனா கூட நம்ம அந்த சுச்சுவேஷன் பயன்படுத்தி நம்ம கவலையெல்லாம் அவங்கக்கிட்ட ஒரு மாதிரி கன்வெர்ட் பண்ணி அவங்க வந்து நமக்கு ஆறுதல் தேறுதல் சொல்லி கடைசியில் நம்மளை வந்து சிரிக்க வைக்கணும் அப்படிங்கிறத வந்து ஒரு பெரிய விஷயமாகவே அவங்களுக்கு டார்கெட்டாக நம்ம கொடுத்துரும். ஆனால் அவங்களுக்கு வர கஷ்டம் அவங்களுக்கு தானே தெரியும். அடுத்த நேயர் யார்? ஹலோ, வணக்கம். வணக்கம்,
1: இனிய மாலை. வணக்கம் மேடம்.
0: வணக்கம். செல்வது யார்?
1: வேளாக்குடி ரமணா சகாதேவன்.
0: வேளாக்குடி ரமணா சகாதேவன், பேரே வித்தியாசமா இருக்குங்க.
1: கும்பகோணத்துல இருக்கு மேடம்.
0: உங்க பேர் கேட்டேன்.
1: என் பேரு ரமணா சகாதேவன்.
0: அதுதான், ரமணா தனியா சகாதேவன் தனியா, ஏதோ படம் பார்த்த மாதிரியே இருக்குது.
1: விஜயகாந்த் படம் பேர் வச்சிரு மேடம், அடமொழியா.
0: விஜயகாந்த் படம் பேரை வந்து அடமொழியா வச்சிருக்கீங்களா?
1: அப்பதான் என் பேரு சொன்னா தெரியும் எல்லாருக்கும்.
0: பாரு, பேர்லயே எல்லாருக்கும் ரீச் ஆயிடணும்ல.
1: நண்பர்கள்
0: பற்றி சொல்லுங்க, ரேடியோ பத்தியும் உங்களை பத்தியுமே சொல்றீங்களே. சரி, ஓகே. உங்களை நீங்கள் எப்படி நீங்கள் உங்களை மகிழ்ச்சியாக வச்சுக்குவீங்க, உங்களை நீங்கள் எப்படி ரெஃப்ரெஷ் பண்ணிக்குவீங்க?
1: எனக்கு கடிஜோக்கு நிறைய தெரியும் மேடம், எல்லாருக்கும் சொல்லுவேன்.
0: சரி, ஒன்று சொல்லுங்களேன்.
1: மூணுக்கும் ஆறுக்கு என்ன மேடம் வித்தியாசம்?
0: மூணுக்கும் ஆறுக்கு என்ன வித்தியாசம்? மூணு தான் வித்தியாசம்.
1: நான் சொல்லட்டுங்களா மேடம்?
0: மூணு தானேங்க வித்தியாசம்.
1: இல்லைங்க மேடம்.
0: இல்லையா? சரி சொல்லுங்க, அதான் ஜோக்காக இருக்கான்னு பார்ப்போம்.
1: மூணு படத்துல தனுஷ் மேடம்.
0: சரி,
1: ஆறு படத்துல சூர்யா மேடம்.
0: மூணு படத்துல தனுஷ், ஆறு படத்துல சூர்யாவா?
1: அதான் மேடம் வித்தியாசம்.
0: உங்க ஊர் ஆறுல பத்தி எல்லாம் சொல்லவே மாட்டீங்க. அதாவது கடிஜோக் சொல்லலாம், இதெல்லாம் கடிஜோக் லிஸ்ட்ல வராது, மன்னிச்சிடுங்க. வணக்கம்.
2: ஹலோ. ஹலோ, வணக்கமும் வாழ்த்துக்களும் மேடம். எம்டி ரவிச்சந்திர, எஸ் நகர்,

0: அம்பத்தூர் மேடம்.
1: எம்டி ரவிச்சந்திரன், எஸ்வி நகர், அம்பத்தூர். சொல்லுங்க.
0: ஆ மேடம், அங்கே எங்கள் ஃபுட்பால் கிரவுண்டாண்ட ஒருத்தர் இருக்கார் மேடம். அது ஒருத்தர் வந்தோடனே சொல்லுவார், வா வா வா, இந்த இடத்துல உனக்கு செலவு வைக்கணும் அப்படின்னு. சிலை உயிரோடு இருக்கிறவங்களுக்கு இதை வைக்கக்கூடாதுல்ல. கொல்லுன்னு சிரிப்பாங்க மேடம். அது மாதிரி ஒரு 100 ஜோக் அடிப்பார். ஒன்று வந்து சிலதெல்லாம் பிரச்சாரம் பண்ணலாம், வயிறு வலிக்க சிரிக்கணும் அவ்வளோதான். அது மாதிரி என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒருத்தர் தூங்கிட்டு இருந்தேன். வந்து என்ன தூங்கிக்கிறான், ஜுரம் என்ன பட்டு பட்டுன்னு வாயிலாச்சு, ஏந்திரும் எந்த வயசுல என்ன ஜுரம் அப்படின்னாரு. ஒரு அவருக்கு சிரிச்சோம். ஒன் அவர் படுத்துட்டு இருந்தேன் மேடம். அம்மா வந்து ஜுரம் படுத்துட்டுக்கிறான் ரவி அப்படின்னு. அவர் வந்து என்ன இரும்பு சாப்பிட்டா கூட கரையிற வயசுல போய் ஜுரம் படுகிறேன் நீ அப்படின்னாரு.
1: படுக்க கூடாது நீங்க.
0: இன்னைய வரலாம் சிரிச்சுட்டு இருக்கேன் மேடம்.
1: சரிங்க, நன்றி.
0: நன்றி, வாழ்த்துக்கள் மேடம்.
1: நன்றி. ஸோ எல்லாருமே வந்து சூப்பராக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. கூட இருக்கிற நண்பர்கள் மெயின் ரோல் ப்ளே பண்ணுறாங்க. சில பேர் எனக்கு நானே நண்பன், நான் வந்து நானே பேசி நானே என்ன மகிழ்ச்சியாக வச்சுக்குவேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் பாசிபிளாக கண்டிப்பாக நம்ம வந்து நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறோம் அப்படிங்கிறது. ஆனால் திடீர்னு யாராவது சின்ன வயசுலலாம் நண்பர்கள் இருப்பாங்க, ஸ்கூல்லன்னா அவ்வளோ பேர் இருப்பாங்க. ஸ்கூலில் ஜோக்குக்கெலாம் பஞ்சமே கிடையாது. நம்ம எப்படி போனாலும் மிஸ்ஸுக்கிட்ட அடியே வாங்கிட்டு வந்து உட்காந்தாலும் அடுத்த செகண்டு சிரிக்க வச்சு மறுபடியும் போய் மிஸ்ஸுக்கிட்ட அடி வாங்கி வச்ச கதைகள் ஏராளம் இருக்கும்.

இணைந்திருக்கின்றோம் பூந்தென்றல் நிகழ்ச்சியில். நேரம் 5:41:30 ஆயிடுச்சு. ஃபேஸ்புக் பேஜில் நிறைய நேயர்கள் அவங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. முகமது பிலால் அவங்க வந்து வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆண்டி மேடம், கார்த்திகேயன், என்னை சுற்றி நண்பர்கள் எப்போதுமே சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் என்னை வச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பாக்யராஜ் கத்திரிப்புலம் அவங்க வந்து பூந்தன்ற நிகழ்ச்சி விறுவிறுப்பாக போய்கொண்டிருக்கின்றது, அருமையாக இருக்குது மேடம், நன்றி அப்படின்னு போட்டிருக்காங்க. தீட்டாளம்லேருந்து டி சி ராஜேஷ், நகைச்சுவை என்பது மனிதர்களை சிரிக்க வைக்கும், மகிழ்ச்சியை தரும், மன அழுத்தத்தை போக்கும் ஒரு முக்கிய கலை வடிவமாகும். மன அழுத்தம் குறைய சிரிப்பு மன உளைச்சலை நீக்கி உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் அப்படின்னு சொல்லி, கடினமான சூழல்களில் இந்த மாதிரியான நகைச்சுவைகள் தான் நம்மளை வந்து மகிழ்ச்சியாக வச்சிருக்கும், கடக்க உதவும் அப்படின்னு போட்டிருக்காங்க. கேம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் அவங்களும் வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. சுரேஷ், நிகழ்ச்சி தந்த வானொலிக்கு அன்புடன் வாழ்த்துக்கள். கும்பகோணம் பாலக்கரையிலேருந்து சுரேஷ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆற்காடு சாத்தூர் ரமேஷ், ஈஸ்வரி, நிகழ்ச்சிக்கு மாலை வணக்கம் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. கலீல் அகமது அவங்க வந்து வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்கிறாங்க. பால ஜெயச்சந்திரன், நல்ல தலைப்பு கொடுத்து அனைவரையும் ஊக்கப்படுத்தும் நிகழ்ச்சி தொகுப்பாளருக்கு மாலை வணக்கம் அப்படின்னு போட்டிருக்காங்க. பிரபாகரன், நான் குழந்தை கொரநாட்டு கிருப்பூர்ஜி பிரபாகரன், இனிய மாலை வணக்கம் மேடம், எனது கடையில் நம்ம கணிக்கு ஒரு சில நேரங்கள் நகைச்சுவாய் பேசுவது வழக்கம், அது கிண்டலாக பேசுவது மோட்டார் ஓடவில்லை என்பார்கள், மோட்டார் சிகிச்சை ஆன் பண்ணிங்களா என்று நான் கேட்பேன். சில நேரங்களில் சிரிப்பு வரும், சில நேரங்களில் கோபமும் எனக்கு வருங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. கேம் கார்டன் எம்ஜி செல்வகுமார், எனது அருமை நண்பர் புரசேவாக்கம் சௌந்தரராஜன் அவர்கள் எந்த நேரத்திலும் சிலேடையாகவும் நகைச்சுவையாகவும் பேசும் திறமை கொண்டவர். அவ்விடத்தில் செல்பேசியில் பேசினாலே கவலைகள் பறந்து போயிடும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சிவராம் நாகராஜன் அவங்களும் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் போட்டிருக்கிறாங்க. பொன்னேரி கலீல் அகமது, பாடல்கள் அருமை அப்படின்னு போட்டிருக்காங்க. புரசேவாக்கம் சௌந்தரராஜன், எங்கள் நண்பர்கள் சோர்வாய் இருக்கும் பட்சத்தில் கேம் கார்டன் செல்வகுமார் அவங்க வந்து நகைச்சுவையாக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. கொடிக்கால் பாளையம் ஷாஹுல் ஹமீத் அவங்க வந்து வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. சிவசுப்பிரமணியம் குத்தாலம்லேருந்து, தன் நகைச்சுவையான நகைச்சுவையால் என் சூழலை மாற்றும் நண்பர், என்னுடன் படித்த குருமூர்த்தி அதை நகைச்சுவையால் மாற்றிடுவார், எதையுமே அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நிறைய நேர்கள் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பற்றி போட்டிருக்கிறாங்க. எந்த இடமா இருந்தாலும் எல்லாருக்குமே கண்டிப்பாக நமக்கு உதவுற நண்பனை விட இந்த மாதிரி நம்மளை வந்து ஒரு ஜோக் சொல்லி சிரிக்க வச்ச சூழல் மாற்றுற நண்பரும் அதற்கு இணையானவர் தான். அடுத்து ஒரு பாடலை கேட்டுட்டு வரலாம். ஆள வந்தான் அப்படிங்கிற படத்திற்காக வரக்கூடிய பாடல். ஸ்டேடியோன், இது விபத் பாரதி, தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். கமல்ஹாசன் மகாலட்சுமி ஏற்பாடியது. வைரமுத்து எழுதிய பாடலுக்கு இசை சங்கர் இசான் லைக்.

0: அம்மா சொல்ற மகன்கிட்ட,
1: மகனே உனக்கு ஒரு பெண் பார்த்துள்ளேன், மணந்தால் அவளை மணக்க வேண்டும்.
2: என்ன ஜோக்கே சொல்லடா.
1: அவள் முத்து முத்தாக சிரிக்கிறாள், மூக்கு மொழியுமாயிருக்கிறாள்.
0: மகன் சொன்னானா?

0: ஆள வந்தான் அப்படிங்கிற படத்திற்காக அந்த சூப்பரான பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். இணைந்திருக்கிறோம் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இணைந்து கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நேயர்கள்லாம் வந்து நிறைய பகுதிகளிலிருந்து கால் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக வரக்கூடிய நேயர் யார் எங்கேருந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு எந்த நம்பரில் கால் பண்ணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். 0444 அப்படிங்கிற செடி கூட சேர்த்து 2952058532389871 இந்த நம்பருக்கு வாங்க கால் பண்ணுங்க. ஹலோ வணக்கம். வணக்கம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் மேடம். கும்பகோணம் மனோகரன் பேசுறேன்.
0: கும்பகோணம் மனோகரன் சொல்லுங்க.
1: ஜோக் சொல்றேன் மேடம்.
0: ஜோக் சொல்ல சொல்லல, நம்ம ஜோக் சொல்லக்கூடிய நண்பர்களை பத்தி தான் நம்ம கேட்கிறோம். உங்களுக்கு சொல்வாங்க இல்லையா, சுத்தி உள்ளவங்க வந்து ஜோக் அடிச்சு உங்களை மகிழ்ச்சியா வச்சிருப்பாங்க இல்லையா.
1: ஆமா, அவரு என் ஃப்ரெண்டு ஒருத்தரு, ஞானக வேல்னு ஒருத்தர் வந்து எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டா இருந்தாரு. அவர் வந்து என்கிட்ட ஒரு ஜோக்கு சொல்றேன் அப்படின்னாரு. என்ன ஜோக்கு சொல்லுங்க அப்படின்னு. அப்ப வந்து அவர் சொன்னாரு, ஒரு 3 பெண்கள் பேசிக்கிட்டாங்களாம் வந்து, என்னடி கல்யாணம்லாம் அனுப்பிச்சு நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களான்னு ஒருத்தர் ஒருத்தர் கேட்டுக்கிட்டாங்களாம். அப்போ ஒரு பொண்ணு சொன்னா, டிரைவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தப்பா போச்சு அப்படின்னாங்களாம். ஏன்னு கேட்டா உடனே உள்ள போங்கிறாரு எப்ப பார்த்தாலும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே நீ எப்படி இருக்க அப்படின்னு, நான் பாட்டியார கல்யாணம் பண்ணிக்கிட்டு தப்பா போச்சு அப்படின்னு இருக்கு அப்படின்னு உடனே ஏதாச்சும் ஒண்ணு சொன்னா உடனே பெஞ்சு மேலே ஏறிடுன்னு சொல்றாரு.
0: பெஞ்ச் மேலே சொல்லி
1: பெஞ்சு மேலே ஏறி நில்லுன்னு சொல்றாரு. நீ எப்படி இருக்க அப்படின்னு உடனே, நான் வக்கீல கல்யாணம் பண்ணிக்கிட்டு தப்பா போனுச்சு அப்படின்னு சொல்றாங்க. கேட்டவனே அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஆமா நான் எது சொன்னாலும் இது சட்டப்படி குற்றம் அப்படிங்கிறாரு, எது கிடைச்சாலும் அப்படின்னு சொன்னாராம். அதை சொன்னவனே எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. இதெல்லாம் இங்கேந்திர எடுக்கிற அப்படின்னு நான் கேட்டேன். அவன் சொன்னா, இது மாதிரி நான் எல்லாத்தையும் படிக்கிறது, எல்லாத்தையும் செல்லுல பாக்குறது தான் இதெல்லாம் அப்படின்னா. அந்த மாதிரி அந்த ஒவ்வொரு ஜோக்கு சொன்னா கூட நமக்கு வந்து மனச வந்து அது என்ன சோகமா, நான் அப்புறம் சோகமா இருந்தா கூட அந்த ஜோக்கு வந்து அப்படியே நம்மள மாட்டிடுது.
0: கண்டிப்பா.
1: அதனால நண்பர்களோட அடிக்கடி நம்ம வந்து ஜாலியா இருக்கணும், அப்படித்தான் நல்லா இருக்கும்.
0: சரி, நன்றி
1: நன்றி.
0: ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம் வணக்கம். சரி, நேயர்கள் வந்து ஜோக் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைமும் எடுத்துடுறாங்க. நான் ஒரு ஜோக் சொல்கிறேன், என்னையும் வந்து நீங்கள் அடிக்காமல் இருந்தால் சொல்கிறேன். என்னங்க, நான் புக்கை பார்த்து மைசூர் பாக் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு வந்து மனைவி வந்து கணவர்கிட்ட சொல்கிறாங்களாம். அதுக்கு அந்த புக்கிலே இன்னொரு சொல்யூஷனும் இருக்கா தேடு அப்படிங்கிறாரு. அவர் என்ன தேடியிருப்பார் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, நான் விடை சொல் வந்து முடிக்கும் போது நான் சொல்கிறேன், உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா பார்க்கலாம். இல்லை இப்போ சொல்லிட்டோமா, அந்த புக்கில் செங்கல் உடைக்கிற சுற்றி அதெல்லாம் எங்கேயாவது கிடைக்குமா, பார்த்து வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களா. நீங்கள் கண்டிப்பாக என்ன அடிக்க மாட்டீங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் வந்து நான் சொல்கிறேன். நிறைய பேர் அவங்களோட கஷ்டங்கள்லாம் கண்டிப்பாக மனசில் இருக்கும். அதுக்காகவே ஒரு நண்பர் எங்கே இருந்தாலும் இருப்பார், இது உலகம் முழுக்க பரவி இருக்கின்றது. அதனால் எல்லாருமே மகிழ்ச்சியாக இருங்க, ஸ்டே டியூண்டாக இருங்க. 6 மணிக்கு பக்தி மாலை தரும் பாடல்கள் கேட்கலாம். நேரம் 5:54, 40 ஆயிடுச்சு. நாம் இதுவரை இணைந்திருந்தோம் பூந்தென்றல். நிகழ்ச்சி நிறைவாக வரக்கூடிய பாடல் அவ்வை சண்முகி அப்படிங்கிற படத்திற்காக

கமல்ஹாசன் சுஜாதா பாடியது வாலியேற்றிய பாடலுக்கு இசை தேவா. அந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய பூந்தென்றல் நிகழ்ச்சி. 6 மணிக்கு கேட்கலாம் பக்தி மாலை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அன்பு நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம் சொல்றது ஆர்ஜி ரேகா ஆனந்த். நிலையத்தில் நேரம் 6 மணி. பக்தியும் அன்பும் கொண்டு இதயபூர்வமாக கடவுளை ஜெபிக்கும்போது எங்கும் எதிலும் வெற்றி உண்டாகும் என்கின்றனர் ஆன்றோர். எண்ணங்கள்தான் வாழ்க்கை. நம்பிக்கையுடன் கூடிய பிரார்த்தனைகள் எந்த நேரத்திலும் பலம் தரும். இந்த மங்களம் பொங்கும் மாலை நேரத்தில் இறைவனின் துதிப்பாடும் பாமாலைகள் வலம் வரவிருக்கும் இந்த நிகழ்ச்சி.

துர்க்கை, கொற்றவை, காளி என பல்வேறு திருநாமங்களால் போற்றப்படும் அம்பிகை துர்க்கா தேவியாக காட்சி தந்து அருள் புரியக்கூடிய நாள் நவராத்திரி மூன்றாம் நாளான இன்று. இந்நாளில் நிகழ்ச்சியின் முதலில் அம்பிகையை போற்றி வரும் பாடல்.

அகிலம் போற்றும் கல்யாணி சதுர்வேத ரூபவாணி, வினயகற்ற வருவாயினி சதுர்வேத ரூபவாணி, வினயகற்ற வருவாயினி பாதுகாத்தருள்வாயினி, பண்டாசுரனை வெல்வாயினி பாதுகாத்தருள்வாயினி, பண்டாசுரனை வெல்

பெண் மமுதூட்டி அவய கரம் நீட்டி அணைக்கின்ற அன்னபூரணி. நெஞ்சுக்கு நீதியும் கோடுக்கு வாழுமாய் நிறைகின்ற ஜெய்பவானி. நெஞ்சு

அலை என்ற தரம் கொண்டு கதிருக்கும் நிலவுக்கும் அருள் புரியும் மாகடலும் நீயே. நிலவென்ற பெயர் கொண்டு விளைவாகி உயிர்கட்கு அமுதூட்டும்

ஸ்ரீ காஞ்சி காமாட்சி திரைப்படத்திற்காக டாக்டர் சிர்கழி எஸ் கோவிந்தராஜன் மற்றும் குழுவினர் பாடிய பாடல் கேட்டோம். வாலி இயற்றிய பாடல் இசை கே எஸ் ரகுநாதன். நிகழ்ச்சியில் அடுத்து சுந்தரமூர்த்தி நாயனார் திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பாடிய பாடல் இது. பாடலுக்கு இசை எஸ் எம் சுப்பையா நாயுடு.

102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் இல் இறை சிந்தனை நம் நெஞ்சில் நிறைய இசை பாமாலைகள் வளம் வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. நிலையத்தில் நேரம் 6:10. நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்கவிருக்கும் பாடல் கந்தன் கருணை திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி, சூலமங்கலம் ராஜலட்சுமி மற்றும் ரேணுகா பாடியுள்ளனர். கே வி மகாதேவன் இசையில்.

0: கீழ்வானம் சிவக்கும் இந்த திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடலை கேட்டோம். கண்ணதாசன் இயற்றிய பாடல் இசை எம் எஸ் விஸ்வநாதன்.
1: அம்மன் அருள் நிறையும் நவராத்திரி திருநாள். 9 நாட்கள் 9 திருக்கோலங்கள். அம்மன் வீற்றிருக்கும் திருக்கோவில்களை தேடி ஆன்மீக பயணம். அன்னையின் அருளை சொல்லும் பக்தியும் ஆன்மீகமும் சங்கமிக்கும் நவமணி மாலை. அம்மனை நினைத்து அருளை உணர்ந்து ஆன்மீகத்தை ரசித்து இந்த நவராத்திரியை நவமணி மாலையோடு கொண்டாடுவோம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நவராத்திரி தொடங்கி 9 நாட்களும் மாலை 6:45 மணி முதல்

7 மணி வரை. கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. அம்மன் அருள் என்றும் உங்கள் இல்லங்களில் நிறைந்திருக்கட்டும்.

பக்தி மாலையில் தொடர்ந்து உத்தமபுத்திரன் திரைப்படத்திற்காக பி லீலா பாடிய பாடல் இது. டி கே சுந்தரவாத்தியார் இயற்றிய பாடல், இசை ஜி ராமநாதன்.

பக்திமாலை நிகழ்ச்சியில் தொடர்ந்து முப்பெரும் தேவியர் திரைப்படத்திற்காக வாணி ஜெயராம் பாடிய பாடல் இது. புலமைப்பித்தன் இயற்றிய பாடல் இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

பக்திமாலை நிகழ்ச்சியின் நிறைவாக அகத்தியர் திரைப்படத்திற்காக டி கே கலா பாடிய பாடலை கேட்கலாம். பாடலை இயற்றியவர் பூவை செங்குட்டுவன், இசை குன்னக்குடி வைத்தியநாதன்.

0: நேர்கள் இதுவரை கேட்டது பக்தி மாலை. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாலை 6:30 மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். தலைப்புச் செய்திகள். தேசிய பாதுகாப்புக்கு ராணுவ படையினரும் அறிவியல் நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். மத்திய இணையமைச்சர் பதவியை டாக்டர் எல் முருகன் ராஜினாமா செய்துள்ளார். தமிழகத்தில் 4724 செவிலியர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாக மாநில

0: செவிலியர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். அதிக விலைக்கு வெளிச்சந்தையிலிருந்து மின்சாரம் வாங்குவதற்கான தமிழக அரசின் நடவடிக்கைக்கு திமுக, அஇஅதிமுக, தேமுதிக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தேசிய பாதுகாப்புக்கு ராணுவ படையினரும் அறிவியல் நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் தேசிய ராணுவ கல்லூரியில் பயிற்சி மேற்கொண்டவர்களுடன் கலந்துரையாடிய அவர், நாட்டின் பாதுகாப்பில் நவீன தொழில்நுட்பத்தின் பங்கு இன்றியமையாதது என்று கூறினார். சைபர் பாதுகாப்பு, விண்வெளி தொழில்நுட்பம், உயிரி தொழில்நுட்பம் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசின் ஆராய்ச்சி மேம்பாட்டு புத்தாக்க திட்டத்தின் கீழ் பாதுகாப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கூறினார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அறிவியல் மற்றும் தேசிய பாதுகாப்பில் பயன்படுத்தப்பட்டு வருவதாக திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்தார். மத்திய இணையமைச்சர் பதவியை டாக்டர் எல் முருகன் ராஜினாமா செய்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அவர் அனுப்பியுள்ள கடிதத்தில், திரு நரேந்திரமோடியின் தலைமையின் கீழ் பாரத மாதாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சேவையாற்றியது தன் வாழ்வின் மிகப்பெரிய கௌரவமாக கருதுவதாக குறிப்பிட்டுள்ளார். 2029 மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு அடிமட்ட அளவில் களப்பணி ஆற்றவும் கட்சித் தொண்டர்களுடன் இணைந்து செயல்படவும் தமிழகத்தில் பிஜேபியை வலுப்படுத்துவதற்கும் முழு நேரமாக ஈடுபடுத்திக் கொள்ள விரும்புவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். முதலில் தேசம், அடுத்ததாக கட்சி, இறுதியாகவே சுயநலம் என்று தாம் கருதுவதாகவும் தமது பதவி விலகல் கடிதத்தில் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் 4724 செவிலியர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நேர்மையான முறையிலும் வெளிப்படைத் தன்மையுடனும் செவிலியர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார்.
1: மருத்துவத்துறை கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்தும் விதமாக மாநிலம் முழுவதும் 4724 செவிலியர்களுக்கான பணி நியமன ஒவ்வொரு செவிலியர்கள் அந்தந்த மாவட்ட நலசங்கங்கள் மூலமாக தொகுப்புதியத்தின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்று பணி நியமன ஆணை பொருத்தம் விழா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் திட்டத்தை ஆரம்பிச்சு வச்சோம். ஒவ்வொரு செவிலியர் பணியிடங்களும் முற்றிலும் நேர்மையான முறையில் வெளிப்படையான முறையில் எந்த ஒரு சிபாரிசும் இல்லாம நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறோம். இங்க பெறப்பட்ட விண்ணப்பங்கள் பார்த்தீங்கன்னா 48828 பெறப்பட்டன. விண்ணப்பங்களை பரிசீலித்து காஞ்சிபுரம் மாவட்டம் மட்டும் 201 செவிலியர் பணியிடங்கள்
0: மார்பக புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சேலத்தில் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு மாணவர்கள் பின்னோக்கி நடைப்பயணம் மேற்கொண்டனர். இதில் கலந்து கொண்ட தனியார் மருத்துவக் கல்லூரி டீன் டாக்டர் செந்தில்குமார், 95% மார்பக புற்றுநோய் சிகிச்சை மூலம் குணப்படுத்த முடியும் என்று கூறினார்.
2: 1:28 விகிதத்துல வந்து பாத்தீங்கன்னா விமன் வந்து பிரஸ்ட் கேன்சர் பாதிக்கப்படுறாங்க. சென்னை போன்ற ஒரு மெட்ரோ சிட்டிஸ்ல 1:22 இருக்கு. இது எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னா நம்மளுக்கே தெரியாம இது பாதிப்பை வந்து உடம்புல வந்து உருவாக்கிடும். இது கியூர் பண்ண முடியுமா? 95% கியூர் பண்ணிடலாம். முன்னாடி நம்ம வந்து அறிகுறியில வந்து கண்டுபிடிச்சு அதுக்கு சிகிச்சை கொடுத்தனா நம்ம வந்து கியூர் பண்ணிடலாம். லைஃப் வந்து சேவ் பண்ணலாம், பிரஸ்ட் சேவ் பண்ணலாம், எல்லாமே நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாம நம்ம வந்து இந்த நோயிலிருந்து விடுபடலாம்.
0: மார்பக புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இந்த நடைப்பயணம் மேற்கொண்டதாக இதில் பங்கேற்ற மாணவி வித்யாஸ்ரீ தெரிவித்துள்ளார்.
3: மார்பக புற்றுநோய் பத்தி எந்த பெண்களுக்குமே ஜாஸ்தியா தெரியறதே இல்ல. சோ அதை பத்தி நாங்க விழிப்புணர்வு பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்கோம். இந்த ஒரு பிரஸ்ட்ல உங்களுக்கு எந்த சேஞ்சஸ் இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கட்டியோ இல்ல பஸ்லிக்கேஜோ இந்த மாதிரி என்ன இருந்தாலும் நீங்க தயக்கப்படாம, இல்ல எனக்கு இந்த மாதிரி அதுவும் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க, இது ஃபர்ஸ்டே நீங்க கண்டுபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமாவே கியூர் பண்ணிடலாம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
4: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மின்சாரத்தை அதிக விலைக்கு வெளிச்சந்தையிலிருந்து வாங்குவதற்கான தமிழக அரசின் நடவடிக்கைக்கு திமுக, அஇஅதிமுக, தேமுதிக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. திமுக தலைவர் திரு மு க

0: ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஒரு யூனிட்டுக்கு 35 ரூபாய் கொடுத்து வெளிச்சந்தையிலிருந்து மின்சாரம் வாங்குவதற்கான தமிழக அரசின் முயற்சியை குறை கூறியுள்ளார். கடந்த ஆட்சியில் குறைந்த விலைக்கு மின்சாரம் வாங்கிய ஒப்பந்தங்களை ரத்து செய்துவிட்டு தற்போதைய அரசு நாட்டிலேயே மிக அதிக விலைக்கு மின்சாரம் வாங்கப்போவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஒரு யூனிட் மின்சாரம் வாங்க அதிக விலையில் ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது ஏற்கனவே கடன் சுமையில் சிக்கியுள்ள தமிழக மின்சார வாரியத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கூறியுள்ளார். யூனிட் ஒன்றுக்கு 35 ரூபாய் என்ற மிக அதிக விலையில் மின்சாரத்தை கொள்முதல் செய்வதற்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது அதிர்ச்சி அளிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். தேமுதிக பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தனியாரிடம் ஒரு யூனிட் மின்சாரத்தை 35 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய அவசியம் என்ன என்று வினவியுள்ளார். தசரா பண்டிகையை ஒட்டி தெற்கு ரயில்வே சிறப்பு ரயில்களை இயக்கவுள்ளது. தாம்பரத்திலிருந்து வரும் வெள்ளிக்கிழமை இரவு 11 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் ஞாயிற்றுக்கிழமை காலை 7:45 மேற்குவங்க மாநிலம் சத்ராகாச்சி சென்றடையும். வரும் வெள்ளிக்கிழமை காலை 6:15 போதனூரிலிருந்து புறப்படும் சிறப்பு ரயில் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 1:30 பரௌனி சென்றடையும். நாளை காலை 7:40 போதனூரிலிருந்து புறப்படும் சிறப்பு ரயில் மறுநாள் இரவு 8 மணிக்கு கரக்பூர் சென்றடையும். கரக்பூரிலிருந்து நாளை மறுநாள் இரவு 11 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் சனிக்கிழமை காலை 8:45 சென்னை எழும்பூர் வந்தடையும். தமிழக கடலோர மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: அடுத்த 2 நாட்களில் தென்மேற்கு பருவமழை நாடு முழுவதும் இருந்து முழுவதுமாக விலகுவதற்கான சூழல் உருவாகி வருகிறது. அதே நேரத்தில் தென்னிந்தியாவில் வடகிழக்கு பருவமழை தொடங்கவும் சாதகமான சூழல் ஏற்படுகிறது. தெற்கு சிறிலங்கா கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சியிலிருந்து மத்திய வங்கக்கடல் பகுதிகள் வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று தமிழக கடலோர மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் நாளை முதல் அக்டோபர் 19 வரை தென் தமிழக பகுதிகள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வட கடலோர தமிழக மாவட்ட பகுதிகளில் மிதமானது முதல் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இன்று நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கும் நாளை மிதமான மழைக்கும் வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் தலைமையில் கல்வி அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது. தென்காசி மாவட்டத்தில் சுமார் 4 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு மாநில அமைச்சர் டாக்டர் ராஜீவ் இன்று வழங்கினார். தஞ்சாவூரில் சர்வதேச பேரிடர் அபாய குறைப்பு தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திருமதி ரேவதி தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலையில் பிரதமரின் மேற்கூரை சூரியமின் திட்டத்தின் மூலம் வீடுகளில் மேற்கூரைகளில் சோலார் பேனல் அமைப்பதற்கான விழிப்புணர்வு முகாம் இன்று நடைபெற்றது. அஞ்சல் துறை சார்பில் சென்னை தெற்கு கோட்ட அளவிலான வாடிக்கையாளர் குறைதீர்ப்பு முகாம் வரும் 27 தேதி நடைபெறவுள்ளது. சென்னை பெருநகர மாநகராட்சி பகுதிகளில் ஒருமுறை பயன்பாட்டு நெகிழிப் பொருட்களின் தடை அமலாக்கத்தை கண்காணிப்பதற்கான சிறப்பு பணிக்குழுவின் 3வது கூட்டம் மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தலைமையில் இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 16-21, 21-19 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் நாட்சுகி நிடாயிராவை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 22-20, 21-19 என்ற செட் கணக்கில் பிரான்சின் ஆண்ட்ரே மிர்கலை வென்றார். ரஞ்சிக் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தமிழகத்திற்கு எதிரான 3வது நாள் ஆட்ட நேர இறுதியில் ராஜஸ்தான் 2வது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 81 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய பாதுகாப்புக்கு ராணுவ படையினரும் அறிவியல் நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். மத்திய இணையமைச்சர் பதவியை டாக்டர் எல் முருகன் ராஜினாமா செய்துள்ளார். தமிழகத்தில் 4724 செவிலியர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். அதிக விலைக்கு வெளிச்சந்தையிலிருந்து மின்சாரம் வாங்குவதற்கான தமிழக அரசின் நடவடிக்கைக்கு திமுக, அஇஅதிமுக, தேமுதிக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி. தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம்.

அம்மன் அருள் நிறையும் நவராத்திரி திருநாள். 9 நாட்கள் 9 திருக்கோலங்கள். அம்மன் வீற்றிருக்கும் திருக்கோவில்களை தேடி ஆன்மீக பயணம். அன்னையின் அருளை சொல்லும் பக்தியும் ஆன்மீகமும் சங்கமிக்கும் நவமணி மாலை. அம்மனை நினைத்து அருளை உணர்ந்து ஆன்மீகத்தை ரசித்து இந்த நவராத்திரியை நவமணி மாலையோடு கொண்டாடுவோம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நவராத்திரி தொடங்கி 9 நாட்களும் மாலை 6:45 முதல் 7 வரை கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. அம்மன் அருள் என்றும் உங்கள் இல்லங்களில் நிறைந்திருக்கட்டும்.

0: பேர் என்ன?
1: உங்கள் குரல், உங்கள் கருத்து, உங்கள் திறமை இப்போது நேரடியாக ஒலிக்கப் போகிறது. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நம்முடைய நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடலையும் திறமையையும் வெளிப்படுத்த வாய்ப்பு வேண்டுமா? அப்படியானால் உடனே நோட் பண்ணுங்க. நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 295-20-853, மற்றொரு எண் 283-89-871, 044 என்ற எண்ணை முன் இணைப்பாக பயன்படுத்தவும். உங்கள் குரல் ஒலிக்கட்டும், தமிழகம் கேட்கட்டும். நேயராக இருந்த நீங்கள் நிகழ்ச்சியின் நட்சத்திரமாகலாம். உங்களது அழைப்புக்காக ஆவலுடன் காத்திருக்கிறது விவித் பாரதி தமிழ் FM.
2: நேயர்கள் இணைந்திருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஆம் நேயர்களே, இது வித் பாரதி, தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நேயத்தில் நேரம் 6:45. நேயர்கள் இனி கேட்கலாம் நவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சி நவமணி மாலை இசை சொற்பொழிவு.
2: அன்னையின் அருளை நம் உள்ளங்களில் நிறைக்கும் நவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சி நவமணி மாலை.

இந்த இரண்டு நாட்களும் துர்கையினுடைய மேன்மையை பார்த்தோம் இல்லையா? துர்கை எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கான்னு பார்த்தோம், பிரணவத்தினுடைய பொருளாவே இருக்கான்னு பார்த்தோம். இந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய துர்கை எங்கெங்கெல்லாம் இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான பெருமை. தமிழ்நாட்டில் பெரும்பாலும் துர்கை சந்நிதி சிவாலயத்தில் சுவாமி சந்நிதியினுடைய வடக்கு சுற்றுல வடக்கு நோக்கி அமைஞ்சிருக்கும். அது மாத்திரமில்ல, இலங்கை யாழ்ப்பாணம் தெல்லிப்பழை அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு துர்கை பகுதியில் உள்ள ரொம்ப அற்புதமான திருக்கோவில் இருக்கு. இலங்கையினுடைய புகழ்பெற்று விளங்கிய தங்கம்மா அப்பாக்குட்டி அப்படிங்கிறவர் இந்த துர்கா பீட்டத்தை நிர்மாணித்தார்கள். அதே மாதிரி பராஞ்சேரி அப்படிங்கிற திருத்தலத்துல துர்காதேவி சயனக்கோலத்துல இருக்கா. நம்ம வழக்கமா சயனக்கோலத்துல துர்கையை பார்க்க மாட்டோம் இல்லையா, இந்த பராஞ்சேரிங்கிற திருத்தலத்துல துர்காதேவி படுத்த சயனக்கோலத்துல காட்சி கொடுக்கறா, கிடந்த கோலத்துல. இந்த தலம் திருநெல்வேலி தாழையூத்து வரித்தடத்துல கங்கை கொண்டானுக்கு பக்கத்துல இருக்கு. பருத்தியூருங்கிற ஊர் கொஞ்சம் பழக்கமானது நமக்கெல்லாம். பருத்தியூருக்கு மேற்கே குடமுருட்டி ஆறினுடைய வடக்கரையில துர்காச்சேரி அப்படிங்கிற கிராமமே இருக்கு. பேர்லயே துர்கை இருக்கா. அங்க உள்ள துர்கை பரமவரப்பிரசாதி. கும்பகோணத்துக்கு பக்கத்துல உள்ள பழையாறை மற்றும் பட்டீஸ்வர துர்கைகள், விஷ்ணு துர்கைகள், பழையாறை துர்கை எட்டு திருக்கரங்களோட காட்சி கொடுக்கிறா. அதே மாதிரி மயிலாடுதுறைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சேந்தமங்கலம், நனிப்பள்ளி, புஞ்சை இந்த தலங்கள் எல்லாம் துர்கை சந்நிதி ரொம்பவும் புகழ் வாய்ந்தது. சேந்தமங்கலத்துல துர்கை சுயம்புவாக வந்தவள் அப்படின்னு கொண்டாடப்படுகிறாள். வைத்தீஸ்வரன் கோவில்ல இருந்து மணல்மேடு போற வழித்தடத்துல வாழ் ஒளிர்ப்பு தூர் அப்படிங்கிற ஒரு திருத்தலம் உண்டு. ஒளிரும் வாழேந்திய தேவியினுடைய கோவில் இருக்கக்கூடிய இந்த தலத்தை துர்க கோயில் அப்படின்னு தான் சொல்வார்கள். வாழ் ஒளிர் புத்தூர் அப்படிங்கறதே தற்காலத்துல திருவாளப்புத்தூர் அப்படின்னு வந்தது. அது ஆக்சுவலி வாழ் ஒளிர் புத்தூர் அப்படிங்கிறது. ஏன்னா துர்கையினுடைய மேன்மையை கொண்டாடும் விதமாக ராமர் வழிபட்ட துர்கை சந்நிதி வேதாரண்யம் கோடியக்கரையில இன்னைக்கும் நம்ம தரிசனம் பண்ணலாம். கும்பகோணம் பழைய பேருந்து நிலையத்திற்கு பக்கத்துல ரவுகால துர்கையம்மன் திருக்கோவில் சிறப்பு வாய்ந்தது. இங்க ரவுகால வழிபாடு ரொம்ப சிறந்த வழிபாடாக கொண்டாடப்படுகிறது. தமிழ்நாட்டுல பல்லவர் ஆட்சி காலத்துல துர்கை வழிபாடு சிறப்பாக நடைபெற்றது. மாமல்லபுரம் ஆதிவராகர் குகை, மகிஷாசுரமர்தினி மண்டபம், சிங்கவரம் திருக்கோவில் இந்த ஸ்தலங்கள்ல எல்லாம் துர்காதேவி மகிஷாசுரமர்தினியாக காட்சி கொடுக்கிறார். மாமல்லபுரத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சாலவன் குப்பம் கிராமத்துல உள்ள புலி குகை துர்கைக்காகவே கட்டப்பட்டது என்று பல்லவருடைய வரலாறு மிக அழகாக கட்டிய முறைக்கிறது. உயிருமானவள் துர்கா, உடலும் மானவள் உலகமானவள் துர்கா, எந்தன் உடமையானவள் பயிருமானவள் துர்கா, படரும் கும்பவள் பண்பு பொங்கிட என்றும் பழுத்த துர்கை.

தமிழ்நாடு ஆந்திரா எல்லையில் இருக்கக்கூடிய மத்தூர் மகிஷாசுர மர்தினி மிகவும் பிரபலமானவர். ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் உள்ள ஒரு குன்றின் மீது மல்லிகார்ஜுனர் கோவில் இருக்கு. அந்த திருக்கோவில் உள்ள கனக துர்கை ரொம்ப பிரசித்தமானவள். அந்த பகுதியில் பெண்களுக்கு கனக துர்கை அப்படின்னா பேரே வைப்பார்கள். அதை சுற்றி ஆதிசங்கரர் இங்கே ஸ்ரீசக்கர பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். மெங்களூரிலிருந்து 25 கல் தொலைவில் இருக்கக்கூடியது கட்டில் அப்படிங்கிற திருத்தலம். அம்பிகை லிங்க வடிவத்தில் காட்சி அளிக்கக்கூடியது ஒரு தனிய சிறப்பு, எங்கேயுமே பார்க்க முடியாது. அம்பிகை துர்கை வடிவத்தோட பண்டாசுரனை வதம் பண்ணிவிட்டு இங்க லிங்க வடிவில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறார். அதுதான் அந்த கோவிலினுடைய ஐதீகம். இது ரொம்ப வித்தியாசமானதும் கூட. கர்நாடக மாநிலத்தில் மைசூர் பகுதியில் பாதாமிக்கு வடக்கே உள்ள ஜகோலேயில் அழகான துர்கை கோவில் இருக்கு. சாளுக்கிய வம்சத்து அரசர்கள் இந்த துர்காதேவியை வழிபட்டார்கள்னு கொண்டாடுகிறார்கள். இந்த கோவில் தாராசுரம் ஐராவதேஸ்வரர் திருக்கோவில் மாதிரி ரொம்ப அற்புதமான கோவில். துர்கையினுடைய பெயரால் அமைஞ்ச தொழில் நகரம் எது? இப்படி ஒரு கேள்வி கேட்டால் நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வரக்கூடியது துர்காபூர். ரொம்ப பிரசித்தம், துர்கையோட பேர்லேயே ஒரு தொழில் நகரம். இங்கே உறையக்கூடிய துர்கையை நாடே அறியும் இல்லையா? துர்கை கல்மனத்தையும் இரும்பையும் உருக்கக்கூடிய இயல்பு கொண்டவள்ங்கிறதுனால எக்கினுடைய உறுதியை போன்ற உறுதி கொண்டவளாம்.

தன்னை வழிபடக்கூடிய அடியவருக்கு எக்கு போன்ற மன உறுதி கொடுத்துருவா. அவன் சளைக்கவே மாட்டான். ஒரு துர்கையை வழிபடக்கூடிய பக்தன், அவருடைய பெயரால விளங்கக்கூடிய இந்த துர்கா போல் உருக்கு தொழிலுக்கு உகந்ததாக இருக்கக்கூடியது பொருத்தம் தானே. குருவுமானவள் துர்கா குழந்தையானவள், குலமுமானவள் எங்கள் குடும்பதே.

காசியில துர்காதேவிக்கு சந்நிதி இருக்கு தெரியுமோ? முற்காலத்துல அங்க உயிர் பலி கொடுக்கப்பட்டது ஆதிசங்கர் அந்த முறையை மாற்றி சாந்தமான வழிபாடுகள் நடத்த வழிவகுத்த. அதே மாதிரி டில்லி ராமகிருஷ்ணாபுரத்துக்கு பக்கத்துல துர்காவாடிங்கிற ரொம்ப அற்புதமான கோவில், துர்கையினுடைய சின்ன கோவில் அங்கேயும் இருக்கு. நம்ம மயிலாப்பூர்ல கபாலீஸ்வரர் வெள்ளீஸ்வரர் திருக்கோவில்ல துர்கை சந்நிதியில பக்தர்கள் செவ்வாய்க்கிழமையில திரளாக கூடி வழிபடுகிறார்கள் இல்லையா? அதே மாதிரி பெண்கள்லாம் ரவு கால வேளையில அர்ச்சனை பண்ணி எலுமிச்ச மாலையை அணிவித்து துர்கைக்கு எலுமிச்சம்பழத்திலேயே விளக்கேற்றக்கூடிய வழிபாடு ரொம்பவும் பிரசித்தமானது. இப்படி 7 வாரங்கள் நடத்தி அவர்களுடைய பிரார்த்தனைகள்லாம் நிறைவேற்றுகிறார்கள். இப்படி இந்த நவராத்திரியினுடைய முதல் 3 நாட்கள் துர்கையை வழிபடும் போது இன்றைய தினம் துர்கை எங்கெங்கெல்லாம் விற்றிருக்கிறாள் என்று பார்த்தோம். இப்ப அவளுடைய அருளால இன்றைய சந்நிதி, இன்றைக்கு நாம் தரிசிக்க போகிற கோவில் எது? நாம் இன்னைக்கு தரிசனம் செய்யக்கூடிய கோயில் அம்பிகையினுடைய அருளால திருவொற்றியூர் வடிவுடை அம்மன். அன்பான மெய்யன்பர்களே, பிரபஞ்சத்தினுடைய கால கணக்க மனுஷ அறிவால அளவிட முடியுமா என்ன? பல கோடி யுகங்கள் தோன்றி வளர்ந்து அழிஞ்சு மீண்டும் தோன்றக்கூடிய இந்த சுழற்சியில பிரளயங்க கூடிய ஊழிக்காலத்துல உலகமே நீர்ல மூழ்கி அழியும். நம்முடைய புராணங்கள் சொல்லக்கூடிய ஆதி ரகசியமா இருக்கு. அப்படி ஒரு மகா பிரளயத்துல உலகமே பேரலையில சிக்கி இருள மூழ்கிய போது தன்னிடத்துல அடைக்கலம் புகுந்த பிரம்மதேவனையும் வேதங்களையும் காப்பாத்துறதுக்காக சிவபெருமான் ஒரு குறிப்பிட்ட இடத்த மட்டும் பிரளய நீர் தீண்டாதவாறு விலகி செல்லுமாறு கட்டளையிடுறார். ஊழி வெள்ளம் அஞ்சி ஒதுங்கி சென்ற அந்த புண்ணிய பூமி வேற எதுவும் இல்லை, இன்று சென்னையினுடைய வடக்கே அமைந்திருக்கக்கூடிய திருவொற்றியூர். வெள்ளம் ஒற்றி ஒதுங்கி நின்னதுனால அதுக்கு ஒற்றியூர் அப்படின்னு பேர் வந்தது. இந்த ஆதிபுரியில காலத்தை வென்று நிற்கக்கூடிய அருள்மிகு தியாகராஜ சுவாமி சமயத்தை வடிவுடையம்மன் திருக்கோவில் ஒரு சாதாரண செங்கல் கருங்கல் கட்டடம் இல்லை, அது அண்ட சராச்சரங்களுடைய சூக்ஷ்மங்கள்ல உறங்கக்கூடிய ஒரு பெட்டகமாக ஒளிர்கிறது. இந்த கோவிலினுடைய ஒவ்வொரு துகளும் ஒவ்வொரு தூணும் ஒரு சிலிர்க்க வைக்கக்கூடிய வரலாற்றை சொல்லும். ஆகா, இவ்வளவு பெருமையா அப்படின்னு. தீண்டப்படாத மண் சுயம்பு இங்க ஆதிபுரீஸ்வரர். சிவபெருமான் மனிதர்களால செதுக்கப்பட்டவர் இல்ல, சுயம்பு பிரளயத்திலிருந்து உலகத்தை காக்கிறதுக்கு ஒரு பெரிய அக்னி புழம்பாக தோன்றி பின் சிவலிங்கமாக குளிர்கிறார் ஈசன். ஆனா அது கருங்கல் லிங்கம் இல்ல, அது மாபெரும் புற்று மண். இன்னைக்கும் கருவறையில விட்டிருக்கக்கூடிய மூலவரான ஆதிபுரீஸ்வரர், அதாவது சுவாமிக்கு எழுத்தறியும் பெருமான், புற்று மண்ல ஆனவர். அதனால இவருக்கு தண்ணீர் அபிஷேகம் கிடையாது. ஆண்டு முழுக்க அவருக்கு ஒரு பெரிய கவசத்தை போட்டு மூடப்பட்டிருப்பார். கார்த்திகை மாசம் பௌர்ணமியை ஒட்டின 3 நாட்கள் மட்டும்தான் ஈசனுக்கு கவசம் திறக்கப்பட்டு புனுகு சட்டம் சாத்தப்படும். அந்த 3 நாட்கள்ல எந்தவித அலங்காரமும் இன்றி ஆதிகாலத்து மண்புற்றாக காட்சியளிக்கக்கூடிய சிவபெருமான தரிசிக்கிறது 7 ஜென்ம பாவத்தை போர்க்கக்கூடியது. இப்போ நம்ம நவராத்திரி நாயகியாம் வடிவுடை அம்மனுடைய பெருமையை பார்ப்போம். இவ இங்க ஞானத்தினுடைய ஒட்டுமொத்த உருவமா இருக்கா. உலகமே உறங்கினாலும் ஒரு அம்மாவோட கண்ணு மட்டும் தம் பிள்ளைகளுக்காக முழிச்சே இருக்கும் இல்லையா? அது மாதிரி இந்த பிரபஞ்ச உயிர்களை காக்கு துடிக்கக்கூடிய நம்முடைய கருணை தாயவ. சக்தி வடிவங்கள்ல இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தின்னு 3 உண்டு இல்லையா? இதுல திருவொற்றியூர் வடிவுடைய அம்மன் ஞான சக்தியினுடைய முழு உருவம். நம்ம நேற்றைய தினம் பார்த்தோம் மேலூர்ல உள்ள திருவுடையம்மன் இச்சாசக்தி. திருவொற்றியூர் வடிவுடையம்மன் இன்றைக்கு பார்க்கிறோமே ஞான சக்தி. நாளைக்கு பார்க்கக்கூடிய திருமுலைவாயில் கொடியுடையம்மன் பார்க்க போறோம், அவ கிரியாசக்தி. இந்த மூவரையும் ஒரே நாள்ல குறிப்பாக வெள்ளிக்கிழமை அல்லது பௌர்ணமி நாள்ல தரிசிக்கிறது வாழ்வினுடைய சகல சௌபாகியங்களையும் முக்தியையும் தரக்கூடிய அபூர்வமான பெருமை வாய்ந்தது வடிவுடையம்மன். வடிவுனா என்ன? பேரழகு இல்லையா? அண்டங்களை காக்க இன்றவள் அழகே உருவாய் அன்பே வடிவமா நிக்கிறாளாம். அவருடைய சந்நிதிக்குள்ள போகும் போதே நம்மளை அறியாம ஒரு மெல்லிய அதிர்வு உடம்பு முழுக்க பரவும்.

0: அத சொல்ல முடியாது, உணரதான் முடியும். அவ யாராம்? வடிவுடையம்மனுடைய கருணைக்கு சாட்சி நம்முடைய வடலூர்ல சத்தியஞான சபையை நிறுவின ராமலிங்க அடிகளார், வள்ளலார் தான். தன்னுடைய இளம் வயசுல தினமும் சென்னையில ஏழு கிணறு பகுதியிலேருந்து திருவற்றியூருக்கு நடந்தே போவார். நடந்து போய் வடிவுடையம்மனை தரிசிப்பார். ஒரு நாள் அவர் கோவிலுக்கு போறதுக்கு ரொம்ப காலதாமதமாச்சு. நடுநிசி, கோவில் நடைகள்லாம் சாத்தப்பட்டு விட்டேன்னா கடுமையான பசி, நாள் முழுக்க எதுவும் சாப்பிடலையே, சாப்பிடலை, அம்மாவை தரிசிக்க முடியாத வலி. அப்படியே கோவில் மண்டபத்திலேயே சோர்வோடு படுத்துக்க, அப்போ ஒரு அற்புதம் நடந்தது. வள்ளலாருடைய அன்னி வடிவத்தில் வந்து ஒரு பெண் அங்கே நிற்கிறா. தன் கையில் இருந்த உணவு பாத்திரத்தை திறந்து, பசிக்கிறதாப்பா, இந்தாப்பா சாப்பிடு அப்படின்னு கையாலேயே அமுதத்தை ஊற்றுறா. பசி தீர்ந்து வள்ளலார் கண்விழிச்சு பார்த்த போது அங்கே அன்னி இல்லை, சாக்ஷாத் அந்த வடிவுடையம்மனே நேரில் வந்து தன்னுடைய பசியை தீர்த்ததை பார்த்து அப்படியே கதறுகிறார். தன்னுடைய திருவருட்பால ரொம்ப அழகா, பசித்த போதளித்த அமுது செய்வித்தாய், அமுதம் பருகியோர் இன்பம் நான் படைத்தேன், உன்னை என் இரு கண்மணி என கண்டேன் உருகிறார். அப்படியே தெள்ளிய அமுதூரவர் தெள்ளமுதே வடிவுடை மாணிக்கமேன் அவர் பாடிய தெய்வமணி மாலை ஒவ்வொரு வரியிலையும் அந்த தாயினுடைய கருணையை நமக்கு சொல்லும். அது மாத்திரமில்ல, சுந்தரருடைய காதல் சாத்தியப்பட மகிழமரம் தெய்வீக திருவிளையாடல் நிகழ்த்தியதே அது திருவற்றியூர் தான். நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், சுந்தரமூர்த்தி நாயனார்னா திருவற்றியூர் மகிழமரம், அது இங்கேதான். இப்படி எத்தனையோ பெருமைகள் இங்கே உண்டு. மாபெரும் அடியவரானாலும் கொடுத்த வாக்க மீறினா இயற்கை தன்னுடைய தண்டனையை காக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த திருவற்றியூர் ஒரு உண்மை ஸ்தலம். அதுக்கு குடையாக இருந்த இந்த மகிழமரம் சாட்சி. இப்படிதான் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய சரித்திரத்துல இந்த திருவற்றியூருக்கு தனி பெருமை உண்டு. பட்டினத்தாருக்கு முக்தி பெருநிலை கிடைச்சது இந்த க்ஷேத்திரத்துல. மண்ணுக்குள்ள மறைஞ்ச மாபெரும் செல்வந்தர் காவிரி பூப்பட்டினத்துல கப்பல் வியாபாரம் செய்து குபேரனுக்கு நிகரான பணத்தோடு இருந்தவர் திருவெண்காடர். அவர்தான் பிற்காலத்துல எல்லாத்தையும் துறந்து பட்டினத்தார் ஆனார். பாடுறார் இல்லையா, காதற்று ஊசியும் வாராது காணும் கடை விழுக்கே அப்படின்னு. ஊர் ஊராக போய் இங்க கடற்கரையில மாடு மேய்க்கக்கூடிய சிறுவர்களோடு சிறுவனா மாறி விளையாடி கொண்டிருக்க ஒரு குழியை தோண்டி இதுக்குள்ள என்னை மூடி விடுங்கள்னு சொல்லி ஜீவசமாதி ஆறார். இப்படி இந்த அம்மனுடைய பெருமையை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆதிபுரீஸ்வரரையும் வடிவுடைய அம்மனையும் இந்த மகிழமரத்தையும் அவசியம் இந்த நவராத்திரிக்குள்ள போக முடிகிறதோ இங்க நம்மளுடைய காதுல கேட்டுக்கொண்டே ஒரு கணம் கண்ணமூடி தரிசிப்போம். பல ஜென்மத்து புண்ணியங்கள் உங்களை தேடி வருவதை உங்கள் ஆன்மா சிலிர்த்து உணரும்.
1: இதுவரை இசை சொற்பொழிவு நிகழ்த்தியவர் யூஇ சிந்துஜா, கதா சிந்து. நேயர்கள் கேட்டது நவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சி நவமணி மாலை. நவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சி கேட்டோம். நவமணி மாலை இசை சொற்பொழிவு. நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம்.

நிலையத்தில் நேரம் 7 மணி. இதுவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 திரைகானத்தில் இணையவிருக்கிறோம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரக்கூடிய பாடல் நீ சிரித்தால் நான் சிரிப்பேன் படத்திற்காக வரக்கூடிய பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடலுக்கு இசை ஷியாம், மலட்டூர் விஸ்வநாதன் இயற்றிய பாடல்.

0: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி. தமிழ் பண்பலை 101.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. நிலையத்தில் நேரம் 7:10.
1: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: வும்
1: ஒருவர் வாழும் ஆலயம் படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது இளையராஜாவின் இசையில்.

இசையமுதமா இதுவரை வளம் பெற நாம் கேட்டு ரசித்தோம் திரைகானம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 7:15 செய்திகள்.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். இந்தியா செக் குடியரசு இடையே பாதுகாப்புத்துறையில் ஒருங்கிணைந்து செயல்பட முடிவெடுத்துள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ரயில்வே கடந்த மாதத்தில் 135 மில்லியன் டன் சரக்குகளை கையாண்டு சாதனை படைத்துள்ளது. இந்திய கடலோர காவல்படையில் நவீன இலகுரக ஹெலிகாப்டர்

0: ஹெலிகாப்டர் CG-875 இணைக்கப்பட்டுள்ளது. பல்கேரியாவிற்கு அருகே கருங்கடல் பகுதியில் இரண்டு கப்பல்கள் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. மலேசியா சூப்பர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துஷார் சுவீர் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியா செக் குடியரசு இடையே பாதுகாப்புத்துறையில் ஒருங்கிணைந்து செயல்பட முடிவெடுத்துள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செக் குடியரசு துணை பிரதமர் திரு கரேல் ஹாவ்லேசிக்குடன் ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் அடிப்படையில் ராணுவ தளவாடங்கள் வடிவமைக்கப்படும் என்றார். இருநாடுகளுக்கு இடையேயான உறவுகள் வரலாற்று மற்றும் கலாச்சார அடிப்படையில் மேம்பட்டுள்ளதாக அவர் கூறினார். உலகளாவிய அமைதிக்கும் பாதுகாப்புக்கும் இந்தியாவும் செக் குடியரசும் ஒருங்கிணைந்து செயல்படும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார். நான்கு நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள திரு கரேல் ஹாவ்லேசிக் பெங்களூரு மும்பை தொழில் நிறுவன தலைவர்களுடன் கலந்துரையாடவிருக்கிறார். மத்திய இணையமைச்சர் பதவியை டாக்டர் எல் முருகன் ராஜினாமா செய்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அவர் அனுப்பியுள்ள கடிதத்தில், திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் பாரத மாதாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சேவையாற்றியது தம் வாழ்வின் மிகப்பெரிய கௌரவமாக கருதுவதாக கூறப்பட்டுள்ளார். 2029 ஆண்டு மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு அடிமட்ட அளவில் களப்பணியாற்றவும் கட்சி தொண்டர்களுடன் இணைந்து செயல்படவும் தமிழகத்தில் பிஜேபியை வலுப்படுத்துவதற்கும் முழு நேரமாக ஈடுபடுத்திக் கொள்ள விரும்புவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். முதலில் தேசம், அடுத்ததாக கட்சி, இறுதியாகவே சுயநலம் என்று தாம் கருதுவதாகவும் தமது பதவி விலகல் கடிதத்தில் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டிருக்கிறார். ரயில்வே கடந்த மாதத்தில் 135 மில்லியன் டன் சரக்குகளை கையாண்டு சாதனை படைத்துள்ளது. ரயில்வே வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த மாதத்தில் சரக்குகளை கையாள்வதில் 6.14% வளர்ச்சியடைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. உணவு தானியம் கையாள்வதில் 25% வளர்ச்சியும், நிலக்கரி சரக்கு போக்குவரத்தில் 9% வளர்ச்சியும், சரக்கு பெட்டகம் கொண்டு செல்வதில் 10% வளர்ச்சியும் அடைந்துள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது. இந்திய கடலோர காவல்படையில் நவீன இலகுரக ஹெலிகாப்டர் CG-875 இணைக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் ரத்னகிரியில் இன்று நடைபெற்ற விழாவில் இந்த ஹெலிகாப்டர் இணைக்கப்பட்டது. மேற்கு கடலோர பகுதியில் இந்திய கடலோர காவல்படையின் திறனை மேம்படுத்தும் பணியில் இந்த ALH-MK3 ரக ஹெலிகாப்டர் பயனுள்ளதாக அமையும். இந்த நவீன ஹெலிகாப்டரில் ரேடார், இயந்திர துப்பாக்கிகள் பொருத்தப்பட்டுள்ளன. மகாராஷ்டிரா உள்ளிட்ட நாட்டின் மேற்கு பகுதியில் கடல்சார் பாதுகாப்புக்கு இது வழிவகை செய்யும். கடலோர காவல்படையின் ரத்னகிரி 831 ஸ்குவாட்ரனில் மேலும் 4 ALH-MK3 ரக ஹெலிகாப்டர்கள் இணைக்கப்பட உள்ளன. 2000 ரூபாய்க்கு மேலான யுபிஐ வணிக பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் செலுத்தும் முறை தீபாவளிக்கு பிறகு அமல்படுத்தப்பட உள்ளதாக தேசிய பண பரிவர்த்தனை ஆணையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த ஆணையம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இதற்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என கூறியுள்ளது. தனிநபர் மற்றொரு நபருக்கு மேற்கொள்ளும் யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு எந்த கட்டணமும் செலுத்தப்பட மாட்டாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடைபாதை வியாபாரிகள் உட்பட சிறு வியாபாரிகள் மாதத்தில் 1 லட்சம் ரூபாய் வரை கட்டணம் இல்லாமல் யுபிஐ பரிவர்த்தனை செய்யலாம் என்றும் அந்த அறிக்கையில் மேலும் கூறப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் வரைவு வாக்காளர் பட்டியலில் திருத்தங்கள் மேற்கொள்வதற்கான கடைசி தேதி வரும் 26 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்த மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ், தேர்தல் ஆணையம் இதற்கான கடைசி தேதியை நீட்டித்ததாக கூறியிருக்கிறார். இந்த புகார்கள் மீது வரும் நவம்பர் 10 வரை நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் நவம்பர் 16 வெளியிடப்படும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். அனைத்து வாக்காளர்களும் வரைவு வாக்காளர் பட்டியலை பார்வையிட்டு திருத்தங்கள் இருப்பின் தேர்தல் ஆணையத்தை அணுக வேண்டும் என்றும் திரு தேவேந்திர பட்னாவிஸ் அறிவுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்து

0: உள்ள நிலையில் அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. நீடித்த வளர்ச்சி மற்றும் சமூக மேம்பாட்டை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சில்.
1: சரக்கு மற்றும் சேவை வரி கடந்த 2017 July 1 அமல்படுத்தப்பட்டது. நாட்டின் வரி சீர்திருத்தத்தில் இது முக்கிய மைல்கல்லாகும். மத்திய மற்றும் மாநில அரசுகளின் வரிகளை ஒருங்கிணைத்து கொண்டுவரப்பட்ட சரக்கு மற்றும் சேவை வரி மூலம் ஒரே நாடு ஒரே வரி என்ற இலக்கு எட்டப்பட்டுள்ளது. இதன் மூலம் நாட்டில் ஒருங்கிணைந்த வரி நெறிமுறை கொண்டுவரப்பட்டுள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சிலின் பரிந்துரைகள் வரி செலுத்துபவர்களுக்கு பயனுள்ளதாக அமையும். கடந்த ஆண்டு வரை 5%, 12%, 18%, 28% ஆகிய 4 நிலையாக இருந்த சரக்கு மற்றும் சேவை வரி தற்போது 5% மற்றும் 18% என்ற 2 நிலையாக மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. புதுதில்லியில் இன்று நடைபெற்ற ப்ளூம்பர்க் பொருளாதார மாநாட்டில் உரையாற்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, சரக்கு மற்றும் சேவை வரி மூலம் நாட்டின் வரி வசூல் எளிதாக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற 58வது சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சில் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், சரக்கு மற்றும் சேவை வரி தொடர்பான வழக்குகளை பதிவு செய்வதற்கான உச்சவரம்பை 5 கோடி ரூபாயாக உயர்த்துவதாக தெரிவித்துள்ளார். கடந்த 9 ஆண்டுகளில் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற பிரதமரின் தொலைநோக்கு பார்வை மூலம் பொருளாதார வளர்ச்சியடைய பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.
0: பல்கேரியாவிற்கு அருகே கருங்கடல் பகுதியில் 2 கப்பல்கள் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த கப்பலில் 15 மாலுமிகள் பயணித்ததாக பல்கேரிய பிரதமர் ருமேன் ராதேவ் தெரிவித்துள்ளார். இதில் 5 பேர் காயமடைந்ததாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த தாக்குதலில் 1 கப்பல் நீரில் மூழ்கியதாக அவர் கூறியிருக்கிறார். ரஷ்ய தூதரை அழைத்து இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிக்கப் போவதாக பல்கேரியா கூறியுள்ளது. மேலும் இத்தகைய தாக்குதலை தடுக்க நேட்டோ படையின் உதவியை கேட்கப் போவதாகவும் பல்கேரியா கூறியிருக்கிறது. இந்த ட்ரோன் தாக்குதல் குறித்து ரஷ்யா எந்த தகவலும் வெளியிடவில்லை. பாகிஸ்தானில் மனித உரிமை மீறல்கள் நடைபெறுவதாக கூறி பலூச் தேசிய இயக்கம் ஜெர்மனி நாட்டின் ஹானோவரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது. பலூச்சிஸ்தான் மாகாணத்தில் ராணுவப் படையினர் பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த போராட்டம் நடத்தப்பட்டது. பாகிஸ்தான் பஞ்சாப் மாகாணத்தில் பயணியர் ரயில் விபத்துக்குள்ளானதில் 6 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 40க்கும் மேற்பட்டோர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். விளையாட்டுச் செய்திகள். மலேசிய சூப்பர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தஷர் சவீர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-15, 21-18 என்ற செட் கணக்கில் சக நாட்டு வீரர் பாரத் ராகவை வென்றார். சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் கடந்த மாதத்திற்கான சிறந்த கிரிக்கெட் வீரராக இந்திய அணித்தலைவர் சுப்மன் கில் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் தொடரில் சிறப்பாக விளையாடி ரன் குவித்த சுப்மன் கில் 5வது முறையாக சிறந்த வீரராக அறிவிக்கப்பட்டுள்ளார். சிறந்த மகளிர் கிரிக்கெட் வீராங்கனையாக இந்திய அணியின் ஷஃபாலி வர்மா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஆசிய விளையாட்டு கிரிக்கெட் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்று இந்தியாவின் சார்பில் சிறப்பாக விளையாடிய ஷஃபாலி வர்மா சிறந்த வீராங்கனையாக அறிவிக்கப்பட்டுள்ளார். டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ரஞ்சிக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தமிழகத்துக்கு எதிரான 3வது நாள் ஆட்ட நேர இறுதியில் ராஜஸ்தான் 2வது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 81 ரன் எடுத்துள்ளது. ஜெய்ப்பூரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் தமிழக அணி முதல் இன்னிங்ஸில் 274 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. ராஜஸ்தான் முதல் இன்னிங்ஸில் 363 ரன் எடுத்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா செக் குடியரசு இடையே பாதுகாப்புத் துறையில் ஒருங்கிணைந்து செயல்பட முடிவெடுத்துள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ரயில்வே கடந்த மாதத்தில் 135 மில்லியன் டன் சரக்குகளை கையாண்டு சாதனை படைத்துள்ளது. இந்திய கடலோர காவல்படையில் நவீன இலகு ரக ஹெலிகாப்டர் CG-875 இணைக்கப்பட்டுள்ளது. பல்கேரியாவிற்கு அருகே கருங்கடல் பகுதியில் 2 கப்பல்கள் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. மலேசியா சூப்பர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துஷார் சுவீர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி. தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். நிலையத்தில் நேரம் 7:25. நேயர்களே, தொடர்ந்து தேவர் மகன் படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்டு ரசிக்கலாம். மின்மினி பாடிய பாடல் இது. இளையராஜாவின் இசையில் வாலியின் கற்பனையில்.

இங்கேயும் நமக்காக ஒரு சில நேயர்கள் பார்த்தீங்கன்னா மெசேஜ் போட்டிருக்காங்க. யார் யார் அப்படின்னு பார்த்துடலாம். சுகுணா தேவி, அப்புறம் வாழை சுந்தர், ஹரிஹரன், இவங்கள்லாம் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் பதிவு பண்ணியிருக்காங்க. பத்மா சவுந்தரராஜன், கமலாவரதன் காஞ்சிபுரத்திலிருந்து, அவங்கள தொடர்ந்து முகமது திலால் அண்ட் கிருஷ்ணகுமார் அவங்க வந்து காரைக்குடியிலேருந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க ஒய்ஃபும் சேர்ந்து கேட்டுட்ருக்கிறதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. மேலப்பேடு தயாளன், மாதவரம் வீரராகவன், அவர் வந்து நவமணி மாலை அந்த நிகழ்ச்சியை பாராட்டி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மயிலை பட்டாபி, அவரும் நவமணி மாலை அந்த நிகழ்ச்சி நல்லா இருந்ததுன்னு பதிவு பண்ணியிருக்காரு. நடராஜன் சுப்பையா புத்தகத்திலேருந்து சிறப்பானதோர் நிகழ்ச்சி நவமணி மாலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. கிருஷ்ணகிரி மாவட்டம் துடுகநல்லி கோவில் கொட்டாயிலிருந்து கனகராஜ், ஜெயக்குடி இவங்கள்லாமும் வந்து வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்களை தொடர்ந்து பாபு முள்ளக்காடுலேருந்து நமக்காக வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. இப்படி வாழ்த்துக்களை பதிவு பண்ண எல்லா நேயர்களுக்கும் நம்ம நன்றிகளை சொல்லிக்கலாம்.

0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நிலையத்தில் நேரம் 7:30. நேயர்களினை தொடர்ந்து கேட்கலாம். நம்மை சுற்றி சூழல் அறிவும் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி சரவணன் அவர்கள்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்.

அன்புள்ள சந்தோஷ்குமார் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். ஒரு தகவல் நம்ம கைபேசிக்கு வந்தது, நல்ல தகவல். நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்வது நல்லது தானே. தாயிடம் கேட்டேன் தெரியாது என்றாள், தந்தையிடம் கேட்டேன் தெரியாது என்றார், நண்பனிடம் கேட்டேன் தெரியாது என்றான், வழி போக்கனிடம் கேட்டேன் விவசாய

0: போக்கனிடம் கேட்டேன், விவசாயியை கேள் என்றான். விவசாயியிடம் கேட்டேன், என் மனைவியிடம் கேள் என்றார். என்ன கேள்வி அது? ஏன் இவ்வளவு பேர் அந்த கேள்விக்கு பதில் சொல்லாம சுத்தி விட்டாங்கன்னு தெரியல. கேள்வி என்னன்னா, எளிதாக கடவுளை பகவானை காண்பது எப்படி? இந்த கேள்வியை விவசாயியின் மனைவியிடம் கேட்டபோது உடனடியாக பதில் வந்தது. ஆச்சரியமா இருந்துச்சு. காலையில் மலையை வணங்குவேன், மதியம் ஆற்றை வணங்குவேன், மாலையில் பசு கூட்டத்தை வணங்குவேன், இரவில் காட்டினை வணங்குவேன்னு அந்த அம்மா சொல்ல, இவற்றில் பகவான் எங்குள்ளான்னு மறுபடியும் ஒரு கேள்வி கேட்க பெண்மணியின் பதில் தொடர்ந்தது. மலையில் வேங்கடவனும், ஆற்றிடையே அரங்கனும், பசுக்களிடையே கிருஷ்ணனும், கானகத்தில் நரசிம்மனும் உள்ளாரே, நீ அறியாயோ என்றாள். சந்தோஷ்குமார் சார், பார்த்தீங்களா, இயற்கையோடு இணைந்தவர்தான் நம் பகவான். இருகரம் கூப்பி சரணடைந்தாராம் கேள்வி கேட்ட அன்பர். நமது வாழ்க்கையே இயற்கையோடு ஒன்றுவிட்ட ஒன்றுதானே. தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான்னு இறை நம்பிக்கை உள்ளவர்கள் சொல்றது நமது காதல ஒலிக்குதே. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில. விருப்பு வெறுப்பு இல்லாத இறைவனின் பாத அடிகளை நினைத்து வாழ்பவர்களுக்கு எப்போதும் துன்பம் இல்லை என்பது வள்ளுவரின் திருக்குறளும் அதற்குண்டான பொருளும். நம்மில் பெரும்பாலானவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு. இயற்கையை கூட நமது கடவுளா நாம எடுத்துக்கலாம். இயற்கையை குறிப்பா நிலம், நீர், காற்று, மரம் போன்றவற்றை தவிர்த்து நமது வாழ்க்கை அடுத்த அடுத்த கட்டத்துக்கு நகரவே நகராது. மனிதனே, நீ தவழும் போது தொட்டில், நடை பயிலும் போது நடை வண்டி, உண்டு மகிழ காய்கனிகள், அதை ருசியாய் சமைத்திட விறகு, வாலிபத்தில் கட்டில், வயோதிகத்தில் கைத்தடி, எல்லாத்துக்கும் மேலா இறுதி பயணத்துக்கு அங்கேயும் மரம் தேவைப்படுது. மனிதனின் பிறப்பு முதல் இறப்பு வரை அனைத்தும் வழங்கும் மரத்தினை முடிந்தால் வளர்க்கணும், முடியாவிட்டால் குறைந்தபட்சம் வெட்டாமலாவது இருக்கணும். இது மரத்துக்கான பெருமை. இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும், நிலத்துக்கு, நீருக்கு, காத்துக்கு, நெருப்புக்கு, ஆகாயத்துக்குன்னு தனித்தனி பெருமை, தனித்தனி தேவை இருக்கு. இவையெல்லாம் இல்லாமல் நமது வாழ்க்கை ஓரடி கூட நகராது. இது பற்றியெல்லாம் நாம தெரிந்தும் தெரியாத மாதிரி இருக்கிறோம். யாராவது செய்யட்டும், நமக்கு என்னன்னு ஒரு அலட்சியம் எல்லார்ட்டையும் இல்ல, பெரும்பாலானவர்கள்ட்ட இருக்கு. சந்தோஷ்குமார் சார், நீங்க அப்படின்னு நான் நினைக்கல. உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல். உலக அளவில் மழை பொழிவு குறைந்து புவி வெப்பமடையுது. இதனால கடல் நீர்மட்டம் உயர்வு, உணவுப் பொருள் உற்பத்தியில் பாதிப்பு, நீர் பற்றாக்குறை, வறட்சி, இப்படி நிறைய பாதிப்புகள் உண்டாகின்றன. மழை பெய்யணும்னா மரங்கள் அவசியம். மரங்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தணும். கடந்த 20 ஆண்டுகளில் சீனா, இந்தியா ஆகிய நாடுகளில் மரங்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்குன்னு நாசாவின் ஆய்வு தெரிவிக்குது. இதுக்கு அடுத்து ஐரோப்பிய யூனியன், கனடா, ரஷ்யா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் உள்ளன. எதுவாக இருந்தாலும் சரி, இயற்கையை எதிர்த்து யாரும் எதையும் செய்ய முடியாது, செய்யக்கூடாது. இயற்கையோடு ஒன்றித்தான் வாழணும். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்கியவர் பி. சரவணன் அவர்கள்.

0: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நேயர்களே, நிலையத்தில் நேரம் 7:35. நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: வணக்கம் இசை உள்ளங்களே
2: பாட்டும் பயணமும்.

0: பாட்டும் பயணமும்.
1: இன்றைய பாட்டும் பயணமும் நிகழ்ச்சி எப்படி கேட்க போகிறோம் அப்படின்னா, இந்த பாடல்கள்லாம் கேட்டு நீண்ட நாளாச்சு, இது ஒரு ரேர் சாங்ஸ் மாதிரி இருக்கே கேட்டுடலாம் அப்படின்னும் போது, முதல் பாடல் காட்டுக்குள்ளே திருவிழா இந்த படத்திலிருந்து கேட்க போகிறோம். எஸ் ஜானகி பாடிய பாடல், சங்கர் கணேஷ் இசையில். கேட்டுடலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து என்ன ஒரு ரேரான சாங் வரப்போகுதுன்னா, பருவத்தின் வாசலிலே, இந்த படத்திற்காக வரக்கூடிய பாடல், பி ஜெயச்சந்திரன்.

இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் கண்ணாடி படத்திற்காக வரக்கூடிய பாடல். இது கே ஜே யேசுதாஸ் மற்றும் வாணிஜெயராம் பாடியது. வி குமாரின் இசையில், கண்ணதாசன் கற்பனையில்.

0: நீங்கள் வந்து நடராஜன் சுப்பையா புத்தகத்திலிருந்து பாக்யராஜ் அவர் வந்து கத்திரிப்புலம் இந்த இடத்துலேருந்து, தமிழரசன் தங்கவேலு வேதாரண்யத்திலேருந்து. இந்த பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் அரிதான பாடல்களை ஒலிக்க செய்வதற்கு நன்றிகள் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் என்னவாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க இல்லையா? விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே. நிலையத்தில் நேரம் 7:50.
1: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: இனி நிறைவாக வரக்கூடிய பாடல் கூச்சம் படத்திலிருந்து கேட்டு ரசிக்க போறோம். கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடல், கங்கை அமரன் இசையில், வைரமுத்துவின் கற்பனையில் வரக்கூடியது இந்த பாடல்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசிக்க காற்றலையில் வளம் வந்த இந்த நிகழ்ச்சி
1: வணக்கம் இசை உள்ளங்களே
2: பாட்டும் பயணமும்

0: பாட்டும் பயணமும்.
1: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நிலையத்தில் நேரம் 7:55. நேயர்கள் இனி கேட்கலாம் இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: எங்களுக்கு அடிக்கடி ஏற்படுற கவலை ஒன்று உண்டு, அதாவது குழந்தை சரியாக சாப்பிட மாட்டேங்குதே அப்படிங்கிற கவலை. இவங்கெல்லாம் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும், குழந்தைகள்ங்கிறவங்க பெரியவங்க மாதிரி இல்லை. அவங்க கடிகாரத்தில் மணியை பார்த்துட்டு சாப்பிட்றதுக்கு உட்கார்ற ரகம் கிடையாது. பசிச்சா சாப்பிடுவாங்க, இல்லைன்னா விளையாடுவாங்க அல்லது தூங்குவாங்க. அது புரியாமல் அவங்கள கட்டாயப்படுத்தி அல்லது மிரட்டி சாப்பிட வைக்கிறது ரொம்ப தப்பு. ஒரு 8 மாத குழந்தைக்கு 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பசிக்கும், அந்த நேரம் பார்த்து சாப்பாடு கொடுத்தா அடம் பண்ணாமல் அது பாட்டுக்கு சாப்பிட்ருவோம். அதே குழந்தைக்கு 1 வயசு ஆகிறப்போ 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பசிக்கும். இந்த வயசில் இயற்கையாகவே வந்து பசி வந்து குறைஞ்சிருக்கும். அது புரியாமல் என் குழந்தை முன்னாடி மாதிரி இப்போ சரியாக சாப்பிட மாட்டேங்கிறான் அப்படின்னு சில பேர் டாக்டர்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு

0: ஒரு குழந்தைக்கு வயசு அதிகமாகிற வேகத்துக்கு உடம்பு எடையும் அதிகமாகிக்கிட்டே போகாது. உடம்பு எடை வந்து அதிகமாகிற வேகம் குறைஞ்சிக்கிட்டே வரும். 6 மாதம் குழந்தைக்கு ஒரு வாரத்தில் 150 கிராம் எடை கூடும். 1 வயசில் வாரத்துக்கு 71 கிராம் எடை கூடும். இது புரியாமல் அதிகமாக சாப்பாட்டை கொடுத்து குழந்தைய கஷ்டப்படுத்தக்கூடாது. ஏன்னா அளவுக்கு மீறின உணவு வந்து அஜீரணத்தை வந்து உண்டு பண்ணிவிடும். குழந்தைக்கு ஒரு தட்டில் கொஞ்சமாக ஆகாரத்தை வச்சு கொண்டுகிட்டு போய் கொடுக்கணும். மலை மாதிரி குவித்து வச்சா அதை பார்த்ததுமே பசி அடங்கி போயிடும். அடித்து மிரட்டி பயமுறுத்தி குழந்தைய சாப்பிட வைக்கிற பழக்கம் இருக்குது பாருங்கள், அதுக்கு வந்து ஃபுட் ஃபோர்ஸிங் அப்படின்னு பேர். இப்படி பண்ணுனா குழந்தைக்கு சாப்பாட்டில் விருப்பம் குறைஞ்சிரும், அதை கண்டாவே வெறுக்க ஆரம்பிச்சிடும். அது மாதிரி உளம் சார்ந்த பசி குறைவு, சைக்கோஜெனிக் அனோரெக்ஸியா, அது ஏற்படுமா? சாப்பாடுங்கிறதே ஒரு தண்டனை மாதிரி தோணும். குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரியான ஆகாரத்தை கொடுக்கணும். சத்து அதிகம் இருக்குங்கிறதுக்காக அதுக்கு பிடிக்காத ஆகாரத்தை கொடுத்து கட்டாயப்படுத்தக்கூடாது. குழந்தைகளுக்கு 2 வயசு ஆகிறப்போ இயற்கையாகவே வந்து எதிர்மறை குணம் உண்டாகும். அதாவது அந்த எதிர்மறையாக பேசுறது, இது மாதிரி சமயங்களில் நாம் என்ன சொல்கிறோமோ அதுக்கு நேர் மாறாக நடந்துக்கும். ஏட்டிக்கு போட்டி, சாப்பிட சொன்னால் விளையாட போவோம், விளையாட சொன்னால் சாப்பாடு கேட்கும். இதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும். குழந்தை சொன்ன பேச்சை கேட்கலேன்னு கோவப்படக்கூடாது. குழந்தை வளர வளர பிடிவாத குணம் வர்றது சகஜம். கேட்டதை வாங்கி கொடுத்தா தான் சாப்பிடுவேன் அப்படின்னு பிடிவாதம் பண்ணும். வாங்கி கொடுத்து விடுறது தான் உத்தமம். நீங்களும் அதுக்கிட்ட பிடிவாதம் பண்ணிகிட்ருக்கக்கூடாது. ஏன்னா கேட்டது கிடைக்கலையேங்கிற ஏமாற்றம் கூட குழந்தையோட பசியை குறைச்சிரும். கேட்டது கிடைச்சிட்டா பசி அதிகமாகும், கொடுத்ததை மலமலன்னு சாப்பிட்றோம். குழந்தைகளுக்கு வந்து கண்ட கண்ட நேரத்தில் சாப்பிட்றதுக்கு எதையாவது வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தால் சாப்பாட்டு நேரத்தில் சாப்பிடாமல் அடம் பண்ண ஆரம்பிச்சிடும். பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைங்க காலை உணவை சரியாக சாப்பிட மாட்டாங்க. அச்சம், அவசரம், பரபரப்பு இதெல்லாம் தான் காரணம். பள்ளிக்கு புறப்படுறதுக்கு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பாடு போட்டுருங்க, அது சரியாக போடும். படிக்கிற குழந்தைகள் உடல் சோர்வு, மனச்சோர்வு இது காரணமாக கூட சாப்பிட மறுக்கிறது உண்டு. இப்போ உதாரணமாக சாயந்தரம் விளையாடி விட்டு வீட்டுக்கு வந்ததும் சாப்பிட சொன்னால் வேணாம்பாங்க, இது உடல் சோர்வு. ரொம்ப நேரம் வீட்டு பாடங்களை செஞ்சு முடித்த கையோடு சாப்பிட சொன்னாலும் அவங்களால சரியாக சாப்பிட முடியாது, இது உளச்சோர்வு, அதாவது மனச்சோர்வு. இதை தவிர குழந்தைகளுக்கு உடல் நலக்குறைவு ஏற்பட்டால் கூட சாப்பிட மறுக்கிறது உண்டு. சில மருந்து மாத்திரைகள் கூட பசியை குறைச்சிரும். அதனால் சரியாக தெரிஞ்சுக்கிட்டு குழந்தைகளை வந்து சாப்பிட வைக்கணும். அது புரியாமல் கையில் சாப்பாட்டு தட்டை வச்சுக்கிட்டு குழந்தைகளை வந்து விரட்டிக்கிட்டு அலையக்கூடாது. ஒரு சின்ன பையன் சொன்னான், எங்கள் அம்மா சாப்பாடு போடுறது தெரிஞ்சால் நான் உடனே வீட்டை விட்டு வெளியில் ஓடி போடுவேன் அப்படின்னா. ஏன் அப்படி பண்ணுறேன்னு கேட்டோம். எங்கள் அப்பா கூட அது மாதிரி தான் சார் பண்ணுவார் அப்படிங்கிறான்.
1: நேயர்கள் கேட்டது இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 2 மணி தொடங்கி இப்ப 8 மணி வரை உங்க கூட பயணித்தது ராதா கிரிதரன். மீண்டும் வேறொரு தருணத்தில் சந்திப்போம் நேர்களே, அதுவரை சிந்தித்திருங்கள், இணைந்திருங்கள் நேர்களே. இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீ கோரினாய்.

0: வணக்கம் நேயர்களே, மீண்டும் இணைகின்றோம். இது விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேரம் 8:01 பத்தினோடி ஆகுது. அப்படின்னாலே நமக்கு தெரியும், நாம கேட்பது நீ கோரினால் நிகழ்ச்சி.
1: நீ கோரினால்
0: ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பில் நாம் பேசிகிட்டு இருக்கிறோம். நாம் இப்போ இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி நீ கோரினால் தொலைபேசி வழி நேயர்கள் பங்கேற்று தங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளும் நிகழ்ச்சி.

தென்றல் நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்கணுமா கால் பண்ணுங்கள். 0444 அப்படிங்கிற ஸ்டடி கோட் சேர்த்து 2952-0853-283-9871 இந்த ரெண்டு நம்பருக்கும் கால் பண்ணுங்கள். இன்றைக்கி என்னங்க தலைப்பு பேச போகிறோம் அப்படின்னு நீங்கள் ஆர்வத்தோடு காத்துட்ருக்கீங்களா? எல்லாருக்குமே வந்து நவராத்திரி அப்படின்னாலே ஒரு மகிழ்ச்சி வந்து கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இரவில் கொண்டாடப்படும் பண்டிகை, அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக அலங்கரித்து கொலுபொம்மைகளை பார்த்து அந்த சுற்றி இருக்கக்கூடிய சூழல் எல்லாமே வந்து ஒரு மகிழ்ச்சி தரக்கூடியதாக அமையக்கூடியதாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது. அதுக்கும் இதுக்கும் என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கண்டிப்பாக இருக்கின்றது. நவராத்திரியின் நாட்களில் உங்களோட மனசில் அடிக்கடி நம்ம வந்து ஒரு பாடல் ஒழிச்சிக்கிட்டே இருக்கும். சில பேருக்கு ஒரு பக்தி பாடல் கேட்கும், சில பேர் அந்த ஸ்லோகம்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களே. ஆனால் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பாடல்கள், திரைப்பட பாடல்கள் பாடுறது அப்படின்னா பிடிக்கும், கேட்கறது அப்படின்னா பிடிக்கும். ஏன்னா நிறைய இடங்களில் பக்தி பரவசமாக அந்த மாலை நேரம் இருக்கும் பொழுது நம்ம மனசில் மட்டும் பார்த்தீங்கன்னா வெளியில் நிறைய பாடல்கள்லாம் கேட்டால் கூட ஒரு பாடல் ஒழிச்சிக்கிட்டே இருக்கும். அது ஏன் அப்படிங்கிற ரீசன்லாம் தெரியாது. ஆனால் அந்த பாடல் நமக்கு பிடிக்கலாம், பாட எளிதாக இருக்கும், இப்படி பல காரணங்கள் இருக்கும். அந்த மாதிரி உங்கள் மனசை கவர்ந்து அடிக்கடி நீங்கள் பாடக்கூடிய பக்தி பாடல் எதாவது, அதாவது திரைப்படங்களில் இடம்பெற்ற பக்தி பாடல், நவராத்திரி நாட்களில் உங்கள் மனதில் அடிக்கடி பாடும் திரைப்பட பக்தி பாடல் எது, அதை தான் இன்றைக்கு நிகழ்ச்சியில் நீங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறீங்க. வாங்க சொல்லுங்கள் இன்றைய நீ கோரினால் நிகழ்ச்சியில்.

0: நாம கேட்ட அந்த பாடல் சரவண பொய்கையில் நீராடி அருள்தா முருகா என்ற அந்த பக்தி மணக்கமிழக்கூடிய பாடல் இது சத்தியம் அப்படிங்கிற படத்திற்காக கேட்டு ரசித்தோம். பாடியவர் பி சுசீலா, பாடலாசிரியர் கண்ணதாசன், இசையமைத்திருந்தார்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஆகியோர். இந்த பாடலெல்லாம் கேட்கும்போது நமக்கு கண்டிப்பாக மனம் பக்தி பரவசத்தில் திளைக்கும். இணைந்திருக்கின்றோம் நீ கோரினால். கால் பண்ணுங்கள் 2952208532838 9871. இந்த ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 0444 அப்படிங்கிற ஸ்டேடி கொடி சேர்த்து டயல் பண்ணுங்கள். வாங்க பேசலாம். மீண்டும் தலைப்பு என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். நவராத்திரி நாட்களில் உங்கள் மனதில் அடிக்கடி பாடும் திரைப்பட பக்தி பாடல் இது. அதுதான் நாம் வந்து இன்றைக்கி கேட்டிருக்கோம். நம்ம காதுக்குள்ளே ஒழிச்சிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம மனசில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாடல் திரைப்படங்களில் இடம்பெற்ற பக்தி பாடல் இது. நேயர் யார் வராங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
1: சருக்கை சண்முகலி சிவாஜி மேடம்.
0: எங்கேருந்துங்க?
1: சருக்கை, தஞ்சாவூர் மாவட்டம் மேடம்.
0: சருக்கையிலேருந்து
1: சண்முகவல்லி சிவாஜி மேடம்.
0: சண்முகவல்லி சிவாஜி, சரி சொல்லுங்க.
1: எனக்கு வந்து ஆயுத பூஜை ஞாபகம் வந்தாலே மேடம், அந்த சிவாஜி படத்துல ஒரு படத்துல சரஸ்வதி சபதத்துல வீரமா
0: கல்வியா செல்வமா வீரமா அந்த பாடலா
1: எனக்கு ஞாபகத்துக்கு வரும்.
0: சரி,
1: மூணுமே இருந்தாதான் மேடம் ஒரு மனிதன் முழுமை அடைய முடியும்.
0: கண்டிப்பா
1: மூணுத்திலயும் எதுவுமே வந்து நம்ம போட்டி போட்டு ஒன்னும் அதை
0: இது வேண்டாம் அப்படின்னு தவிர்க்க முடியாது இல்லையா.
1: மூணுமே ஒரு மனிதனுக்கு கிடைச்சிருச்சுனாலே அதுவே ஒரு பெரிய பாக்கியம் மேடம். முழுமை அடைஞ்ச மனிதனா இருக்க முடியுமா?
0: ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம். இணைப்புல இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க.
2: செங்கல்பட்டு மாவட்டம் வெங்கடாபுரம் நாகராஜ் பேசுறேன் மேடம்.
0: செங்கல்பட்டுல இருந்து நாகராஜ்.
2: ஆமா
0: சொல்லுங்க.
2: இது இந்த திருமால் பெருமையின் அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: திருமால் பெருமையில எந்த பாடல்?
2: ஹரிஹர சுதன் அப்படின்னு ஒரு சாங் வரும்.
0: ஹரிஹர சுதன் அப்படிங்கிற பாடலா?
2: ஆமா.
0: அது தவிர்த்து வேற என்ன பாடல் அடிக்கடி பாடிக்கிட்டே இருக்கணும்னு தோணும்?
2: இந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: இந்த சாங் ரொம்ப பிடிக்கும். ஓகே,
2: ஆமா
0: சரி. நன்றி இணைப்பு வந்ததற்கு. நன்றி.

0: நவராத்திரி அப்படின்னாலே நம்ம மனசெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கோலு இருக்குது இல்லை அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு பிரச்சனையாக இருக்காது. ஆனால் எங்கேயாவது பார்க்குற வாய்ப்பு கிடைக்கும், நம்ம அந்த இடத்துக்கு போகணுன்னு ரொம்பவே ஆசைப்படும், ஆலயங்களில் இருக்கும், நிறைய வீடுகளில் இருக்கும், சும்மா நம்ம ரோட்டில் கடந்து போகும்போது அந்த கடையில் வைத்திருக்கக்கூடிய பொம்மைகள் கூட அவ்வளோ அழகாக இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம வந்து தனியாக கோலுன்னு போய் பார்க்கலனால அந்த பொம்மைகளை வந்து ஒரு கணம் நின்று இதெல்லாம் பார்த்துட்டு இது இந்த அவதாரம் அது அந்த அவதாரம் இது இது குறிப்பிடுது அது குறிப்பிடுது அப்படின்னு நம்ம மனசு வந்து அந்த ஃபியூ செகண்ட்ஸ்குள்ளாரே வந்து ஒரு ஒரு இதையே பண்ணிட்டு வந்துடும். ஒரு கணக்கு போட்டு இந்த பாடல் இந்த பிக்சர் நல்லா இருக்குது, இந்த கலர் நல்லா இருக்குது, இந்த முகம் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளாரே அசை போட்டுக்கிட்டே அதை ரசிச்சுக்கிட்டே போவோம் இல்லையா, அது வந்து கண்டிப்பாக தவிர்க்க முடியாது. அதே மாதிரி பாடல்களும் தான், நம்ம எங்கே வந்து கேட்டாலும் பாடல் அப்படிங்கிறது இந்த நவராத்திரிக்கே சிறப்புக்குரியதாக இருக்கு இல்லையா. நமக்கு அந்த ஸ்லோகன்ஸ் அடிப்படையில் பாடல் தெரியலனாலும் பக்தி பாடல் தெரியலனாலும் திரைப்பட பாடல் கண்டிப்பாக நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி உங்கள் மனசில் பாடக்கூடிய திரைப்பட பக்தி பாடல் நவராத்திரி நாட்களில் எது எது உங்களை ரொம்ப கவர்ந்தது அப்படின்னு சொல்லலாம். வணக்கம். ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் பேசுறீங்க? யாருங்க?
1: விமலா
0: ராமமூர்த்தி ஆவடி.
1: எனக்கு வந்து இந்த புன்னகை மன்னன் குருவி கண்ணன் ரொம்ப பிடிக்கும் நவராத்திரி போது.
0: அது நவராத்திரிக்கே உரிய பாடல் இல்ல?
1: இல்ல, எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும், நான் விரும்பி கேட்டேன் அத நவராத்திரி போது.
0: சரி, ஓகே, நன்றி நன்றி.
1: தேங்க்யூ.
0: ஏன் இந்த பாடல்கள்லாம் அவ்வளோ சிறப்பாக இருக்கும் அப்படின்னா அந்த உச்சரிப்பு அவ்வளோ அழகாக அமைஞ்சிருக்கும். பக்தி பாடல்னாலே ரொம்ப அந்த கிளாரிட்டி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஹலோ வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்க.
2: எம்கேபி நகர்லேருந்து முருகேசம்மா.
0: முருகேசன், எம்கேபி நகர், சொல்லுங்க.
2: எனக்கு வந்து நவராத்திரினால நான் டைலர் கடை வச்சிட்டு இருக்கேன். ஆனா எங்களுக்கும் வந்து ஆயுத பூஜை வருது. ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த தெய்வமோ என்னமோ ஒரு படம் இருக்கு, அதுல கண்டு கொண்டே நான் வந்தது வந்தது யார் என்று கண்டு கொண்டேன் அப்படின்னு அந்த முருகர் பாட்டு ரொம்ப எனக்கு பிடிக்கும். எப்ப கேட்டாலும் அதை கேட்பேன்.
0: சரி, ஓகே, நன்றி
2: நன்றி நன்றி நன்றி.
0: நிறைய பாடல்கள்லாம் நேயர்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, நாமளும் கேட்டுட்டே இருக்கிறோம், தொடர்ந்து பேசலாம். இது நீ கோரினால். ஒவ்வொரு பாடல்களும் நேயர்கள்லாம் வந்து நிறைய பாடல்கள் குறிப்பிட்டு அனுப்பிச்சிருக்கிறாங்க. நிறைய நேயர்கள் வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. கமலாவரதன் வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்கிறாங்க. ஹயாத் பாஷா, நவராத்திரி சுபராத்திரி அப்படிங்கிற பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. பிரேம்நாத் அவங்களும் வந்து அந்த நவராத்திரி சுபராத்திரி பாடல் நினைவுக்கு வருதுங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. கோயம்புத்தூர்லேருந்து ஆரம்பமே அஸ்தலாக இருக்குது மேடம் அப்படின்னு தசரதன் அப்படிங்கிறவங்க தாம்பரத்துலேருந்து போட்டிருக்காங்க. தூத்துக்குடியிலேருந்து பாலசுப்ரமணியம் வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்கிறாங்க. கொடமாந்தப்பட்டி கே வி ஜெயசீலன், எனக்கு இரு கோடுகள் படத்தில் இடம்பெற்ற புன்னகை மன்னன் அந்த பாடல் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. மயிலாப்பூர்லேருந்து பட்டாபி, நான் பக்தி திரைசை பாடலில் ராகவனே ரகுநாதா அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ரங்கராஜன் டி நகர்லேருந்து தியாகராய நகர் அவங்க வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இனி இரவு வணக்கம் ஆர்ஜே அவர்களே, நிகழ்ச்சி அருமையாக உள்ளது, தலைப்பாருமை எனக்கு பிடித்த பாடல் சரஸ்வதி சபதம் திரைப்படத்தில் வந்து வரக்கூடிய அகர முதலை எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி அந்த பாடல் பிடிக்கும் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. வீரா வெங்கட்ராமன், சூதாட்டம் படத்தில் இரண்டாவது சரணம், கருணையுள்ள மாரியம்மன் துணையிலே நல்ல கல்வியுடன் செல்வம் வரும் மனையிலே அப்படின்னு ஒரு பாடல் வரி, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்படி நேயர்கள்லாம் அவங்களோட பாடல் எந்த பாடல் அவங்க அடிக்கடி இந்த மாதிரி நவராத்திரி நேரத்தில் திரைப்படத்தில் இடம்பெற்ற பக்தி பாடல் பிடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க.

0: சரஸ்வதி பூஜை அப்படின்னு வந்தாலே இந்த பாடல் வந்து நம்ம எல்லார் மனசையும் கொள்ளை கொன்றோம் அப்படின்னே சொல்லலாம். நார்மலான நம்ம டேஸில் கேட்கும் போதும் இது மிக இனிமையாக இருக்கும். அதையும் தாண்டி இந்த மாதிரியான ஃபெஸ்டிவல் டைமில் அவங்களுக்குள்ள போட்டி தான், ஆனாலும் அந்த பக்தியும் பரவசமும் நம்மளை வந்து எப்படி கட்டி போட்டு வைக்கிறதுல, பி சுசீலா, ஜமுனாராணி ஆகியோர் பாடியது இசை வி குமார், இருகோடுகள் அப்படிங்கிற படத்திற்காக. அந்த பாடலை நாம் கேட்டு ரசித்தோம்.
1: இன்வெஸ்டிங்

0: இணைந்திருக்கின்றோம். நீ கோரினால் நேரம் 8:22 ஆயிட்டிருக்குது. அது நாம் கேட்டுட்ருக்கிறது நீ கோரினால் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டமாக கேட்டுக்கிட்டுருக்கிறோம். 8:22 இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1.
1: நீ கோரினால்
0: சூப்பரெல்லாம் நயர்கள்லாம் வந்து அவங்களோட பிடிச்ச பாடல் என்ன, இந்த மாதிரி நவராத்திரி நேரத்தில் அவங்க மனசில் அடிக்கடி ஒலிக்கக்கூடிய பாடல் என்ன அப்படின்றத நாம் கேட்டுட்ருக்கோம். நவராத்திரி நாட்களில் உங்கள் மனதில் அடிக்கடி பாடும் திரைப்பட பக்தி பாடல் எது, அதுதான் இன்றைக்கு நாம் பேசிகிட்ருக்கிற தலைப்பு. எந்த நேயர் வராங்க, அவங்களோட கருத்தை ஷேர் பண்ணுறாங்க? ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
2: ராமாபுரத்துலேருந்து நாகராஜன் பேசுகிறேன்.
0: ராமாபுரம்லேருந்து
2: நாகராஜன்.
0: நாகராஜன் சொல்லுங்க.
2: எனக்கு பிடித்த பாடல் காக்கை திரையின் வேந்தலாலா கரிய நிறம் போன்றதடா நந்தலாலா.
0: அந்த பாடல் வந்து உங்களுக்கு அடிக்கடி பாடிக்கிட்டு இருப்பீங்க,
2: ரொம்ப பிடிக்கும் மேடம்.
0: அது எந்த திரைப்படம்?
2: திரைப்படம் ஞாபகம் இல்லை மேடம்.
0: திரைப்படம் ஞாபகம் இல்ல. சரி, இந்த பாடல் நீங்க அடிக்கடி பாடிட்டு இருப்பீங்க. நன்றி நன்றி
2: நன்றி நன்றி மேடம்.
0: வணக்கம்.
3: திருப்பரம் குன்றத்தில்
0: பேர் சொல்லணும், பேர் சொல்லணும், முத பேர் சொல்லணும்.
3: சனி மழை மீது எரி ஒளிக்கும்
0: பேர் சொன்னாதானே தெரியும். ஹலோ ஹலோ, இணைப்புல இருக்கீங்களா? நேர் வந்தாங்க, பாடுனாங்க, போயிட்டாங்க. பேர் சொல்லாம இருந்தா நமக்கு எப்படி தெரியும்? திருப்பரங்குன்றத்தில் நீங்க பாடினாலும் நமக்கு எங்க இருந்ததுன்னு தெரியணும்ல. ஹலோ வணக்கம். வணக்கம். திருவற்றியூர் பத்மாவதி சொல்லுங்க.
4: நான் வந்து எனக்கு வந்து நவராத்திரி சுபராத்திரி அந்த பாட்டு பிடிக்கும்.
0: நவராத்திரி சுபராத்திரிங்கிற பாட்டு
4: அந்த பாட்டு பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த முருகர் பாடல வந்து
0: திருத்தணி மலை மீது அந்த பாடல் அடிக்கடி பாடிட்டு இருப்பீங்க.
4: ஆமா
0: சரிங்க, ஓகே நன்றி. ஹலோ வணக்கம். வணக்கம் விவத் பாரதி.
5: வணக்கம்மா, நான் ராமநாதபுரம் காத்தன்குடியில இருந்து முருகன்.
0: முருகன்.
5: ஆமா மேடம்
0: சொல்லுங்க.
5: அடிக்கடி பாடிக்கிட்டு இருக்க பாத்தீங்கடா, இந்த வானம் என்ன வானம் தொட்டு விடலாம்
0: தலைப்பு கேட்டீங்களா இல்லையா? அடிக்கடி பாடுறது பாடல், திரைப்பட பாடல் சொல்லல, திரைப்படத்துல பக்தி பாடல். நம்ம வந்து நவராத்திரி நாட்கள் இல்லையா, இப்ப அடிக்கடி நம்ம வந்து மனசு பக்தி மயமா இருக்கும்போது ஒரு பக்தி பாடல் ரொம்ப பிடிக்கும், அதை அடிக்கடி பாடிக்கிட்டே இருப்போம்ல.
5: திரைப்படம்
0: தலைப்பு கேட்டுட்டு வாங்க சரிங்களா. ஹலோ வணக்கம். வணக்கம் வணக்கம்
6: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
6: மேற்கு மாம்பலம் ராமகிருஷ்ணன்.
0: மேற்கு மாம்பலம் ராமகிருஷ்ணன் சொல்லுங்க.
6: நீங்க போட்டீங்களா?
0: ஆமா.
6: கண்டிப்பா
0: காலத்தால் அழியாத பாடல் அது ஒன்றில்

சரி, நன்றி நன்றி, இணைப்பு வந்ததற்கு நன்றி. நாம நேயர்கள்ட்ட கேட்டுட்ருக்கிறோம், நவராத்திரி நாட்களில் உங்கள் மனதில் அடிக்கடி பாடும் திரைப்பட பக்தி பாடல் எது? ஏன்னா பக்தி பரவசம் அப்படின்னு வரும்போது நமக்கு வந்து எல்லா நிறைய பாடல்கள் இருக்கும். இருந்தாலும் நம்ம மனசில் எப்படின்னா ஒரு அம்மன் பாடலோ முருகன் பாடலோ எதுவாக வேண்டாமானாலும் இருக்கலாம், ஆனால் அடிக்கடி நம்ம மைண்டில் அது கேட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம எந்த வேலை செஞ்சாலும் அது நம்மளுக்குள்ளே ஒழிச்சிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு பிடைப்பு அந்த பாடலுக்கும் நமக்கும் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி நீங்கள் நவராத்திரி நாட்களில் உங்கள் மனதில் அடிக்கடி பாடும் திரைப்பட பக்தி பாடல் எது? அதுதான் இன்றைக்கு நிகழ்ச்சியில் நாம் கேட்டுட்ருக்கோம். அடுத்த பாடல் நாம் கேட்டுட்டு வந்துடலாம்.

0: பாடலை நாம் கேட்டோம். எத்தனை ஆழமான பொருள் மிகுந்த பாடல். கூடவே பக்தியும் பின்னி பிணைஞ்சு வாழ்க்கையின் அர்த்தங்களை அழகா சொன்னது அந்த பாடல். சரி, நாம் நேயர்களிடம் பேசுவோம். இணைந்திருக்கின்றோம் நீ கோரினால்.
1: நீ கோரினால்.
0: இன்றைக்கி நாம் பேசிகிட்டு இருக்க தலைப்பு நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், மீண்டும் ஒரு முறை சொல்லிடலாம். ஏன்னா நிறைய நேயர்கள் வந்து புதுசாக ட்ரை பண்ணுறாங்க. நவராத்திரி நாட்களில் உங்கள் மனதில் அடிக்கடி பாடும் திரைப்பட பக்தி பாடல் எது? அதுதான் நாம் கேட்டுட்ருக்குறோம். திரைப்படங்களில் பக்தி பாடல் நிறைய இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து நம்ம மைண்டுக்குள்ளே சில பாடல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கோம். அதுவும் பக்தி பரவசமான இந்த மாதிரியான விழாக்காலங்களில், நவராத்திரி நாட்களில் உங்கள் மனசுக்குள்ளே அடிக்கடி பாடக்கூடிய பாடல் எது? அதுதான் நாம் கேட்டுட்ருக்குறோம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க?
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நாகப்பட்டினம் சிவபாலன் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும், சொல்லுங்க.
2: எனக்கு வந்து நவராத்திரி சுபராத்திரி அந்த பாடல் தான் ரொம்ப பிடிக்கும் மேடம்.
0: நவராத்திரி சுபராத்திரிங்கிற பாடல் ரொம்ப பிடிக்கும்.
2: ஆமா மேடம்.
0: சரி, ஓகே, நன்றி.
2: நன்றி.
0: வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? ரேடியோவை கம்மி பண்ணிடுங்க. நீங்க வந்து உங்க குரல் கேட்கல எனக்கு. நீங்க ரேடியோ கம்மி பண்ணிடுங்க. பேசும்போது நம்மள்ட்ட ரேடியோவை கம்மி பண்ணிடுங்க தயவு செய்து. சொல்லுங்க. தஞ்சாவூர்ல இருந்து ராதாகிருஷ்ணன். சொல்லுங்க.
3: படம் வந்து திருமால் பெருமைமா.
0: திருமால் பெருமைன்ற படத்துல எந்த பாடல்?
3: திருமால் பெருமைக்கு
0: நிகரேத் அந்த பாடல்.
3: அந்த பாடல் ரொம்ப அருமையா இருக்குமா. அதே மாதிரி சரஸ்வதி சபதமே நல்லா இருக்குமா.
0: சரஸ்வதி சபதமும் திருமால் பெருமை பாடல்களும் உங்களுக்கு பாடிட்டு இருப்பீங்க.
3: எல்லா பக்தி பாடலும் எடுத்துட்டாலே எல்லா பாடலும் நல்லா இருக்கும்.
0: கண்டிப்பா நல்லா இருக்கும். அதுவும் ஸ்பெஷலா இந்த பாடல் இருக்குல்ல.
3: ஆமா ஆமா ஆமா, நல்லா இருக்கும்.
0: நன்றி நன்றி.
3: தேங்க்யூ.
0: வணக்கம். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் சிங்கமலை மேடம்.
0: வணக்கம்.
4: நான் போரூர் பொன்ராஜ்.
0: போரூர் பொன்ராஜ், சொல்லுங்க.
4: எனக்கு வந்து ஆதிபராசத்தில இருந்து சுர்லிராஜன் பாடுவார் இல்லீங்களா, ஆத்தாடி மாரியம்
0: சோறு ஆக்கி வச்ச வாடி. அது டிஃபரெண்டா இருக்கும்ல அந்த பாட்டு.
4: அது அந்த நான் சின்ன வயசுல இருந்தே அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த அந்த அம்மன் வந்து அங்க பெரிய பெரிய படம்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க, அங்க போக மாட்டாங்க, அந்த குடிசை வீட்டுக்கு தான் வருவாங்க. அந்த காட்சியும் நல்லா இருக்கும், அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: சுர்லிராஜனோட நடிப்புலயே அந்த ஒரு படம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும்ல.
4: ஆமா, அது ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். சுர்லிராஜன் தண்ணிக்குள்ள ஓடுவாரு,
0: தண்ணிக்குள்ள ஓடுவாரு. பாருங்கதான் ஆத்தா நிக்கிறா உனக்கு தெரியலையான்னு கேப்பாருல்ல.
4: நீ சும்மா விளையாடாத, நீ ஆத்தாதான் உடனே வந்துருவியா
5: பெரியார்
0: நகர். சொல்லுங்க.
5: எனக்கு பிடிச்சது வந்து
0: வணக்கம். ஹலோ ஹலோ, நமக்கு நேயர்கள் நிறைய பேர் கஷ்டப்பட்டு லைனில் வராங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி தவறான செயல் பண்ணக்கூடாது. வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், உங்கள் குரல் கேட்கல.
6: ஹலோ.
0: ஆ, சொல்லுங்கள்.
6: கேட்குதும்மா?
0: இப்போதான் கேட்குது, சொல்லுங்கள்.
6: நான் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பக்கம் சின்ன வளையம் வெண்ணிலா முருகபாண்டியன் பேசுகிறேன்.
0: வெண்ணிலா முருகன்.
6: முருகபாண்டியன்.
0: முருகபாண்டியன், சொல்லுங்க.
6: ஆமா ஆமாம். எனக்கு தெய்வம் இருப்பது எங்கே அந்த பாடல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
0: அது என்ன திரைப்படம்?
6: அது தெரியல மேம், தெய்வமா தெரியல, சரியா தெரியல.

இனிமையான அந்த பாடலை நாம் கேட்டும் ஏஎல் ராகவன் எல்ஆர் ஈஸ்வரி குழுவினருடன் பாடியது திருவருட்செல்வர் அப்படிங்கிற திரைப்படத்திற்காக அந்த

0: சரி,
1: அந்த பாடல் எனக்கு ரொம்ப
0: தெய்வம்
1: ரொம்ப
0: இருப்பது
1: பிடிக்கும்.
0: எங்கே அது இங்கே அப்படிங்கிற பாடல்.
1: ஆமா ஆமா, வேற எங்கே அப்படின்னு வரும் மேம்.
0: சரி, ஓகே, நன்றி.
1: அந்த பாடல் ரொம்ப ரொம்ப காதல கேட்டுட்டே இருக்கும் மேடம், எங்கேயாவது கேட்டா கூட நின்று கேட்போம் மேம்.
0: ஆ சரி,
1: அந்த அளவுக்கு பிடிக்கும். ரொம்ப நன்றி
0: நன்றி.
1: மேம், நன்றி.
0: நிறைய நேர்களில் வேறு வேறு பாடல்கள் சொன்னாலும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ஃபேமஸான பாடல்கள், எப்போ கேட்டாலும் மறுபடியும் கேட்கணும் அப்படின்ற அளவுக்கு மைண்டில் நிற்கக்கூடிய பாடல்கள் தான். நிறைய நேர்கள் நிறைய பாடல்கள் சொல்கிறாங்க. இப்போ நாம் ஒரு பாடல் கேட்டுட்டு வரலாம். இந்த பாடல் வந்து ஒரு பாடகர், அதாவது அந்த பக்தி பாடல்கள் பாடக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த பாடகர் இந்த பாடல் பாடும்போது பரவச நிலையோட உச்சத்துக்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். 1000 பாடல்களும் இதுவும் நீங்கள் பாடின இந்த ஒரு பாடல் கீடாயிடும் அப்படிங்கிற அளவுக்கு, அந்த அளவுக்கு அவர் அவ்வளோ உணர்ச்சியை கொட்டி இந்த படத்திற்காக இந்த பாடல் வந்து பாடியிருப்பாராம். அப்படி என்னங்க பாடல் அப்படின்றீங்களா? இதோ நீங்களே கேளுங்களேன், அது நான் சொன்னதோட அர்த்தம் உங்களுக்கு புரியும்.

தன்னை தமிழுக்கு காலமெல்லாம் மூணு படை, கற்புடைய மங்கையரின் காவலுக்கு நாலு படை, இதுவரைக்கும் இருப்பது எங்கள் முருகனுக்கு ஆறு படை, ஆறு படை, ஆறு படை. இன்று எங்கள் மருதமலை கோயில்

மருத மலைக்கு நீங்க வந்து பாருங்க, ஈசன் மகனோடு மனம் விட்டு பேசி பாருங்க, தீராத வினைகள் எல்லாம் தீந்து போகுங்க. சத்தியமா சொல்லுறேன், தீராத வினைகள் எல்லாம் தீந்து போகுங்க. அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க, அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க. மருத மலைக்கு நீங்க

உதிச்ச மலை, முக்தி பெற முனிவர் எல்லாம் சுத்திய மலை. எத்தனைய முனிவர் எல்லாம் சுத்திய மலை, இத்தனைக்கும் இந்த மலை இழைக்குத்தான் சொந்த மலை. இத்தனைக்கும் இந்த மலை இழைக்குத்தான் சொந்த மலை. இத்தனைக்கும்

அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க, அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க.

0: நான் உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணி ராஜு. என்னுடைய வணக்கம் நேயர்களே. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலையின் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேர்கள்லாம் சூப்பராக பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. நிறைய நேர்கள் வந்து ஃபேஸ்புக் பேஜ்லேயும் அவங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. என்னென்னலாம் போட்டிருக்காங்க, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த நவராத்திரியில் அடிக்கடி எனக்கு நினைவு வரக்கூடிய பாடல் இருக்கோடுகள் படத்தில் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. பொன்னிமன் மேடலேருந்து வண்ணை கணேசன், நடராஜன் சுப்பையா புத்தகரம் நீ கூறினால் நிகழ்ச்சியில் பாடல்கள்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது, எனக்கு வந்து பேசு சீலா அம்மா பாடிய மாணிக்க வினை பாடல் கலைமகள் போற்று முன்னதமான பாடல் அது பிடிக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏழ்கிணறு தேவா என்ன அருமையான பாடல், ஆத்து வெள்ளம் காத்திருக்கு அழுக்கு துணி நிறைஞ்சிருக்க பாடல் திருவருட்செல்லூர் பட பாடல் அருமை அப்படின்னு போட்டிருக்காங்க. எப்பவும் நான் முன்முணுத்து கொண்டிருக்கும் பாடல் பித்தா பெரேசோடி பெருமானே அப்படிங்கிற பாடல் அது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரசேவாக்கம் சௌந்தரராஜ நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், நான் அடிக்கடி பாடும் பாடல் ஆதிபராசக்தி படத்தில் வரக்கூடிய சொல்லடி அபிராமி அந்த பாடல் அப்படின்னு போட்டிருக்காங்க. முனிராஜ் அப்படிங்கிற நேயர் தர்மபுரியிலேருந்து வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. சாந்தி ரமேஷ் நீ கோரினால் நிகழ்ச்சி அருமை, நவராத்திரி நாட்களில் கல்வியா செல்வமா வீரம்மா அப்படிங்கிற பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. முரளிதரன் விழுப்புரம் வாழ்த்துக்கள் அனுப்பியிருக்கிறாங்க. நன்னிலம் அம்பலவாணன் அவங்க வந்து நிகழ்ச்சி சிறப்பாக இருக்கின்றது, நிகழ்ச்சி நானும் இணைந்திருக்கின்றேன் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம் நவராத்திரினாலே எனக்கு நினைவுக்கு வரக்கூடியது சரஸ்வதி சபதம் பட பாடல் தான், அதில் வந்து கோமாதா எங்கள் குலமாதா அப்படிங்கிற பாடல் அப்படின்னு போட்டிருக்காங்க. கார்த்திக் சோழா அப்படிங்கிற நேர் ஆலங்காடு திருவாரூர் மாவட்டத்திலிருந்து இனி இரவு வணக்கம், நவராத்திரி என்று மட்டுமில்லை எந்த காலத்திலையும் நான் விரும்பி கேட்கும் திரை இசை பாடல் வந்து சுவாமி ஐயப்பன் அப்படிங்கிற படத்தில் கேஜேஸ்தாஸ் பாடிய பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு பானால் அருமையான அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. பிரபாகரன் பிரியதர்ஷன் அப்படிங்கிற நேயர் வந்து போட்டிருக்கிறாங்க. நவராத்திரினாலே எனக்கு மனசில் ரெண்டு பாடல் நிற்குங்க, முதலாவதாக ஸ்தோத்திரமில் வந்து ஐகிரி நந்தினியை அந்த ஸ்தோத்திரம் ரொம்ப பிடிக்கும். நவராத்திரி தொடங்கியது பெரும்பாலான வீடுகளிலும் கோயில்களும் ஒரு அருமையான ஒளியை வந்து அந்த பாடல் கொடுக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இரண்டாவது திருவிளையாடல் படத்தில் தாய் தேர்ப்பால் மனக்கவலையை அப்படிங்கிற பாடலும், சரஸ்வதி லட்சுமி பார்வதி அந்த மூணு தேவியரும் ஒரு சேர நினைச்ச அற்புதமான பாடல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சுந்தர் அப்படிங்கிற நேர் திருவண்ணாமலையிலிருந்து கண்டுகொண்டேன் வந்தது யார் என்று கண்டுகொண்டேன் அப்படிங்கிற பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. நவராத்திரி நேரத்தில் மனதில் தோன்றும் பக்தி பாடல் வெள்ளி சலங்கைகள் கொண்ட கலைமகள் வந்து ஆடும் நேரம் இது அப்படிங்கிற பாடல் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நிறைய நேயர்கள் அவங்களோட பதிவுகள்லாம் வந்து நமக்கு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து யார் ஃபோன் மூலமாக கேட்டுச்சுக்கலாம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் சொல்லுங்க.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
2: எனக்கு ரொம்ப பிடிச்ச மாட்டு வந்து ஜெயசாஸ் பாடின திருப்பார் கடல் பள்ளி குண்டாயி சீமன் நாராயணா ரொம்ப பிடிக்கும் மேடம். எனக்கு எப்ப கேட்டாலும் அப்படியே உருகிடுவேன் மேடம்.
1: திருப்பார் கடலில் பள்ளி குண்டாயி அப்படிங்கிற பாடல்.
2: ஆமா மேடம்.
1: சரி, உங்க பேர் என்ன?
2: ஜெயசாஸ் பாடல். விமலா ஜெயராமன்.
1: விமலா எங்க இருந்து?
2: மயிலாப்பூர்ல இருந்து.
1: மயிலாப்பூர். சரி நன்றி.
2: தேங்க்யூ மேடம்.
1: வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம். நம்ம வந்து நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம், இந்த மாதிரி இணைப்பில் வந்துட்டு பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஹலோ வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட் மலையாப்டி கிராமம்.
1: பேருங்க?
3: வசந்த் டெய்லர்.
1: வசந்த். ஓகே சொல்லுங்க.
3: எனக்கு எனக்கு புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே அந்த பாடல் ரொம்ப.
1: புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே அந்த பாடல்.
3: அந்த பாடல் வந்து நான் டான்ஸ் சென்டர் படிக்கும் போதே வாத்தியார் எழுந்திரிச்சு பாட சொல்லுவாங்க, நாங்கள் அப்படியே நாலு வரி பாடுவோம்.
1: புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே
3: எங்கள் புரிச்சோ.
1: திரைப்படத்தோட பக்தி பாட்டுல நாம கேட்டுட்டு இருக்கோம்.
3: திரைப்படங்களா?
1: ஆமா.
3: திரைப்படத்துல வராதுங்களா இது?
1: திரைப்படத்துல எனக்கு தெரியல, ஆனா இந்த பாடல் வந்து நம்ம காலையில கேட்போம்ல அடிக்கடி. சரி நன்றி. வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம் சொல்லுங்க.
4: வணக்கம் மேடம். நான் கோயம்பேடு ராமகிருஷ்ணன் மேடம்.
1: சொல்லுங்க.
4: எனக்கு அடிக்கடி பிடிக்கிறது காலையில நான் கேக்குறது திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா.
1: திருப்பதி மலை வாழும் வெங்கடேசாங்கிற அந்த பாடல்.
4: ஆமா மேடம், அடிக்கடி கேப்பேன், நல்லாவும் இருக்கும். அது எல்லாமே கருத்துள்ள பாட்டா இருக்கும் பக்திக்காக.
1: சரி, உங்க பெயர் மறுபடியும் சொல்லுங்க.

0: கோயம்பேடு ராமகிருஷ்ணன் மேடம்.
1: கோயம்பேடு ராமகிருஷ்ணன், சரி, நன்றி.
0: நன்றி மேடம், நன்றி.
1: வணக்கம்.
2: ஹலோ, கும்பகோணம் மீனாட்சி பேசுறேன் மேடம்.
1: கும்பகோணம் மீனாட்சி, சொல்லுங்க. அது பக்தி பாடல் கிடையாதுங்க, கருத்து பாடல். அது வந்து தத்துவத்தை சொல்லக்கூடிய பாடல். அது பக்திமயமான பாடல் இல்ல. அப்படி ஆத்தா உன் கோவிலிலே அலங்கார வாசலிலே மாவிளக்கு, அது அது பக்தி பாடல். சரி, நன்றி. வணக்கம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேடம்,
1: சொல்லுங்க.
3: அரியலூர் மாவட்டம் பொறுப்பேநல்லூர் கொஞ்சநாளம் பேசுறேன்
1: மேடம். எந்த எந்த இடத்துல இருந்து, எந்த இடத்துல இருந்து மீண்டும் பேர் சொல்லுங்க.
3: பொறுப்பேநல்லூர் கொஞ்சநாதன் மேடம்.
1: கொஞ்சநாதன், ம், சொல்லுங்க.
3: ஆமா மேடம், மன பாடல் வந்து திருவள்ளூர் மேடம். பாடல் வந்து வந்து மருதமலைக்கு வந்து பாருங்க.
1: மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க அந்த பாடல்.
3: ஆமா ஆமா மேடம்,
1: சரி, ஓகே, நன்றி.
3: ஓகே,
1: அந்த பாடல் மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க, ரொம்ப எல்லாருக்கும் ஒரு பிடிச்சமான பாடல்னு சொல்லலாம். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம், ராஜலட்சுமி வெஸ்ட் மாம்பழத்துல இருந்து பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
1: ராஜலட்சுமி, ராஜலட்சுமி வெஸ்ட் மாம்பழம்.
4: ஆமா, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும், சொல்லுங்க.
4: எனக்கு வந்து இந்த திருவிளையாடல்ல வந்து அந்த நடிகர் திலகத்தோட நடிப்புக்கு ஈடு இணையே கிடையாது. அதுல வந்து அந்த பாத்தா பசுமரம்
1: நெடுமரம் அந்த பாடல்,
4: அந்த பாட்டு. அந்த இன்னொன்னு வந்து அந்த பாட்டும் நானே தான் கொசு கடிச்சத்துல தூக்கத்துல கனவுல பாடுறேன், அதெல்லாம் வந்து அந்த நகைச்சுவை மிகுந்த கருத்துக்கள் உள்ள ஒரு வசனங்கள். அந்த பாடலும் அத மாதிரி அதெல்லாம் ரொம்ப கேக்குறதுக்கும் அருமையா இருக்கும். அப்படியே நம்மளுக்கு தெய்வ ஒரு அந்த அவர் பேசுற பேச்சுக்களை கேட்கும் போது எனக்கு பொண்டாட்டி ரெண்டு பேருப்பா, புள்ள ரெண்டு பேருப்பா அப்படிங்கும் போதெல்லாம் அதெல்லாம் வந்து ரொம்ப அருமையா இருக்கும். அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப பிடிக்கும். அந்த பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம்ங்கிற பாட்டு.
1: நன்றி,
4: நன்றிப்பா.
1: நிறைய நேயர்கள் நிறைய பாடல்கள் சொன்னாங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டோடனே நமக்கு டக்குன்னு ஞாபகம் வரக்கூடிய அளவில் சூப்பராக அந்த காலத்திலே சூப்பர் ஹிட்டான பாடல். சரி, நிகழ்ச்சிக்கு நிறைவாக ஒரு பாடல் கேட்போம். ஏன்னா நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். 8:54:30 இருக்கிறோம். இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான ஒரு நடையை கொண்ட பாடல். அந்த பாட்டில் சுருளிராஜன் அவ்வளோ அழகாக அந்த பாடலும் அந்த பக்தியும் கலந்து நகைச்சுவையோடையும் இருக்கும். நமக்கு பார்க்கும்போது பக்தி பரவசம் எல்லாமே கலந்து வரும். இந்த பாடலை கேட்போம். நிகழ்ச்சி நிறைவாக ஆதிபராசக்தி அப்படிங்கிற திரைப்படத்திற்காக வரக்கூடிய பாடல்.

ஆடி பார்த்து புட்டேன் பிள்ள முகம் தேடி வரல்லே. பேச்சுப்படி பொங்கல் உண்ண இங்கு வரல்லே. நான் மூச்சடக்கி உன்னிடத்தில் அங்கு வருவேன்.

சீக்கிரத்தில் காட்சி தந்த செல்வநாயகி, புது சேலக்காரி பூக்காரி தெய்வநாயகி, பத்திரகாளி ருத்ரகாளி பாரடியம்மா, இந்த பாவி மகன் வீட்டில பைவோரடியம்மா, காத்தாடி மாரியம்மா, சோறு ஆக்கி வச்ச

0: இதுவரை நாம் இணைந்திருந்தோம் நீ கோரினால் நிகழ்ச்சியில். பாடல்கள்லாம் நம்ம வந்து கேட்டோம். நீ நவராத்திரி நாட்களில் உங்கள் மனசில் அடிக்கடி நீங்கள் பாடக்கூடிய திரைப்பட பாடல் எது அப்படின்னு தான் கேட்டோம். அவ்வளோ நேயர்கள் அவ்வளோ அழகாக வந்து ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட நிறைய நேயர்கள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த இருக்கோடுகள் நவராத்திரினாலே கண்டிப்பாக அந்த பாடல் இருக்கும் இல்லையா, அதனால் அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஏன் அந்த பாடல் அப்படின்னா அந்த காட்சி அமைப்பு வந்து நவராத்திரி முன்னிட்டு இருக்கும், அதனால் அந்த பாடலும் அந்த காட்சியும் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அது மேஜராக எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்ச பாடலாக இருந்திருக்குது. சரஸ்வதி பூஜை அப்படின்னாலே அந்த பாடல் வந்து கண்டிப்பாக அந்த இடத்துல இடம் பெற்றுருது அப்படின்றத நம்மளால் தவிர்க்கவே முடியல. சிறப்பாக பங்கேற்ற அனைத்து நேரும் கலந்து கொண்டவங்களாம் நிறைய நல்ல விஷயமாக சொன்னாங்க, நல்ல நல்ல பாடல்களும் நமக்கு சொன்னாங்க. பங்கு பெற்று கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. இதுவரை இணைந்திருந்தோம் நீ கோரினால் நிகழ்ச்சியில்.
1: நீ கோரினால்
0: நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் ஆர்ஜே செங்கமலம் சரத். இப்பொழுது கேட்கலாம் 9 மணிக்கு இடம்பெறும் பொன்னியின் செல்வங்கள்.

ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

மூன்று கொலைகளை செய்ய திட்டமிட்டிருக்கின்றார்கள் சதிகாரர்கள். இந்த மூன்று கொலைகள் நடக்காமல் சோழ குலத்தை காப்பாற்ற வேண்டும். பழுவூர் குலத்துக்கு ஏற்படவிருக்கின்ற அபகீர்த்தியிலிருந்து அதை காப்பாற்றியாக வேண்டும் என்ற எண்ணம் ஒருபுறம் இருந்தாலும், ஏதோ ஒரு ஓரத்திலே மனத்திலே பழுவேட்டரையரின் உள்ளத்துக்குள்ளே, சதிகாரர்களை இங்கேயே கொன்றுவிட்டால் நந்தினிக்கும் அபகீர்த்தி ஏற்படாது என்ற நப்பாசையும் ஓடிக்கொண்டிருந்தது. இவ்வாறெல்லாம் எண்ணி அந்த வீரக்கிழவர் தம்மையறியாமல் தொண்டையை கனைத்துக் கொண்டார். சிம்ம

0: கர்ஜனை போன்ற அந்த சத்தம் சதிகாரர்கள் இருவரையும் திடுக்கிடச் செய்தது.
1: யாரங்கே
0: என்றான் தேவராளனாகிய பரமேஸ்வரன். அதற்கு மேல் தாம் மறைந்திருப்பது சாத்தியமில்லை, உசிதமும் ஆகாது என்று கருதி பெரிய பழுவேட்டரையர் வெளிப்பட்டு வந்தார். மழைக்கால இருட்டில் திடீரென்று தோன்றிய அந்த நெடிய பெரிய உருவத்தைக் கண்டு சதிகாரர்கள் இருவரும் திகைத்து நின்ற போது,
1: நான் தான் யமனுக்கு அண்ணன்
0: என்று கூறிவிட்டு பழுவேட்டரையர் சிரித்தார். அந்த கம்பீரமான சிரிப்பின் ஒலி அவ்வனப்பிரதேசம் முழுவதையும் நடுநடுங்கச் செய்தது. வந்தவர் பழுவேட்டரையர் என்று அறிந்ததும் ரவிதாசன் தேவராளன் இருவரும் தப்பியோட பார்த்தார்கள். ஆனால் பழுவேட்டரையர் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. தம் நீண்ட கரங்கள் இரண்டையும் நீட்டி இருவரையும் பிடித்து நிறுத்தினார். அவருடைய வலதுகை ரவிதாசனுடைய ஒரு புஜத்தை பற்றியது. வஜ்ராயுதத்தை காட்டிலும் வலிமை பொருந்திய அந்த கரங்களின் பிடிகள் அவ்விருவரையும் திக்குமுக்காடச் செய்தன. எவ்வளவுதான் கையில் வலி இருந்தாலும் இருவரையும் ஏககாலத்தில் சமாளிக்க முடியாது என்று எண்ணி பழுவேட்டரையர் தேவராளனை தலைகுப்புற விழும்படி கீழே தள்ளினார். கீழே விழுந்தவன் முதுகில் ஒரு காலை ஊன்றி வைத்துக் கொண்டு ரவிதாசனுடைய கழுத்தை இரண்டு கைகளாலும் நெரிக்கத் தொடங்கினார். ஆனால் தேவராளன் சும்மா இருக்கவில்லை. அவனுடைய இடுப்பில் செருகியிருந்த கத்தியை சிரமப்பட்டு எடுத்து தன்னை மிதித்துக் கொண்டிருக்கும் காலில் குத்தப் பார்த்தான். பழுவேட்டரையர் அதை அறிந்து கொண்டார். இன்னொரு காலினால் அவனுடைய மணிக்கட்டை நோக்கி ஒரு பலமான உதை கொடுத்தார். கத்தி வெகு தூரத்தில் போய் விழுந்தது. தேவராளனுடைய ஒரு கையும் அற்று விழுந்து விட்டது போல ஜீவனற்றதாயிற்று. ஆனால் அதே சமயத்தில் அவனை மிதித்திருந்த கால் சிறிது நழுவியது. தேவராளன் சட்டென்று நெளிந்து கொடுத்து வெளியே வந்து குதித்து எழுந்தான். உதைபடாத கையில் முஷ்டியினால் பழுவேட்டரையரை நோக்கி குத்தத் தொடங்கினான். அந்த குத்துக்கள் கருங்கல் பாறை சுவர் மீது விழுவன போல இருந்தன. குத்திய தேவராளுடைய கைதான் வரித்தது. அதுவும் இன்னொரு கையைப் போல ஆகிவிடுமோ என்று தோன்றியது. இதற்கிடையில் ரவிதாசன் தன் கழுத்திலிருந்து பழுவேட்டரையருடைய கரங்களை விலக்க பெருமுயற்சி செய்தான். ஒன்றும் பலிக்கவில்லை. கிழவருடைய இரும்பு பிடி சிறிதும் தளரவில்லை. ரவிதாசனுடைய விழிகள் பிதுங்கத் தொடங்கின. உளறி குளறிக் கொண்டே,
2: சீக்கிரம் சீக்கிரம் கோயில் மேலே ஏறு, மண்டபத்தை கீழே தள்ளு
0: என்றான். தேவராளன் உடனே பாய்ந்து சென்று பள்ளிப்படை கோயிலின் மேல் மண்டபத்தின் மீது ஏறினான். அங்கே மண்டபத்தின் ஒரு பகுதியில் பிளவு ஏற்பட்டு இனி சிறிது நகர்ந்தாலும் கீழே விழக்கூடிய நிலையில் இருந்தது. அதை முன்னமே அவர்கள் கவனித்திருந்தார்கள். ரவிதாசன் அதைத்தான் குறிப்பிடுகிறான் என்று தேவராளன் தெரிந்து கொண்டான். மண்டபத்தின் இடிந்த பகுதியை தன் மிச்சமிருந்த வலிவையெல்லாம் பிரயோகித்து நகர்த்தி தள்ளினான். அது விழும்போது அதனுடன் இருந்த மரமுன்றையும் சேர்த்து தள்ளி கொண்டு விழுந்தது. பழுவேட்டரையர் மேலிருந்த மண்டபம் நகர்ந்து விழப்போவதை தெரிந்து கொண்டார். ஒரு கையை ரவிதாசனுடைய கழுத்திலிருந்து எடுத்து மேலே இருந்து விழும் மண்டபத்தை தாங்கிக் கொள்ள முயன்றார். ரவிதாசன் அப்போது பெருமுயற்சி செய்து அவருடைய பிடியிலிருந்து தப்பி அப்பால் நகர்ந்தான். மரமும் மண்டபமும் பழுவேட்டரையர் பேரில் விழுந்தன. பழுவேட்டரையர் தலையில் விழுந்து நினைவு இழந்தார். நெடுநேரத்துக்கு அப்பால் பழுவேட்டரையருக்கு சிறிது நினைவு வந்தபோது அவர் ஒரு பயங்கரமான போர்க்களத்தில் இருப்பதைக் கண்டார். வாள்கள் ஒன்றோடு ஒன்று மோதி ஜன ஜனவென்று ஓங்கார ஒலி கிளப்பின. ஒரு பக்கத்தில் ஜயபேரிகைகள் முழங்கிக் கொண்டிருந்தன. அவற்றுடன் சேர்ந்து ஆயிரக்கணக்கான குரல்கள், மகாராஜாதிராஜ பாண்டிய மன்னர் வாழ்க, பாண்டிய விரோதிகள் வீழ்க என்று கோஷமிட்டன. இன்னொரு பக்கத்தில் ஆயிரக்கணக்கான குரல்கள், கங்கமன்னன் விழுந்து விட்டான், ஓடுங்கள் ஓடுங்கள் என்று கூக்குரல் இட்டன. ஓடுகிறவர்களை தடுத்து நிறுத்தும் குரல்கள் சிலவும் கேட்டன. அப்போது திடீரென்று ஒரு கணம் போர்க்களத்தில் நிசப்தம் நிலவியது. பழுவேட்டரையர் சுற்றும் முற்றும் பார்த்தார். இரண்டு கால்களையும் இழந்த விஜயாலய சோழனை இன்னொரு நெடிதுயர்ந்த ஆஜானுபாகுவான மனிதன் தன் தோள்களிலே தூக்கிக் கொண்டு வந்தான். தோள் மீது அமர்ந்திருந்தவன் இரண்டு கரங்களிலும் இரண்டு ராட்சத வாள்களை ஏந்தி கொண்டிருந்தான்.
1: சோழ வீரர்களே, நில்லுங்கள். பல்லவர்களே, ஓடாதீர்கள். ஆறிலும் சாவு, நூறிலும் சாவு, என்னை பின்தொடர்ந்து பாருங்கள். எதிரிகளை சின்னாபின்னம் செய்வோம் என்று அவன் கோஷித்தான்.
0: ஓடத் தொடங்கியிருந்த சோழ பல்லவ வீரர்கள் விஜயாலய சோழனை பார்த்துவிட்டு அவன் வார்த்தைகளை கேட்டுவிட்டு நின்றார்கள். அவர்களுடைய முகங்களிலே சோர்வும் பீதியும் நீங்கி மீண்டும் தீரமும் வீரக்கலையும் தோன்றின. பின்வாங்கியவர்கள் முன்னேறத் தொடங்கினார்கள். இந்த அதிசய மாறுதல்

0: அதற்கு காரணமாயிருந்த விஜயாலய சோழனை மீண்டும் பழுவேட்டரையர் பார்த்தார். அவனை தோளிலே தாங்கிக் கொண்டிருந்த வீரனையும் பார்த்தார்.
1: அதிசயம், அதிசயம்!
0: அப்படி தாங்கிக் கொண்டிருந்த வீரன் தாமேதான் என்பதைக் கண்டார். அந்த பழுவேட்டரையர் ஒரு கையால் தம் தோளின் மீதிருந்த இருகாலும் இல்லாத விஜயாலய சோழனை பிடித்துக் கொண்டு இன்னொரு கையில் பிடித்திருந்த நீண்ட கத்தியை சுழற்றிக்கொண்டே எதிரிகளிடையே புகுந்தார். அவர்கள் இருவரும் போன இடமெல்லாம் பாண்டிய வீரர்களின் தலைகள் தரையில் உருண்டு விழுந்தன. போர் நிலைமை அடியோடு மாறிவிட்டது. பாண்டிய சைன்யம் சிதறி ஓடியது. சோழ பல்லவர்கள் வென்றார்கள். எட்டு திக்கும் அதிரும்படி ஜெய பேரிகைகள் முழங்கின. பல்லவ சக்கரவர்த்திக்கு முன்னால் விஜயாலய சோழர் அமர்ந்திருந்தார். அவருக்கு அருகில் பழுவேட்டரையர் நின்றார். பல்லவ சக்கரவர்த்தி சோழ மன்னரை பார்த்து, வீராதி வீரரே, உம்மாலே இன்று தோல்வி வெற்றியாயிற்று. இனி சோழ நாடு சுதந்திர நாடு. நீரும் உமது வீரப்புதல்வன் ஆதித்தனும் உங்கள் சந்ததிகளும் என்றென்றும் சுதந்திர மன்னர்களாக சோழ நாட்டை ஆளுவீர்கள் என்றார். உடனே விஜயாலய சோழர் தமக்கருகில் நின்ற பழுவேட்டரையரை பார்த்து, அத்தான், தங்களாலேதான் இந்த வெற்றி நமக்கு கிட்டியது. சுதந்திர சோழ நாட்டின் சேனாதிபதியாகவும் தனாதிகாரியாகவும் உம்மை நியமிக்கிறேன். உமது சந்ததிகளும் சோழ குலத்துக்கு உண்மையாயிருக்கும் வரையில் தனாதிகாரிகளாகவும் சேனாதிபதிகளாகவும் இருப்பார்கள் என்றார். பழுவேட்டரையரின் காயங்கள் நிறைந்த முகம் பெருமிதத்தால் மலர்ந்தது. திடீரென்று அந்த முகத்தில் கடும் கோபம் தோன்றியது. அந்த பழைய பழுவேட்டரையர் இந்த புதிய பழுவேட்டரையரை பார்த்தார். அட பாவி, துரோகி, சண்டாளா! என் குலத்தை கெடுக்க வந்த கோடாரி காம்பே! ஆறு தலைமுறையாகச் சேர்த்த அருமையான வீரப்புகழையெல்லாம் நாசமாக்கி விட்டாயே! சிநேகித துரோகம், எஜமான துரோகம் செய்தாயே! சோழகுலத்தின் பரம்பரை பகைவர்களுக்கு உன்னுடைய வீட்டிலே இடம் கொடுத்தாயே! உன்னுடைய பொக்கிஷத்திலிருந்து பொருள் கொடுத்தாயே! உன்னாலல்லவோ இன்று சோழகுலத்துக்கு இறுதி நேரப்போகிறது. உற்ற பழி உலகம் உள்ள அளவும் மாறவே மாறாது என்று சபித்தார். சபித்த பழுவேட்டரையரின் கண்களில் கண்ணீர் தாரை தாரையாகப் பெருகியது. பிறகு மற்றும் பல பழுவேட்டரையர்கள் வந்தார்கள். ஒவ்வொருவரும் தாம் தாம் செய்த வீரச் செயல்களை கூறினார்கள். ஒவ்வொருவரும் பழுவேட்டரையரை சபித்தார்கள். பின்னர் எல்லோரும் சேர்ந்து சபித்தார்கள். சண்டாளா, குலத் துரோகமும் ராஜ துரோகமும் செய்து விட்டாயே! நாங்கள் உயிரை கொடுத்து சம்பாதித்த வீரப் புகழையெல்லாம் நாசமாக்கி விட்டாயே! உன் புத்தி ஏன் இப்படி போயிற்று என்றார்கள். பழுவேட்டரையர்கள் மறைந்தார்கள். கொடும்பாளூர் வேளிர்களும் திருக்கோவலூர் மலையமான்களும் வந்தார்கள். தன்னந்தனியே நின்ற பழுவேட்டரையரை சூழ்ந்து கொண்டார்கள். சீச்சி, நீயும் ஒரு மனிதனா? சோழர் குலத்தை நீயும் உன் பரம்பரையும் தான் தாங்கி வந்தது என்று பெருமையடித்துக் கொண்டாயே, இப்போது என்ன சொல்லுகிறாய்? சோழ குலத்துக்கு நீ யமனாக மாறிவிட்டாயே! பாதகா, உன் பவிஷ்யங்கே என்று கூறி எக்காலம் குட்டிச் சிரித்தார்கள்.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: யாருங்கே? நான் தான் யமனுக்கு அண்ணன். இந்த பகுதியில மற்றதெல்லாம் பாறாங்கல்ல உடைக்க முயன்ற ரெண்டு சுண்டலிகளின் தவிப்பையும் கனவுல அந்த மாவீரருக்கு எழுந்த கண்டனத்தையும் குறிச்ச சொற்சித்திரங்கள். தொண்டைய கனைச்சிட்டோம். இனியும் இங்க மறைஞ்சிருக்க முடியாது, மறைஞ்சிருக்க கூடாது. இந்த கருத்தை மிக நேர்த்தியா சொல்லுல வடிச்சிருக்கார் ஆசிரியர். தற்காப்பும் தாக்குதலும் இணைஞ்சு வர ரெண்டு பேரை ஏக காலத்துல திணற அடிச்சிட்டார் பெரிய பழுவேட்டரையர். இந்த வியப்பிலிருந்து விடுபட்டு விளக்கத்துக்கான சொற்களை சற்று பார்ப்போம். முஷ்டி, விரல்களை இறுக்கி மூடின கை, முடக்கிய கை, ஒரு பிடின்னு சொல்லலாம், இறுகுபிடி. பழுவேட்டரையர் கொடுத்த உதையில தேவராளனின் கையில இருந்த கத்தி எகிரி போய் விழுந்துச்சு. பழுவேட்டரையன் தலையில கல்லை போட்டா கல்லுதான் தூள் தூளாகும்னு சொன்னவன் அதை மறந்து இன்னொரு கையினால அவரை குத்தின அசட்டுத்தனத்தை பார்த்தோம். நல்ல காலம், கட்ட விரலை மற்ற விரல்களுக்கு உள்ள வச்சு மூடி குத்தல்ல போல இருக்கு. அப்படி செஞ்சிருந்தா கட்ட விரல் முறிஞ்சே போயிருக்கும். அடுத்து கோடாரி காம்பு என்கிற தொடர். தன் குடும்பத்துக்கோ குலத்துக்கோ நாட்டுக்கோ துரோகம் செய்பவன் கோடாலி, கோடாரி என்றெல்லாம் சொல்லப்படுற கோடரி மரம் வெட்ட பயன்படும் கருவி. இதன் கைப்பிடி, அதாவது காம்பு, மரத்தால ஆனது. ஆக

மரமே கோடரியின் காம்பா மாறி நிறைய மரங்களை வெட்டி வீழ்த்த பயன்படுது. இதை துரோகமா உருவகப்படுத்தி மரத்திற்கு கேடு கோடாரி காம்புன்னு சொல்லுவாங்க. சம்பாத்தியம், ஈட்டிய பொருள் சேமிப்பு, தேட்டம் ஈட்டம் வருவாய் இதையெல்லாம் உள்ளடக்கியது. சம்பாதனை என்பதிலிருந்து உருவானது. சம் நன்றாக, பத் அடைதல். ஐஸ்வர்யத்தை சம்பத்துன்னு சொல்றோம். முயற்சியால உழைப்பால ஈட்டினது சம்பாத்தியம். இத செயல்னு கொண்டா சம்பத், இதன் விளைவு பலன். பவிஷி பவிஷி பவிஷு இதெல்லாம் மானம் என்ற பொருள் கொண்ட சொற்கள். அன்றாட வழக்குல அந்தஸ்து, இடையில வந்த மேல்நிலை என்ற அர்த்தத்தை குறிப்பிடுற சொல் ஆயிட்டது பவிஷு. எக்காலம் கதையின் இந்த பகுதியில ஏளனம் எகத்தாளம் எள்ளி நகையாடுவது இப்படி பொருள் கொள்ளணும். யமனுக்கு அண்ணன்னு கேலியா பேசப்பட்ட இந்த கிழவர் பிடியிலிருந்து விடுபட்டா போதும்னு அந்த ரெண்டு பேரும் ஓட்டம் பிடிச்சாகணும். காரணம், தம்பி காலாந்தக கண்டன் திடீர்னு இதே போல வந்து சேர்ந்துட்டா உயிருக்கே ஆபத்தாச்சே.

0: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: நாம் இதுவரை கேட்டது பொன்னியின் செல்வங்கள்.

0: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
1: பண்ணாதீங்க தம்பிகளா.
0: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
1: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
0: அடம் பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
1: பேரண்ட்ஸ் மேலையும் கேஸ் ஃபைல் ஆகும்.
0: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கன வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
1: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
0: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
1: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
0: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில போடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
1: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இரவின் அமைதியில்
2: இதயம் எழுதும்
1: இசை கவிதை
2: என் இனிய
1: பொன் நிலாவே.
3: வணக்கம் நேர்களே, இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேரம் 9:15:40 ஆயிற்றுக்கு. நாம கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி என் இனிய பொன் நிலாவே. இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்கலாம், ரசிக்கலாம். இது மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இரவின் அமைதியில்
2: இதயம் எழுதும்
1: இசை கவிதை
2: என் இனிய
1: பொன் நிலாவே.
3: இதயத்தின் அடியாழத்தில் நட்டு வைத்த ஒரு செடி பூக்க காலம் தேடிக்கொண்டிருக்கும். அப்படி அந்த பூ பூத்துவிட்டால் அது மீண்டும் மறைவதில்லை, வளர்ந்து கொண்டேதான் செல்லும். அப்படி என்ன பூவோ, இதயத்தில் 1000 பூக்கள் மலர்ந்தாலும்

இந்த ஒரு பூவுக்கு எத்தனை எத்தனை சிறப்பு! அது தன்னை மட்டும் தேடாது மற்றொன்றையும் தேடிக்கொண்டிருக்கும். அந்த தேடுதல் தொடரும் வரை வாட்டமும் இருந்து கொண்டுதான் இருக்கும். பூத்ததா வளர்ந்ததா, அந்த பூவின் ஏக்கம்தான் என்ன? இதயம் அப்படிங்கிற படத்திற்காக வரக்கூடிய பாடல், பாடியவர் எஸ்.பி. பாலசுப்ரமணியம். வாலி இயற்றிய பாடலுக்கு இசை இளையராஜா.

0: டூயட் படத்திற்காக சுப்ரணா அந்த பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். பாடியவர் எஸ் பி பாலசுப்ரமணியம், வைரம் திருதி பாடலுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான். இணைந்திருக்கின்றோம் என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியில்.
1: இரவின் அமைதியில்
2: இதயம் எழுதும்
1: இசை கவிதை
2: என் இனிய
1: பொன்னிலாவே.

0: மீரா அப்படிங்கிற திரைப்படத்திற்காக அந்த பாடலை நாம கேட்டிருந்தோம். எஸ் பி பாலசுப்ரமணியம், ஆஷா போன்ஸ்லே ஆகியோர் பாடியது. வாலி இயற்றிய பாடல் இளையராஜாவின் இசையில் கேட்டு மகிழ்ந்தோம். எண்ணத்தின் அலைகள் எத்தனை உயர்ந்தாலும் அது அலையலையாக அடித்து கொண்டு தான் நம் மனதை வருத்து கொண்டு இருக்கும் அல்லவா? இனிமையான நேரங்கள் என்றால் மகிழ்ச்சியாகவும், ஏக்கமான நேரங்கள் என்றால் சோகத்தோடும் அலைப்பாயும் மனது எத்தனை எத்தனை உணர்ச்சிகளை உள்ளடக்கி கொண்டிருக்கின்றது. அந்த இளம் கதிரின் காட்சி போலத்தான் நம் மனசும் என்று இந்த பாடல் வருகின்றது. இந்த ஒப்பீடு எதற்காக?
1: மணியே மணிக்குயிலே, மாலை இளங்கதிரழகே, கொடியே கொடிமலரே,

இதமாய் தழுவிச் சென்ற அந்த மணியின் ஓசை நாடோடி தென்றல் அப்படிங்கிற படத்திற்காக கேட்டோம். இளையராஜா மனோ எஸ் ஜானகி பாடியது. மணியின் ஆனந்த ஓசையாக வேண்டுதலின் பலனாக கிடைத்தது நாடோடி தென்றல் படத்திற்காக. அடுத்ததாக நாம் கேட்க போகிற பாடல் அந்த மழையின் சங்கீதம் எந்த அன்பை குறிப்பிடுகின்றதோ.

0: நாம கேட்ட அந்த பாடல் செந்தமிழ் பாட்டு அப்படிங்கிற திரைப்படத்திற்காக கேட்டு ரசித்தோம். எஸ்பி பாலசுப்ரமணியம், கே ஆர் அனுராதா பாடியது, வாலி இயற்றிய பாடல்.
1: இரவின் அமைதியில்
2: இதயம் எழுதும்
1: இசை கவிதை
2: என் இனிய
1: பொன் நிலாவே.
3: நான் உங்கள் பாடலாசிரியர் பழனி பாரதி பேசுகிறேன். காற்றில் வருவது வானொலி அல்ல, நம் செவிகளை நினைக்கும் தேனொளி. திசைகள் இணைக்க மனம், சிறகுகள் விரிக்க கேளுங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.

0: நாம கேட்டுட்டு இருக்கிறது என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியினை.
1: இரவின் அமைதியில்
2: இதயம் எழுதும்
1: இசை கவிதை
2: என் இனிய
1: பொன்னிலாவே.
0: மொழி பேசும் பாவையவள் சிந்தும் ஒவ்வொரு சொல்லும் கவிதைதான். அந்த கவிதைக்குத்தான் வரமாக வேண்டி எத்தனை எத்தனை தவம்.

காதல் என்னும் கவிதையை வரமாக கிடைத்ததால் இப்படி தனி பாடல் வரும். வண்ண வண்ண பூக்கள் படத்திற்காக இளையராஜா எஸ் ஜானகி பாடிய பாடலை நாம கேட்டு ரசித்தோம். இணைந்திருக்கின்றோம் என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியில்.

0: வணக்கம், நான் இசையமைப்பாளர் பரணி பேசுறேன். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 9:54 ஆயிட்டிருக்கு. இணைஞ்சிருக்கிறோம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். கிட்டத்தட்ட பாடலோட நிறைவு பகுதிக்கு நாம் வந்துட்டோம். 10 மணி வரை இந்த பாடல்கள் கேட்கலாம், 10 மணிக்கு நாம் கேட்கலாம். எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சி 9444001023 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடல்கள் வலம் வரை கேட்கலாம், ரசிக்கலாம். 10 மணி முதல் 11 மணி வரை. நேற்றைய தினம் அதற்கு முன்தினம் வந்து பங்கேற்ற பெயர்கள் இடம்பெறாது. நீங்கள் வந்து நாளை அல்லது நாளை மறுநாள் வந்து நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். உங்களோட வாட்ஸ்அப் பதிவை தெளிவாக டைப் பண்ணி அனுப்புங்க. உங்கள் பெயர், ஊர், எந்த படம், எந்த பாடல் அப்படிங்கிறது தெளிவாக டைப் பண்ணி அனுப்புங்க. புதுநேயர்களும் அனுப்பலாம். 9444001023 இதுதான் வாட்ஸ்அப் எண். 9444001023 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். கண்டிப்பாக உங்கள் பெயர், ஊர், எந்த படம், எந்த பாடல் அப்படிங்கிறத தெளிவாக டைப் பண்ணி அனுப்புங்க. படம் பெயரோ அல்லது பாடலின் பெயரோ மாற்றி எழுதினால் நமக்கு வந்து பாடல் தேடுவது சிரமமாக இருக்கும். அதனால் நீங்கள் குறிப்பிட வேண்டிய பாடலும் படையும், படத்தோட பெயர், பாடல் தெளிவாக டைப் பண்ணி அனுப்புமாறு கேட்டுக்கிறோம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் அரண்மனை கிளி அப்படிங்கிற படத்திற்காக கேட்கலாம். எஸ் ஜானகி பாடியது. இரவில் வானில் வரும் வான்மதி, வான்மதியும் யாருக்குத்தான் தூது சொல்ல வேண்டுமோ?

0: நாம கேட்ட இந்த நிகழ்ச்சி
1: இரவின் அமைதியில்
2: இதயம் எழுதும்
1: இசைக்கவிதை
2: என் இனிய
1: பொன் நிலாவே.

0: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.
1: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் நாம் மீண்டும் சந்திக்கின்றோம். இது விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேரம் 10:51 ஆயிட்டு இருக்குது. வாட்ஸ்அப் மூலமாக நேயர்கள் வந்து பாடல்களாம் அவங்க மெசேஜ் டைப் பண்ணி அனுப்பியிருக்காங்க. 9444001023 இந்த நம்பருக்கு படம், பெயர், உங்கள் பெயர், ஊர் தெளிவாக டைப் பண்ணி அனுப்புங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடல்கள் விளம்பர கேட்கலாம் இந்த ஒரு மணி நேரத்திற்கு.
0: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.
1: ஆம் நேயர்களே, எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. இதோ பாடல்களை கேட்கலாம், ரசிக்கலாம். ஃபஸ்ட்டு பாடலாக யாருடைய பாடல் அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கலாம். சிந்து பைரவி அப்படிங்கிற பாடல் தாங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க.

கலைவாணி அப்படின்ற ஆரம்பிக்கக்கூடிய பாடல். திருச்சியிலிருந்து வனஜா அப்படிங்கிற நேயர் வந்து இந்த பாடல் கேட்டிருக்காங்க. இந்த பாடலை இப்போ நாம் கேட்போம். பாடியவர் கே.ஜே. யேசுதாஸ். வைரமுத்து எழுதிய பாடல், இசை இளையராஜா.

நாம லாஸ்டாக கேட்ட பாடல் சிந்து பைரவி படத்திற்காக கே ஜெயசுதாஸ் பாடியது, வைரமுத்தவங்க எழுதிய பாடல், இளையராஜாவின் இசையில் கேட்டு ரசித்தோம். இணைந்திருக்கின்றோம் எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில். அடுத்ததாக வரக்கூடிய பாடல் யார் பாடியதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீ சாய் தேவ் அப்படிங்கிற நேயர் கேட்டிருக்காங்க. திருடா திருடா படத்திற்காக ஷாகுல் ஹமீஸ், சுஜாதா மோகன், மின்மினி ஆகியோர் குழுவினருடன் பாடியது, வைரமுத்து எழுதிய பாடல். ஏ ஆர் ரஹ்மான் இசையில் கேட்கலாம் திருடா திருடா அப்படிங்கிற படத்திற்காக.

0: வணக்கம், நான் உங்க சிபிராஜ் பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அடுத்ததாக நாம யாருடைய விருப்பத்தில் பாடல் கேட்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஹசன் அலி அப்படிங்கிற நேயர் அத்திக்கடை திருவாரூர் அப்படிங்கிற இடத்துலேருந்து பாடல் கேட்டிருக்கிறாங்க. காதலர் தினம் அப்படிங்கிற படத்துலேருந்து காதல் எனும் தேர்வு எழுதி அந்த பாடல் தாங்க மேடம் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அந்த பாடலை இப்போ நாம் கேட்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம், ஸ்வரலதா பாடியது, வாலி எழுதிய பாடலுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான்.

0: காதலர் தினம் அந்த படத்திற்காக நாம் பாடல் கேட்டு ரசித்தோம். எஸ்பி பாலசுப்ரமணியம், ஸ்வரலதா பாடியது, வாலி அவங்க எழுதிய பாடல், ஏ ஆர் ரஹ்மானோட இசையில வளம் வர நாம் கேட்டோம். இது விவத் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் இணைந்து கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1. நேரம் 10:20 ஆயிட்டிருக்கிறது. அது விவத் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியெல்லாம் பாடல்கள்லாம் வளம் வந்துக்கிட்டே இருக்குது. அடுத்து வரக்கூடிய பாடலை யார் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். தயாளன் அப்படிங்கிற நேர் ஆவடி அந்த இடத்துலேருந்து பாடல் கேட்டிருக்கிறாங்க. கௌரவம் படத்திற்காக எனக்கு பாடல் தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாலூட்டி வளர்த்த கிளி அந்த பாடல் தருமாறு கேட்டிருக்காங்க. டிஎம் சவுந்தரராஜன் குரலில் ஒலிக்கும் பாடல், இசை எம் எஸ் கிருஷ்ணநாதன், பாடல் ஆசிரியர் கண்ணதாசன்.
1: கண்ணா, நீ எங்கடா போவே?
2: நான் எங்க போவோம் தெரியுமா? எனக்கு யார தெரியும், போகணும்னு மட்டும்தான் தோன்றது. ஆனா எங்க போறதுன்னு தோன்றியே.
1: கண்ணா
3: செல்மா, எங்கடி இருந்து பாய
1: போயிட்டா?
3: போயிட்டா அத விட்ட போயிட்டானே. அவ்வளவு பெரிய மனுஷனாயிட்டான் அவன். அவன் என்ன கண்டிக்கலாம், நான் அவனை கண்டிக்கப்படாத. அது வேற ஒண்ணும் இல்லடி, கிழிக்கு ரக்கம் முளைச்சு எடுத்து அத்தவங்க பறந்து போயிடுத்து.

கௌரவப்படுத்துறதுக்காக நாம் அந்த பாடல் கேட்டோம். ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு இனிமையாக நேயர்களாக கேட்டுகிட்டே இருக்கிறாங்க, நாமளும் கொடுத்துட்டே இருக்கிறோம். நேரம் கடந்து போவதே நமக்கு தெரியல, அத்தனை விரைவாக கடந்து செல்கின்றது. 10:25:40 ஆகிட்டுருக்குது. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் பாடலெலாம் கேட்டுட்ருக்கோம். அடுத்து வரக்கூடிய பாடல் சந்திரா அப்படிங்கிற நேயர் வேளச்சேரியிலேருந்து பாடல் தருமாறு கேட்டிருக்காங்க. திக்கு தெரியாத காட்டில் அப்படிங்கிற படத்திற்காக கேட்டதெல்லாம் அப்படிங்கிற பாடல் தருமாறு கேட்டிருக்கிறாங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா பாடிய பாடல், இயற்றியவர் கண்ணதாசன், இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

கண்டிப்பாக நாம் வந்து கேட்ட பாடலெல்லாம் கொடுக்கணும். நமக்கும் ஆசை தான். தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடல்களை கேட்டுட்ருக்குறோம். எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் யார் கேட்டிருக்காங்க தெரிஞ்சுக்கலாம். இது விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 11 மணிக்கு கேட்டு ரசிக்கலாம் மனசு மயங்கும் நிகழ்ச்சி தரும் பாடல்கள். இரவு முழுவதும் பாடல்கள் உங்களுக்காக வளம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸ்டே டியூன்ட். அடுத்து வரக்கூடிய பாடல் எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் பிரபாகரன் அப்படிங்கிற நேயர் கரையாங்காடு அப்படிங்கிற இடத்துலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. முதல் மரியாதை படத்துலேருந்து ஏதாவது ஒரு பாடல் தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ராசாவே உன்னை நம்பி அப்படிங்கிற பாடலை நாம் கேட்கலாம். எஸ் ஜானகி பாடியது, வைரமுத்து எழுதிய பாடல், இளையராஜாவின் இசையில் கேட்டு ரசிக்கலாம்.

0: எஸ் ஜானகியின் குரலில் வந்த பாடல் நாம் கேட்டோம். முதல் மரியாதை அப்படிங்கிற திரைப்படத்திற்காக.
1: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.
0: நேரம் 10:35, 20 நொடியாயிட்டிருக்குது. நாம் கேட்டுட்ருக்கோம் எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. அடுத்ததாக ஒரு பாடல் கேட்டிருக்காங்க ஸ்ரீமதி அப்புறம் பவானி அப்படிங்கிறவங்க சேர்ந்து. சேரமங்கலம் கன்னியாகுமரியிலேருந்து பாடல் தருமாறி கேட்டிருக்கிறாங்க. மாரா அப்படிங்கிற படத்திற்காக யார் அழைப்பது யார் அழைப்பதுங்கிற பாடலை ஒளிபரப்புங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த பாடலை இப்போ நாம் கேட்கலாம். சுத் ஸ்ரீராம் பாடியது, தாமரை எழுதிய பாடல், இசை ஜிப்ரான்.

0: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.
1: அடுத்து வரக்கூடிய பாடல் கேட்டிருக்காங்க ஹரிஷ் ஜோஷிகா காஞ்சிபுரம்லேருந்து கேட்டிருக்காங்க. ரிதம் படத்திற்காக காற்றே என் வாசல் வந்தாய் அந்த பாடல் தாங்க அப்படின்னு மெசேஜ் போட்டிருக்காங்க. உன்னிகிருஷ்ணன் கவிதா கிருஷ்ணமூர்த்தி பாடியது, வைரமுத்தவங்க எழுதிய பாடல், இசை ஏ ஆர் ரஹ்மான்.

நாம் அடுத்து கேட்கக்கூடிய பாடல் ராஜஸ்ரீ அப்படிங்கிறவங்க கும்பகோணம்லேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. பீமா அப்படிங்கிற படத்திற்காக எனதுயிரே அப்படிங்கிற அந்த பாடல் தருமாறு கேட்டிருக்காங்க. அந்த பாடலை இப்போ நாம் கேட்டு ரசிக்கலாம். நிக்கி மேத்யூ, சிம்மை, சாதனா சர்கம் ஆகியோர் இணைந்து பாடியது. இசை ஹாரிஸ் ஜெயராஜ்.

பீமா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். நேரம் 10:52 கிட்ட ஆக போகுது. அடுத்து வரக்கூடிய பாடல் மரகதம் அப்படிங்கிற நேயர் சிவகாசிலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. யார் நீ இத்திரைப்படத்திற்காக பாடல் பொன்மேனி அப்படின்னு வரக்கூடிய பாடல் கேட்டிருக்காங்க. இப்போ அந்த பாடலை நாம் கேட்கலாம். பாடியவர் பி. சுசீலா, இசை வேதா, பாடலாசிரியர் கண்ணதாசன்.

அடுத்ததாக வரக்கூடிய பாடல் யார் கேட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். கஸ்தூரி மகேந்திரன் அப்படிங்கிற நேர் சிங்காரப்பேட்டையிலிருந்து இடத்துலேருந்து மனதில் உறுதி வேண்டும் அப்படிங்கிற படத்திலேருந்து கண்ணின் மணியே கண்ணின் மணியே அப்படிங்கிற பாடல் கேட்டிருக்காங்க. அந்த பாடலை நிகழ்ச்சி நிறைவு பாடலாக நாம் கேட்டு ரசிக்கலாம். மனதில் உறுதி வேண்டும் படத்திற்காக சித்ரா பாடியது. வாலியற்றிய பாடல் இளையராஜாவின் இசையில் கேட்கலாம். இந்த பாடலோடு நிறைவு பெறுகின்றது இன்றைய எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் ஆர்ஜி செங்கமலம் சரத். மற்றொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் நேயர்களே. வாட்ஸ்அப் பண்ண அனைத்து நேயர்களுக்கும் மனமார்ந்த நன்றி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே. நிலையத்தில் நேரம் 11:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களே, நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.

மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் நான் உங்கள் அன்பன் திருக்கழுக்குன்றம் சசிவேல்மணி. நிகழ்ச்சி தரும் பாடல் அதர்மம் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. வாலியின் வரிகளுக்கு இசை இளையராஜா. நவமணிகள் சேர்த்து மாலையாக்கி தோல் சேர்க்க ஆசைதான், எப்போது வருவாய், வந்துவிட்டேன் என்று சொல்கிறாயோ என்னுள்

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கருத்தம்மா திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் சித்ரா பாடியது. வைரமுத்து இயற்றிய பாடலுக்கு இசை ஏ.ஆர். ரகுவான். மண்ணில் கலந்த மழைதுளி போல் உன்னில் நான், என்னில் நீ.

0: நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் காதலன் திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் பாடியது. வைரமுத்து இயற்றிய பாடலுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான்.
1: உன் காலடி தடமெல்லாம் வண்ண ஓவியமாய் என் இதயத்தில்

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் மே மாதம் திரைப்படத்திலிருந்து ஷோபா பாடியது. வைரமுத்து இயற்றிய பாடலுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான். பொற்களின் மீது பனித்துளி போல உன் நினைவுகள் எப்போதும் என்னுள்

அடுத்து ஒழிக்க வரும் பாடல் என்னாசை மச்சான் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியது. வாலியின் வரிகளுக்கு இசை தேவா. இணை எப்போதும் இன்பம் கொடுத்தால் இதயம் எப்போதும் இன்பத்தில் மூழ்கும்.

அடுத்து ஒலிக்க வரும் பாடல் நம்மவர் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியது. இசை மகேஷ். இதயங்கள் இரண்டும் இணைந்திருந்தால் இதய துடிப்பும் இசைதான்.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் பிரியங்கா திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. இசை இளையராஜா. நினைவுகள் நெஞ்சில் நிலைப்பதனால் இதயம் உயிர்ப்புடன் இருக்கிறது.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் பெரிய மருது திரைப்படத்திலிருந்து ஸ்வர்ணலதா பாடியது. வாலியின் வரிகளுக்கு இசை இளையராஜா. ஆர்ப்பரிக்கும் மனம் உன்னை கண்டால் அமைதியாகும். ஏன் காரணம் தெரியவில்லை, ஆனால் எப்போதும் உன் நினைவுகள் உடனிருந்தால் போதும், ஆர்ப்பரிப்பு அடங்கும்.

அடுத்து ஒலிக்க வரும் பாடல் புதுப்பட்டி பொண்ணுத்தாயி திரைப்படத்திலிருந்து. சுவர்ணலதா உமா ரமணன் பாடியது. புலமை பித்தன் இயற்றிய பாடலுக்கு இசை இளையராஜா. கண்கள் உறங்கினாலும் நினைவுகள் உறங்காவில்லை, உன் நினைவுகள் எப்போதும் விழித்து கொண்டுதான் இருக்கிறது.

நேரில் நம்முடைய ஃபேஸ்புக் பேஜ் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இதில் வந்து போஸ்ட் போட்டிருந்தோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க சாந்தி ரமேஷ், நடராஜன் சுப்பையா புத்தகரம், அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, கவுந்தம்பாடி சென்னியப்பன், முரளிதரன் விழுப்புரம், தியாகராய நகர் ரங்கராஜன், செங்கல்பட்டு பன்னீர்செல்வம், தேனி ஹரிராம், தியாகராயநகர் ரமாரவி, தேனி மாவட்டம் பண்ணைபுரம் ராதாகிருஷ்ணன், புரசைவாக்கம் சௌந்தரராஜன், மேற்கு மாம்பலம் ராமகிருஷ்ணன், மாதவரம் வீரராகவன், அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம், சரவணன் அழகுமணி, திண்டுக்கல் மாவட்டம் அயலூர் வைரபிள்ளைப்பட்டி, தேவராஜன் ஜிசான் சவுதி அரேபியா, அள்ளிநகரம் எஸ் மகாதேவன். நிகழ்ச்சி நிறைவாக ஒலிக்க வரும் பாடல் பதவி பிரமாணம் திரைப்படத்திலிருந்து தேவா இசையில் சித்ரா பாடியது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே. நிலையத்தில் நேரம் நள்ளிரவு 12:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேர்களே. நேர்களே, இப்போது முதல் 1 மணி வரை காற்றின் மொழி நிகழ்ச்சியிலும், 1 மணி முதல் 2 மணி வரை நீங்காத ரீங்காரம் நிகழ்ச்சியிலும், 2 மணி முதல் 3 மணி வரை தூங்காத விழிகள் நிகழ்ச்சியிலும், 3 மணி முதல் 4 மணி வரை இன்னிசை இரவு நிகழ்ச்சியிலும் இடைவிடாத இனிமையான பாடல்களை கேட்டு மகிழலாம்.

சேவல் கூட தூங்கும் உலகை கூவி எழுப்பும் குரலாலே, ஏவல் செய்யும் காவல் காக்கும் நாய்கள்.

தாக்கி தாக்க சொல்லு தாக்கி தாக்க சொல்லு தாக்கி தாக்க சொல்லு தாக்கி தாக்கி தாக்க சொல்லு தாக்கி தாக்கி தாக்க சொல்லு தாக்கி தாக்கி தாக்க சொல்லு தாக்கி தாக்கி தாக்க சொல்லு தாக்கி தாக்கி தாக்க சொல்லு தாக்கி தாக்கி தாக்க சொல்லு தாக்கி தாக்கி தாக்க சொல்லு தாக்கி தாக்கி தாக்க சொல்லு தாக்கி தாக்கி தாக்க சொல்லு தாக்கி தாக்கி தாக்க சொல்லு தாக்கி தாக்கி தாக்க சொல்லு தாக்கி தாக்கி தாக்க சொல்லு தாக்கி தாக்கி தாக்க சொல்லு தாக்கி தாக்கி தாக்க சொல்லு தாக்க

0: நான் சொல்றதுக்கு எதிர்த்தா பேசுறீங்க? மறுபடியும் சொல்றேன், அவளை பார்க்க நீங்க போகவே கூடாது.
1: மறுபடியும் சொல்றேன், நான் அவளை பார்த்தே தீர்வேன்.
0: கூடாதுன்னா கூடாது.
1: என்ன மாதிரி

0: மறுபடியும் சொல்றேன், நீங்க அவகிட்ட போய் பேசக்கூடாது.
1: மறுபடியும் சொல்றேன், நான் அவகிட்ட போய் பேசுவேன்.
0: கண்டிப்பா சொல்றேன், நீங்க அவகிட்ட போய் பேசக்கூடாது.
1: கண்டிப்பா சொல்றேன், பேசுவேன்.
0: பேசுவீங்களா?
1: பேசுவேன்.
0: நீங்க பேசுவீங்க?
1: நான் பேசுவேன்.
0: பேசக்கூடாது.
1: பேசுவேன்.
0: பேசக்கூடாது.
1: பேசுவேன்.
0: கூடாது.
1: பேசுவேன்.

நானும் கூட ராஜா தானே நாட்டு மக்களிலே, அடநாணம் என்ன வெக்கம் என்ன காசு கேட்பதிலே, பணம் இல்லாதவன் கைய பார்த்து எடுத்து போடுங்க அதில் இன்பம் என்றால் என்ன.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: டேய் பசங்களா, சைக்கிள் மது வத்தலன என்ன தெரிஞ்சுதான்? அங்க பாரு, ரோட்ல எல்லாம் குறுக்க மறுக்க ஆள் போயிட்டு இருக்காங்க, அவங்க எல்லாம் ஒதுங்கி போக சொல்லுங்கடா. அட ஓரமா போக சொல்லுங்கடா.
1: ஓரமா போயா?
2: ஓரமா பா.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்லே. நிலையத்தில் நேரம் 4:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 101 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேர்களே. நாம் இப்போது கேட்கலாம்.

திரை இசையில் பக்தி பாடல்கள் ஒலிக்க வருவது மகாலட்சுமி திரைப்படத்திலிருந்து பி. சுசிலா பாடியது. பாடலை இயற்றியவர் கண்ணதாசன், இசை எம். எஸ். விஸ்வநாதன்.

நிலையத்தில் நேரம் 4:10. 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களே, நாம் இப்போது கேட்கலாம் பொங்கும் மங்கலம். இன்றைய பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் மேல்சனாங்குப்பம் எம் ஜெகன்குமார் அவர்கள் நாகஸ்வரம், அதிமப்பள்ளி ஏஎம்டி குமரன் அவர்கள் தவில். நிகழ்ச்சியின் தொடக்கமாக கஜானன யுதம் என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, ராகம் சக்கரவாகம், ஆதிதாளம்.

அடுத்து மாட்சி மிகுந்த தாயே என தொடங்கும் எம் எம் தண்டபாணி தேசிகர் பாடல், ராகம் ஹிந்தோலம், ரூபகதாளம்.

நிலையத்தில் நேரம் 4:27:10. பொங்கும் மங்களம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இன்றைய பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் மேல்தனாங்குப்பம் எம் ஜெகன்குமார் அவர்கள் நாகஸ்வரம், அத்திமாப்பள்ளி ஏஎம்டி குமரன் அவர்கள் தவில். நிகழ்ச்சியில் அடுத்து அசைந்தாடும் மயில் ஒன்று என தொடங்கும் ஊத்துக்காடு வெங்கடசூப்பையர் பாடல், ராகம் சிம்ஹேந்திர மத்தியமம், ஆதிதாளம்.

நிறைவாக தில்லானா, லால்குடி ஜி ஜெயராமன் இயற்றியது. ராகம் தேஷ், ஆதிதாளம்.

நாம் இதுவரை பொங்கும் மங்களம் நிகழ்ச்சி கேட்டோம். மேல்சனாங்குப்பம் எம் ஜெகன்குமார் அவர்கள் நாகஸ்வரம், அத்திமாப்பள்ளி ஏஎம்டி குமரன் அவர்கள் தவில்,

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நிலையத்தில் நேரம் 5:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களே, நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: அருள்மணி மாலை.
1: அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் ஒலிக்க வருவது மகாலட்சுமி ஸ்தோத்திரம். பாடியவர்கள் சூலமங்கலம் சகோதரிகள், சூலமங்கலம் ஜெயலட்சுமி, சூலமங்கலம் ராஜலட்சுமி.